0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இசையோடு என்றும் நீங்கள்.
1: இனிய காலை வணக்கம் நேர்களே, ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம் மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸ் அலைவரிசையில் இன்றைய நிகழ்ச்சிகள் யாவும் இனிதே ஆரம்பமாகின்றன. இன்று சக ஆண்டு 1948, ஐஷ்த மாதம் 25 நாள், பராபவ வருடம் ஆணி மாதம் 1 நாள், 2026 ஆண்டு ஜூன் மாதம் 15 நாள் திங்கட்கிழமை. மங்கள இசை

0: இனி தொடர்வது நாளொரு குரல்.
1: உள்ளத்தால் பொய்யாது ஒழுகின் உலகத்தார் உள்ளத்துள் எல்லாம் உளன்.
2: மனதார பொய் கூறாது வாழ்பவன் உலக மக்கள் அனைவரது உள்ளங்களிலும் வாழும் சிறப்பை பெறுவான். குறள் எண் 294, அதிகாரம் வாய்மை.
1: உள்ளத்தால் பொய்யாது ஒழுகின் உலகத்தார் உள்ளத்துள் எல்லாம் உளன்.
2: மனதார பொய் கூறாது வாழ்பவன் உலக மக்கள் அனைவரது உள்ளங்களிலும் வாழும் சிறப்பை பெறுவான். குறள் எண் 294, அதிகாரம் வாய்மை.
0: ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம் மதிய அலைவரிசை 1169 கிலோஹெர்ட்ஸ் அலைவரிசையில் இன்றைய நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்புகள் தொடர்கின்றன. இன்று காலை 6 மணிக்கு செய்திச் சுருக்கம் சென்னை அஞ்சலாக கேட்கலாம். 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல். 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க பொருள் ஈட்டல் என்ற தலைப்பில் இந்நிகழ்ச்சியை வழங்குபவர் முனைவர் சு தில்லைவனம் அவர்கள், படைப்பு புதுச்சேரி வானொலி நிலையம். 6:15 பக்தி மாலை. 6:35 ஒரு சொல் கேளீர், இதில் அறிவிப்புகள் இடம்பெறும். அதனைத் தொடர்ந்து இன்று ஒரு செய்தியில் மண் பரிசோதனையின் அவசியமும் அதன் பயன்களும் குறித்து காந்தி கிராம கிராமிய நிகர்நிலை பல்கலைக்கழக மண்ணியல் துறை விரிவுரையாளர் ஆர் கமலேஸ்வரன் அவர்கள் தரும் தகவல்கள் இடம்பெறும். 6:45 மாநில செய்திகள் கேட்கலாம் சென்னை அஞ்சலாக. 6:55 இயற்கை இன்பம் சூழல் சிந்தனை எழுதி வழங்குபவர் ஜி முருகராஜ் அவர்கள். காலை 7 மணிக்கு அறிவோம் ஆயிரம். 7:10 மதுரத்தென்றல். 7:15 தமிழில் செய்திகள் சென்னையஞ்சலாக. 7:25 நலமாய் வாழ, சர்வதேச யோகா தினத்தை முன்னிட்டு ஆரோக்கியமான முதுவை பற்றிய சிறப்பு தகவல்கள் தருகிறார் யோகா சிகிச்சையாளர் மற்றும் யோகா பயிற்றுனர் சுபாஷினி மோகன் அவர்கள். 7:30 இன்று ஒரு தகவல் வழங்கியவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 7:35 மதுரத்தென்றல். காலை 8 மணிக்கு செய்திச் சுருக்கம் சென்னை அஞ்சலாக. 8:02 மதுரத்தென்றல். 8:15 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல். 8:30 மதுரத்தென்றல். 8:45 வளம் பெறுவோம் நலம் பெறுவோம் யோகா சிறப்பு நிகழ்ச்சி வாழ்வியல் ரகசியம் யோகா. யோகா மற்றும் இயற்கை மருத்துவர் டாக்டர் எஸ் சிவபிரகாஷ் அவர்கள் வழங்கும் உரை இடம்பெறும். படைப்பு ஆகாஷ்வாணி திருச்சி. இந்நிகழ்ச்சி சென்னை அஞ்சலாக கேட்கலாம். காலை 9 மணிக்கு அரங்கிசை சென்னை அஞ்சலாக. இதில் சித்தூர் ஜி வெங்கடேசன் புல்லாங்குழல் இசை, டாக்டர் விஎல் வி சுதர்சன் வயலின் இசை, ராமநாத் வி ராகவன் மிருதங்கம் இசை கேட்கலாம். காலை 10 மணிக்கு செய்திச் சுருக்கம் சென்னை அஞ்சலாக கேட்கலாம். 10:02 எனக்கு பிடித்த பாடல் தொலைபேசி வழி நேர்விருப்ப நிகழ்ச்சி. 11 மணிக்கு செய்திச் சுருக்கம் சென்னை அஞ்சலாக. 11:02 அரசின் 12 ஆண்டுகள் நிறைவை முன்னிட்டு பல்வேறு தலைப்புகளை உள்ளடக்கிய சிறப்பு இருமொழி நிகழ்ச்சி தொடர் கேட்கலாம். தொடர்ந்து மதுரத்தென்றல் உதிக்கும். நண்பகல் 12 மணிக்கு நிகழ்ச்சியும் நேரமும். 12:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெலியஞ்சல். 12:10 இசை மேடை. இதில் டாக்டர் எஸ் பினாகபாணி அவர்களின் பாட்டு கேட்கலாம். 12:40 தமிழில் செய்திகள் சென்னையஞ்சலாக. 12:50 மெல்லிசை சென்னையஞ்சலாக. பிற்பகல் 1 மணிக்கு விளம்பரதார நிகழ்ச்சிகள். 1:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெலியஞ்சலாக. 1:10 என்னுயிர் தோழி சென்னையஞ்சலாக கேட்கலாம். இந்நிகழ்ச்சியில் நாடக கலைஞர் லாவண்யா வேணுகோபால் அவர்களுடனான உரையாடல் கேட்கலாம். இதன் பகுதி 1 இன்று ஒலிக்கும்.

மதியம் 1:45 மாநில செய்திகள் கேட்கலாம். திருச்சிராப்பள்ளி அஞ்சலாக 1:55 பாரதியார் பாடல். 2 மணிக்கு ஆங்கிலத்தில் செய்திகள் இளைஞர்கள். 2:15 மதுர தென்றல். 2:40 ஹிந்தி மொழி பாட பயிற்சி சென்னை அஞ்சலாக. ஆசிரியர் லக்ஷ்மி சம்பத், மாணவர்கள் சௌமியா ராமகாந்த் வர்மா. 2:55 வானிலை அறிக்கை. மதியம் 3 மணிக்கு பகல் ஒலிபரப்பு நிறைவடையும். மீண்டும் மாலை ஒலிபரப்பு 5:27 ஆரம்பமாகும். நிகழ்ச்சியின் முதல் பகுதியாக குரல் அமுதம் கேட்கலாம். 5:30 மதுர தென்றல். 6 மணிக்கு நிகழ்ச்சியும் நேரமும். 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள் நிலையஞ்சலாக கேட்கலாம். 6:10 ஒரு பட பாடல்கள். மின்சார கனவு திரைப்படத்திலிருந்து பாடல்கள் கேட்கலாம். 6:30 மாநில செய்திகள் சென்னை அஞ்சலாக உரைக்கும். 6:40 மதுர தென்றல். 6:55 சேவை செய்திகள். 7 மணிக்கு மதுர தென்றல். 7:10 தஞ்சாவூர் மாவட்ட செய்திகள் சென்னை அஞ்சலாக கேட்கலாம். இதனை எழுதியவர் ஆர். நந்தகோபால் அவர்கள். 7:15 தமிழில் செய்திகள் சென்னை அஞ்சல். 7:25 பண்ணை செய்தி. 7:30 மண்ணும் மணியும். இதில் புலிக்குளம் மாட்டின வளர்ப்பு குறித்து தகவல்கள் வழங்குகிறார் சிவகங்கை மாவட்ட புலிக்குளம் மாட்டின ஆராய்ச்சி நிலைய பேராசிரியர் டாக்டர் வி. பழனிசாமி அவர்கள். 8 மணிக்கு செய்திருக்கை சென்னை அஞ்சலாக கேட்கலாம். 8:05 மதுர தென்றல். 8:30 அச்சாணி. இதில் பெண்களுக்கான பிரத்யேக ஆடைகள் தயாரிக்கும் தொழில் முனைவோர் எம். பாலமுருகன் அவர்கள் பங்கேற்கும் நேர்முகத்தின் நிறைவு பகுதி கேட்கலாம். உடன் உரையாடுபவர் வேல்முருகன் அவர்கள். 8:45 மதுர தென்றல். 9:00 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக கேட்கலாம். 9:15 செய்தி சுடர் சென்னை அஞ்சல். 9:30 இசை பேருரை. இதில் நீடாமங்கலம் ஜி. கிருஷ்ணமூர்த்தி பாகவதர் அவர்களுடைய இசை கேட்கலாம். 10:30 நட்சத்திர கீதங்கள் பழைய திரைப்பட பாடல்கள் கேட்கலாம். 11:00 நிகழ்ச்சியும் நேரமும். 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக. 11:10 ஒலிபரப்பு நிறைவடையும். நிகழ்ச்சியும் நேரமும் கேட்டீர்கள். இன்னும் சில நொடிகள் வர காத்திருக்கிறது. காலை 6 மணிக்கான செய்திச் சுருக்கம் சென்னை அஞ்சலாக.

0: ஆறு மணி தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். நாட்டில் உள்ள விவசாயிகளின் வாழ்வாதார மேம்பாட்டிற்காக முன்னெப்போதும் இல்லாத வகையில் பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். சுற்றுச்சூழல் சமநிலை பராமரிக்கப்பட வேண்டும் என்ற நோக்கில் நாடு முழுவதும் கோடிக்கணக்கான மரக்கன்றுகள் நடப்பட்டுள்ளதாக மத்திய கப்பல் போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு சர்பானந்த சோனோவால் தெரிவித்துள்ளார். நாட்டில் வளர்ச்சித் திட்டப் பணிகளில் இளைஞர்கள் பெருமளவில் பங்கேற்க வேண்டும் என்று மத்திய நுகர்வோர் நலத்துறை அமைச்சர் திரு பிரல்ஹாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். அரிய வகையைச் சேர்ந்த கானமயில் பறவையை பாதுகாப்பதற்கான திட்டம் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருவதாக சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ் கூறியுள்ளார். நாட்டின் அறிவியல் தொழில்நுட்பத்துறையின் வளர்ச்சிக்கு மத்திய அரசு உயர் முன்னுரிமை அளித்து வருவதாக அத்துறைக்கான மத்திய இணையமைச்சர் திரு ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார். G7 உச்சி மாநாடு பிரான்சில் இன்று தொடங்குகிறது. மாநிலத்தின் மின்துறை செயல்பாடுகள் குறித்த வெள்ளை அறிக்கை விரைவில் வெளியிடப்படும் என்று மாநில அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். விழுப்புரம் மாவட்டம் மரக்காணத்தில் மீன்பிடி துறைமுகம் அமைப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று மாநில சமூக நீதித்துறை அமைச்சர் திரு வன்னியரசு தெரிவித்துள்ளார். இம்மாதம் 21ஆம் தேதி நடைபெறவுள்ள நீட் மறு நுழைவுத் தேர்விற்கான நுழைவுச் சீட்டை அதன் அதிகாரப்பூர்வ இணையதளத்திலிருந்து பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் என்று தேசிய தேர்வு முகமை தெரிவித்துள்ளது. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஹொசூர் அருகே தென்பெண்ணை ஆற்றில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கில் அடித்துச் செல்லப்பட்ட மூதாட்டி ஒருவரை அம்மாவட்ட தீயணைப்புத் துறையினர் பத்திரமாக மீட்டனர். திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியில் மத்திய அரசின் ஃபிட் இண்டியா அமைப்பின் மூலம் நடத்தப்பட்ட சிலம்பம் கராத்தே உள்ளிட்ட போட்டிகளில் கலந்து கொண்ட பள்ளி மாணவர்களுக்கு நேற்று பாராட்டு விழா நடைபெற்றது. தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த 5 நாட்களுக்கு பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. எந்திரக்கோளாறு காரணமாக ஓமன் கடற்பகுதியில் சிக்கி தவித்து வந்த கப்பலில் இருந்த 14 இந்திய மாலுமிகள் பத்திரமாக மீட்கப்பட்டுள்ளதாக இந்திய தூதரகம் தெரிவித்துள்ளது. அமெரிக்காவில் நேரிட்ட விமான விபத்தில் 12 பேர் உயிரிழந்தனர். உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 64 ரன் வித்தியாசத்தில் பாகிஸ்தானை வென்றது. சர்வதேச தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியா 1 தங்கம் 1 வெள்ளி 1 வெண்கலப்

0: பதக்கத்தை வென்றுள்ளது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: நேரம் காலை 6:02.
2: வணக்கம் பாட்டி, நல்லா இருக்கீங்களா?
3: நல்லா இருக்கேன் டீச்சர் அம்மா.
2: உங்க பேரை நல்லா படிப்பாங்களே, இப்ப என்ன பண்ணிட்டு இருக்காங்க?
3: அவன் பள்ளிக்கூடம் படிச்சுட்டு இப்ப அவங்க அப்பாவுக்கு உதவியா இருக்கேன் டீச்சர்.
2: ஏன் காலேஜுக்கு போடலையா அவங்க?
3: எங்க டீச்சர் படிக்க வைக்க முடியுது, அப்படியே படிச்சாலும் வேலை வெட்டியா கிடைக்குது.
2: அப்படிலாம் சொல்லாதீங்க பாட்டி. அப்படின்னு சொல்லக்கூடிய அறியாமைய நீக்கக்கூடிய மருந்து தான் கல்வின்ற ஒண்ணு பாட்டி.
4: படிப்பில் சூரன் என்று பேரை வாங்கு.
3: அடியாத்தி இம்புட்டு சொல்றியலே, நாளைக்கே என் பேரை காலேஜ்ல சேர்த்து போறேன்.
2: கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு.
0: எடுத்தால் குறைவது செல்வம், கொடுத்தால் வளர்வது கல்வி.
4: போதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம்.
5: பொது நலனில் அக்கறையுடன் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.
6: என்னடாமா, எந்த ஒரு ஃப்ளைட்டை பிடிக்க போறீங்க? சாப்பாடு சாப்பிட சொன்னா முழுங்கிக்கிட்டு இருக்கீங்க.
7: அக்கா ஸ்கூலுக்கு லேட் ஆச்சு. சாப்பாடு தானக்கா, அதை எப்படி சாப்பிட்டா என்னக்கா?
6: டேமா, எதையுமே செய்யறதுக்கு ஒரு வரைமுறை இருக்கு, அது உணவுக்கும் பொருந்தும். உணவை நல்லா மென்று ருசிச்சு உமிழ்நீரோட கலந்து அப்புறம் தான் விழுங்கணும். உணவு செரிமானம்ங்கிறது முக்கால் பங்கு நம்ம உமிழ்நீரோட கலந்து சாப்பிட்றதுல தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. உமிழ்நீர் தான் மிகப்பெரிய மருந்து. அது மட்டும் இல்லாமல் இவ்வளோ வேகமாக சாப்பிட்டா தேவைக்கு அதிகமான உணவு தானே நம்ம வயிற்றுக்குள்ளே போகும். அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு. இது உனக்கே தெரியும் தானடாமா.
7: நீ சொல்கிறதெல்லாம் சரிதான், நீ சொல்கிற மாதிரி சாப்பிட்றதுக்கு டைம் எங்கக்கா இருக்கு?
6: ஆஹா, இது நல்லா இருக்கே. லேட்டாக எந்திரிச்சு அறக்க பறக்க கிளம்புறதுக்கு அதிகாலையில் எழுந்து உன்னுடைய வேலைகளை நிதானமாக செஞ்சு நிதானமாக கிளம்பி நிதானமாக சாப்பிட்டுட்டு போனேன்னா உன் உடம்புக்கு தானே நல்லது.
7: சரிக்கா, இனிமே நீ சொல்றத நான் அப்படியே ஃபாலோ பண்றேன்.
5: பொது நலனில் அக்கறையுடன் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.
1: தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள். டெலியஞ்சல்
8: இஸ் ஆகாஷ்வாணி. தி நியூஸ் ரெட் பை சரப்ஜீத் கோர். Prime Minister Narendra Modi will hold talks with his Slovak counterpart Robert Fico in Bratislava, the capital of Slovakia, today. He will also meet Slovak President Peter Pellegrini. Prime Minister Modi arrived in Bratislava last night on a two-day official visit to Slovakia after completing the first leg of his visit to Nice in France. Mr. Modi said that this visit provides an opportunity to deepen India-Slovakia relations and explore new avenues of cooperation between the two countries. In a social media post, Mr. Modi also said that he's looking forward to productive meetings with Slovakia's President Peter Pellegrini and Prime Minister Robert Fico. This is the first ever visit by an Indian Prime Minister to Slovakia since its independence in 1993. The visit by Mr. Modi follows President Draupadi Murmu's state visit to Slovakia in April last year and Slovak President Peter Pellegrini's visit to India for the AI Impact Summit in February this year. The visit reaffirms India's commitment towards strengthening its bilateral relationship with Slovakia in various sectors, including trade, investment, automobile and railway manufacturing. Our correspondent reports that upon his arrival in Bratislava, Mr. Modi was given a warm welcome and accorded a traditional Slovak hospitality.
9: Prime Minister Narendra Modi was received by Slovak Foreign Minister Juraj Blaner upon his arrival in Bratislava last night. Members of the Indian diaspora gathered in Bratislava welcomed him with slogans upon his arrival. Slovak musicians of the Lutnica ensemble performed Vande Mataram on the Prime Minister's arrival. Sri Narendra Modi will be accorded a ceremonial welcome today in Bratislava. Midhi M. Palluruthi, Akashvani News from Bratislava.
8: The Ministry of External Affairs conducted a special briefing

0: நேரம் 6:10:17.
1: ஆகாஷ்வாணி இணைத்தானும் நல்லவை கேட்க. இதில் பொருள் ஈட்டல் கருத்துக்களை வழங்குகிறார் முனைவர் சு தில்லைவனம் அவர்கள்.
2: சமுதாயத்தில் மனிதன் மதிக்கப்படுவதற்கு காரணமாக அமைவது பொருள். அத்தகைய பொருளை ஈட்டுவதற்கு ஒவ்வொரு மனிதனும் தன் வாழ்நாளின் பெரும்பகுதியை செலவிடுகின்றான். செல்வம் அதிகம் உடையவனுக்கே சிறப்பும் மரியாதையும் கிடைக்கின்றது. மனிதன் தன் வாழ்நாளின் அனைத்து தேவைகளையும் பூர்த்தி செய்து கொள்வதற்கு பொருள் தேவைப்படுவதால் பொருள்தான் மனித வாழ்வின் அடிப்படை என்றாகிவிட்டது. ஆனால்தான் பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லாகியாங்கு என்கிறார் வள்ளுவர். எவ்வித தகுதியும் இல்லாதவரையும் உலகம் மதிக்கும் அளவிற்கு தகுதிப்படுத்தி காட்டுவது அவரிடம் சேர்ந்திருக்கும் பொருள்தான். ஆனால்தான் பொருள் அல்லவரை பொருளாக செய்யும் பொருள் அல்லது இல்லை பொருள் என்னும் குரலால் இக்கருத்தை உணர முடிகின்றது. பணம் எப்படி வேண்டுமானாலும் இக்காலத்தில் சம்பாதித்துவிடலாம் என்னும் தவறான போக்கு உலகத்தில் நிலவுகின்றது. செல்வம் ஈட்டும் முறையை சிறப்பாக எடுத்துரைக்கின்றார் வள்ளுவர். பெரிய அளவில் பொருள் ஈட்டுவதாக இருந்தாலும் அப்பொருள் வரும் வழி அருளுடன் அன்புடன் பொருந்தாத வழிகளாக இருந்தால் அப்பொருளை ஏற்றுக்கொள்ளாமல் விலகி விடுதலே சிறப்பு. நல்வழியில் பொருளை ஈட்டி சேமித்து வைப்போர்க்கு அறமும் இன்பமும் தானே வந்து சேரும். அறனியனும் செல்வமும் ஈனும் திறனின்றி தீரின்றி வந்த பொருள். வினையே ஆடவர்க்கு உயிரே என்பது பின்னாளில் உத்தியோகம் புருஷ லட்சணம் என்றாயிற்று. ஒரு நாட்டின் பொருள் உற்பத்தியை பற்றி கூறும்போது வள்ளுவர் மூன்று வழிகளை கூறுகின்றார். ஒரு பொருள், உள்கு பொருள், ஒன்னார் தெருபொருள் என்பதே அம்மூன்றும். பொருள் இல்லாமல் தனி மனிதனோ அல்லது தனி நாடோ இவ்வுலகில் உயர்வு பெற்றதாக சரித்திரம் இல்லை. செல்வ செழிப்பில் திளைக்கும் அமெரிக்காவும் தீராத வறுமையில் தவிக்கும் சோமாலியாவுமே இதற்கு சான்றுகளாகும். செல்வம் பகையருக்கும் எகாக பயன்படுத்தப்படுகின்றது. ஒவ்வொருவருக்கும் உட்பகை

0: புறப்பகை என்று இரண்டு பகைகள் உள்ளன. உட்பகை என்பது சுற்றத்தாலோ நோயினாலோ வரக்கூடியது, புறப்பகை எதிரியால் வரக்கூடியது. இரண்டையுமே நம்மிடம் உள்ள செல்வத்தால் தீர்த்து கொள்ளலாம் என்கிறார் வள்ளுவர். செய்க பொருளை செருணர் செருக்கருக்கும் எஃகு அதன் கூடியதையில் ஈட்டிய செல்வத்தை யாருக்கும் தெரியாமல் பதுக்கி வைத்து பயன்படாமல் போவதை போன்ற கயமத்தனம் பொல்லாதது. அவ்வாறு பதுக்கி வைக்கும் செல்வம் அவனிடமிருந்து சொல்லாமல் கொள்ளாமல் விலகி சென்றுவிடும் என்பதே உண்மை. எனவே செல்வத்து பயனை ஈதல் துய்ப்போம் எனினே தப்புன பலவே என்பதை புரிந்து கொண்டு நற்காரியங்களுக்கு பொருளை பயன்படுத்தி புண்ணியம் பெறலாம். பொருள் ஈட்டுவது வாழ்க்கையின் தேவைக்குத்தானே தவிர அதுவே வாழ்க்கையின் நோக்கமாகிவிடாது. உண்மையில் அழியாத செல்வம் என்பது கல்வி செல்வமே. அதை நாம் அனைவரும் பெற வேண்டும். பணம் காசு போன்ற அழியக்கூடிய செல்வங்களை நம் சந்ததிக்கு சேர்த்து வைப்பதை விட கேடில் விழிச்செல்வமாகிய கல்வி செல்வத்தை பண்பாட்டு செல்வத்தை சேர்த்து வழங்கி செல்வதுதான் ஒரு மனிதன் அவன் சந்ததிக்கு சேர்க்கும் உண்மையான செல்வமாகும். எனவேதான் கல்வி செல்வத்தை வெள்ளத்தால் அழியாது, வெந்தனால் வேகாது, வேந்தராலும் கொள்ளத்தான் இயலாது, கொடுத்தாலும் நிறையதும் குறைபடாது, கள்ளத்தால் கல்வேன் எனலும் ஆகாது, கல்வி என்னும் பொருள் உள்ளத்தே இருக்க உலகெங்கும் பொருள் தேடி உழலுவது என்ன என்று விவேக சிந்தாமணி கேட்கின்றது.
1: இதுவரை இணைத்தானும் நல்லவை கேட்க இதில் பொருள் ஈட்டல் கருத்துக்களை வழங்கினார் முனைவர் சு. தில்லைவனம் அவர்கள். படைப்பு புதுச்சேரி வானொலி நிலையம்.

நேர்களே, இன்று காலை 8:45 வளம் பெறுவோம் நலம் பெறுவோம் யோகா சிறப்பு நிகழ்ச்சியில் வாழ்வியல் ரகசியம் யோகா மற்றும் இயற்கை மருத்துவர் டாக்டர் எஸ் சிவபிரகாஷ் அவர்கள் வழங்கும் உரை இடம்பெறும்.

0: பாடுதாரி.
1: நேரம் காலை 6:15. ஆகாஷ்வாணி மதுரை மதிய அலைவரிசை 1869 கிலோஹெர்ட்ஸ் அலைவரிசையில் நேயர்கள் கேட்கவிருப்பது பக்தி மாலை நிகழ்ச்சியின் முதல் பாடல். இதோ

நேரம் காலை 6:19 நேர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸில் நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பக்தி மாலை.

நேரம் காலை 6:23. நேர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். மத்திய அலைவரிசை 1269 கிலோ ஹெர்ட்ஸில் ஒலித்து கொண்டிருக்கிறது பக்தி மாலை.

நேரம் காலை 6:26. நேயர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். மதிய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸ். ஒலித்து கொண்டிருக்கிறது பக்தி மாலை.

ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம் மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸில் நேயர்கள் இதுவரை கேட்டது பக்தி மாலை. அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில்.

0: இன்று பராபவ வருடம் ஆணி மாதம் 1 திங்கட்கிழமை. அன்பார்ந்த உழவர்களே, நேயர்களே, இன்று உங்களுக்காக ஒலிக்கவிருப்பது ஒரு சொல் கேளீர் மற்றும் இன்று ஒரு செய்தி.
1: அன்பார்ந்த சிவகங்கை மாவட்ட விவசாயிகளே, சிவகங்கை மாவட்டம் பிள்ளையார்பட்டி பஞ்சாப் நேஷனல் வங்கி உழவர் பயிற்சி மையத்தில் வரும் 16 காளான் வளர்ப்பு பற்றிய இலவச நேரடி வகுப்பு காலை 10 முதல் மாலை 4 வரை நடைபெற உள்ளது. முன்பதிவு அவசியம். பதிவு செய்ய நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9488575716. இப்போது கூறிய எண்ணில் பதிவு செய்ய காலை 10 முதல் மாலை 4 வரை அழைக்கலாம். ஆர்வமுள்ள விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டு பயனடைமாறு சிவகங்கை மாவட்டம் பிள்ளையார்பட்டி பஞ்சாப் நேஷனல் வங்கியின் உழவர் பயிற்சி மைய தலைவர் தெரிவிக்கின்றார். அன்பார்ந்த கால்நடை வளர்ப்போர் கவனத்திற்கு, கறவை மாட்டு பண்ணையம் குறித்த சுய வேலைவாய்ப்பு பயிற்சி, நாட்டுக்கோழி வளர்ப்பு குறித்த சுய வேலைவாய்ப்பு பயிற்சி மற்றும் வெள்ளாடு வளர்ப்பு குறித்த சுய வேலைவாய்ப்பு பயிற்சி தேனி மாவட்டம் வீரபாண்டி கால்நடை மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தில் நடைபெறும். பயிற்சி காலம் 15 கல்வி தகுதி, தமிழ் எழுத படிக்க தெரிந்திருக்க வேண்டும். தமிழ் மொழி வாயிலாக பயிற்சி நடைபெறும். விண்ணப்பிக்க தேவையான ஆவணங்கள் பாஸ்போர்ட் அளவு புகைப்படம் 2, ஆதார் அல்லது வாக்காளர் அடையாள அட்டை அல்லது ஓட்டுநர் உரிமம் தேவைப்படும். கல்வி மற்றும் சாதி சான்றிதழ்கள் தேவைப்படும். பயிற்சி கட்டணம் 3000 ரூபாய். இப்போது கூறிய ஆவணங்களுடன் நீங்கள் அணுக வேண்டிய முகவரி: பேராசிரியர் மற்றும் தலைவர், கால்நடை விரிவாக்க கல்வித்துறை, கால்நடை மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையம், வீரபாண்டி, தேனி மாவட்டம். கைபேசி எண் 8667428982. பயிற்சியை வெற்றிகரமாக முடித்த பின் பயிற்சி சான்றிதழ் வழங்கப்படும். ஆர்வமுள்ளோர் கலந்து கொண்டு பயனடைமாறு தேனி மாவட்டம் வீரபாண்டி கால்நடை மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய முதல்வர் தெரிவிக்கின்றார். அன்பார்ந்த சிவகங்கை மாவட்ட விவசாயிகளே, சிவகங்கை மாவட்டம் பிள்ளையார்பட்டி பஞ்சாப் நேஷனல் வங்கி உழவர் பயிற்சி மையத்தில் வரும் 17 மற்றும் 18 ஆகிய 2 ஊறுகாய் மற்றும் தொக்கு தயாரித்தல் பற்றிய பயிற்சி நடைபெற உள்ளது. இந்த இலவச நேரடி வகுப்பு காலை 10 முதல் மாலை 4 வரை நடைபெறும். முன்பதிவு அவசியம்.

0: பதிவு செய்ய நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9488575716. ஆர்வமுள்ளோர் கலந்து கொண்டு பயனடையலாம் என சிவகங்கை மாவட்டம் பிள்ளையார்பட்டி பஞ்சாப் நேஷனல் வங்கி உழவர் பயிற்சி மைய தலைவர் தெரிவிக்கின்றார். தொடர்வது இன்று ஒரு செய்தி. இன்றைய நமது இன்று ஒரு செய்தியில் மண் பரிசோதனையின் அவசியமும் அதன் பயன்களும் குறித்து திண்டுக்கல் மாவட்டம் காந்தி கிராம கிராமிய நிகர்நிலை பல்கலைக்கழக மண்ணியல் துறை விரிவுரையாளர் ஆர் கமலேஸ்வரன் அவர்கள் தரும் தகவல்கள் கேட்கலாம்.
1: மண் வளத்தை கூட்டுறதுக்கு நார்மலா நம்ம ரசாயன உரத்தை குறைச்சிக்கிட்டாலே போதும் மேடம். என்னன்னா நம்ம இயற்கை உரங்களோட இந்த ரசாயன உரங்களை சேர்த்து போடுறது மிக சால சிறந்தது. ஏன் அப்படின்னா தாவரம் அப்படிங்கிறது அந்த இயற்கை உரத்துல இருக்க சத்துக்களை அப்படியே எடுத்துக்காது, இந்த ரசாயன சத்துக்களை தான் வந்து எடுத்துக்கும். ஸோ அதனாலதான் நம்ம இப்ப ரசாயன உரங்களுக்கு நிறைய தள்ளப்பட்டிருக்கோம். என்னன்னா இப்ப தாவரங்கள் பார்த்தோம் அப்படின்னா நைட்ரேட் அமோனியாக்கல் ஃபார்ம், ஸோ இதுல இருக்க அந்த தலை சத்தை தான் எடுத்துக்கும். ஸோ அப்படி இருக்கக்குள்ள நம்ம இயற்கை உரத்தை போட்டோம்னா புரதமா தான் வந்து தலை சத்து வந்து இருக்கும். அது உடஞ்சி உடஞ்சி உடஞ்சி நைட்ரேட்டா மாறுறது அப்படிங்கிறது ஒரு அதிகபட்ச ஒரு காலம். ஸோ அதை வந்து இது பண்றதுக்காக தான் கூட சேர்த்து நம்ம இந்த ரசாயன உரங்களையும் வந்து போடுறது. ஆனா நம்ம இந்த இயற்கை உரம் போடுறதுனால மண்ணுல அந்த நுண்ணுயிர்கள் அதிகமாகும். இந்த நுண்ணுயிர்கள் அதிகமாயிருச்சுனாலே என்ன அப்படின்னா இந்த மாதிரி புரதமா இருக்கிற அந்த தலை சத்துக்களை தாவரத்துக்கு ஏத்தாப்புல நைட்ரேட்டா அமோனியாக்கெல்லாம் மாத்தி கொ இன்ஆர்கானிக் ஃபெர்டிலைசர் அதாவது ரசாயன உரங்களையும் சேர்த்து பயன்படுத்தணும் கம்மியான அளவில்.
2: இப்போ எந்த மண்ணுக்கு எந்த தாவரம் ஏற்றது, இல்லை எதை நம்ம வந்து விவசாயம் பண்ணலாம்?
1: அது வந்து பார்த்தோம்னா மேடம், செம்மண் அப்படிங்கிறது தான் நம்ம தமிழ்நாட்டில் அதிகமாக இருக்கக்கூடிய மண் வகை. ஸோ அதில் வந்து பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த அசிடிக் கண்டிஷன், ஸோ அமில நிலை வந்து இருக்கும் அந்த மண்ணில். அப்படி இருக்கக்குள்ள அதில் ரொம்ப பிரச்சனையாக இருக்கிறது இந்த பாஸ்பரஸ், அதாவது இந்த மணிச்சத்து. அது வந்து இந்த அயன் அண்ட் அலுமினியத்தோடு சேர்ந்து அயன் அண்ட் அலுமினியம் பாஸ்பேட்டாக போய் ஃபிக்ஸ் ஆகிக்கும். அப்படி ஃபிக்ஸ் ஆகிறனால அதோட அவைலபிலிட்டி குறைஞ்சிரும். ஸோ இதுதான் நான் முதல்ல சொல்லியிருந்தேன், என்ன தான் அதில் வந்து சத்துக்கள் இருந்தாலுமே அது வந்து இந்த மாதிரி ஒரு சில ஃபார்ம்ல மாறிடும். மாறி அப்படி இருக்கிறதுனால ஸோ அதை வந்து தாவரங்கள் எடுத்துக்கிறது அப்படிங்கிறது சிரமமாக இருக்கும். ஸோ அது வந்து ஒரு பெரிய பிரச்சனை. அந்த மாதிரி இருக்க மண்ணில் பார்த்தோம் அப்படின்னா, நம்ம அந்த இயற்கை உரங்களை பயன்படுத்தணும் அப்படின்னா அதில் வந்து நம்ம அந்த சத்துக்கள் வந்து தாவரங்கள் எடுத்தவாறு இருக்கிறதுக்கு நம்ம வந்து இது பண்ணலாம். நார்மலாக இப்போ அதில் பார்த்தோம்னா கடலில் பயிரிடுறாங்க, பருத்தி, ஸோ இது எல்லாமே வந்து பயிரிட்டு இருக்காங்க. ஒரு சில தாவரங்களுக்கு பார்த்தோம் அப்படின்னா அந்த சத்துக்கள் கிடைக்காமலே போயிடுது. ஸோ அந்த சத்துக்களை மேம்படுத்துறது மூலியமா அதுல என்ன வேணா பயிரிடலாம்.
2: சுழற்சி முறையில வந்து பயிரிடணும் அப்படின்னு சொல்றாங்கல்ல, அது எதற்காக நம்ம சுழற்சி முறையில பயிரிடணும்?
1: பழங்காலத்துல பார்த்தோம் அப்படின்னா இந்த அரிசி போடுவாங்க, அடுத்து உளுந்து போடுவாங்க. இந்த நெல் உளுந்து அப்படிங்கிறது எதுக்காக பயிரிடுறாங்கன்னா, உளுந்துங்கிறது இந்த லெகுமினஸ் பிளான்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அதாவது தலைசத்து வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 70% அப்ராக்சிமேட்டாக வந்து அதிகமாக நம்ம அட்மாஸ்பியர்லேயே இருக்கு. ஸோ அந்த சத்துக்களில் மண்ணில் பிடிச்சி தரதில் இந்த பிளான்ட்ஸ் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஸோ அதனால் இந்த இது மாதிரி மாற்றி லெகுமினஸ் பிளான்ட்ஸ் ஏதாவது இந்த பல்சஸ் அது மாதிரி போட்டாங்க அப்படின்னா இதில் மூலியமாகவும் நம்ம வந்து உர மேலாண்மையை வந்து கட்டுப்படுத்தலாம். இப்போ இந்த லெகுமினஸ் பிளான்ட்ஸ் பார்த்தோம் அப்படின்னா தோராயமாக ஒரு 500 ஒரு 550 கிலோ தலைச்சத்தை வந்து ஒரு ஏக்கருக்கு வந்து ஃபிக்ஸ் பண்ணி கொடுக்குது அப்படின்னு ஒரு ஆராய்ச்சி சொல்லுது. ஸோ அதில் ஒட்டு வாழக்கூடிய உயிரினங்கள், ஒட்டு வாழாத உயிரினங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு உயிரினங்கள் இருக்கிறது. ஸோ அந்த உயிரினங்களில் ஒட்டு வாழக்கூடிய உயிரினங்கள் வந்து 500 to 550 கிலோ, ஒட்டு வாழாத உயிரினங்கள் பார்த்தோம் அப்படின்னா 50 to 55 கிலோ தலைச்சத்தை வந்து ஒரு ஏக்கருக்கு ஒரு வருஷத்துக்கு பிடிச்சி மண்ணில் கொடுக்குது. ஒட்டு வாழக்கூடிய உயிரினங்கள் அப்படின்னா அந்த வேர்களில் அந்த ரைசோபியம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். ஸோ அந்த ரைசோபியத்தில் பிளான்ட்டோட ரூட்லேயே சேர்ந்து அந்த பயிரோடே சேர்ந்து வளரும் மேடம். அது ஒட்டு வாழக்கூடிய உயிரினம், சிம்பயாட்டிக் நைட்ரஜன் ஃபிக்சேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த ஒட்டு வாழாத உயிரினங்கள் அப்படிங்கிறது, ஸோ அது எதோடையுமே அசோசியேட் ஆகாமல் தனித்து வாழக்கூடிய உயிரினங்கள், அது நான் சிம்பயாட்டிக் நைட்ரஜன் ஃபிக்சேஷன் பாக்டீரியா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். இப்போ என்னென்னா மண் மாதிரிகளில் நம்ம வந்து மெயினாக அந்த மரத்துக்கு அடியில் எடுக்கக்கூடாது. ஒரு சில பேர் விவசாயிகள் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த உரங்கள் மக்கக்கூடிய உரங்கள் எல்லாத்தையும் ஒரு நிலத்தில் குவியலாக கூச்சி வச்சுருப்பாங்க, அதுக்கிட்ட எடுக்கக்கூடாது. முக்கியமாக நம்ம பார்த்தோம் அப்படின்னா பயிரிட்டதுக்கப்புறம் எடுக்கவே கூடாது. ஸோ தரிசு நிலத்தில் தான் நம்ம வந்து இந்த மண் மாதிரிகளை எடுக்கணும், சாலை உரங்களிலோ, அதுக்கப்புறமா அந்த வாய்க்கா வரப்புக்கிட்டேயோ நம்ம வந்து எடுக்கக்கூடாது. சென்ட்ரா நம்ம இந்த ஜிக்ஸாக் பேட்டர்னில் மண் மாதிரிகளை வந்து சேகரிக்கணும் மேடம்.
2: ஆனால் எவ்வளவு காலத்தில் பயிர் எடுத்த பிறகு நம்ம மண் மாதிரி எடுக்கணும்?
1: அந்த இடைவெளிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா, ஒரு பயிரை நம்ம அது என்னென்னா ஹார்வெஸ்ட் பண்ணிட்டு நம்ம

0: ஓட்டிடுவோம் ஃபுல்லா, உழவு ஓட்டிட்டு அதுக்கப்புறம் அதுல இருந்து நம்ம எப்ப வேணாலும் எடுத்துக்கலாம்.
1: மறுபயிர் போறதுக்கு முன்னாடி,
0: எடுத்துக்கலாம். இன்னொரு முறை சொல்லுவாங்க என்ன அப்படின்னா, கட்டாயம் நம்ம வந்து மண் பரிசோதனை பண்ணணும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டுட்டோம் அப்படின்னா அந்த பயிர் இருக்கும் போதும் எடுக்கலாம், பயிர்களுக்கு இடையிடையே எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாம நம்ம அதுல வந்து எடுக்கணும் மேடம்.
2: இதுவரை மண் பரிசோதனையின் அவசியமும் அதன் பயன்களும் என்பது குறித்து திண்டுக்கல் மாவட்டம் காந்தி கிராம கிராமிய நிகர்நிலை பல்கலைக்கழக மண்ணியல் துறை விரிவுரையாளர் ஆர் கமலேஸ்வரன் அவர்கள் தந்த தகவல்கள் கேட்டோம். இத்துடன் நிறைவு பெறுகிறது இன்றைய இன்று ஒரு செய்தி.

நேரம் காலை 6:44 நேர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். மதிய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸ். இன்னும் சில நொடிகளில் வர காத்திருக்கிறது காலை 6:45 மாநில செய்திகள். சென்னை அஞ்சலாக

வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். தலைப்புச் செய்திகள். விவசாயிகளின் வாழ்வாதார மேம்பாட்டிற்காக கடந்த 12 ஆண்டுகளில் பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். நாட்டின் அறிவியல் தொழில்நுட்ப வளர்ச்சிக்கு உயர் முன்னுரிமை அளிக்கப்பட்டு வருவதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். மாநிலத்தின் மின்துறை செயல்பாடுகள் குறித்த வெள்ளை அறிக்கை விரைவில் வெளியிடப்படும் என்று மாநில அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த 5 நாட்களுக்கு பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 64 ரன் வித்தியாசத்தில் பாகிஸ்தானை வென்றது. இனி விரிவான செய்திகள். விவசாயிகளின் வாழ்வாதார மேம்பாட்டிற்காக கடந்த 12 ஆண்டுகளில் பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் எழுதியுள்ள கட்டுரையை பகிர்ந்து கொண்டுள்ள அவர், விவசாயிகளுக்கான மத்திய அரசு செயல்படுத்தி வரும் திட்டங்கள் அவர்களது வாழ்க்கையில் குறிப்பிடத்தக்க மாற்றங்களை ஏற்படுத்தியுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். வேளாண் துறையின் முன்னேற்றத்திற்காக மத்திய அரசு மேற்கொண்டு வரும் முயற்சிகள் குறித்து மத்திய அமைச்சரின் கட்டுரையில் விரிவாக விளக்கப்பட்டுள்ளதை பிரதமர் சுட்டிக்காட்டியுள்ளார். நாட்டின் அறிவியல் தொழில்நுட்பத்துறையின் வளர்ச்சிக்கு மத்திய அரசு உயர் முன்னுரிமை அளித்து வருவதாக அத்துறைக்கான மத்திய இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தூய்மை இந்தியா, டிஜிட்டல் இந்தியா, டிஜிட்டல் சுகாதாரம், ஆழ்கடல் இயக்கம், ககன்யான் போன்ற திட்டங்கள் நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருந்து வருவதை சுட்டிக்காட்டினார். உலக அரங்கில் விண்வெளி, அணுமின்சக்தி போன்ற நவீன தொழில்நுட்பங்களில் இந்தியா முன்னணி நாடாக உருவெடுத்து வருவதாக அவர் கூறினார். அரசின் முன்முயற்சிகள் மூலம் உள்நாட்டு தொழில்நுட்ப திறன் மேம்பட்டுள்ளதாகவும், தொழில்நுட்பத்துறையில் இந்தியா மீது உலக நாடுகள் நம்பிக்கை கொண்டுள்ளதாகவும் திரு ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார். மாநிலத்தின் மின் செயல்பாடுகள் குறித்த வெள்ளை அறிக்கை விரைவில் வெளியிடப்படும் என்று மாநில அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். மதுரை தமுக்கம் மைதானத்தில் அரசு பொருட்காட்சியை தொடங்கி வைத்து பயனாளிகளுக்கு 72 லட்சம் ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மின்துறையில் அரசிற்கு ஏற்பட்டுள்ள இழப்புகள் உள்ளிட்ட பல்வேறு தகவல்கள் இந்த வெள்ளை அறிக்கையில் இடம்பெறும் என்று கூறினார். புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி உற்பத்தி தொடர்பான திட்டங்களில் முறைகேடுகள் காரணமாக காற்றாலை மற்றும் சூரிய மின்சக்தி உற்பத்தியில் தமிழகம் பின்தங்கியுள்ளதாக அவர் குறை கூறினார். இந்நிகழ்ச்சியில் பேசிய பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன், அரசு பொருட்காட்சியில் மாநில அரசின் சார்பில் அமைக்கப்பட்டுள்ள அரங்குகளில் அரசின் திட்டங்கள் குறித்து மக்கள் அறிந்து கொண்டு பயனடைய வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். விழுப்புரம் மாவட்டம் மரக்காணத்தில் மீன்பிடி துறைமுகம் அமைப்பதற்கு

0: கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று மாநில சமூக நீதித்துறை அமைச்சர் திரு வன்னியரசு தெரிவித்துள்ளார். மரக்காணத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் அப்பகுதி மக்களிடம் இருந்து கோரிக்கை மனுக்களை பெற்றுக்கொண்ட பின் பேசிய அமைச்சர் இதனை தெரிவித்தார். இப்பகுதி மக்களின் அடிப்படை தேவைகள் மற்றும் வாழ்வாதார மேம்பாட்டிற்கான உள்கட்டமைப்பு வசதிகள் தொடர்பான கோரிக்கைகள் விரைவில் நிறைவேற்றப்படும் என்று திரு வன்னியரசு கூறினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: தமிழகத்தில் மீன்பிடி தடை காலம் நேற்றுடன் நிறைவடைந்த நிலையில் நாகை துறைமுகத்தில் இருந்து 1000-க்கும் மேற்பட்ட மீனவர்கள் கடலில் மீன்பிடிக்க புறப்பட்டுச் சென்றனர். இந்திய கடற்பகுதியில் பாதுகாப்பாக மீன்பிடிக்க ஏதுவாக அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நாகை மீனவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: ஒவ்வொரு ஆண்டும் மீன்கள் இனப்பெருக்க காலத்தை முன்னிட்டு விதிக்கப்பட்ட 61 நாள் மீன்பிடி தடைக்காலம் நேற்று நள்ளிரவுடன் நிறைவடைந்ததை அடுத்து நாகப்பட்டினம் துறைமுகத்திலிருந்து 1000-க்கும் மேற்பட்ட விசைப்படகுகளில் மீனவர்கள் இன்று காலை உற்சாகமாக கடலுக்கு புறப்பட்டு சென்றனர். நாகை துறைமுகம் முழுவதும் மீனவ குடும்பத்தினர் ஏராளமானோர் கூடி கடலுக்கு செல்லும் மீனவர்களை கையசைத்து வழி அனுப்பி வைத்தனர். கடலுக்கு செல்லும் மீனவர்கள் இலங்கை கடற்படையின் அச்சுறுத்தல் இல்லாமல் இந்திய கடல் எல்லையில் பாதுகாப்பாக மீன்பிடிக்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். மீனவர்கள் 5 முதல் 10 நாட்கள் கடலில் தங்கி மீன்பிடித்துவிட்டு கரை திரும்புவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது.
0: நாகையில் 61 நாட்கள் தடை காலத்திற்கு பிறகு தூத்துக்குடி மாவட்டத்தைச் சேர்ந்த மீனவர்கள் உற்சாகத்துடன் கடலில் மீன்பிடிக்க சென்றுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
3: இன்று அதிகாலை தூத்துக்குடி மீன்பிடி துறைமுகத்திலிருந்து விசைப்படகுகளில் 100-க்கணக்கான மீனவர்கள் மீன்பிடிக்க புறப்பட்டு சென்றுள்ளனர். தூத்துக்குடி மாவட்டத்தில் தருவைக்குளம், வேம்பார் உள்ளிட்ட பல பகுதிகளிலிருந்தும் மீனவர்கள் இன்று மீன்பிடிக்க புறப்பட்டு சென்றனர். இன்றிரவு 10 மணிக்கு இந்த மீனவர்கள் கரை திரும்புவார்கள். 60 நாட்களுக்கு பிறகு மீன்பிடிக்க செல்வதால் அதிக அளவில் மீன்கள் கிடைக்கும் என்ற நம்பிக்கையில் மகிழ்ச்சியோடு இந்த மீனவர்கள் இறைவனை பிரார்த்தனை செய்து புறப்பட்டு சென்றுள்ளனர். தூத்துக்குடி மாவட்ட செய்தியாளர் ஏ. லக்ஷ்மணன்.
0: நாமக்கல் மாவட்டத்தில் நாள்தோறும் 7 கோடி முட்டைகள் உற்பத்தி செய்யப்பட்டு பல்வேறு மாவட்டங்களுக்கு அனுப்பி வைக்கப்படுவதுடன் வெளிநாடுகளுக்கும் ஏற்றுமதி செய்யப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் பல்வேறு காரணங்களால் முட்டை விலை கடந்த 2 வாரங்களாக அதிகரித்து வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
4: நாமக்கல் மண்டலத்தில் உள்ள 1000-க்கும் மேற்பட்ட கோழிப்பனைகளில் 8 கோடி முட்டை கோழிகள் வளர்க்கப்பட்டு நாள்தோறும் சுமார் 7 கோடி முட்டைகள் உற்பத்தி செய்யப்படுகின்றன. கேரளா உள்ளிட்ட வெளிமாநிலங்களுக்கும் தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களுக்கும் விற்பனைக்காக நாள்தோறும் லாரிகள் மூலம் நாமக்கல்லிலிருந்து முட்டைகள் அனுப்பி வைக்கப்படுகின்றன. நாளொன்றுக்கு சுமார் 1 கோடி முட்டைகள் வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்பட்டு வந்தன. தற்போது அது 25 லட்சமாக சரிந்துள்ளது. கடந்த 2 வாரங்களாகவே முட்டை நுகர்வு அதிகரித்து காணப்பட்டது. அதுமட்டுமின்றி டீசல் விலை உயர்வால் லாரி வாடகை உயர்வு, சுங்க கட்டணம், உதிரி பாகங்கள் உயர்வு காரணமாக முட்டை விலை தொடர்ந்து ஏற்றமாக காணப்படுகிறது. முட்டை ஒன்றின் பண்ணை கொள்முதல் விலை 7 ரூபாய் அளவிற்கு வரலாற்று சாதனையை எட்டும் என்றும் கோழிப்பனையாளர்கள் தெரிவிக்கின்றனர். நாமக்கல்லிலிருந்து எஸ். கண்ணன்.
0: தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த 5 நாட்களுக்கு பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நாமக்கல், சேலம், திருச்சி உள்ளிட்ட 9 மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் நாளை கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் கூறியுள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் நகரின் ஒரு சில பகுதிகளில் இன்று மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் அந்த மையம் தெரிவித்துள்ளது. தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் குமரிக்கடல் பகுதிகளில் பலத்த சூறைக்காற்று வீசக்கூடும் என்பதால் அடுத்த 4 நாட்களுக்கு இப்பகுதிகளில் மீனவர்கள் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். இருவரிச் செய்திகள். ரஷ்யாவின் எண்ணெய் கிடங்குகளை குறிவைத்து தாக்குதல் நடத்தப்பட்டு வருவதாக யுக்ரைன் அதிபர் திரு வளாடிமிர் ஜெலென்ஸ்கி தெரிவித்துள்ளார். லெபனான் தலைநகர் பெய்ரூட்டில் உள்ள ஹிஸ்புல்லா அமைப்பின் ஆயுதக்குழு கட்டமைப்புகளை குறிவைத்து தாக்குதல் நடத்தி வருவதாக இஸ்ரேல் ராணுவம் தெரிவித்துள்ளது. ஆங்கில கால்வாயில் ரஷ்யாவின் கடற்பகுதிக்கு சொந்தமான தடை செய்யப்பட்ட ஸ்மிர்டோஸ் என்ற எண்ணெய் கப்பலை நேற்று பிரிட்டிஷ் ஆயுதப்படை தடுத்து நிறுத்தியது. எந்திர கோளாறு காரணமாக ஓமன் கடற்பகுதியில் சிக்கித் தவித்து வந்த கப்பலில் இருந்த 14 இந்திய மாலுமிகள் பத்திரமாக மீட்கப்பட்டுள்ளதாக இந்திய தூதரகம் தெரிவித்துள்ளது.

0: மாதம் 21ஆம் தேதி நடைபெறவுள்ள நீட் மறுநுழைவுத் தேர்விற்கான நுழைவுச் சீட்டை அதன் அதிகாரப்பூர்வ இணையதளத்திலிருந்து பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் என்று தேசிய தேர்வு முகமை தெரிவித்துள்ளது. எய்ம்ஸ் மருத்துவமனையுடன் தொலைத்தொடர்புத்துறை இணைந்து ஏற்பாடு செய்துள்ள இரத்த தான முகாம் புதுதில்லியில் நேற்று நடைபெற்றது. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூர் அருகே தென்பெண்ணை ஆற்றில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கில் அடித்துச் செல்லப்பட்ட மூதாட்டி ஒருவரை அம்மாவட்ட தீயணைப்புத் துறையினர் பத்திரமாக மீட்டனர். நாகை மாவட்டம் திருக்கோவளை அருகே எட்டுக்குடியில் அமைந்துள்ள ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் வைகாசி திருவிழா வெகு விமரிசையாக நடைபெற்று வருகிறது. மதுரை சர்வதேச விமான நிலையத்தில் விமான பயணிகளின் பயண அனுபவத்தை மேம்படுத்தும் வகையில் பல்வேறு சிறப்பு நிகழ்ச்சிகளுக்கு இன்று ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியில் மத்திய அரசின் ஃபிட் இண்டியா அமைப்பின் மூலம் நடத்தப்பட்ட சிலம்பம், கராத்தே உள்ளிட்ட போட்டிகளில் கலந்து கொண்ட பள்ளி மாணவர்களுக்கு நேற்று பாராட்டு விழா நடைபெற்றது. விளையாட்டுச் செய்தி. உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 64 ரன் வித்தியாசத்தில் பாகிஸ்தானை வென்றது. பர்மிங்ஹாமில் நேற்று நடைபெற்ற போட்டியில் முதலில் ஆடிய இந்தியா நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 6 விக்கெட் இழப்புக்கு 170 ரன் எடுத்தது. இதனையடுத்து 171 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் ஆடிய பாகிஸ்தான் 17 ஓவரில் 106 ரன்னுக்கு ஆட்டம் இழந்தது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். விவசாயிகளின் வாழ்வாதார மேம்பாட்டிற்காக கடந்த 12 ஆண்டுகளில் பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். நாட்டின் அறிவியல் தொழில்நுட்ப வளர்ச்சிக்கு உயர் முன்னுரிமை அளிக்கப்பட்டு வருவதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்தர் சிங் கூறியுள்ளார். மாநிலத்தின் மின்துறை செயல்பாடுகள் குறித்த வெள்ளையறிக்கை விரைவில் வெளியிடப்படும் என்று மாநில அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த 5 நாட்களுக்கு பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 64 ரன் வித்தியாசத்தில் பாகிஸ்தானை வென்றது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: நேரம் 6:55.
2: இயற்கை இன்பம், சூழல் சிந்தனை எழுதி வழங்குபவர் ஜி முருகராஜ் அவர்கள்.
3: காற்றை வாங்க முடியுமா? மாசை மட்டும் இலவசமாக வாங்கி கொண்டிருக்கிறோமே. காலை எழுந்தவுடன் நாம் என்ன செய்கிறோம்? பல் துலக்குகிறோம், காப்பி குடிக்கிறோம், செய்தித்தாள் படிக்கிறோம். ஆனால் அதற்கு முன்னாலே ஒரு விஷயம் நடக்கிறது. நாம் மூச்சு விடுகிறோம். அந்த மூச்சு காற்று சுத்தமாக இருக்கிறதா என யாராவது யோசித்திருக்கிறோமா? வருடந்தோறும் ஒரு செய்தி தவறாமல் வருகிறது, உலகிலேயே அதிக மாசடைந்த நகரங்களில் பட்டியல் வெளியானது என்று. நதிகள் மாசாகின்றன, குப்பைகள் குவிகின்றன, போக்குவரத்து நெரிசல் அதிகரிக்கின்றன, குடிநீர் பிரச்சனை தலை தூக்குகிறது. இவை எல்லாவற்றையும் ஒரு நிமிடம் மறந்து விடுங்கள். ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நினைத்து பாருங்கள். நாம் தினமும் சுவாசிக்கும் காற்று. உணவு இல்லாமல் சில நாட்கள் வாழலாம், தண்ணீர் இல்லாமல் சில நாட்கள் தாக்கு பிடிக்கலாம். ஆனால் காற்று இல்லாமல் சில நிமிடங்கள் கூட முடியாது அல்லவா? ஆனால் அந்த காற்று தான் இன்று நச்சாகி வருகிறது. சாலைகளில் தினமும் புதிய கார்கள், பெரிய பெரிய எஸ்யூவி கார்கள், இருசக்கர வாகனங்கள் சேர்ந்து கொண்டே இருக்கின்றன. குப்பை மேடுகள் எரிகின்றன, தொழிற்சாலைகள் புகைவிடுகின்றன, நிலக்கரி மின் நிலையங்கள் காற்றை நிரப்புகின்றன, கட்டுமான பணிகளிலிருந்து தூசி பறக்கிறது. இப்போது மாசு என்பது டெல்லி நகரத்தின் பிரச்சனை மட்டுமல்ல, எங்கள் ஊரில் காற்று நல்லா தான் இருக்குது என பெருமை பேசும் காலம் மெதுவாக முடிந்து வருகிறது. வாகனங்களை பற்றி யோசிப்போம். நகரங்களில் உள்ள காற்று மாசுபாட்டில் சுமார் 70% வாகனங்கள் தான் காரணம் என பல ஆய்வுகள் கூறுகின்றன. ஆனால் தினமும் 54,000 மேற்பட்ட புதிய வாகனங்கள் இந்தியாவில் பதிவு செய்யப்படுகின்றன. ஒரு காலத்தில் வீட்டுக்கு ஒரு மிதி வண்டி இருந்தது, இப்போது வீட்டுக்கு ஒரு கார் என நிலை. சில வீடுகளில் கார்களுக்கு தனி அறை, மனிதர்கள் மட்டும் சின்ன அறை. சில வேடிக்கையான யோசனைகள். முதல் யோசனை, புதிய வண்டி வாங்குபவர் முதலில் நிறுத்துவதற்கு தனி இடம் இருக்கிறதா என்பதை நிரூபிக்க வேண்டும் என்ற விதி வரலாம். அடுத்தது, வாரத்தில் ஒரு நாள் மட்டும் கார் ஓட்டும் நிலை வந்தால் முதலில் சிரமமாக இருக்கும், ஆனால் அதுவே பேருந்து, ரயில், மிதிவண்டி, நடைப்பயணம் போன்ற மாற்று வழிகளை வளர்க்கும். மூன்றாவது, ஒவ்வொருவரின் சுற்றுச்சூழல் பாதிப்பையும் கண்காணிக்கும் ஒரு மொபைல் ஆப். மதுரையிலிருந்து மதுரைக்கே வேலைக்கு போகிறவருக்கும் தினமும் 50 கிலோமீட்டர் தனி காரில் பயணம் செய்பவருக்கும் ஒரே அளவு பாதிப்பு இருக்காது அல்லவா? குறைவாக மாசு ஏற்படுத்துபவர்களுக்கு ஊக்கத்தொகை, அதிக மாசு ஏற்படுத்துபவர்களுக்கு கூடுதல் வரி என்ற நடைமுறை எதிர்காலத்தில் வரலாம். அடுத்தது, ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் ஒரு பசுமை வரைபடம் உருவாக்கப்பட வேண்டும். மக்கள் தொகைக்கு ஏற்ப மரங்களின் எண்ணிக்கை இருக்கிறதா, எந்த பகுதியில் பசுமை குறைவாக இருக்கிறது, எங்கே புதிய மரங்கள் தேவை, இப்படி திட்டமிட்டு செயல்பட வேண்டும். இதெல்லாம் சாத்தியமே இல்லை என தோன்றும் வேடிக்கை யோசனைகள் நாளை நகரங்களின் உயிர் காக்கும் தீர்வுகளாக மாறலாம். சென்னை, கோயம்புத்தூர், மதுரை, திருச்சி போன்ற நகரங்கள் வேகமாக வளர்ந்து வருகின்றன.

0: வளர்ச்சி நல்லதுதான், ஆனால் அந்த வளர்ச்சியோடு மரங்களும் வளர்கிறதா, நடைபாதைகளும் பெருகுகிறதா, பொது போக்குவரத்து வசதிகளும் மேம்படுகிறதா என்பதை சேர்த்தே பார்க்க வேண்டும். மரம் நடுவது பற்றி எல்லோரும் பேசுவோம், ஆனால் ஒரு மரத்தை நட்ட பிறகு அதற்கு தண்ணீர் ஊற்றி வேலி போட்டு அது வளர்கிறதா என கவனிப்பவர்கள்தான் உண்மையான சுற்றுச்சூழல் போராளிகள். மரம் நடும் புகைப்படத்தை சமூக ஊடகத்தில் போடுவது ஒரு நாள் வேலை. அந்த மரத்தை குறைந்தது 5 ஆண்டுகள் உயிரோடு வைத்திருப்பது தான் உண்மையான சாதனை. ஒரு நாள் நம் குழந்தைகள் மரங்கள் நிறைந்த தெருக்களில் நடந்து கொண்டே நீல வானத்தை பார்த்து மகிழ்ந்து கொண்டு பழைய குப்பை கிடங்கில் துருப்பிடித்து கிடக்கும் காரை காட்டி, அப்பா இவ்வளவு பெரிய வண்டியை வைத்து ஒருவர் மட்டும் போயிருக்காங்களா என ஆச்சரியப்படலாம். அந்த நாளை உருவாக்க முடிந்தால் எப்படி இருக்கும்? காற்று இலவசம்தான், ஆனால் அதை சுத்தமாக வைத்திருப்பதற்கான விலை நம்முடைய பொறுப்புணர்வு.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது இயற்கை இன்பம், சூழல் சிந்தனை. எழுதி வழங்கியவர் ஜி. முருகராஜ் அவர்கள்.

நேரம் இப்பொழுது 7 மணி. ஆகாஷவாணி மதுரை வானொலி 1269 கிலோஹெர்ட்ஸ் முதன்மை அலைவரிசையில் நிகழ்ச்சிகளோடு நாம் இணைந்திருக்கிறோம். அறிவோம் 1000. இன்று உலக காற்று தினம், ஜூன் 15. காற்றாலை ஆற்றலின் நன்மைகள் பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்துவதோடு இந்த தொழில்துறையில் மேலும் பல மேம்பாடுகளை ஊக்குவிக்கும் நோக்கத்துடன் இந்த தினமானது அனுசரிக்கப்படுகிறது. இது விண்ட் யூரோப் மற்றும் உலக காற்றாலை சபை, அதாவது GWEC ஆகியவற்றினால் ஏற்பாடு செய்யப்பட்ட ஒரு கூட்டு முயற்சியாகும். இந்த ஆண்டானது, அதாவது 2007 தொடங்கப்பட்ட உலக காற்று தினம் 16வது ஆண்டு நிறைவனை குறிக்கும் தினமாக உலக காற்று தினமானது ஜூன் 15 அன்று கடைபிடிக்கப்படுகிறது. தொடர்ந்து கேட்கலாம் திரை இசை.

என் சுவாச காற்றை திரைப்படத்திற்காக கிருஷ்ணகுமார் சித்திரக்குரலில் ஒலித்த பாடல் கேட்டோம். இனிவரும் பாடல் கவிதா கிருஷ்ணமூர்த்தி உன்னிகிருஷ்ணன் குரல்களில், இது ரித்தம்.

0: அடுத்த நிகழ்ச்சி பற்றி அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் இப்பொழுது 7:10. ஆகாஷவாணி மதுரை வானொலி 1269 கிலோஹெர்ட்ஸ் முதன்மை அலைவரிசையில் நிகழ்ச்சிகளோடு நாம் இணைந்திருக்கிறோம். இனி விளம்பரங்கள்.
1: கம்மி நேரத்துல அதிக லாபம்,
2: ஒரே கிளிக்லயா அற்புதம்.
3: தெரியாத லிங்க்ஸ்ல கிளிக் பண்ணாதீங்க. RBI சொல்கிறது
4: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.

இனி இடம்பெறுவது மதர் தென்றல் திரைசை. நிகழ்ச்சி தரும் முதல் பாடல் தலைவாசல் திரைப்படத்திற்காக எஸ் ஜானகி குழுவினருடன் பாடும் பாடல்.

0: மீண்டும் மதுரை தெண்டல் திரைசை இன்று காலை 7:35 தொடர்வது தமிழில் செய்திகள் சென்னை அஞ்சல்.
1: செய்திகள் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி ஸ்லோவேனியா அதிபருடன் இருதரப்பு உறவுகள் குறித்து இன்று பேச்சு நடத்துகிறார். நாட்டின் வளர்ச்சித் திட்டப் பணிகளில் இளைஞர்கள் பெருமளவு பங்கேற்க வேண்டும் என்று மத்திய நுகர்வோர் நலத்துறை அமைச்சர் திரு பிரல்ஹத் ஜோஷி வலியுறுத்தியுள்ளார். மகாராஷ்டிரா மாநிலம் சோலாப்பூர் மாவட்டத்தில் தண்டல்வாடி அருகே நேரிட்ட சாலை விபத்தில் ஒரு குழந்தை உட்பட 8 பேர் உயிரிழந்துள்ளனர். ஆர்மேனியா பொது தேர்தலில் அந்நாட்டு பிரதமர் திரு நிகோல் பாஷின்யான் தலைமையிலான கட்சி வெற்றி பெற்றுள்ளது. நாட்டின் வடகிழக்கு பகுதிகளில் ஒரு சில இடங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இனி விரிவான செய்திகள். G7 உச்சி மாநாடு பிரான்சில் இன்று தொடங்குகிறது. 3 நாள் நடைபெறும் இம்மாநாட்டில் பிரான்ஸ், அமெரிக்கா, பிரிட்டன், கனடா, ஜெர்மனி, இத்தாலி, ஜப்பான் ஆகிய நாடுகளின் தலைவர்கள் பங்கேற்கின்றனர். மேலும் இம்மாநாட்டில் பங்கேற்பதற்காக இந்தியா, பிரேசில், எகிப்த், கென்யா, தென்கொரியா, கத்தார், சவுதி அரேபியா, சிரியா, யுக்ரைன், ஐக்கிய அரபு அமீரகம் மற்றும் ஐரோப்பிய யூனியனுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. நாளை நடைபெறும் அமர்வில் பிரதமர் திரு நரேந்திர மோடி கலந்து கொண்டு உரையாற்றுகிறார். உலக அளவில் நிகழும் புவிசார் அரசியல் சூழலில் இந்தியாவின் பங்கேற்பு முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. நவீன தொழில்நுட்பம், பாதுகாப்பு துறையில் ஒத்துழைப்பு மற்றும் வளரும் நாடுகளின் நலன்கள் குறித்து இந்தியா தனது கருத்துக்களை எடுத்துரைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். முன்னதாக நேற்று பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மேக்ரனுடன் இருதரப்பு உறவுகள் குறித்து பிரதமர் பேச்சு நடத்தினார். இதையடுத்து பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று ஸ்லோவேனியா செல்கிறார். அங்கு அவருக்கு பாரம்பரிய முறைப்படி சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். அவரது இந்த பயணத்தின் போது அந்நாட்டு அதிபர் பெல்லேகிரி மற்றும் பிரதமர் திரு ராபர்ட் ஃபீகோ ஆகியோரை சந்தித்து இருதரப்பு உறவுகளை வலுப்படுத்துவது குறித்து பேச்சு நடத்துகிறார். பின்னர் அங்குள்ள இந்திய வம்சாவளியினருடன் பிரதமர் கலந்துரையாடுகிறார். இந்திய பிரதமர் ஸ்லோவேனியா நாட்டிற்கு செல்வது இதுவே முதல் முறையாகும். இதனிடையே செய்தியாளர்களிடம் பேசிய வெளியுறவு செயலர் திரு விக்ரம் மிஸ்ரி, வளர்ந்து வரும் தொழில்நுட்பங்கள், செயற்கை நுண்ணறிவு, புத்தொழில் நிறுவனங்கள் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் இரு நாடுகளுக்கும் இடையேயான ஒத்துழைப்பு மேலும் வலுவடையும் என்று நம்பிக்கை தெரிவித்துள்ளார். நாட்டின் வளர்ச்சி திட்டப் பணிகளில் இளைஞர்கள் பெருமளவில் பங்கேற்க வேண்டும் என்று மத்திய நுகர்வோர் நலத்துறை அமைச்சர் திரு பிரல்ஹத் ஜோஷி தெரிவித்துள்ளார். பெங்களூருவில் நடைபெற்ற கருத்தரங்கின் நிறைவு விழாவில் பேசிய அவர், UPI, டிஜி யாத்திரை, ஆகாஷ் ஏவுகணை போன்ற உலகத் தரத்திலான தயாரிப்புகள் உலக நாடுகளால் அங்கீகரிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். முக்கியத்துவம் வாய்ந்த தொழில்நுட்பங்களில் இந்தியா தன்னிறைவு பெற வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். கார்கில் போரின் போது GPS தரவுகளை இந்தியாவுக்கு அளிக்க அமெரிக்கா மறுத்ததை சுட்டிக்காட்டிய அவர், நாவிக் செயற்கைக்கோள் தொழில்நுட்பம் பாதுகாப்பு படையினருக்கு பெரிதும் உதவிகரமாக இருக்கும் என்று நம்பிக்கை தெரிவித்தார்.

0: உள்நாட்டு கண்டுபிடிப்புகள் செலவுகளை பெருமளவில் குறைப்பதுடன் அந்நிய செலாவணியை சேமிக்கவும் உதவிடும் என்று அவர் குறிப்பிட்டார். செயற்கை நுண்ணறிவு மற்றும் உற்பத்தி துறையில் இந்தியா தன்னிறைவு பெற வேண்டியதன் அவசியத்தை திரு பிரல்ஹத் ஜோஷி வலியுறுத்தினார். சுற்றுச்சூழல் சமநிலை பராமரிக்கப்பட வேண்டும் என்ற பிரதமர் திரு நரேந்திர மோடியின் வேண்டுகோளின் பேரில் நாடு முழுவதும் கோடிக்கணக்கான மரக்கன்றுகள் நடப்பட்டுள்ளதாக மத்திய கப்பல் போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு சர்பானந்த சோனோவால் தெரிவித்துள்ளார். திரிபுரா மாநிலம் அகர்தலாவில் நடைபெற்ற மரம் நடும் விழாவில் பேசிய அவர், காற்று மாசுபாட்டிற்கு எதிராக காடு வளர்ப்பு திட்டத்தை பெரிய அளவில் மேற்கொள்ளப்பட வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்தினார். தூய்மையான பசுமையான இந்தியாவை கட்டமைப்பதற்காக அன்னையின் பெயரில் மரக்கன்று நடும் பிரச்சாரத்தின் கீழ் மக்களிடையே மரக்கன்று நடும் இயக்கம் ஊக்குவிக்கப்பட்டு வருவதாக தெரிவித்தார். சமூகத்தின் அனைத்து பிரிவு மக்களும் மரக்கன்று நடும் இயக்கத்தில் பங்கேற்க முன்வர வேண்டும் என்று திரு சர்பானந்த சோனோவால் கேட்டுக்கொண்டார். உத்தரப்பிரதேச மாநிலம் கௌதம புத்தா நகரில் உள்ள நொய்டா சர்வதேச விமான நிலையத்தில் இருந்து வர்த்தக ரீதியிலான விமான போக்குவரத்து இன்று தொடங்குகிறது. லக்னோவிற்கு இன்று காலை புறப்படும் முதல் விமானத்தில் 172 விவசாயிகள் மற்றும் 20 பெண்கள் பயணிக்கின்றனர். யமுனா விரைவு சாலை தொழில்துறை மேம்பாட்டு ஆணையத்துடன் இணைந்து வடிவமைக்கப்பட்ட இந்த விமான நிலையத்தை கடந்த மார்ச் 28 பிரதமர் திறந்து வைத்தது குறிப்பிடத்தக்கது. இந்த விமான நிலையத்தை அமைப்பதற்காக 300 ஏக்கர் நிலம் கையகப்படுத்தப்பட்டுள்ளது. தற்போது இந்த விமான நிலையம் 1.2 கோடி பயணிகளை கையாளும் திறன் கொண்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: அர்மேனியா பொதுத் தேர்தலில் அந்நாட்டு பிரதமர் திரு நிகோல் பாஷின்யான் தலைமையிலான கட்சி வெற்றி பெற்றுள்ளது. ஜூன் 7 நடைபெற்ற பொதுத் தேர்தலில் ஆளும் கட்சி 49.7% வாக்குகளை பெற்றுள்ளதாக அந்நாட்டு தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. இந்நிலையில் இந்த பொதுத் தேர்தலில் விதிமீறல்கள் நடைபெற்றுள்ளதன் காரணமாக தேர்தல் முடிவுகளை தேர்தல் ஆணையம் ரத்து செய்ய வேண்டும் என்று எதிர்க்கட்சி கோரிக்கை விடுத்துள்ளது. மகாராஷ்டிர மாநிலம் சோலாப்பூர் மாவட்டத்தில் தண்டல்வாடி அருகே நேரிட்ட சாலை விபத்தில் 1 உட்பட 8 உயிரிழந்தனர். பந்தர்பூரில் உள்ள ரஞ்சனி கிராமத்தைச் சேர்ந்த பக்தர்கள் சித்தானந்த் கோயிலில் வழிபட்ட பின்னர் சொந்த கிராமத்திற்கு திரும்பும்போது கட்டுப்பாட்டை இழந்த வாகனம் சாலை அருகில் இருந்த கிணற்றில் விழுந்து இந்த விபத்து நேரிட்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த விபத்தில் காயமடைந்த 5 அருகில் உள்ள மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். சம்பவ இடத்திற்கு சென்றுள்ள காவல்துறையினர், வருவாய்த்துறை அதிகாரிகள் உள்ளூர் மக்களுடன் இணைந்து மீட்பு நடவடிக்கைகளை மேற்கொண்டனர். இந்த விபத்து குறித்து விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. இதனிடையே இந்த விபத்தில் உயிரிழந்தோரின் குடும்பங்களுக்கு அம்மாநில முதலமைச்சர் திரு தேவேந்திர ஃபட்னவிஸ் ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்துள்ளார். உயிரிழந்தோரின் குடும்பங்களுக்கு தலா 5 ரூபாய் நிதி உதவி வழங்கப்படும் என்று அவர் அறிவித்துள்ளார். இதனிடையே இந்த விபத்தில் உயிரிழந்தோரின் குடும்பங்களுக்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துள்ள பிரதமர் திரு நரேந்திர மோடி, காயமடைந்தவர்கள் விரைவில் குணமடைய இறைவனை பிரார்த்திப்பதாக தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், இந்த விபத்தில் உயிரிழந்தோர் குடும்பங்களுக்கு தலா 2 ரூபாயும் காயமடைந்தோருக்கு தலா 50,000 ரூபாயும் நிதி உதவி வழங்கப்படும் என்று தெரிவித்துள்ளார். ஆந்திரப்பிரதேச மாநிலம் பல்நாடு மாவட்டத்தில் கிருஷ்ணா நதியில் படகு நீரில் மூழ்கி ஏற்பட்ட விபத்தில் 4 உயிரிழந்துள்ளனர். 6 பத்திரமாக மீட்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. கிருஷ்ணா நதியில் இருந்த மணல் திட்டு மீது மோதியதில் இந்த விபத்து ஏற்பட்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு அம்மாநில முதலமைச்சர் திரு சந்திரபாபு நாயுடு ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்துள்ளார். உயிரிழந்தோரின் குடும்பங்களுக்கு தலா 5 ரூபாய் நிவாரண உதவி வழங்கப்படும் என்று முதலமைச்சர் அறிவித்துள்ளார். இந்த சம்பவம் குறித்து குறித்து விரிவான விசாரணை நடத்த உத்தரவிடப்பட்டுள்ளதாகவும், எதிர்காலத்தில் இதுபோன்ற விபத்துகளை தடுக்கும் வகையில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்றும்

0: அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். ஈரான் அமெரிக்கா இடையேயான போர் நிறுத்த ஒப்பந்தம் இறுதி கட்டத்தை எட்டியுள்ளதாக அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். இந்த போர் நிறுத்த ஒப்பந்தம் இம்மாதம் 19ஆம் தேதி சுவிட்சர்லாந்தில் கையெழுத்தாகும் என்று சமூக வலைதளத்தில் அவர் பதிவிட்டுள்ளார். இதையடுத்து ஹார்மோஸ் நீரிணை பகுதியில் ஏற்பட்டுள்ள தடை விரைவில் முடிவுக்கு வரும் என்று அவர் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். இந்த போர் நிறுத்த ஒப்பந்தம் கையெழுத்தானவுடன் ஹார்மோஸ் நீரிணை பகுதியின் வர்த்தக கப்பல் போக்குவரத்திற்காக மீண்டும் திறந்துவிடப்படும் என்று அவர் கூறியுள்ளார். ஈரானின் அணுசக்தி செறிவூட்டல் நடவடிக்கைகளை கைவிடுவது குறித்த அம்சங்கள் இந்த போர் நிறுத்த ஒப்பந்தத்தில் இடம்பெற்றுள்ளன. இதனிடையே லெபனான் உட்பட அனைத்து விதமான ராணுவ நடவடிக்கைகளும் இன்று இரவு முதல் முடிவுக்கு வரும் என்று ஈரான் தேசிய பாதுகாப்பு கவுன்சில் தெரிவித்துள்ளது. நாட்டின் வடகிழக்கு பகுதிகள் மற்றும் மேற்கு வங்கத்தில் ஒரு சில இடங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மகாராஷ்டிரா, கர்நாடகா, தெலங்கானா, ஆந்திர பிரதேசம், ஒடிஷா, ஜார்க்கண்ட், பீகார், சத்தீஸ்கர் மாநிலங்களில் சில பகுதிகளில் அடுத்த 5 தினங்களில் தென்மேற்கு பருவமழை தீவிரமடைய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் கூறியுள்ளது. ராஜஸ்தான், கிழக்கு உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம் ஆகிய பகுதிகளில் ஒரு சில இடங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்றும் அந்த மையம் தெரிவித்துள்ளது. தில்லி, ஹரியானா, சண்டிகர், பஞ்சாப், ஹிமாச்சல பிரதேசம், உத்தராகண்ட், தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால், அந்தமான் நிக்கோபர் உள்ளிட்ட நாட்டின் பல்வேறு பகுதிகளில் ஒரு சில இடங்களில் இன்று இடியுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் கூறியுள்ளது. உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 64 ரன் வித்தியாசத்தில் பாகிஸ்தானை வென்றது. பர்மிங்ஹாமில் நேற்று நடைபெற்ற போட்டியில் முதலில் ஆடிய இந்தியா நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 6 விக்கெட் இழப்புக்கு 170 ரன் எடுத்தது. இதையடுத்து 171 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் ஆடிய பாகிஸ்தான் 17 ஓவரில் 106 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி ஸ்லோவேனியா அதிபருடன் இருதரப்பு உறவுகள் குறித்து இன்று பேச்சு நடத்துகிறார். மகாராஷ்டிரா மாநிலம் சோலாப்பூர் மாவட்டத்தில் தண்டல்வாடி அருகே நேரிட்ட சாலை விபத்தில் ஒரு குழந்தை உட்பட 8 பேர் உயிரிழந்தனர். நாட்டின் வடகிழக்கு பகுதிகளின் ஒரு சில இடங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: நிறைவிப்பொழுது 7:25.
2: ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம் மத்திய அலை 1269 கிலோஹெர்ட்ஸில் நலமாய் வாழ. சர்வதேச யோகா தினத்தை முன்னிட்டு ஆரோக்கியமான முதுமை பற்றிய சிறப்பு தகவல்கள் தருகிறார் யோக சிகிச்சையாளர் மற்றும் யோக பயிற்றுனர் சுபாஷினி மோகன் அவர்கள்.
3: ஹெல்த்தி ஏஜிங் அப்படின்றது வந்து ஒவ்வொரு ஏஜையும் ஒவ்வொரு மைல்ஸ்டோனையும் வந்து நம்ம எப்படி எடுத்துட்டு போறோம், ஹெல்த்தியா எப்படி கிராஸ் பண்றோம் அப்படின்றதுதான் வந்து நம்ம பார்க்க போறோம். ஏஜிங் அப்படின்னா 60-70 வயசு மட்டுமே ஏஜிங் கிடையாது, அந்தந்த வயதுக்கேற்ப நம்ம எப்படி இருக்கோம் அப்படின்றதும் தான் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இதுல வந்து யோகா வந்து எப்படி ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கு மக்களுக்கு, சின்ன வயசுல இருந்தே கத்துக்கிட்டே இருக்கிறவங்க அந்தந்த ஏஜுக்கான ஒரு மைல் ஸ்டோன் வந்து ரீச் பண்ணுவாங்களா இருக்கும். இது ஒவ்வொரு ஸ்டேஜ் ஆஃப் லைஃப்லயும் வந்து அவங்களுக்கு வந்து இது அப்ளை ஆகும். இப்போ ஒரு 50-60 வயசுல இருக்கிறவங்க ஒருத்தருக்கு மூட்டு வலி இருக்கு, இல்ல லோ பேக் பெயின் இருக்கு, இஷ்யூஸ் இருக்கு, அவங்களுக்கு வந்து நம்ம வந்து ரொம்பவும் ஸ்ட்ரெயின் கொடுக்க கூடாது, ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணாம அவங்களுக்கு ஏத்த மாதிரி நம்ம வந்து மாத்தி கொடுக்கணும். இப்போ ஒரு 50 இயர்ஸ் 60 இயர்ஸ் இப்போ சீனியர் சிட்டிசன் ஹோம்ஸ் எல்லாம் போய் பாத்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு எல்லாம் வந்து என்ன வேணும் அப்படின்னு ஒரு கம்ஃபர்ட் ஃபீலிங் இருக்கணும், ஒரு இன்செக்யூரிட்டிஸ் இருக்க கூடாது, நிறைய ப்ரிவென்ஷன் வேணும் அவங்களுக்கு. ஃபால் ப்ரிவென்ஷன்னா சின்ன சின்ன இடத்துல கூட ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு தெளிவான தன்மை இல்லாததுனால நிறைய விழுவாங்க, பிராக்டிஸ் ஆகுறது, அதனால நடக்கிற அந்த ஒரு ஏஜிங் வந்து சீக்கிரமே ஆயிடும். இண்டிபெண்டன்ஸ் வந்து வேணும், அதுவும் எப்படி கொடுக்கும்னா யோகா வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும். எப்படி எல்லாம் ஹெல்ப் பண்ணும்னா இப்போ அவங்க ஒரு கன்சிஸ்டன்டா வந்து ஒரு பிரீத்திங் ஒர்க் பண்றவங்களா இருக்கட்டும், சின்ன சிம்பிள் பிராணாயமாவா கூட இருக்கட்டும், அவங்களுக்கு வந்து இது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு எப்படினாலும் லைஃப் வந்து ஹேண்டில் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு தெளிவு இருக்கும். யோகா வந்து தொடர்ச்சியா கண்டிப்பா எல்லா விதத்திலயும் பிராக்டிஸ் பண்றவங்களுக்கு இன்னொரு ஒரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா லோ இம்பாக்ட் அப்படின்ற ஒரு கேட்டகரிக்குள்ள வருவாங்க. லோ இம்பாக்ட் அப்படின்னா அப்படியே விழுந்தாலுமே ஈஸியா பெருசா ஒண்ணுமே அடிபடாம ஒரு சின்னதா மேனேஜ் பண்ணக்கூடிய லெவல்ல இருந்து போற ஒரு தன்மை வந்து உடம்புல ஏற்படும். ஏன்னா வயசு ஆக ஆக போன்ல இருக்க டென்சிட்டி குறையும் இல்லையா, பிராக்சர்ஸ்க்கான வாய்ப்பு ஜாஸ்தி. ஒரு அட்டென்ஷன் வந்து இருக்கு, எங்கேயோ வந்து யோசிச்சுட்டு இருப்பாங்க, ஏதோ ஒரு ஞாபகத்துல இருப்பாங்க, அப்படிலாம் இல்லாம கவன சிதறல் இல்லாம இருக்கும். பிரெயின் ரிலேட்டடா நடக்கிற ஒரு இஷ்யூஸ் எல்லாமே ஒரு பார்க்கின்சன்ஸா இருக்கட்டும், மெமரி லாஸா இருக்கட்டும், அல்சைமர்ஸா இருக்கட்டும்

0: நிறைய டீஜென்ரேட்டிவா கூட இருக்கலாம். அது எல்லாத்தையும் ப்ரிவென்ட் பண்ணக்கூடிய ஒரு சக்தி வந்து யோகாக்கு தான் இருக்கு. யோகால வந்து நிறைய ரேஞ்ச் ஆஃப் யோகா இருக்கு. நீங்க வந்து எங்கெங்கயோ தேடி எல்லாம் போகணும்னு இல்ல, உங்க பக்கத்துல வந்து நிறைய பேர் சொல்லி கொடுக்குறாங்க. சோ அதை வந்து நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவு யூஸ் பண்ணிக்கிறோமோ அவ்வளவு நல்லது. பெரியவங்களா இருக்கட்டும், இல்ல உங்க வீட்டுல வந்து நீங்க ஃபேமிலியா கூட கத்துக்கலாம். டிப்ரெஷன் ரிலேட்டடா இருக்கிற ஒரு பயமா இருக்கும், ஒரு பதட்டமா இருக்கும், சிலர் வந்து தனியாவே இருப்பாங்க வீட்டுல, அவங்க எல்லாம் எப்படி பொழுது போக்குறது, அது அவங்களுக்கும் வந்து ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு. இது கத்துக்கிறதுனால இதை செய்யறதுல கொஞ்சம் நேரம் வந்து அவங்களுக்கு டைம் பாஸ் ஆகும். ஒரு புக் ரீட் பண்ற மாதிரி தான் ஒரு யோகாவும். ஸோ அது எப்படி ஒரு மனசுக்கு ஒரு தெளிவு ஒரு அமைதி கொடுக்குதோ அதே தான் யோகாவும் ஹெல்ப் பண்ணும். பிராணாயமா இருக்கட்டும், நிறைய மூச்சு பயிற்சி இருக்கட்டும், சின்ன சின்ன ஆசனாஸா இருக்கட்டும், ஒரு சேர் யோகா இருக்கலாம், இல்ல ஒருத்தவங்களோட சப்போர்ட்டோட பண்ற ஒரு பேர் யோகா கூட இருக்கலாம். இதனால எல்லாம் வந்து அவங்களுக்கு வந்து உடம்புல வந்து நிறைய வந்து ப்ரிவென்ஷன் வந்து கொடுக்க முடியும். அவங்களுக்கு பிரீதிங் ஒர்க் பண்றதுனால என்ன நடக்கும் அப்படின்னா, லங் கெப்பாசிட்டி வந்து நல்லா எக்ஸ்பேண்ட் ஆகும். அப்படி எக்ஸ்பேண்ட் ஆகுறப்போ நிறைய ஆக்சிஜன் சப்ளை வந்து கிடைக்கும். அதனால வந்து அவங்களுக்கு பிரீதிங் ட்ரபிள் இல்லாம இருக்கும். மோஸ்ட்லி நீங்க பெரியவங்க பாத்தீங்க அப்படின்னா, ஐ மீன் ரொம்ப சீனியர் பீப்புளா இருக்கட்டும், விண்டர் மந்த்ஸ்ல ரொம்ப கஷ்டப்படுவாங்க. இல்ல ஒரு டஸ்ட் ரிலேட்டட் ஏரியாஸ்ல இருக்கீங்க அப்படின்னா அவங்களும் கஷ்டப்படுவாங்க. கஷ்டப்படாம இருக்கணும் அப்படின்னா எக்ஸ்போஷர் ஒண்ணு, ரெண்டாவது வந்து இந்த பிரீதிங் ஒர்க் பண்ணிட்டே இருக்கிறப்போ லங் கெப்பாசிட்டி நல்லா இருக்கும். அப்படியே வந்தாலும் அந்த எஃபெக்ட்ஸ் வந்து கம்மியா இருக்கும் அவங்களுக்கு. அது ரொம்ப முக்கியமா நம்ம பாக்கணும். கன்சிஸ்டன்டா ஒரு 30 வயசு 35 வயசுல இருந்து ஆரம்பிச்சிருக்காங்கன்னா, அவங்க வந்து ஒரு 60 வயசுல இருக்கிறப்போ இதெல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணக்கூடிய தன்மை வந்து டெவலப் ஆயிருக்கும். ஒவ்வொரு ஸ்டேஜஸ்லயுமே ஏஜ் அப்ரோப்ரியேட்டா வந்து எடுத்துட்டு போறப்போ அந்த ஃபிட்னஸ் லெவல் வந்து ரொம்ப சூப்பரா இருக்கும். எல்லா பாடி பார்ட்ஸையும் கவர் பண்றது வந்து யோகாவால தான் முடியும்.
1: இன்றைய நலமாய் வாழ நிகழ்ச்சியில் சர்வதேச யோகா தினத்தை முன்னிட்டு ஆரோக்கியமான முதுமை பற்றிய சிறப்பு தகவல்கள் வழங்கினார் யோக சிகிச்சையாளர் மற்றும் யோக பயிற்றுனர் சுபாஷினி மோகன் அவர்கள். இந்நிகழ்ச்சியின் தொடர்ச்சியினை நாளை காலை மணி 7:25 கேட்கலாம்.
2: நலம் வாழ என் நாடும் என் வாழ்த்துக்கள்.
3: நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் இப்பொழுது 7:30 ஆகாஷவாணி மதுரை வானொலி 1269 கிலோஹெர்ட்ஸ் முதன்மை அலைவரிசையில். இனி தொடர்வது இன்று ஒரு தகவல். வழங்குகிறார் தென்கட்சி கோஸ்வாமி நதன்வர்கள்.
4: 11ஆம் நூற்றாண்டுல ஒரு புகழ்பெற்ற இறைநேச செல்லூர் வாழ்ந்து வந்தார். அவர் பேரு அப்துல்லா ஹிஸ் சௌமை. இப்போ சோவியத் ரஷ்யாவில் உள்ள ஜீலான்கிற நகரத்தோட புறநகர் பகுதியில் நீப்புன்னு ஒரு ஊர், அங்கே தான் அவர் இருந்தார். அவருக்கு ஒரு ஆப்பிள் தோட்டம் இருந்தது தஜ்லா நதி ஓரத்தில். அந்த தோட்டத்தில் அவர் ஒரு நாள் உலாவிக்கிட்டு இருக்கிறார். அந்த சமயத்தில் 20 வயசுள்ள அழகான இளைஞர் ஒருத்தர் அவர் முன்னாடி வந்து நின்னார். என்ன நீங்கள் மன்னிக்கணும்னார். இவருக்கு ஒன்றும் புரியல. யாரப்பா நீ என்ன கெடுதல் பண்ணின, நான் எதுக்காக உன்னை மன்னிக்கணும் அப்படின்னு கேட்டார். ஐயா, என் பேர் அபு சாலிஹ் மூசா. இங்கேருந்து 4 கல் தொலைவில் இருக்கக்கூடிய இதே தஜ்லா நதி ஓரத்தில் தான் நான் இருக்கிறேன். நேற்று மத்தியானம் எனக்கு ஒரு நல்ல பசி. அந்த நேரம் ஒரு ஆப்பிள் பழம் இந்த நதியில் மிதந்து வந்தது. அவசரத்தில் அதை எடுத்து சாப்பிட்டுட்டேன். சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் அப்படி செஞ்சது பெரிய தவறுங்கிறத உணர்ந்தேன். ஒரு பொருளுக்கு உரியவர்கள் யாரோ அவங்க அனுமதி இல்லாமல் அந்த பொருளை சாப்பிட்றது ஹராம் ஆகும். ஹராமான அந்த பழம் வந்து என் வயிற்றுக்குள்ளே போனதுலேருந்து எனக்கு நிம்மதி இல்லை. ராத்திரி பூரா தூங்கவே முடியல. காலையில் எழுந்திரிச்சதும் இந்த நதி ஓரமாக பார்த்துக்கிட்டே வந்தேன். உங்கள் தோட்டத்தை பார்த்தேன். ஒரு மரத்தோட கிளை வந்து தண்ணியில் தொட்டுக்கிட்டு இருக்கிறத பார்த்தேன். அதனால் நான் சாப்பிட்ட பழம் இங்கேருந்து தான் வந்திருக்கணும். அந்த பழத்துக்கு உரியவர் நீங்கள் தான். நீங்கள் என்னை மன்னிச்சாதான் நான் சாப்பிட்ட பழம் ஹலால் ஆகும், குற்றம் நிவர்த்தி ஆகும். தயவு பண்ணி மன்னிக்கணும் அப்படின்னு கண்கலங்க கேட்டுக்கிட்டார். இதை கேட்ட இந்த சௌமையை ஆச்சரியத்தோடு அந்த இளைஞரை கூர்ந்து கவனித்தார். இந்த அளவுக்கு நேர்மையான ஒரு நல்ல மனுஷனை விட்டுறக்கூடாது அப்படின்னு மனசுக்குள்ளே முடிவு பண்ணிக்கிட்டார். நிமிந்து அந்த இளைஞரை பார்த்தார். இதுக்கு வந்து தண்டனையை ஏத்துக்க தான் வேணும்னார். எதுவா இருந்தாலும் ஏத்துக்கிறதுக்கு தயாரினார் அவர். இதுக்கு தண்டனையா 12 வருஷ காலம் நீ இங்க பணிவுடைகள் செய்யணும்னார். பணிவுடை செய்யறது என்னுடைய பாக்கியமா நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு மகிழ்ச்சியோடு அந்த தண்டனையை ஏத்துக்கிட்டார். 12 வருஷம் முடிஞ்சது. அந்த 12 வருஷ காலத்தில் அந்த இளைஞரோட வயசும் தகுதியும் வளர்ந்தது. கடைசியில் அந்த பெரியவர் அந்த இளைஞரை கூப்பிட்டார். இதை பாருப்பா, இன்னையோட உன் பணிவுடை காலம் 12 வருஷம் முடிஞ்சுது. ஆனால் தண்டனை இதோட முடிஞ்சுட்டதான் நினைக்காத, அது இன்னமும் முடியல. கடைசியாக இன்னும் ஒரு தண்டனை பாக்கி இருக்குது, அதை நீ ஏற்றுக்கணும்னார். எதுவாக இருந்தாலும் ஏற்றுக்கிறதுக்கு சித்தமாக இருக்கிறேன்னார் இவர். எனக்கு ஒரு மகள் இருக்கிறா, அவளுக்கு ரெண்டு கண்ணும் தெரியாது.

ரெண்டு காதும் கேட்காது, ரெண்டு காலும் செயல்படாது, அவளை நீ கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னார் பெரியவர். இதை கொஞ்சமும் அவர் எதிர்பார்க்கலை, ஒரு நிமிஷம் திகைச்சார், அடுத்த நிமிஷம் சரி இதையும் நான் மனப்பூர்வமாக ஏற்றுக்கிறேன்னுட்டார். இறைநேசர் செல்வர் சௌமயி அவர்களுடைய புதல்வி பாத்திமாவுக்கும் இளைஞர் அபு சாலிஹ் மூசாவுக்கும் அடுத்த சில தினங்களில் முறைப்படி திருமணம் நடந்தது. திருமணத்துக்கு அப்புறம் மணமகளை பார்த்த அந்த இளைஞர் திகைச்சு போயிட்டார். ஏன்னா அந்த பெரியவர் சொன்னதுக்கு நேர்மாறாக இருந்தார் பாத்திமா. உடல் ஊனம் எதுவும் கிடையாது, ரொம்ப அழகாக இருந்தாங்க. மறுநாள் சௌமயி அபு சாலிஹை கூப்பிட்டு இதுக்கு விளக்கம் சொன்னாராம். என் மகளுக்கு கண்ணு தெரியாதுன்னு சொன்னது தான் சொல்லியிருந்த நேரத்தை முன்னாடி சொன்னேன், அது எந்த விதமான தீய காட்சிகளும் அவள் கண்ணுக்கு தெரியாதுன்னு தான் அர்த்தம். காது கேட்காதுன்னு சொன்னேன், தீய விஷயங்களை அவள் கேட்க மாட்டான்னு அர்த்தம். கால்கள் செயல்படாதுன்னு சொன்னேன், வீட்டை விட்டு தீமையான இடங்களுக்கு அவள் போக மாட்டான்னு அர்த்தம் அப்படின்னார். 12 வருஷத்துக்கு முன்னாடி உன்னை முதல் முறையாக பார்த்தப்பவே உண்மை வந்து என்னுடைய சீடராக மானசீகமாக ஏற்றுக்கிட்டேன் அப்படிங்கிற விவரத்தையும் சொன்னாராம். இந்த இளைஞர் அபு சாலிஹ் பிற்காலத்தில் ஒரு பெரிய ஆன்மீக மேதையாக உயர்ந்தார். அந்த தம்பதிகளுக்கு 60வது வயசில் ஒரே ஒரு குழந்தை பிறந்தது. அந்த காதர் ஜிலானி முகைத்தி நாண்டகை, அதாவது அந்த குழந்தை தான்

0: இடங்களுக்கு போக மாட்டான்னு அர்த்தம் அப்படின்னார். 12 வருஷத்துக்கு முன்னாடி உன்னை முதல் முறையா பார்த்தப்பவே உண்மை வந்து என்னுடைய சீடரா மானசீகமா ஏத்துக்கிட்டேன் அப்படிங்கிற விவரத்தையும் சொன்னாராம். இந்த இளைஞர் அபு சாலிஹ் பிற்காலத்துல ஒரு பெரிய ஆன்மீக மேதையா உயர்ந்தார். அந்த தம்பதிகளுக்கு 60வது வயசுல ஒரே ஒரு குழந்தை பிறந்தது. அந்த காதர் ஜிலானி முகைத்தீன் ஆண்டகை, அதாவது அந்த குழந்தை தான் ஆன்மீக பேரரசர் முகைத்தீன் ஆண்டகை அப்படி வந்து அந்த கதையை சொல்லுவாங்க பழைய இதை. அப்படிப்பட்ட பெரியவர்களுடைய வாழ்க்கை தான் நமக்கு வழிகாட்டணும். எனக்கு ஒரு சிநேகிதன் அவன் சொன்னான், டேய் என்னுடைய மாமனார் கூட தன்னுடைய பொண்ணை எனக்கு திருமணம் பண்ணி கொடுக்கறதுக்கு முன்னாடி ஒரு செய்தியை சொன்னார், அது பொய்ன்னு அப்புறமா தான் தெரிஞ்சுது அப்படின்னா. என்ன சொன்னார்னு கேட்டோம். என் பொண்ணு மாதத்துக்கு ஒரு தடவை ஏதாவது கோபம் வந்தால் கையில் கிடைக்கிறத எடுத்து உங்கள் மேலே எரிவா, நீங்கள் தான் அனுசரித்து நடந்துக்கணும்னு சொன்னார் அப்படின்னா. அப்படி அவர் சொன்னது பொய்யா அப்படின்னு கேட்டேன். ஆமாம், அவர் மாதம் ஒரு தடவைன்னு அவர் சொன்னது பொய், தினம் ஒரு தடவை அப்படி செய்கிறா, இதுதான் உண்மை அப்படின்னா.
1: நேரம் 7:35. ஆகாஷவாணி மதுரை வானொலி 1269 கிலோஹெர்ட்ஸ் முதன்மை அலைவரிசையில் தொடர்ந்து கேட்கலாம். 8 மணி வரை மதுரை தென்றல் திரை இசை நிகழ்ச்சிக்கு செல்வதற்கு முன்னால்
2: நூற்று 150வது ஆண்டு கொண்டாட்டத்தின் சிறப்பு வந்தே மாதரம்.

0: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கிறீங்க?
1: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்குறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம் இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
3: மதுரத்தின் திரையிசை நிகழ்ச்சியில் ஒலிக்கு வரும் பாடல் முறைமாமன் திரைப்படத்திற்காக உன்னிகிருஷ்ணன் குரலில்.

0: சரி மரி சரி பனி போபா
1: சரி மரி சனி பா மரி சமரி சனி பா
0: சாரி சாரி மத்தி மப
1: சா நி சி நி சப்பனி சா.

மதுரத்தின் நிகழ்ச்சியில் ஒலிக்க வருகிறது அடுத்த பாடலாய் காதல் குட்டி திரைப்படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம், அனுராதா ஸ்ரீராம் குரல்களில்.

0: மீண்டும் மதுரை தென்றல் திரைசை நிகழ்ச்சி இன்று காலை 8:02 இருக்கு.
1: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கீங்க?
2: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
1: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட

0: உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா ரெண்டு விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்னே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்கறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம் இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
3: செய்திகள். உங்க ஊர் கோவில்கள், தேவாலயங்கள், மசூதிகளில் நடைபெறும் சிறப்பு நிகழ்வுகளை மதுரை வானொலியின் சேவை செய்திகள் பகுதிக்கு அனுப்பலாம். நிலைய இயக்குனர், ஆல் இண்டியா ரேடியோ மதுரை வானொலி நிலையம், சேவை செய்திகள் பகுதி, சின்ன சொக்கிக்குளம், மதுரை 2 என்ற முகவரிக்கு உங்கள் ஊரில் நடைபெறும் சிறப்பு முகாம் மற்றும் நிகழ்வுகளை அனுப்பலாம்.
2: இன்னும் சில நொடிகளில் தொடர்வது செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சல்.
4: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். விவசாயிகளின் வாழ்வாதார மேம்பாட்டிற்காக கடந்த 12 ஆண்டுகளில் பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். சுற்றுச்சூழல் சமநிலை பராமரிக்கப்பட வேண்டும் என்ற நோக்கில் நாடு முழுவதும் கோடிக்கணக்கான மரக்கன்றுகள் நடப்பட்டுள்ளதாக மத்திய கப்பல் போக்குவரத்து துறை அமைச்சர் திரு சர்பானந்த சோனோவால் தெரிவித்துள்ளார். நாட்டின் வளர்ச்சித் திட்டப் பணிகளில் இளைஞர்கள் பெருமளவில் பங்கேற்க வேண்டும் என்று மத்திய நுகர்வோர் நலத்துறை அமைச்சர் திரு பிரல்ஹத் ஜோஷி வலியுறுத்தியுள்ளார். அரிய வகையைச் சேர்ந்த கானமயில் பறவையை பாதுகாப்பதற்கான திட்டம் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருவதாக சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ் கூறியுள்ளார். நாட்டின் அறிவியல் தொழில்நுட்ப வளர்ச்சிக்கு உயர் முன்னுரிமை அளிக்கப்பட்டு வருவதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார். G7 உச்சி மாநாடு பிரான்சில் இன்று தொடங்குகிறது. மாநிலத்தின் மின்துறை செயல்பாடுகள் குறித்த வெள்ளை அறிக்கை விரைவில் வெளியிடப்படும் என்று மாநில அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். விழுப்புரம் மாவட்டம் மரக்காணத்தில் மீன்பிடி துறைமுகம் அமைப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று மாநில சமூக நீதித்துறை அமைச்சர் திரு வன்னியரசு தெரிவித்துள்ளார். இம்மாதம் 21ஆம் தேதி நடைபெறவுள்ள நீட் மறு நுழைவுத் தேர்விற்கான நுழைவுச் சீட்டை அதன் அதிகாரப்பூர்வ இணையதளத்திலிருந்து பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் என்று தேசிய தேர்வு முகமை தெரிவித்துள்ளது. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூர் அருகே தென்பெண்ணை ஆற்றில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கில் அடித்துச் செல்லப்பட்ட மூதாட்டி ஒருவரை அம்மாவட்ட தீயணைப்புத் துறையினர் பத்திரமாக மீட்டனர். தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த 5 நாட்களுக்கு பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. எந்திர கோளாறு காரணமாக ஓமன் கடற்பகுதியில் சிக்கி தவித்து வந்த கப்பலில் இருந்த 14 இந்திய மாலுமிகள் பத்திரமாக மீட்கப்பட்டுள்ளதாக இந்திய தூதரகம் தெரிவித்துள்ளது. ஈரான் அமெரிக்கா இடையேயான போர் நிறுத்த ஒப்பந்தம் இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ளதாக அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 64 ரன் வித்தியாசத்தில் பாகிஸ்தானை வென்றது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.
2: நேரம் 8:02 ஆகாஷவாணி மதுரை வானொலி 1269 கிலோஹெர்ட்ஸ் முதன்மை அலைவரிசையில் நிகழ்ச்சிகளோடு இணைந்திருக்கிறோம். இனி இடம்பெறுவது மதுரை தென்றல் திரையிசை நிகழ்ச்சி. தரும் பாடல் மஜா படத்திற்காக இதோ பாடல் ஒலிக்கிறது. மது பாலகிருஷ்ணன், மதுஸ்ரீ இவர்களின் குரல்களில்

மதுரை திருநிகழ்ச்சியில் திரேசியை கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கும் இந்த நொடியில் தொடரும் பாடல் மதுரை திரைப்படத்திற்காக மது பாலகிருஷ்ணன், சாதனா சர்கம் இவர்களின் குரல்களில்

மதியத்தினர் நிகழ்ச்சியில் தொடரும் பாடல் மழை திரைப்படத்திற்காக எஸ்பிபி சரண் மற்றும் சுமங்கலி இவர்களின் குரல்களில்.

மதியத்தினல் நிகழ்ச்சியில் தொடரும் பாடல் மழை திரைப்படத்திற்காக எஸ்பிபி சரண் மற்றும் சுமங்கலி இவர்களின் குரல்களில்.

நினைவூட்டுகிறோம் நேர்களே, இன்று காலை 10 மணிக்கு எனக்கு பிடித்த பாடல் நிகழ்ச்சி தொலைபேசி வழி நேர்கள் விருப்ப பாடலாய் வலம் வரும். நேர்கள் உங்கள் மனம் பிடித்த பாடல்களை கேட்டு மகிழ அழைக்கலாம். 25 31 0 28 25 31 0 27 என்ற எண்ணை தொட்டு உங்களுக்கு பிடித்த விருப்ப பாடல்களை கேட்டு மகிழலாம். மதுரையின் முன்னிணைப்பான 04 52 என்ற முன்னிணைப்பை தொடர்ந்து அழையுங்கள். இன்று காலை 10:02 எனக்கு பிடித்த பாடல் நிகழ்ச்சியில் நேர்களை அன்புடன் வரவேற்கிறோம். மதுரை தென்றல் நிகழ்ச்சியில் நிறைவாக ஒலிக்க வரும் பாடல் திருவிளையாடல் ஆரம்பம் திரைப்படத்திற்காக விஜய் ஜெயசுதாஸ் ரீட்டா குரல்களில் ஒலிக்கிறது.

0: நிறைவு பெற்றது மதுர தென்றல் திரைசை. தொடர்வது சென்னை அஞ்சல்.
1: நேரம் 8:45. ஆகாஷ்வாணி வளம் பெறுவோம் நலம் பெறுவோம் யோகா சிறப்பு நிகழ்ச்சி. வாழ்வியல் ரகசியம் யோகா. யோகா மற்றும் இயற்கை மருத்துவர் டாக்டர் எஸ் சிவபிரகாஷ் அவர்கள் வழங்கும் தகவல்கள்.
2: அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் சிவபிரகாஷ். இயற்கை மற்றும் யோகா மருத்துவராக இருக்கேன். ஆரோக்கியமான முதுமைக்கு யோகா. முதுமைங்கிறது எப்படி பார்த்தோம் அப்படின்னா, 40 வயசுக்கு மேலேயே எனக்கு வந்து சுகர் வந்துருச்சு, 30 வயசுக்கு மேலே எனக்கு ப்ரெஷர் வந்துருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இயற்கை மற்றும் யோகா மருத்துவத்தில் நம்ம வந்து நிறையா விஷயங்களை வந்து ரெகுலராக நம்ம வந்து ஃபாலோ பண்ண மாட்டேங்கிறோம். அதுக்கு மெயின் காரணம் என்னன்னா, கன்சிஸ்டன்சி இல்லாமல் திடீர்னு ஏதாவது ஒரு வேலை செய்யணும்னு நினைப்போம், திடீர்னு ஏதோ ஒரு சில காரணங்களால அந்த வேலைகள் வந்து செயல்பட முடியாமல் போயிடும். அப்போ அந்த மாதிரி போகிறதுக்கு மெயின் காரணம் என்னன்னா, நம்ம மனசில் என்ன நினைக்கிறோமோ அதை வந்து செயல்படுத்துறதுக்குரிய வாய்ப்புகள் அமைஞ்சாலும் நம்ம வந்து அதை வந்து ஒழுங்காக பயன்படுத்திக்க முடியாதனால பல ப்ராப்ளங்கள் நம்ம உடம்புக்குள்ளே ஏற்படும். இப்போ நான் இதை முக்கியமா இன்னைக்கு சொல்ல போறது என்னன்னா, நம்ம உடம்பை வந்து ஆரோக்கியமா வச்சுக்கிறதுக்கு அந்த காலத்துல முனிவர்கள் வந்து பல விஷயங்களை வந்து சொல்லியிருக்காங்க. இதை மெயினா இந்த டயத்துல நம்ம இந்த யோகா பத்தி நம்ம நினைவு கூறதுக்கு நம்ம முதல் தேங்க்ஸ் யாருக்கு சொல்லணும் அப்படின்னா, லார்ட் சிவா. அவங்க தான் வந்து யோகாவை வந்து ஒரு ஸ்கிரிப்டட் ஃபார்ம்ல, அதாவது மக்களுக்கு வந்து இயற்கையா சீக்கிரமா அவங்களுக்கு வந்து ஒரு பொறுப்பா ஒரு ப்ராப்பர் சேனல் சொல்லும் பாத்தீங்களா, அதை வந்து கொண்டு கொடுறதுக்கு முக்கிய காரணமா இருந்தவர்கள் வந்து லார்ட் சிவா. ஆக்சுவலா இந்த லார்ட் சிவா மூலமா தான் பதஞ்சலி யோக முனிவர் மூலமா தான் இது வந்து நம்ம உலகத்திற்கு வந்து அறிமுகப்படுத்தப்பட்டது. அந்த பதஞ்சலி யோக முனிவர் என்ன பண்ணாங்க அப்படின்னா, அது வந்து ஒரு ஸ்கிரிப்டட் ஃபார்ம்ல, அதாவது ஒரு ரிட்டன் ஃபார்ம்ல வந்து கொண்டு வந்து மக்களை எல்லாத்தையும் அடையணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தினால அவங்க வந்து பதஞ்சலி யோக முனிவர் வந்து இதை வந்து நமக்கு எல்லாத்துக்கும் அறிமுகப்படுத்தி இருக்காங்க. மெயினா இதுல அவங்க என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்னா, யம் நியம் ஆசன் பிரணயம் பிரத்யேகார் தாரன் தியான் சமாதி, அதாவது இதை வந்து 8-fold பாத்வே அப்படிம்பாங்க. எதனாலன்னா, இப்ப நார்மலா நம்ம ஏதாவது ஒரு விஷயம் கத்துக்கணும் அப்படின்னா ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பா தான் கத்துக்கணும். அதனாலதான் அந்த காலத்துல நமக்கு வந்து ஒரு ப்ராப்பரா எப்படி எல்லாம் நம்ம கத்துக்கணுங்கிறத ஈஸியான வழியில நமக்கு வந்து சொல்லி கொடுத்தாங்க. இப்ப எம் அண்ட் நியம் அப்படிங்கறது என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, எம்ங்க வந்து சமூக ஒழுக்கம். ஆக்சுவலா அந்த சமூக ஒழுக்கத்துல என்னென்னலாம் வரும்னா, அகிம்சை சத்திய அஸ்தே பிரம்மச்சாரி அபரிக்கிரக யம அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது யாருடையும் சண்டை போடாம இருக்கிறது, உண்மையா இருக்கணும், திருடாம இருக்கணும், புலனடக்கம் இருக்கணும், பேராசை இது இருக்கக்கூடாது, இந்த மாதிரி இது எல்லாமே எப்படின்னா சமூக ஒழுக்கத்தை குறிக்கும். நியம் நியம்ங்கிறது எப்படின்னா தனிப்பட்ட ஒழுக்கம். இப்ப தனிப்பட்ட ஒழுக்கங்கிறது எதை குறிக்கும் அப்படின்னா, சௌச்ச சந்தோஷ் தபஸ் சத்தியாய ஈஸ்வர் பிரணிதானானி அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலா இது எப்படின்னா, நம்ம வந்து தூய்மையா இருக்கிறது, மன நிறைவா இருக்கிறது, ஒழுக்கமான முயற்சி இருக்கிறது, சுய ஆய்வு பண்ணிக்கணும், இறை அர்ப்பணிப்பு இருக்கணும், அதாவது சரண்டர் டு காட் பிரிங் பர்ஃபெக்ஷன் சமாதி அப்படிம்பாங்க. அதாவது நம்ம வந்து எந்த ஒரு செயல் செய்யறப்பையும் ஒரு மன நிறைவோட செய்யணும். இது ரெண்டும் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்ப நம்ம யாருக்காவது ஒருத்தவங்களுக்கு யோகா சொல்லிக் கொடுக்க போற மாதிரி இருந்தாலும் சரி, யோகா பத்தி கத்துக்கிறவங்க இருந்தாலும் சரி, அவங்க வந்து ஃபர்ஸ்ட் இந்த ரெண்டு ஒழுக்க முறைகள் இருக்கணும். ஃபர்ஸ்ட் சமூக ஒழுக்கம் இருக்கணும், அடுத்து தனிப்பட்ட ஒழுக்கம் இருக்கணும். அதுக்கப்புறம் தான் அவங்க வந்து ஒரு யோகா கத்துக்கிறதுக்கே அவங்க உடம்பு வந்து தயாரா நிலையில் இருக்கும். இப்ப ஆசனாஸ்ங்கிறது என்ன பண்ணா, உடல்நிலை மற்றும் பயிற்சிகள்னு சொல்லுவாங்க. அதாவது நம்ம உடலை வலுவாக வைக்கிறதுக்கும், பிளெக்சிபிலிட்டியா இருக்கிறதுக்கும், உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி வராம இருக்கிறதுக்கும் ஆசனங்கள் வந்து ரொம்ப உதவியா இருக்கும். அடுத்து பிரணயாமா அப்படிங்கிறது என்னன்னா, மூச்சு பயிற்சின்னு சொல்லுவோம். இது வந்து நிறைய பயிற்சிகள் இருக்கு. நம்ம உடம்பு திடீர்னு வெப்பம் ஆயிடுச்சுன்னா அதை எப்படி கூல் பண்றதுக்கு, திடீர்னு நம்ம உடம்பு வந்து கூலிங் ஆச்சுன்னா எப்படி வெப்பப்படுத்துறதுக்கு, அந்த மாதிரி நம்ம உடம்புல எப்படி எப்படிலாம் எனர்ஜி லெவல் வந்து அதிகப்படுத்தணும், அப்ப என்ன மாதிரி பயிற்சிகள்லாம் பண்ணா நம்ம உடம்பு வந்து பல வியாதிகள் சரி பண்ணும் அப்படிங்கறது இந்த பிரணயாம பயிற்சியில வந்து சொல்லி கொடுப்பாங்க. அடுத்து பிரத்யாகாரம் அப்படின்னா, நம்ம என்னன்னா நம்மளோட ஐம்புலன்கள் சொல்லலாம், அது உள்நோக்கி திருப்புதல். அதாவது எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாம நம்ம புலன்களை வந்து உள்நோக்கி திருப்புறது, அதனால வித்ட்ராவல் ஆஃப் சென்சஸ் அப்படிம்பாங்க. அதுக்கடுத்து தியான். தியான்ங்கிறது என்ன அப்படின்னா, நம்ம ஏதாவது ஒரு தொடர்ச்சியான மனக்குவிப்பு அப்படிம்பாங்க. அதுக்கு முன்னாடி தாரணான்னு சொல்லிட்டு ஒன்னு இருக்கு, அது என்னன்னா மன ஒருநிலைப்படுத்தல். நம்ம சொல்லுவோம்ல, மனசு டைவர்ட் ஆச்சுன்னா ஏதாவது ஒரு இடத்துல நீ கவனம் செலுத்து அப்படிம்போம் பாத்தீங்களா, அப்ப அந்த மாதிரி மனசை வந்து ஒருநிலைப்படுத்தணும். அதுக்கப்புறம் தியானம். தியானங்கிறது அந்த ஒருநிலைப்படுத்துற வந்து தொடர்ச்சியா ஒரு மனக்குவிப்புல கொண்டு போய் நிக்கிறது. அதுக்கப்புறம் தான் சமாதி. சமாதிங்கிறது எப்படின்னா உயர்ந்த ஆன்மீக நிலை, அதாவது பேரானந்தம் அனுபவிக்கிறது. இது

எளிய விளக்கம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, யம் நியம் ரெண்டுமே எதை குறிக்கிறப்ப, நல்ல வாழ்க்கை ஒழுக்கத்தை குறிக்கும். ஆசனாஸ் பிரணயமாங்கிறது உடல் மற்றும் மூச்சு ஆரோக்கியத்தை குறிக்கும். பிரத்யாகாரா தாரண தியானா இது எல்லாமே எதுனா மன வளர்ச்சியை குறிக்கும். அடுத்து சமாதிங்கிறது ஆன்மீக நிறைவை குறிக்கும். இப்போ இது எதுக்கு இன்னைக்கு நம்ம சொல்றோம் அப்படின்னா, இந்த யம் நியம் ஆசன் பிரணயமா பிரத்யாகார் தாரண் தியான் சமாதி இந்த எயிட் போல்டு பாத்வே தான் இந்த யோகாவோட ஒரு முழு சாராம்சம் சொல்லுவோம்ல. அது இதை மெயினா நமக்கு கொடுத்தது வந்து யார் மூலமா நமக்கு கிடைச்சுன்னா, லார்ட் சிவா மூலமா கிடைச்சது. அதுக்கப்புறம் இதை வந்து ரிட்டர்ன் ஃபார்ம்ல நமக்கு யாரு கொண்டு வந்து கொடுத்தாங்க அப்படின்னா, பதஞ்சலி முனிவர். பதஞ்சலி முனிவர் எப்படி இருப்பாங்க பாத்தீங்கன்னா, பாம்பாவும் பாலி மனுஷனாவும் இருப்பாங்க. அது நிறைய கோயில்கள்லாம் நீங்க பாக்கலாம், பதஞ்சலி முனிவர் சொல்லிட்டு அவங்க இருப்பாங்க. அதே மாதிரி இந்த யோகாவை பொறுத்தளவு நம்ம வந்து இந்த பதஞ்சலி யோக முனிவர் தான் ரொம்ப முக்கியம். அதனாலதான் இதுல வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, பதஞ்சலி யோக சூத்ரான்னு சொல்லிட்டு இதுல வந்து நிறைய விஷயங்கள் வந்து இந்த யோகாவை பத்தியும் நம்ம உடலை எப்படி ஆரோக்கியமா வச்சுக்கிறது பத்தியும் நிறைய விஷயங்கள் இதுல வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்து சட்கிரியாஸ். சட்கிரியாஸ் அப்படின்னா என்னன்னா, நம்ம வந்து உடலை வந்து மனசையும் எப்படி சுத்தமா வச்சுக்கிறதுக்கு ஒரு ஆறு முக்கியமான யோகாவில ஒரு சுத்திகரிப்பு முறைகள் இருக்கு. சட்கிரியாஸ் அப்படிம்பாங்க. இதுல வந்து நேத்தி அப்படிம்பாங்க. நேத்திங்கிறது என்ன பண்ணா, மூக்கை கிளீன் பண்றது. இதுக்கு வந்து ஜல நேத்தி பாட்டுன்னு தனியா ஒண்ணு இருக்கும். அது என்னன்னா, மூக்கை வந்து சுத்தப்படுத்துறதுக்காண்டி பயன்படுத்துவாங்க. அதுக்கடுத்து சூத்திர நீத்தின்னு ஒண்ணு இருக்கு. சூத்திர நீத்தினா நம்ம ரப்பர் கேத்தட்டர்னு இருக்கும், அது வந்து மூக்கு வழியா விட்டு உள்நாக்கு வழியா அந்த நாக்கு வழியா வெளியில வரும். அது வந்து எதுக்குன்னா, அந்த மூக்குல ஏதாவது சளி ஏதாவது சைனஸ் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு வந்து அதை கிளீன் பண்றதுக்காண்டி பயன்படுத்துறது. அதுக்கடுத்து தோத்திங்கிறது என்னன்னா, உணவு குடலையும் வயிற்றையும் சுத்தப்படுத்துறது. இது என்னன்னா, நம்ம சொல்லுவாங்கல்ல எல்லா வியாதிக்கும் மெயின் காரணம் வந்து வயிறு. வயிறு சுத்தமா இருந்தாவே போதும், உடம்புல இருக்க பல வியாதிகள் சரியாகும் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. அப்ப தோத்திங்கிறது உணவு குடலை வந்து சுத்தப்படுத்துறதுக்கு பயன்படும். அதுக்கடுத்து நாளிங்கிறது என்னன்னா, வயிற்று இருக்கிற சதைகள், அந்த சதைகளை வந்து சுத்திகரிப்பு செய்யவும் ஒரு மசாஜ் பண்ற மாதிரி ஒரு சில மூவ்மெண்ட் வந்து அதுல வந்து சொல்லி கொடுப்பாங்க. அடுத்து பஸ்திங்கிறது என்னன்னா, பெருங்குடலை சுத்தம் செய்யறது. பெருங்குடலை சுத்தம் செய்யறதுனா அப்படின்னா, இந்த இனிமாலாம் கேள்விப்பட்டிருப்பீங்கல்ல, அந்த மாதிரி தான் இதுல வந்து அந்த பஸ்திங்கிறது வந்து இதுல சொல்லுவாங்க. அடுத்து கபாலாபாதி என்னன்னா, மூளை ஒளிர செய்யும் சுவாச சுத்திகரிப்பு முறை. இது வந்து என்னன்னா, இந்த பயிற்சியில வந்து கொஞ்சம் வேகமா பண்ணுவாங்க. அது எப்படின்னா, கபாலாபாதிங்கிறது ஆக்டிவ் எக்ஸலேஷன் சொல்லுவாங்க. இப்ப உடனே லைட்டா நான் அதை செஞ்சு காமிக்கிறேன், அந்த மாதிரி செய்வாங்க. இது எப்படின்னா, ஆக்டிவ் எக்ஸலேஷன் மட்டும் பண்ணணும், அதாவது ஃபோர்ஸ்ஃபுல்லா மூச்சு காத்து வெளியே மட்டும் தான் உள்ளணும். உள்ள இழுக்கிறதுக்கு நமக்கு டைம் கொடுக்க கூடாது. இது எதுக்குன்னா, மெயினா வந்து நுரையீரலோட திறனை வந்து அதிகரிக்கும், மன தெளிவு கிடைக்கும். அதுக்கடுத்து பார்த்தோம்னா திராதகம். திராதகங்கிறது நம்ம ஏற்கனவே இந்த தீபத்தை பாக்குறது, ஏதாவது ஒரு புள்ளிய போக்கஸ் பண்ணி பாக்குறது. திராதகம் வந்து அந்தரங்க திராதகம் அப்படிம்பாங்க. அதே ஒளிய கண்ணை முடிக்கிட்டு நம்ம புருவ மத்தியில பாக்குறது, இல்லாட்டி நம்ம ஏதாவது உடம்புல ஏதாவது ஒரு சில வழிகள் இருந்துச்சுன்னா அந்த இடத்து மூலமா நம்ம வந்து பல வியாதிகளை வந்து சரி பண்ண முடியும். அதாவது நம்மளோட கவனங்களை வந்து வெளியில ஃபர்ஸ்ட் ஒரு நிலைப்படுத்துறதுக்கும், அதே இது கொஞ்ச நேரம் சென்று உள்பக்கமா நம்மளோட கவனத்தை செலுத்துறதுக்கு இது வந்து உதவியா இருக்கும். இதுதான் நம்ம என்ன சொல்லுவாங்கன்னா, சட்கிரியாஸ் எப்படி. சட்கிரியாஸ் எப்படின்னா, யோகாவை பொறுத்தளவு நம்ம எந்த ஒரு பயிற்சி செய்யறதுக்கு முன்னாடியும் ஒவ்வொருத்தவங்களும் இந்த சட்கிரியாஸ் வந்து ஃபர்ஸ்ட் தெரிஞ்சிருக்கணும், அதை கடைபிடிக்கணும், ஃபாலோ பண்ணணும். ஏன்னா நம்ம உடம்பு வந்து ஒழுங்கா இருந்தா மட்டும்தான் நம்ம வந்து ஆசனாசோ பிரணயமாவோ பிரத்யாகாரோ தாரண தியானம் சமாதிவு ஸ்டேஜ் அடையிறதுக்கு இது ஒரு முதல் நிலைன்னு சொல்லுவோம். இப்போ யோகாவை பொறுத்தளவு செவன் டாக்டர்ஸ் சொல்லி மெயினா நம்ம வந்து அவங்க வந்து ஃபாலோ பண்ண சொல்லுவோம். அந்த செவன் டாக்டர்ஸ் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா, சன்லைட் மெயினான முதல் டாக்டர், சூரிய ஒளி, அடுத்து வாட்டர் அதாவது தண்ணி, மூணாவது வந்து உணவு. உணவு வந்து சாத்விக் ஃபுட்னு சொல்லுவாங்க, சுத்தமான இயற்கை உணவு. அதுக்கப்புறமேட்டுக்கு பாசிட்டிவ் மைண்ட் செட், அதாவது டாக்டர் வந்து அந்த மனநிலை சொல்லுவாங்கல்ல, அது பாசிட்டிவ் எண்ணங்களோட இருக்கணும் மனசு அப்படின்னு சொல்லுவாங்க, நேர்மறை எண்ணங்களோட இருக்கணும். அது மாதிரி நம்ம உடம்புக்கு வந்து ரெஸ்ட் ரொம்ப முக்கியம், அப்புறம் ரிலாக்ஸேஷன் முக்கியம், அதோட சேர்த்து உடற்பயிற்சி முக்கியமான. இந்த ஏழு டாக்டர் மூலமாவே நம்மளோட பல வியாதிகளை வந்து சரி பண்ண முடியும். இப்போ சூரிய ஒளி மூலமா நம்ம எப்படி வியாதிகளை சரி பண்ணலாம்னா, சூரிய ஒளி மூலமா நமக்கு என்ன கிடைக்கும், வைட்டமின் டி சத்து கிடைக்குது. நம்மளோட உடம்புல இருக்க தேவையில்லாத டஸ்ட்டுகள் கிருமிகள் எல்லாம் அழிக்கிறதுக்கு உதவியா இருக்கு. அதனால பிறந்த குழந்தைகள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, காலையில கொஞ்ச நேரம் ஒரு ஆறு மணி ஏழு மணி போல சூரிய ஒளியில கொஞ்ச நேரம் காமிக்க சொல்லுவாங்க. அது எதுக்கு அப்படின்னா, எதிர்ப்பு சக்தி உருவாக்குறதுக்கும், தோல் சம்பந்தமான வியாதிகளை சரி பண்றதுக்கும், அதுவும் இல்லாம அவங்களுக்கு வைட்டமின் டி சத்து கிடைக்கிறதுக்கும். ஏன்னா ஒரு சில பேர் பாத்தீங்கன்னா அனிமிக்கா இருப்பாங்க, அப்ப அது மூலமாகவும் அவங்களுக்கு வந்து நோய்கள் பல வர வாய்ப்பு இருக்கு. அப்ப சூரிய ஒளி வந்து பல வியாதிகளை சரி பண்றதுக்கு உதவியா இருக்கு. அடுத்து ஃப்ரெஷ் ஏர். ஃப்ரெஷ் ஏர்னா காற்று. பிறந்த உடனே முதல் நம்ம உயிரா இருக்கோங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு கிடைச்சது எது, அந்த மூச்சு காத்து தான். அப்ப அந்த மூச்சு காத்து வந்து நல்ல சுத்தமான காத்தா இருக்கணும். ஏன்னா நம்ம முக்கியமான சுவாசம் இழுக்கிற காத்து வந்து சுத்தமான காத்தா இருந்தாதான் நம்ம உடம்புல இருக்க பல வியாதிகளை சரி பண்றதுக்கு
இருக்கிறதுக்கு இதுல வந்து உதவியா இருக்கும். ஏன்னா நம்ம ஆக்சிஜனை இழுக்கிறோம், அது நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா மூச்சு காத்த இழுக்கிறப்ப ஒழுங்கா இழுக்கிறது கிடையாது. நார்மலா அந்த மூச்சு காத்த எப்படி இழுக்கணும்னா, மூச்சை இழுக்கிறப்போ நம்மளோட வயிறு வந்து வெளியில வரணும், மூச்சை வெளியில வர்றப்ப நம்மளோட வயிறு உள்ள போகணும். இது நல்லா டீப்பா இன்ஹேல் பண்ணி எக்ஸேல் பண்ணா மட்டும்தான் நம்ம உடம்பு வந்து தேவையான ஆக்சிஜன் வந்து ரத்தத்துக்கு கிடைக்கும். நம்ம என்ன பண்றோம் நிறைய பேர்னா, மூச்சு காத்த இழுக்கிறவங்க பேர்ல வயிறையும் உள்ள இழுத்துட்டு மூச்சையும் உள்ள இழுப்போம். ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்ணாது, காத்து வந்து உள்ள போகவே போகாது. ஒரு 5 நிமிஷம் 2 நிமிஷம் நம்ம ஆக்டிவ் ஆகணும்னா நல்லா ஃப்ரெஷ் ஏரை சுவாசிச்சாவே போதும், நம்ம உடம்பு வந்து ஆரோக்கியமே ஆகும்.

0: அதே மாதிரி தண்ணி, தண்ணி பொறுத்தளவு என்னன்னா நம்ம குறைஞ்சது ஒரு நாளைக்கு 2 லிருந்து 5 லிட்டர் தண்ணியாவது குடிக்கணும். அது வெயில் டைமா இருந்தா நம்ம உடம்போட வெப்பநிலைக்கு ஏத்த மாதிரி நம்ம கொஞ்சம் அதிகமாகவும் குடிக்கணும். இது என்னன்னா ஒரு சில பேத்துக்கு லோ பிரஷர் ஆகும், லோ பிபி ஆகும், தண்ணியோட அளவு ரொம்ப கம்மியா கொடுப்பாங்க, இல்லாட்டி அவங்க உடம்பு ஹீட் ஆகும். அப்ப இதை நீங்க சரிபடுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா தண்ணியில லைட்டா கொஞ்சம் சர்க்கரையும் உப்பும் கலந்து உங்களுக்கு தேவையான பழங்கள் ஏதாவது சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ் சொல்லுவோம்ல, அது நெல்லிக்காவோ இல்லாட்டி நீங்க சாத்துக்குடியோ இல்லாம நோ புளிஞ்சு விட்டு அதை ஒரு டம்ளர் குடிக்கலாம். இல்ல பிள்ளைங்க எல்லாம் இப்ப நிறைய பேர் பார்த்தோம்னா ஒரு 12 வயசுல இருந்து ஒரு 25 வயசுக்குள்ள இருக்க பிள்ளைங்களுக்கு யாருக்கு போய் செக் பண்ணாலும் பிரஷர் வந்து ரொம்ப லோவாவே இருக்கும். அது என்ன காரணம் என்ன, அவங்களோட நீர் சத்து குறையும், உடம்பு ஹீட் ஆகும், பிள்ளைங்க ஒழுங்காவே தண்ணி குடிக்க மாட்டாங்க. அப்ப இந்த மாதிரி இருக்க டைத்துல நீங்க என்ன பண்ணுங்கன்னா அவங்களுக்கு ஸ்கூல் போறப்ப காலேஜ் போறப்ப 1 லிட்டர் பாட்டில் வந்து 1:4 இல்லாட்டி 1:5, அதாவது 1 பங்கு உப்புனா 5 பங்கு சர்க்கரையை கலந்து நீங்க என்ன பண்ணா ஒரு தண்ணி கொடுத்துட்டு அதுல தேவையான அவங்களுக்கு பிடிச்ச லெமனோ ஆரஞ்சோ ஏதோ ஒரு பழத்தை புரிஞ்சுட்டு ஒரு வாட்டர் பாட்டில் கொடுத்துட்டீங்கன்னா அந்த பிள்ளைங்கள்ட்ட சொல்லுங்க நீ மதியானத்துக்குள்ள இந்த தண்ணியை குடிச்சு காலி பண்ணின்னு சொன்னா போதும். ஏன்னா இது வந்து ஒரு வகையான எலக்ட்ரோலைட்டா அவங்க உடம்புல வந்து வேலை செய்யும். ஆட்டோமேட்டிக்கா அவங்க கிளாஸ்ல உட்காந்துருக்கப்ப அவங்களுக்கு ரிஃப்ரெஷ்மெண்டாவும் இருக்கும். அடுத்து உணவு பொறுத்தளவு அவங்களுக்கு எப்படின்னா ஸ்கூலுக்கு போறப்ப எப்பயுமே அவங்களுக்கு வந்து ஏதாவது முளைக்கட்டிய பயிரோ ஒரு சிறுதானியங்களோ அந்த மாதிரி ஏதாவது ஒரு ஃபுட்டை வந்து அவங்களுக்கு கொடுங்க. ஏன்னா பிள்ளைங்களுக்கு வந்து ரொம்ப முக்கியம் வந்து நியூட்ரிஷன் டெஃபிஷியன்சி ஆகுறாங்க. புரோட்டீன் டயட் எதுல கிடைக்குதுன்னா நம்ம பால் முட்டையில கிடைக்கும். அதையும் தாண்டி என்னன்னா முளைக்கட்டிய பயிர்கள் தானியங்கள் இதுல வந்து அவங்களுக்கு வந்து கொடுக்கலாம். இப்போ அந்த டாக்டர்ல வந்து எக்ஸசைஸ் ஒன்று சொன்னேன், அதாவது குறைஞ்சது ஒரு நாளைக்கு ஒரு மனுஷன் குறைஞ்ச ஒரு மணி நேரமாவது என்னது உடற்பயிற்சி செய்யணும். அந்த உடற்பயிற்சி வந்து நம்ம சும்மா பேருக்கு வாக்கிங் போனா மட்டும் பத்தாது, கொஞ்சம் ஹெவியா கொஞ்சம் உடற்பயிற்சி செய்யணும். அது மெயினா எனக்கு உடற்பயிற்சி எதுவுமே தெரியாது சார் அப்படினாலும் நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா கைக்குரிய எக்ஸசைஸ், காலுக்குரிய எக்ஸசைஸ், இடுப்புக்குரிய எக்ஸசைஸ், அதே மாதிரி தளர்த்துறல் பயிற்சி எல்லாம் இருக்கு. அந்த மாதிரி சின்ன சின்ன பயிற்சிகள் நீங்க செஞ்சு ஒரு 10 நிமிஷம் அதான் சொன்னேன் யோகாவை பொறுத்தளவு அந்த உடற்பயிற்சியை பொறுத்தளவு என்ன பண்ணா உங்களோட உடலும் மனசும் சேர்ந்து ஒருநிலைப்படுத்தி ஒரு பயிற்சியை பண்ணாதான் உங்களுக்கு வந்து தேவையான எஃபெக்ட் கிடைக்கும். அதுக்கடுத்து பாசிட்டிவ் மைண்ட் செட் இருக்கணும். இதுக்கு வந்து மெயினா வந்து யோகா மூலமா நிறைய மெடிடேஷன்ஸ் இருக்கு, அந்த யோக நித்ரான் பயிற்சி எல்லாம் இருக்கு, அதே மாதிரி நம்ம வந்து என்ன பீச் மந்த்ராஸ் எல்லாம் இருக்கு. அதெல்லாம் நம்ம பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுக்க சொல்லிக் கொடுக்க அவங்களுக்கு நல்ல என்ன இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும். இப்ப இது எதுக்காண்டி மெயினா சொல்ல வரும் அப்படின்னா நம்ம உடம்பு வந்து வயசானதுக்கு அப்புறமும் நம்ம உடம்பு இளமையா இருக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி நம்ம சொன்ன ஒரு சில முறைகள் எல்லாம் நம்ம கடைபிடிச்சோம்னாவே போதும். மெயினா அவங்க என்ன பண்ணணும், உடம்புக்குரிய பயிற்சி பண்ணணும். ஆசனாஸ் மாதிரி தாடாசனா, திரியங்க தாடாசனா, புஜங்காசனா, அர்த்த கட்டி சக்கராசனா, இதெல்லாம் ஆசனாஸ் எல்லாம் பேர் ஏதோ வித்தியாசமா இருக்க மாதிரி இருக்கும். ஆனா நீங்க பாத்தீங்க அப்படின்னா நின்றுகிட்டு செய்யற மாதிரி ஒரு 2 ஆசனாஸ், படுத்துக்கிட்டு செய்யற மாதிரி, உட்காந்துட்டு செய்யற மாதிரி, இந்த மாதிரி 2-3 பயிற்சிகளை மட்டும் கத்துக்கிட்டா போதும். பிரணயாமால பொறுத்தளவு நீங்க என்ன பண்ணலாம்னா டீப் பிரீத்திங் பண்ணிக்கணும். இதுல வந்து நாடி சுத்தி பிரணயமா இருக்கு, பஸ்திரிக்கா இருக்கு, கபால பாரதி இருக்கு, பிராமரி பிரணயமா இருக்கு. இது மெயினா யாருக்கும் ஏதாவது மூச்சு பயிற்சி எனக்கு எதுவுமே தெரியல சார் அப்படின்னாலும் ஒன்னும் இல்ல, நார்மலா டீப் இன்ஹலேஷன் டீப் எக்ஸலேஷன் மட்டும் பண்ணி ஒரு 20 நிமிஷம் இருந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களோட உடம்புல இருக்க பல வியாதிகள் வந்து சரியாகும். இப்போ ஒரு சில பேர் வருவாங்க சார் என் உடம்பு எப்பயுமே ஹீட்டா இருக்கு சார், அதை குறைக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்பாங்க. அப்ப உடனே என்ன பண்ணலாம்னா நம்ம உடம்பு வந்து நீங்க ரெண்டா பிரிச்சுக்கோங்க. வலது சைடு எப்பயுமே வந்து உடம்பு வந்து ஹீட் ஆகும், இடது சைடு எப்பயுமே உடம்பு வந்து கூலிங் ஆகும். அதாவது சிவன் பார்வதி அந்த மாதிரி உடம்ப நினைச்சுக்கோங்க. அப்படி இருக்கிறப்போ நம்ம உடம்பு எப்பப்பெல்லாம் வெப்பம் ஆகுதோ அப்போதைக்கு நம்ம உடம்பு அதை கூல் பண்றதுக்கு இடது சைடு வழியா மூச்சு காத்து இழுத்து மூச்சு காத்து விடணும். அதே மாதிரி நம்ம உடம்பு எப்பப்பெல்லாம் குளிர்ச்சி ஆகுதோ அப்ப நம்ம உடம்புக்கு என்ன தேவை, வெப்பம் தேவை. அப்ப நம்ம என்ன பண்ணுவோம், வலது சைடு வழியா மூச்சு காத்து இழுத்து வலது சைடா மூச்சு காத்து விடணும். இதையே வந்து சமநிலைப்படுத்துறதுக்கு நம்ம நாடி சுத்தி பிரணயமா இருக்கு. உங்களுக்கு இந்த மாதிரி பயிற்சி எல்லாம் நீங்க கத்துக்கணும்னா பக்கத்துல யாராவது யோகா டாக்டர் இருப்பாங்க, அவங்க மூலமா நீங்க வந்து ப்ராப்பரா கத்துக்கிட்டீங்கனாவே போதும். ஏன்னா எந்த ஒரு பயிற்சியும் பண்றதுக்கு ஒரு குரு ரொம்ப முக்கியம், அதனால அவங்க மூலமா நீங்க கத்துக்கணும். ஏன்னா ஒரு சில ஆசனங்கள்லாம் நம்ம செய்யறப்ப என்ன அப்படின்னா திடீர்னு எங்கேயாவது பிடிச்சிக்கும், திடீர்னு ஸ்லிப் ஆயிரும். அதனால ஏதாவது நீங்க பயிற்சி பண்றீங்க யோகா சம்பந்தமா கத்துக்கிறீங்கன்னா ப்ராப்பரா ஒரு குருவோட கைடோட நீங்க இதை பண்ணீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். இப்ப யோகா பொறுத்தளவு பஞ்சகோசா தேரி இருக்கும், அதாவது ஒவ்வொரு விஷயமே ஏதாவது ஒரு தேரி கீழே தான் வேலை செய்யும். இந்த யோகா வந்து பஞ்சகோசா தேரி கீழே வேலை செய்யுது. இது எப்படின்னா பஞ்சகோசாங்கிறது மனிதனின் இருப்பை 5 அடுக்குகளாக விளக்கும் யோகா மற்றும் வேதாந்த தத்துவமாகும். இதை மெயினா என்ன பார்ப்போம்னா அன்னமய கோசம், பிராணமய கோசம், மனோமய கோசம், விஞ்ஞானமய கோசம், ஆனந்தமய கோசம் சொல்லி 5 கோசங்களா பிரிப்பாங்க. ஃபர்ஸ்ட் அன்னமய கோசம் எதை குறிக்கும் அப்படின்னா உணவால் உருவாகின உடல், பிசிக்கல் பாடி அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து எதனால உருவாயிருக்குன்னா நம்ம உடல்ல உணவு, நீர், உடற்பயிற்சி ஆகியவற்றை பராமரிக்கப்படுகிறது. இதுல மெயினா என்னன்னா எலும்புகள், தசைகள், உறுப்புகள் அனைத்தும் இதில் அடங்கும். இப்ப அன்னமய கோச சம்பந்தமா ஏதாவது உடல் சம்பந்தமா ஏதாவது பிரச்சனை அப்படின்னா அவங்களுக்கு வந்து மெயினா இது அன்னமய கோசாதான் பிரச்சனையா இருக்கு. அப்ப அந்த அன்னமய கோசாவை நம்ம சரி பண்ணணும் அப்படின்னா அவங்களுக்கு ப்ராப்பரா உணவு கொடுக்கணும், ப்ராப்பரா நீர் கொடுக்கணும், ப்ராப்பரா உடற்பயிற்சி செஞ்சு அவங்க உடம்ப சரி பண்ண முடியும். அனைவருக்கும் நன்றி.
1: வளம் பெறுவோம், நலம் பெறுவோம். யோகா சிறப்பு நிகழ்ச்சியில் நேயர்கள் இதுவரை கேட்டது வாழ்வியல் ரகசியம் யோகா, யோகா மற்றும் இயற்கை மருத்துவர் டாக்டர் எஸ் சிவபிரகாஷ் அவர்கள் வழங்கிய தகவல்கள்.

நேரம் 9 மணி. ஆகாஷவாணி அரங்கிசை. இன்றைய அரங்கிசையில் சித்தூர்ஜி வெங்கடேசன் அவர்களின் புல்லாங்குழல் இசை கேட்கலாம். டாக்டர் VLV சுதர்ஷன் அவர்கள் வயலின், ராம்நாத் வி ராகவன் அவர்கள் மிருதங்கம். முதலில் விரிபோனி என தொடங்கும் பச்சமிரியம் ஆதியப்பையர் இயற்றிய வைரவிராக வர்ணம் கண்டஜாதி அடத்தாளம்.

நேரம் 9:30 10 அரங்க இசையில் சித்தூர் ஜி வெங்கடேசன் அவர்களின் புல்லாங்குழல் இசை கேட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். டாக்டர் வி எல் வி சுதர்ஷன் அவர்கள் வயலின், ராம்நாத் வி ராகவன் அவர்கள் மிருதங்கம். இனி மறைவேரே கதி என தொடங்கும் ஷாமா சாஸ்திரி கீர்த்தனை ஆனந்த பைரவி ராகம் மிஸ்ரச்சாப்பு தாளம்.

அரங்கிசையில் நிறைவாக கேளதி பிரம்மாந்தே. சதாசிவ பிரம்மேந்தர் இயற்றிய ஜாவளி ராகம் சிந்து பைரவி ஆதிதாளம்.

அரங்கிசையில் சித்தூர் ஜி வெங்கடேசன் அவர்களின் புல்லாங்குழல் இசை கேட்டீர்கள். டாக்டர் வி எல் வி சுதர்ஷன் அவர்கள் வயலின், ராம்நாத் வி ராகவன் அவர்கள் மிருதங்கம்.

0: இருக்கும் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். விவசாயிகளின் வாழ்வாதார மேம்பாட்டிற்காக கடந்த 12 ஆண்டுகளில் பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். சுற்றுச்சூழல் சமநிலை பராமரிக்கப்பட வேண்டும் என்ற நோக்கில் நாடு முழுவதும் கோடிக்கணக்கான மரக்கன்றுகள் நடப்பட்டுள்ளதாக மத்திய கப்பல் போக்குவரத்து துறை அமைச்சர் திரு சர்பானந்த சோனோவால் தெரிவித்துள்ளார். நாட்டின் வளர்ச்சி திட்டப் பணிகளில் இளைஞர்கள் பெருமளவில் பங்கேற்க வேண்டும் என்று மத்திய நுகர்வோர் நலத்துறை அமைச்சர் திரு பிரல்ஹத் ஜோஷி வலியுறுத்தியுள்ளார். அரிய வகையைச் சேர்ந்த கானமயில் பறவையை பாதுகாப்பதற்கான திட்டம் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருவதாக சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ் கூறியுள்ளார். நாட்டின் அறிவியல் தொழில்நுட்ப வளர்ச்சிக்கு உயர் முன்னுரிமை அளிக்கப்பட்டு வருவதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். மும்பை சர்வதேச திரைப்பட விழா இன்று தொடங்குகிறது. மாநிலத்தின் மின்துறை செயல்பாடுகள் குறித்த வெள்ளை அறிக்கை விரைவில் வெளியிடப்படும் என்று மாநில அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். விழுப்புரம் மாவட்டம் மரக்காணத்தில் மீன்பிடி துறைமுகம் அமைப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று மாநில சமூக நீதித்துறை அமைச்சர் திரு வன்னியரசு தெரிவித்துள்ளார். இம்மாதம் 21 நடைபெறவுள்ள நீட் மறு நுழைவுத் தேர்விற்கான நுழைவுச் சீட்டை அதன் அதிகாரப்பூர்வ இணையதளத்திலிருந்து பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் என்று தேசிய தேர்வு முகமை தெரிவித்துள்ளது. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூர் அருகே தென்பெண்ணை ஆற்றில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கில் அடித்துச் செல்லப்பட்ட மூதாட்டி ஒருவரை அம்மாவட்ட தீயணைப்புத் துறையினர் பத்திரமாக மீட்டனர். தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த 5 பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 1,680 ரூபாய் உயர்ந்து 1,12,560 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. ஈரான் அமெரிக்கா இடையேயான போர் நிறுத்த ஒப்பந்தம் இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ளதாக அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். துருக்கி அண்டாலியாவில் நடைபெற்ற உலக வில்வித்தை போட்டியில் தங்கப்பதக்கம் வென்ற இந்திய வீரர் தீரஜ் பொம்ம தேவ்ராவுக்கு ஆந்திர ஆளுநர் திரு அப்துல் நசீர் பாராட்டு தெரிவித்துள்ளார். உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் ஸ்வீடன் 5-1 என்ற கோல் கணக்கில் துனிசியாவை வென்றது. தூத்துக்குடியில் நடைபெற்ற அகில இந்திய கைப்பந்து போட்டியில் சென்னை வருமான வரித்துறை அணி ஆடவர் பிரிவிலும் சென்னை விளையாட்டு மேம்பாட்டு அணி மகளிர் பிரிவிலும் கோப்பையை வென்றது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: நேரம் 10:02:30 ஆகாஷவாணி மதுரை வானொலி 1269 கிலோஹெர்ட்ஸ் முதன்மை அலைவரிசையில் நம் நிகழ்ச்சிகளோடு இணைந்திருக்கிறோம். இனி இடம்பெறுவது எனக்கு பிடித்த பாடல். தொலைபேசி வழி நேரடி நேர் விருப்பமாக வலம் பெறும் இந்த நிகழ்ச்சியில் நேர்களை நீங்களும் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்று உங்களுடைய விருப்ப பாடலை கேட்டு மகிழ அழைக்கலாம். 25 31 0 2 28 25 31 0 27 என்ற 2 எண்களிலும் மதுரையின் முன்னிணைப்பான 0452 என்ற முன்னிணைப்பை தொட்டு அழைத்து உங்களுடைய விருப்ப பாடலை கேட்டு மகிழுங்கள். நிகழ்ச்சியில் துவக்கமாக நெஞ்சத்தை கிள்ளாதே திரைப்படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகியின் குரல்களில்

எனக்கு பிடித்த பாடல் நிகழ்ச்சியில் அடுத்த பாடலை விரும்பி கேட்டிருக்காங்க பெரியகுளம் டாக்டர் எம்ஐ இளங்கோவன் அவர்கள். நீ பொட்டு வச்ச அப்படிங்கிற பாட்டு பொன்மன செல்வன் படத்திலிருந்து கேட்டிருக்காங்க. கேட்ட அவருக்காகவும் மற்றும் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கும் அனைத்து நேயர்களுக்காகவும் ஏதோ காற்றலையில் பாடல் வருகிறது.

நேரம் 10:13 ஆகாஷவாணி மதுரை வானொலி 1269 கிலோஹெர்ட்ஸ் முதன்மை அலைவரிசையில் நம்ம நிகழ்ச்சிகளோடு இணைந்திருக்கிறோம். எனக்கு பிடித்த பாடல் நிகழ்ச்சியில் பாடல்கள் வலம் வந்துகிட்டு இருக்கு. நேர்களே, உங்கள் மனம் விரும்பிய பாடலை கேட்டு மகிழ அழைக்கலாம். 25 31 0 27 25 31 0 28 ஆகிய இரண்டு எண்களிலும் மதுரையின் முன்னிணைப்பான 04 52 என்ற முன்னிணைப்பை தொட்டு உங்களுடைய மனம் விரும்பிய பாடலை கேட்டு மகிழுங்கள்.

பகலில் ஒரு இரவு படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் குரலில் ஒலித்த பாடல் கேட்டோம். அடுத்த பாடல் ஜெயச்சந்திரன் எஸ் ஜானகியின் குரலில். இது கடல் மீன்கள்.

நேரம் 10:27. ஆகாஷவாணி மதுரை வானொலி 1269 கிலோஹெர்ட்ஸ் முதன்மை அலைவரிசையில் எனக்கு பிடித்த பாடல் நிகழ்ச்சியில் அடுத்தபடியாக கோவில்பட்டியிலிருந்து சங்கர் அவர்களுடைய விருப்ப பாடலாக முதல் மரியாதை திரைப்படத்திலிருந்து பூங்காற்று திரும்புமா அப்படிங்கிற பாட்டு கேட்டிருக்காங்க. அவருக்காகவும் மற்றும் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கும் அனைத்து நேர்களுக்காகவும் இதோ காற்றலையில் உங்கள் விருப்ப பாடல்.

10:32 ஆகாஷவாணி மதுரை வானொலி 1269 கிலோஹெர்ட்ஸ் முதன்மை அலைவரிசையில் நிகழ்ச்சிகளோடு இணைந்திருக்கிறோம். எனக்கு பிடித்த பாடல் நிகழ்ச்சியில் விருப்ப பாடல்களாய் வலம் வந்துகிட்டு இருக்கு. நிகழ்ச்சியில் தொடரும் பாடல் நீயா திரைப்படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் பி சுஷீலாவின் குரலில்.

நேரம் 10:37 ஆகாஷவாணி மதுரை வானொலி 1269 கிலோஹெர்ட்ஸ் முதன்மை அலைவரிசையில் எனக்கு பிடித்த பாடல் நிகழ்ச்சியில் நேர்களை உங்கள் மனம் விரும்பிய பாடலை கேட்டு மகிழ அழைக்கலாம். 25:31, 0:27, 25:31, 0:28 ஆகிய இரண்டு எண்களிலும் மதுரையின் முன்னிணைப்பான 0452 என்ற முன்னிணைப்பை தொட்டு உங்களுடைய விருப்ப பாடலை கேட்டு மகிழ அழைக்கலாம். தொடரும் பாடல் அன்பே சங்கீதா திரைப்படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் குரலில் பாடல் ஒலிக்கிறது.

நேரம் 10:43. எனக்கு பிடித்த பாடல் நிகழ்ச்சியில் அடுத்த பாடலை விரும்பி கேட்டிருக்காங்க. ஊமுச்சி குளம், நிர்மலா சந்திரசேகர் அவங்களோட விருப்ப பாடலாம். இதோ நினைவு சின்ன படத்திலிருந்து வைகாசி மாதத்தில் அப்படிங்கிற பாட்டு கேட்டிருக்காங்க. அவங்களுக்காகவும் கேட்டுட்ருக்கோம், அத்தனை நேயர்களுக்காகவும். இதோ பாடல்.

0: பாடல் ஒலிபரப்பாக்கிக் கொண்டிருக்கிறது. விஜயலட்சுமி சந்திரசேகர் அவங்களுடைய விருப்ப பாடலா மாதிரி ஓமச்சு குளத்துல இருந்து கேட்டிருக்காங்க.
1: வைகாசி நெருங்கி வரும் வைகாசி.

செகண்ட் லெவன் திரைப்படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் மிஸ் ஜானகியின் குரலில் ஒலித்த பாடல் கேட்டோம். இனிவரும் பாடல் எஸ்பி பாலசுப்ரமணியம் சித்ரா குரல்களில். இது அண்ணா நகர் முதல் தெரு.

நேரம் 10:56. எனக்கு பிடித்த பாடல் நிகழ்ச்சியில் நிறைவாக ஒலிக்கு வரும் பாடல் 100வது நாள் திரைப்படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகியின் குரல்களில்

0: ஒலித்த பாடலுடன் நிறைவு பெற்றது எனக்கு பிடித்த பாடல். தொடர்வது செய்திச் சுருக்கம் சென்னை அஞ்சல்.
1: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் லட்சுமி ராகவன். அமெரிக்கா ஈரான் இடையேயான சண்டை நிறுத்தத்திற்கான ஒப்பந்தம் இறுதி செய்யப்பட்டுள்ளதாகவும் ஹோர்முஸ் நீரிணை விரைவில் திறக்கப்படும் என்றும் அமெரிக்க அதிபர் திரு டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி ஸ்லோவாக்கியா பிரதமர் திரு ரோபர்ட் ஃபிகோவுடன் அந்நாட்டு தலைநகர் பிளாட்டிஸ்லாவாவில் இன்று இருதரப்பு உறவுகள் குறித்து ஆலோசனை மேற்கொள்கிறார். நாட்டில் உள்ள விமான நிலையங்களின் எண்ணிக்கை தற்போது 165 அதிகரித்துள்ளதாக சிவில் விமான போக்குவரத்து துறை அமைச்சர் திரு ராமமோகன் நாயுடு கூறியுள்ளார். சுற்றுச்சூழல் சமநிலை பராமரிக்கப்பட வேண்டும் என்ற நோக்கில் நாடு முழுவதும் கோடிக்கணக்கான மரக்கன்றுகள் நடப்பட்டுள்ளதாக மத்திய கப்பல் போக்குவரத்து துறை அமைச்சர் திரு சர்பானந்த சோனோவால் கூறியுள்ளார். நாட்டின் அறிவியல் தொழில்நுட்ப வளர்ச்சிக்கு உயர் முன்னுரிமை அளிக்கப்பட்டு வருவதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறினார்.

கேஜே ஜேசுதாஸ் குரலில் ஒலித்த பாடல் கேட்டோம். இனி வரும் பாடல் என் ஆசை உன்னோடுதான் திரைப்படத்திற்காக கேஜே ஜேசுதாஸ் வாணி ஜெயராம் குரல்களில்.

இளமங்கையின் கன்னத்தில் மன்மத வண்ணத்தில் புதிய ஆமுதம் பொங்கி வரும்.

ஒலித்த பாடலுடன் நிறைவு பெற்றது மதுரத்தென்றல் திரையிசை. அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் இப்பொழுது நண்பகல் 12:30. ஆகாஷவாணி மதுரை வானொலி 1269 கிலோஹெட்ஸ் முதன்மை அலைவரிசையில் நிகழ்ச்சிகளோடு நாம் இணைந்திருக்கிறோம். தொடர்வது நிகழ்ச்சியும் நேரமும். இந்த அறிவிப்பினை தொடர்ந்து பகல் 12:10 இசைமேடை நிகழ்ச்சியில் டாக்டர் எஸ் பினாக்கபாணி அவர்களின் பாட்டு இடம்பெறும். 12:40 தமிழர் செய்திகள், 12:50 மெல்லிசை, 1:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 1:10 என் உயிர் தோழி நிகழ்ச்சிகள் அனைத்தும் சென்னை அஞ்சலாய் இடம்பெற கேட்கலாம்.

0: இன்று பிற்பகல் 1:45 மாநில செய்திகள், திருச்சிராப்பள்ளி அஞ்சல் 1:55 பாரதியார் பாடல்கள், 2:00 ஆங்கிலத்தில் செய்திகள், டெல்லி அஞ்சல் 2:15 மதுரை தென்றல் திரை இசை. பிற்பகல் 2:40 ஹிந்தி மொழி பாடம், ஆசிரியர் லக்ஷ்மி சம்பத், மாணவர் சௌமியா ராமகாந்த் வர்மா. 2:55 வானிலை அறிக்கை, சென்னை அஞ்சல் மாலை ஒலிபரப்பில் 5:30 மதுரை தென்றல், 6:00 நிகழ்ச்சியும் நேரமும், 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள், டெல்லி அஞ்சல், 6:10 ஒரு பட பாடல்கள், 6:30 மாநில செய்திகள், சென்னை அஞ்சல் 6:40 மதுரை தென்றல், 6:55 சேவை செய்திகள். 7:00 மதுரை தென்றல் திரை இசை, 7:10 தஞ்சாவூர் மாவட்ட செய்திகள். எழுதியவர் ஆர் நந்தகோபால். நிகழ்ச்சி சென்னை அஞ்சல். 7:15 தமிழ் செய்திகள் சென்னை அஞ்சல். இன்றிரவு 7:25 பண்ணை செய்தி, 7:30 மண்ணும் மணியும். இதில் புலிக்குளம் மாட்டின வளர்ப்பு குறித்த தகவல்கள் வழங்குகிறார் சிவகங்கை மாவட்டம் புலிக்குளம் மாட்டின ஆராய்ச்சி நிலைய பேராசிரியர் டாக்டர் வி பழனிசாமி அவர்கள் தரும் தகவல்கள் இடம்பெற கேட்கலாம். 8:00 செய்தி அறிக்கை, சென்னை அஞ்சலாய் இடம்பெறும். தொடர்ந்து மதுரை தென்றல். 8:30 அச்சாணி, பெண்களுக்கான பிரத்யேக ஆடைகள் தயாரிக்கும் தொழில் குறித்து முனைவோர் எம் பாலமுருகன் அவர்கள் பங்கேற்கும் நேர்முகத்தின் நிறைவு பகுதி. உடன் உரையாடுபவர் கே வேல்முருகன். 8:45 மதுரை தென்றல். 9:00 ஆங்கிலத்தில் செய்திகள், டெல்லி அஞ்சல். 9:15 செய்திச்சுடர் சென்னை அஞ்சல். 9:30 இசை பேருரை நிகழ்ச்சியில் நீடாமங்கலம் ஜி கிருஷ்ணமூர்த்தி பாகவத அவர்களின் பாட்டு இடம்பெற கேட்கலாம் சென்னை அஞ்சலாய். 10:30 நட்சத்திர கீதங்கள். 11:00 நிகழ்ச்சியும் நேரமும். 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள், டெல்லி அஞ்சல். 11:10 ஒலிபரப்பு நிறைவு குறித்த அறிவிப்போடு இன்றைய நிகழ்ச்சிகள் யாவும் இடம்பெறும். நேயர்கள் இதுவரை கேட்டது நிகழ்ச்சியும் நேரமும்.
1: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கீங்க?
2: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
1: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம், 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
2: சூப்பர்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்குறேன்.
3: 103.3 மதுரை எஃப்எம் இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253166.
4: செய்திகள். உங்க ஊர் கோவில்கள், தேவாலயங்கள், மசூதிகளில் நடைபெறும் சிறப்பு நிகழ்வுகளை மதுரை வானொலியின் சேவை செய்திகள் பகுதிக்கு அனுப்பலாம். நிலைய இயக்குனர் ஆல் இண்டியா ரேடியோ மதுரை வானொலி நிலையம், சேவை செய்திகள் பகுதி, சின்ன சொக்கிக்குளம், மதுரை 2 என்ற முகவரிக்கு உங்கள் ஊரில் நடைபெறும் சிறப்பு முகாம் மற்றும் நிகழ்வுகளை அனுப்பலாம்.
0: தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள், டெல்லி அஞ்சல்.
5: The news read by Valsa Williams. Prime Minister Narendra Modi will hold talks with his Slovak counterpart Robert Fico in Bratislava, the capital of Slovakia, today. He will also meet Slovak President Peter Pellegrini. Prime Minister Modi arrived in Bratislava last night on a two-day official visit to Slovakia after completing the first leg of his visit to Nice in France. Mr. Modi said this visit provides an opportunity to deepen India-Slovakia relations and explore new avenues of cooperation between the two countries. In a social media post, Mr. Modi also said he is looking forward to productive meetings with Slovakia's President Peter Pellegrini and Prime Minister Robert Fico. The 52nd G7 summit will begin at Evian in France today. The three-day event is being attended by G7 members Canada, France, Germany, Italy, Japan, UK, US and the European Union. In addition to the members, France has invited India, Brazil, Egypt,

Terzi.

0: இதுவரை டாக்டர் எஸ் பினாகபாணி அவர்களின் பாட்டு கேட்டீர்கள்.
1: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கிறீங்க?
2: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
1: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
2: சூப்பர்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்குறேன்.
0: 103.3 மதுரை எஃப்எம்இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253166.

0: அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு தொடர்கிறது. இன்னும் சில நொடிகளில் தொடர்வது தமிழில் செய்திகள். சென்னை அஞ்சல்
1: ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் லட்சுமி ராகவன். தலைப்புச் செய்திகள். ஸ்லோவாக்கியா அதிபர் மற்றும் பிரதமருடன் தாம் நடத்தவுள்ள பேச்சுக்கள் இருதரப்பு உறவுகளை வலுப்படுத்தும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். பிரான்சின் ஈவியன் நகரில் G7 உச்சி மாநாடு இன்று தொடங்குகிறது. எல்னினோ வெப்ப தாக்கத்தால் நாட்டில் உணவு பற்றாக்குறை ஏற்படாது என்று மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். கடந்த 12 ஆண்டுகளில் மத்திய அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகளால் நடுத்தர மக்களின் பொருளாதாரம் உயர்ந்திருப்பதாக பிஜேபி தலைவர் திரு நிதின் நபின் கூறியுள்ளார். ஆக்லாந்து சர்வதேச நேஷனல் கப் மகளிர் ஹாக்கி போட்டியில் இந்தியா 3-2 என்ற கோல் கணக்கில் அமெரிக்காவை வென்றது. இனி விரிவான செய்திகள். 2 நாள் பயணமாக ஸ்லோவாக்கியா சென்றுள்ள பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று அந்நாட்டு தலைநகர் பிராட்டிஸ்லாவாவில் அந்நாட்டு பிரதமர் திரு ராபர்ட் ஃபிகோவுடன் இருதரப்பு பேச்சுக்கள் நடத்தவுள்ளார். ஸ்லோவாக்கியா பயணம் குறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள பிரதமர் திரு நரேந்திர மோடி, இரு நாடுகளுக்கும் இடையிலான நட்புறவு மற்றும் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதற்கான வாய்ப்பாக தமது பயணம் அமைந்துள்ளதாக தெரிவித்துள்ளார். ஸ்லோவாக்கியா அதிபர் மற்றும் பிரதமருடன் தாம் நடத்தும் பேச்சுக்கள் ஆக்கப்பூர்வமாக அமையும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். 1993 ஸ்லோவாக்கியா சுதந்திரம் பெற்ற பிறகு அந்நாட்டிற்கு பயணம் மேற்கொள்ளும் முதல் இந்திய பிரதமர் திரு நரேந்திர மோடி என்பது குறிப்பிடத்தக்கது. வர்த்தகம், முதலீடு, தானியங்கி வாகன உற்பத்தி மற்றும் ரயில்வே துறைக்கான உற்பத்தி ஆகியவற்றில் பல்வேறு கூட்டு முயற்சிகளை மேற்கொள்ளவும் பிரதமரின் ஸ்லோவாக்கியா பயணம் வழிவகுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. பிரான்சின் ஈவியான் நகரில் G7 உச்சி மாநாடு இன்று தொடங்குகிறது. கனடா, பிரான்ஸ், ஜெர்மனி, இட்டலி, ஜப்பான், பிரிட்டன், அமெரிக்கா ஆகிய 7 உறுப்பு நாடுகள் இதில் பங்கேற்கின்றன. பிரதமர் திரு நரேந்திர மோடி நாளை நடைபெறும் விழாவில் உரையாற்ற உள்ளார். இந்தியா, பிரேசில், எகிப்து, கென்யா, தென்கொரியா உள்ளிட்ட நாடுகளுக்கு இந்த உச்சி மாநாட்டில் பங்கேற்க அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது.

0: எல்னினோ வெப்ப தாக்கத்தால் நாட்டில் உணவு பற்றாக்குறை ஏற்படாது என்று மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் இன்று நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், போதிய அளவு உணவு தானியங்கள் கையிருப்பில் இருப்பதாக கூறினார். எல்னினோ தாக்கத்தால் தென்மேற்கு பருவமழை இயல்பை விட குறைவாக இருக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளதையும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். கரீஃப் பருவத்திற்கு தேவையான உரங்கள் போதிய அளவில் கையிருப்பில் இருப்பதாகவும் அவர் கூறினார். நவம்பர் மாதம் தொடங்கும் ரபி பருவத்திற்கு தேவையான உரங்களும் கையிருப்பில் இருப்பதாக திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்தார். விமான போக்குவரத்து கட்டமைப்பை விரிவுபடுத்த தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு கடந்த 10 ஆண்டுகளில் 140,000 கோடி ரூபாய் முதலீடு செய்திருப்பதாக சிவில் விமான போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு தெரிவித்துள்ளார். உத்தரப்பிரதேச மாநிலம் ஜேவரில் உள்ள நொய்டா சர்வதேச விமான நிலையத்திலிருந்து பயணிகர் விமான சேவையை தொடங்கி வைத்து அவர் பேசினார். லக்னோவிற்கு இன்று புறப்பட்ட முதல் விமானத்தில் விமான நிலைய பயணிகளுக்காக நிலம் வழங்கிய 172 விவசாயிகள் மற்றும் 20 பெண்கள் பயணம் செய்தனர். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் தொலைநோக்கு பார்வையின் அடிப்படையில் இந்த விமான நிலையம் உலகத்தரத்தில் வடிவமைக்கப்பட்டுள்ளதாக கூறினார். நாட்டில் உள்ள விமான நிலையங்களின் எண்ணிக்கை தற்போது 165 அதிகரித்துள்ளதாக திரு ராம்மோகன் நாயுடு தெரிவித்தார். இந்த விமான நிலையத்தை கடந்த மார்ச் 28 பிரதமர் திரு நரேந்திர மோடி தொடங்கி வைத்தார். தற்போது 1,20,00,000 பயணிகளை கையாளும் திறன் கொண்ட இந்த விமான நிலையம் எதிர்காலத்தில் 22,50,00,000 பயணிகளை கையாளும் திறன் கொண்ட சர்வதேச விமான நிலையமாக மாற்ற நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இந்த விமான நிலையத்திலிருந்து விரைவில் பெங்களூரு, ஹைதராபாத், ஜெய்ப்பூர் உள்ளிட்ட 16 நகரங்களுக்கு விமான சேவை தொடங்க உள்ளது. மகாராஷ்டிர மாநிலம் சோலாப்பூர் பகுதியில் ஏற்பட்ட விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் ஆகியோர் ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்துள்ளனர். இது தொடர்பாக இரு தலைவர்களும் தனித்தனியாக விடுத்துள்ள செய்தியில் காயமடைந்தவர்கள் விரைவில் நலம் பெற பிரார்த்தனை செய்வதாகவும் கூறியுள்ளனர்.
1: புதிய அத்தியாயம் வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு கடந்த 12 ஆண்டுகளில் நடுத்தர மக்களுக்கு புதிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி அவர்களின் பொருளாதாரத்தை உயர்த்தியிருப்பதாக பிஜேபி தலைவர் திரு நிதின் நபின் கூறியுள்ளார். அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் நடுத்தர மக்களுக்கான பொருளாதார பாதுகாப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளதாகவும் மக்களுக்கான அடிப்படை வசதிகள் மேம்படுத்தி தரப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார். வருமான வரி சீர்திருத்தத்தால் நடுத்தர மக்களின் வரிச்சுமை கணிசமாக குறைக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். சரக்கு மற்றும் சேவை வரி வெளிப்படைத் தன்மையுடன் பின்பற்றப்படுவதாகவும் அண்மையில் மேற்கொள்ளப்பட்ட சீர்திருத்தங்களால் அத்தியாவசிய பொருட்களின் விலை குறைந்திருப்பதாகவும் திரு நிதின் நபின் தெரிவித்தார். பிரதமரின் உஜ்வலா இலவச சமையல் எரிவாயு இணைப்பு திட்டம், ஜல்ஜீவன் குடிநீர் திட்டம், தூய்மை இந்தியா இயக்கம் உள்ளிட்ட திட்டங்களால் மக்கள் பெரிதும் பயன்பெற்றிருப்பதாகவும் அவர் கூறியுள்ளார். பிரதமரின் வீட்டு வசதி திட்டம், ஆயுஷ்மான் பாரத், மருத்துவ காப்பீட்டு திட்டம் போன்றவற்றால் மக்களின் அடிப்படை தேவைகள் பூர்த்தி செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். நாட்டின் பொருளாதாரத்தில் முக்கிய பங்காற்றும் நடுத்தர மக்களின் வாழ்வாதாரத்தை மத்திய அரசு உயர்த்தியிருப்பதாகவும் அவர் கூறியுள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்குவதில் அவர்கள் முக்கிய பங்கு வகிப்பதாகவும் திரு நிதின் நபின் தெரிவித்துள்ளார். சென்னை சர்வதேச விமான நிலையத்தில் பயணிகளின் வசதிகள் மேம்பாட்டு தினம் இன்று கொண்டாடப்பட்டது. விமான நிலைய இயக்குநர் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் இந்திய சுற்றுலாத்துறையின் சார்பில் மாணவர்களுக்கு விமான நிலைய சேவை குறித்த விழிப்புணர்வும் ஏற்படுத்தப்பட்டது. பயணிகளின் வசதிக்காக பல்வேறு சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: சென்னை விமான நிலையத்தில் யாத்ரி சுவிதா நிவாஸ் பயணிகளின் வசதி தினம் கொண்டாடப்பட்டு வருகிறது. சென்னை விமான நிலையம் நவீன பயணிகளின் சேவை அமைப்புகள், விரிவாக்கப்பட்ட செக்இன் மற்றும் பாதுகாப்பு வசதிகள், மேம்படுத்தப்பட்ட உடைமைகள் கையாளுதல் அமைப்புகள் மற்றும் சிறந்த அணுகல் வசதிகளுடன் திகழ்கிறது. இந்த மேம்பாடுகள் பாதுகாப்பு மற்றும் பயணிகளின் வசதி ஆகியவற்றில் உயர் தரத்தை பயணிகளுக்கு

0: மிகவும் திறன்பட சேவை செய்து விமானத்தின் நேர தவறாமை செயல்பாட்டை மேம்படுத்தவும் சுமூகமாக மற்றும் நம்பகமான பயணத்தை அனுபவிப்பதற்கு உறுதி செய்யப்பட்டுள்ளது. சென்னை விமான நிலையம் டிஜி யாத்ரா செயல்படுத்துவதன் மூலம் டிஜிட்டல் மாற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது. இது பயணிகளின் தடையற்ற பயணத்தை அனுபவிக்க உதவுகிறது. செங்கல்பட்டு மாவட்டத்திலிருந்து ஜி சுரேகா.
1: ஈரான் அமெரிக்கா இடையேயான போர் நிறுத்த ஒப்பந்தம் வரும் 19ஆம் தேதி சுவிட்சர்லாந்தில் கையெழுத்திடப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. போர் நிறுத்த ஒப்பந்தம் இறுதிக்கட்டத்தை எட்டியிருப்பதாக அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். இதையடுத்து ஹோர்முஸ் நீரிணைப் பகுதியில் ஏற்படுத்தப்பட்டுள்ள தடை வரும் வெள்ளிக்கிழமை நீக்கப்படும் என்றும் அவர் கூறியுள்ளார். ஈரானின் அணுசக்தி செறிவூட்டல் நடவடிக்கைகளை கைவிடுவது குறித்த அம்சங்கள் இந்த போர் நிறுத்த ஒப்பந்தத்தில் இடம்பெற்றுள்ளன. இதனிடையே அனைத்து விதமான ராணுவ நடவடிக்கைகளும் இன்று இரவு முதல் முடிவுக்கு வரும் என்று ஈரான் தேசிய பாதுகாப்பு கவுன்சில் தெரிவித்துள்ளது. அமெரிக்கா ஈரான் இடையிலான போர் நிறுத்த ஒப்பந்தத்தை வரவேற்பதாக ஐநா பொதுச் செயலாளர் திரு அன்டோனியோ குட்ரஸ் தெரிவித்துள்ளார். அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இதன் மூலம் அப்பகுதியில் அமைதி ஏற்படும் என்றும் ஹோர்முஸ் நீரிணை திறக்கப்படும் என்றும் கூறியுள்ளார். தமிழகம், புதுச்சேரி, காரைக்கால், அந்தமான் நிக்கோபார், பீகார், ஜம்மு காஷ்மீர், ஜார்க்கண்ட் பகுதிகளில் அடுத்த 24 மணி நேரத்தில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மகாராஷ்டிரா, கர்நாடகா, தெலங்கானா, ஆந்திரா, மேற்கு வங்கம், ஒடிஷா, ஜார்க்கண்ட், பீகார் மற்றும் தெற்கு சத்தீஸ்கரில் தென்மேற்கு பருவமழை அடுத்த 5 நாட்களில் தொடங்குவதற்கான வாய்ப்பிருப்பதாகவும் அந்த மையம் கூறியுள்ளது. மேற்கு வங்கத்தின் ஒருசில பகுதிகள், சிக்கிம், அருணாச்சல பிரதேசம், அசாம், மேகாலயா உள்ளிட்ட பகுதிகளில் வரும் 7 நாட்களுக்கு கனமழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த சில நாட்களாக கடும் வெப்பத்தால் பாதிக்கப்பட்டிருந்த தலைநகர் தில்லியில் இன்று காலை லேசான மழை பெய்துள்ளது. தில்லியில் பகல் நேர வெப்பநிலை 40 டிகிரி செல்சியஸ் அளவை ஒட்டியிருக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. ஆக்லாந்து சர்வதேச நேஷனல் கப் மகளிர் ஹாக்கி போட்டியில் இந்தியா 3-2 என்ற கோல் கணக்கில் அமெரிக்காவை வென்றது. இன்று நடைபெற்ற தொடக்க ஆட்டத்தில் இந்திய வீராங்கனை தீபிகா 2 கோலும் நவ்னீத் கவு 1 கோலும் அடித்தனர். உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் ஸ்வீடன் 5-1 என்ற கோல் கணக்கில் டுனீஷியாவை வென்றது. துருக்கி அன்டாலியாவில் நடைபெற்ற உலக வில்வித்தை போட்டியில் தங்கப்பதக்கம் வென்ற இந்திய வீரர் தீரஜ் பொம்மதேவராவிற்கு ஆந்திர ஆளுநர் திரு அப்துல் நசீர் பாராட்டு தெரிவித்துள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். ஸ்லோவாக்கிய அதிபர் மற்றும் பிரதமருடன் தாம் நடத்தவுள்ள பேச்சுக்கள் இருதரப்பு உறவுகளை வலுப்படுத்தும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். பிரான்சின் ஈவியான் நகரில் G7 உச்சி மாநாடு இன்று தொடங்குகிறது. எல்னினோ வெப்பத்தாக்கத்தால் நாட்டில் உணவு பற்றாக்குறை ஏற்படாது என்று மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். கடந்த 12 ஆண்டுகளில் மத்திய அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகளால் நடுத்தர மக்களின் பொருளாதாரம் உயர்ந்திருப்பதாக பிஜேபி தலைவர் திரு நிதின் நபின் கூறியுள்ளார். ஆக்லாந்து சர்வதேச நேஷனல் கப் மகளிர் ஹாக்கி போட்டியில் இந்தியா 3-2 என்ற கோல் கணக்கில் அமெரிக்காவை வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
2: நேரம் 12:50. ஆகாஷ்வாணி வானிலை அறிக்கை மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. இன்று பலத்த காற்று மணிக்கு 40-50 கிலோமீட்டர் வேகத்திலும் வலுத்த 60 கிலோமீட்டர் வேகத்திலும் தமிழ்நாட்டின் கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா, குமரி கடற்பரப்பில் வீசக்கூடும். நாளை முதல் 19ஆம் தேதி வரை காற்று இதே வேகத்தில் தென் தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா, குமரி கடற்பரப்பில் வீசக்கூடும். இந்நாட்களில் இக்கடற்பரப்புகளுக்கு மீனவர்கள் செல்ல வேண்டாம் என்று எச்சரிக்கப்படுகிறார்கள். மேலும் பலத்த காற்று இன்று மணிக்கு 40-50 கிலோமீட்டர் வேகத்திலும் வலுத்த 60 கிலோமீட்டர் வேகத்திலும் தென்மேற்கு வங்க கடற்பரப்பை ஒட்டியுள்ள பகுதிகள், தென்கிழக்கு வங்க கடற்பரப்பின் பெரும்பாலான பகுதிகள், கிழக்கு மத்திய வங்க கடற்பரப்பின் சில பகுதிகள், வடக்கு அந்தமான் தீவுகளை ஒட்டியுள்ள பகுதிகள், தெற்கு அந்தமான் தீவுகளை ஒட்டியுள்ள சில பகுதிகளில் வீசக்கூடும். நாளை காற்று இதே வேகத்தில் தென்மேற்கு வங்க கடற்பரப்பின் சில பகுதிகள், தென்கிழக்கு வங்க கடற்பரப்பை ஒட்டியுள்ள பகுதிகள், வடக்கு அந்தமான் தீவுகளை ஒட்டியுள்ள பகுதிகள், தெற்கு அந்தமான் தீவுகளின் சில பகுதிகளில் வீசக்கூடும். இக்கடற்பரப்புகளுக்கும் இந்நாட்களில் மீனவர்கள் செல்ல வேண்டாம் என்று எச்சரிக்கப்படுகிறார்கள். விரிவான வானிலை அறிக்கை 2:55. இனி மெல்லிசை பாடல்கள் கேட்கலாம். முதலில் தீபன் சக்கரவர்த்தி, டி.கே. கலா பாடியுள்ள பாடல். இயற்றியவர் டி. அமரசிகாமணி. இசை பி. விஸ்வநாதன்.

0: மெல்லிசை பாடல்கள் கேட்டீர்கள். அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது.
1: நேரம் இப்பொழுது 1 மணி. ஆகாஷவாணி மதுரை வானொலி 1269 கிலோஹெர்ட்ஸ் முதன்மை அலைவரிசையில் நிகழ்ச்சிகளோடு நாம் இணைந்திருக்கிறோம்.
2: பேசிட்டே வண்டி ஓட்டுறவங்களா நீங்க?
3: பொது நலனில் அக்கறையுடன் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.
4: கம்மி நேரத்துல அதிக லாபம்,
5: ஒரே கிளிக்லயா, அற்புதம்.
6: தெரியாத லிங்க்ஸ்ல கிளிக் பண்ணாதீங்க. RBI சொல்கிறது
7: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.

0: வணக்கம் பாட்டி, நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கேன் டீச்சர் அம்மா.
0: உங்க பேரை நல்லா படிப்பாங்களே, இப்ப என்ன பண்ணிட்டு இருக்காங்க?
1: அவன் பள்ளிக்கூடம் படிச்சுட்டு இப்ப அவங்க அப்பாவுக்கு உதவியா இருக்கேன் டீச்சர்.
0: ஏன் காலேஜுக்கு போடலையா அவங்க?
1: எங்க டீச்சர் படிக்க வைக்க முடியுது, அப்படியே படிச்சாலும் வேலை வெட்டியா கிடைக்குது.

0: அப்படிலாம் சொல்லாதீங்க பாட்டி. கல்வின்றது அல்ல அல்ல குறையாத ஒரு செல்வம். காசு பணம் இதெல்லாம் மத்தவங்களுக்கு இப்ப நீங்க கொடுக்கறீங்க அப்படின்னா கொடுக்க கொடுக்க குறைஞ்சு போயிடும். ஆனா படிப்புன்றது சொல்லி கொடுக்க கொடுக்க வளரக்கூடியது. மம்மர் அப்படின்னு சொல்லக்கூடிய அறியாமைய நீக்கக்கூடிய மருந்து தான் கல்வின்ற ஒண்ணு பாட்டி.
1: படிப்பில் சூரன் என்று பேரை வாங்கு.
2: அடியாத்தி இம்புடு சொல்றியலே, நாளைக்கே என் பேரை காலேஜ்ல சேர்த்து போடுறேன்.
0: கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு.
2: எடுத்தால் குறைவது செல்வம், கொடுத்தால் வளர்வது கல்வி.
1: ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம்.
3: பொது நலனில் அக்கறையுடன் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.
4: ஹலோ, யாருப்பா பேசுறது?
5: வணக்கம், நாங்கள் ஏபிசி இன்டர்நேஷனல் நெட்ஒர்க்கிங் பிரைவேட் லிமிடெட் கம்பெனிலேருந்து கால் பண்ணியிருக்கோம்.
4: என்ன தாயி தசு புசுர பேசிட்டு இருக்க, என்ன விஷயம்?
5: நீங்க செல்லம்மா தானே?
4: நான் தான் செல்லம்மா. என்னவா?
5: அம்மா வணக்கம்மா, வாழ்த்துக்கள். உங்களோட மொபைல் நம்பர் லக்கி நம்பர் காம்படிஷன்ல ஜெயிச்சிருச்சு. உங்களுக்கு 1,00,000 ரூபாய் பரிசு கொடுக்க போறோம் எங்களோட கம்பெனில இருந்து.
4: ஆத்தி, 1,00,000 ரூபாயா? எனக்காதாயி, நம்பர் எல்லாம் செக் பண்ணியா? எனக்கு தானா?
5: ஆமாம்மா, நீங்க இப்ப பேசிட்டு இருக்க நீங்க கையில வச்சிருக்க மொபைல் நம்பருக்கு தான்மா இந்த பரிசு விழுந்திருக்கு. இந்த நம்பருக்கு ஓனர் நீங்க தானே?
4: ஆமாதாயி, என் பேராண்டி வாங்கி கொடுத்ததுதான். சரி, 1,00,000 ரூபாய் இப்பயே கொடுப்பீங்களா, பெட்டியில கொடுப்பீங்களா, எப்படி பேங்க்ல போடுவீங்களா, இல்ல நானே நேர்ல வரணுமா சொல்லுதாயி?
5: இல்ல பாட்டி, நீங்க அலையணும்னு அவசியமே இல்ல, நாங்களே உங்களுக்கு பேங்க் அக்கௌண்ட்ல மாத்தி விட்டுருவோம்.
4: எப்பதாயி பண்ற, கொஞ்சம் சீக்கிரம் வந்துதாயி, நிறைய செலவு இருக்கு.
5: சரி பாட்டி, பண்ணிடலாம். நீங்க வந்து என்ன பண்றீங்க அப்படின்னா, ஒரு 10,000 ரூபாய் மட்டும் நம்ம கம்பெனிக்கு பேப்பர் ஒர்க்குக்காக முன்பணமா கட்டிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு 1,00,000 ரூபாய நாங்க பேங்க் அக்கௌண்ட்ல மாத்தி விட்டுருவோம்.
4: ஆத்தடியாத்தே, 10,000 ரூபாய்க்கு நான் எங்க போக? என் பேராண்டி 100 ரூபாய் கேட்டா கொடுக்க மாட்டேன்றியா? சரி ஒண்ணு பண்ணு, நீ 50 பணத்தையும் கொண்டு வா, இந்த கையில கொடுத்துட்டு அந்த கையில 10,000 ரூபாய் வாங்கிட்டு போ.
5: பாட்டி அப்பெல்லாம் பண்ண முடியாது பாட்டி, 10,000 கட்டினாதான். தேவையற்ற ஸ்பேம் கால்ஸை நம்பி மோசடி கும்பலிடம் சிக்கிக்கொள்ள வேண்டாம்.
3: பொது நலனில் அக்கறையுடன் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.

0: summit. The Prime Minister is visiting the French city at the invitation of French President Emmanuel Macron. The visit holds immense significance, providing Prime Minister Narendra Modi a crucial platform to engage with world leaders on issues vital not to just India, but to the entire global south. Ankit Kumar, Akashwani News, Evian, France.
1: Prime Minister Narendra Modi has said the middle class of the country have contributed to nation building in countless ways, and the NDA government is privileged to be working towards fulfilling their aspirations. In a social media post, Mr. Modi noted that over the last decade, governance has increasingly focused on improving the quality of life of ordinary citizens. Union Finance Minister Nirmala Sitharaman has said the country has adequate buffer stock of food grains and there will be no food shortage despite the impact of El Nino conditions. Speaking at the Mind Mine Summit in New Delhi today, the Finance Minister stated that the southwest monsoon rainfall this year is expected to be below normal.
2: This year, because of the El Nino, I think we are preparing for not so good a monsoon. Of course, we have enough buffer stocks. Since last year, we've maintained, so there shouldn't be a food shortage. But for farmers, it will have an impact because this year, his income will be stressed out.
1: Union Ayush Minister Pratap Rao Jadhav today said the main national event of International Day of Yoga 2026 will be held in Kolkata on the 21st of June, with Prime Minister Narendra Modi leading the celebrations. Addressing the curtain raiser press conference for the International Day of Yoga 2026 in New Delhi, the minister noted that the theme for International Day of Yoga 2026 is Yoga for Healthy Aging, which addresses one of the most significant challenges of the modern era. The United States and Iran have finalized a deal to end their 107-day war and open the Strait of Hormuz, the narrow waterway used to ferry one-fifth of the global oil supplies. U.S. President Donald Trump made the announcement on his Truth Social platform last night, saying America will end its naval blockade on Iranian ports. The peace agreement will be signed on the 19th of June in Switzerland. Mr. Trump said the Strait of Hormuz will open on Friday after the official signing of the agreement. Benchmark domestic equity indices witnessed strong gains in the afternoon session today. Following the announcement of a peace deal between the United States and Iran, the Sensex climbed 922 points to 76,450, while the Nifty rose 287 points to 23,910 when reports last came in. And with that, we end this news bulletin.
3: நேரம் ஒரு மணி பத்து நிமிடம்.
4: ஆகாஷ்வாணி
5: என்னுயிர் தோழி, இன்றைய நிகழ்ச்சியில் பரதநாட்டிய கலைஞரும் மேடை நாடக கலைஞருமான லாவண்யா வேணுகோபால் அவர்களுடனான நேர்முகம் கேட்கலாம். உடன் உரையாடுபவர் டாக்டர் கே வித்யாவதி.
6: என்னுயிர் தோழிகளுக்கு அன்பான வணக்கம். ஒவ்வொரு நாளும் நம்ம அரங்கத்துக்கு ஒரு ஸ்பெஷலான கெஸ்ட் வந்து அவங்களுடைய அனுபவங்களை நம்மளோட பகிர்ந்துகிட்டு இருக்காங்க. இன்றைக்கும் அப்படி ஒருத்தர் தான் நம்ம கூட வந்து பேச போகிறாங்க. யாருன்னு யோசிக்கிறீங்களா? பரதநாட்டிய கலைஞர், தியேட்டர் ஆர்டிஸ்ட், நாடக கலைஞர் அப்படின்னு பன்முகத்திறமை பெற்ற லாவண்யா வேணுகோபால் அவர்கள். வணக்கம் மேம்.
7: வணக்கம்
6: மேம். ஒரு பரதநாட்டிய கலைஞராக உங்களுடைய பயணத்தை பற்றி எங்களோட ஷேர் பண்ணிக்கோ.
7: நான் 6 வயசுலேருந்து பரதநாட்டியம் கற்றுக்கிறேன். பட் எங்கள் அப்பா தான் எல்லாத்துக்குமே காரணம். ஏன்னா எங்கள் அப்பாவுக்கு நான் பிறக்கிறதுக்கு முன்னாடியே எனக்கு ஒரு பொன் குழந்தை தான் பிறக்கும், அந்த பொன் குழந்தைக்கு நான் லாவண்யான்தான் பேர் வைப்பேன், அந்தளவுக்கு அவர் பயங்கர பிளானிங். ஸோ அதனால் அவருடைய இனிஷியேஷன் தான் டான்ஸ் கற்றுக்கணும், பாட்டு கற்றுக்கணும், எல்லாமே டான்ஸு பாட்டு ரெண்டுமே நான் வந்து 6 வயசுலேருந்து கற்றுக்க ஆரம்பித்தேன். முதல் குரு வந்து ஸ்ரீ தனஞ்சயன் அண்ட் ஸ்ரீமதி சாந்தா தனஞ்சயன். கலாக்ஷேத்ரா ஸ்டைலில் கற்றுக்கிட்டேன். கிட்டத்தட்ட ஒரு 8 வருஷம் அவங்க கிட்டே கற்றுக்கிட்டேன். அதுக்கப்புறம் ஸ்ரீமதி ராதா குமாரி, கமலாவோட சிஸ்டர், வழுவூரார் ஸ்டைல் அது, அவங்க கிட்டே கற்றுக்கிட்டேன். அதுக்கப்புறம் ஸ்ரீமதி கிருஷ்ணகுமாரி நரேந்திரன், பந்தநல்லூர் பாணி, அவங்ககிட்டையும் நான் ஒரு சில காலங்கள் கற்றுக்கிட்டேன். ஃபைனலி ஸ்ரீமதி ஊர்மிளா சத்யநாராயணன், அவங்ககிட்ட தான் நான் என்னுடைய அரங்கேற்றம் முடித்து நிறையா காலம் அவங்கக்கிட்ட நான் வந்து ஈவன் ஃபேக்கல்ட்டியாக கூட இருந்திருக்கேன் அவங்களோட டான்ஸ் ஸ்கூல். ஸோ ஆல்மோஸ்ட் நான் எல்லா ஸ்டைல்ஸும் கற்றுட்ருக்கேன் கலாக்ஷேத்திரம்.

0: பந்தநல்லூர், மூணு ஸ்டைல், மூணு மெயின் ஸ்டைல்ஸ் ஆஃப் டான்ஸிங் சொல்லலாம் பரதநாட்டியத்தில். ஸோ எல்லாத்தோடைய அறிமுகமும் எனக்கு கொஞ்சம் இருக்குது.
1: 6 வயசு குழந்தைக்கு விளையாட பிடிக்கும், படிக்க சொன்னாலே கஷ்டமாக இருக்கும். அப்போ அந்த மாதிரி சமயத்தில் நீங்கள் வந்து பாட்டும் கற்றுக்கிட்டேன்னு சொல்கிறீங்க, பரதமும் கற்றுக்கிட்டேன்னு சொல்கிறீங்க. எப்படி, கட்டாயத்துக்காக கற்றுக்கிட்டீங்களா இல்லை விருப்பப்பட்டு கற்றுக்கிட்டீங்களா?
0: இல்லை, ஆரம்பத்தில் கட்டாயமாக தான் கற்றுக்கிட்டேன். ஏன்னா அந்த வயசில் சொல்கிற மாதிரி ரொம்ப விளையாட்டுத்தனமாக இருக்கும். எல்லாம் நமக்கு தெரிஞ்சவங்க எல்லாரும் அக்கம் பக்கத்தில் இருக்கிற பசங்கள்லாம் விளையாடிட்டு இருப்பாங்க. அப்போ என்னோடய அப்பா வந்து ஹி வாஸ் வெரி ஸ்ட்ரிக்ட், கொண்டு போய் டான்ஸ் கிளாஸ், ஏன்னா அந்த டயத்தை மிஸ் பண்ணிடக்கூடாது. ஏன்னா நான் இருந்த இடத்துலேருந்து என்னோடய டான்ஸ் கிளாஸ் ஆல்மோஸ்ட் 15 கிலோமீட்டர் தள்ளி தான் போகணும். ஸோ அப்பா வந்து 2-வீலரில் கூட்டின்னு போய் அங்கே இருந்து அங்கே ஒரு 2 ஹவர்ஸ், அதுக்கப்புறம் ரிட்டர்ன் வரத்துக்கு ஒரு 1 ஹவர், ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு 4-5 ஹவர்ஸ் அப்படியே போயிடும் வாரத்தில் 3 நாள். ஸோ எனக்கு வந்து பெருசாக டான்ஸ் வந்து இப்போ இனிஷியல் ஸ்டேஜில் அவ்வளோவா பிடிக்காது. டான்ஸ் கிளாஸ் போனனாலே கொஞ்சம் அழுகையாக இருக்கும், எல்லாரும் விளையாடுற நேரத்தில் நான் மாத்திரம் டான்ஸ் கற்றுக்கணுவேன்னு. ஆனால் அதுக்கப்புறம் வந்து ஸ்லோவாக அதில் ஒரு இன்ட்ரெஸ்ட் வர ஆரம்பிச்சு. ஏன்னா நல்லா டான்ஸ் பண்ணுற அப்படின்னு நம்ம அப்ரிசியேட் பண்ணுவாங்க இல்லையா குருமார்கள்லாம், அந்த அப்ரிசியேஷனுக்காக வந்து ஆம் பரவாயில்ல நம்ம நல்லா பண்ணால் நம்மளை அப்ரிசியேட் பண்ணுறாங்க அப்படின்னு, அது ஒரு மோட்டிவேஷனாக இருந்தது. அப்போது அடுத்த வாட்டி கிளாஸ் போகும்போது இதை கரெக்டாக நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அதை கரெக்டாக போய் ஆடி காட்டணும், அப்போது நல்ல அப்ரிசியேஷன் இருக்கும். ஸோ அதுதான் அப்புறம் என்னை மோட்டிவேட் பண்ணி, சரி நம்மளுக்கு வருது. ஏன்னா ஜென்ரலாக இட்ஸ் காட்ஸ் கிஃப்ட்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, எனி ஆர்ட் ஃபார்ம் நம்ம என்ன தான் டெவலப் பண்ணிட்டாலும். ஏன்னா படிப்பெல்லாம் வந்து எவ்வளோ தடவை முட்டி மோதி நம்ம மனப்பாடம் பண்ணி எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணிடலாம், பட் எந்த ஆர்ட் ஃபார்முமே அது இருக்கணும், நம்மளுக்கு அந்த பிளெஸ்ஸிங் இருக்கணும். அது இருந்தால் தான் கற்றுக்கிட்டாலும் மேற்கொண்டு நம்மளால் அதை பரிமளித்து வர முடியும். ஸோ அந்த பிளெஸ்ஸிங் இருக்கும்போது அதை வேஸ்ட் பண்ணக்கூடாது தான் எங்கள் அப்பாவோட ரொம்ப ஸ்ட்ராங் மோட்டிவேஷன். எல்லாருக்கும் வராது, உனக்கு வருது, ஸோ போய் கற்றுக்கோ, நல்லா பண்ணு அப்படின்னு எங்கள் அப்பா அடிக்கடி சொல்லி சொல்லி தான் அது எனக்குள்ளே வந்தது பண்ணணும்.
1: இன்ட்ரெஸ்டிங். இன்னொரு விஷயமா சொன்னீங்க, பரதத்தில் நான் நிறைய பாணிகள் கற்றுக்கிட்டேன் அப்படின்றத சொன்னீங்க. அப்போ பரதத்தில் எத்தனை பாணிகள் இருக்குது?
0: ஐ எம் நாட் அன் எக்ஸ்பர்ட் டு கமெண்ட் எத்தனை பாணிகள் இருக்குன்னு, பட் நான் கற்றுண்டதில் 3 பாணிகள், கலாக்ஷேத்ரா ஸ்டைல், வழுவூரார், பந்தநல்லூர், இந்த 3 ஸ்டைல் நான் கற்றுண்டேன். ப்ரிடாமினென்ட்லி இது 3 ஸ்டைல் இருக்குது, தஞ்சாவூர் பாணின்னும் ஒன்று இருக்குது. ஸோ எனக்கு தெரிஞ்ச இந்த 3 பாணியை நான் ஓரளவுக்கு எனக்கு அதோட அறிமுகம் இருக்குது, அதோட டிஃப்ரென்சியேஷன்ஸ் என்னன்னு எனக்கு தெரியும் ஓரளவுக்கு. லைக் கலாக்ஷேத்ராலேருந்து எந்த விதத்தில் இந்த மற்ற ரெண்டு பாணிகளில் என்னென்ன வித்தியாசங்கள் இருக்குது.
1: எதில் வித்தியாசப்படும் மேம் இந்த பாணிகள்?
0: அடவு ஸ்டைலில் தான் மோஸ்ட்லி அந்த வித்தியாசங்கள் இருக்கும் உங்களுக்கு. அதுவே ஆல்மோஸ்ட் எல்லாம் சிமிலர் தான், ரொம்ப பெரிய வித்தியாசங்கள் அப்படின்லாம் சொல்ல முடியாது. பட் அடவுகள் ப்ராக்டிஸ் பண்ணுற விதத்தில் நம்மளுக்கு தெரியும் அது என்ன வித்தியாசம் அப்படின்னு நம்மளால் புரிஞ்சிக்க முடியும்.
1: இப்போது பரதத்தில் அபிநயங்கள் அப்படின்னு சொல்கிறாங்களே மேம், அந்த அபிநயத்துக்கு வகைகள் இருக்கா, அதை பற்றி எங்களுக்கு சொல்லுங்கள்.
0: அபிநயம் அப்படின்றது தியரிட்டிக்கலாக பார்த்தீங்கன்னா அதை வந்து எப்படி சொல்லுவாங்கன்னா ஆங்கிகம், வாச்சிக்கம், ஆகாரியம், சாத்விகம் அப்படின்னு சொல்லுவாங்க தியரிட்டிக்கலாக. ஸோ தியரிட்டிக்கலாக நீங்கள் படிக்கும்போது, ஸோ காம்போசிஷனாக நீங்கள் பார்க்கும்போது அந்த காம்போசிஷனாக கற்றுக் கொடுப்பாங்க நமக்கு. ஒரு கிருதி எடுத்துக்கிட்டால் அந்த கம்போசிங்கை அதை அப்படி கற்று, சைமல்டேனியஸாக நம்ம தியரி படிக்கும்போது நமக்கு தெரியும் இது ஆங்கிகம் வாச்சிகம். ஆங்கிகம்னா பாடி மூவ்மெண்ட்ஸ் மூலமாக, வாச்சிக்கம்னா த்ரூ ஸ்பீச், அண்ட் ஆஹாரியம் இஸ் த வே யூ காஸ்டியூம்ஸ் மூலமாக டெபிக் பண்ணுறதா இருக்கட்டும். சாத்விகம் இஸ் வாட் யூ இன்டர்னலைஸ், லைக் வந்து நம்ம ஒரு கேரக்டர் எப்படி இன்டர்னலைஸ், அப்போ தான் நம்மளுக்கு அந்த இமோஷன்ஸ் அதுக்கு தகுந்த மாதிரி வரும். ஸோ இந்த மாதிரி தான் வகைப்படுத்துறது அபிநயத்தை.
1: ஓகே, நீங்கள் சொல்லும் போதே எங்களுக்கு ஈஸியாக புரியுது. அந்த வார்த்தையை வச்சு நம்ம புரிஞ்சுக்கலாம், ஆங்கிகம்னா அங்கம், அதை வச்சு இருக்கு.
0: ஆமாம், பாடி மூவ்மெண்ட்ஸ். வாச்சிக்கம் இஸ் ஸ்பீச்,
1: வார்த்தைகள் வச்சு.
0: ஆஹாரியம் இஸ் ஆக்சசரிஸ் அண்ட் த வே யூ ட்ரெஸ் ஃபார் அ கேரக்டர். சாத்விகம் தான் நம்ம என்ன இன்டர்னலைஸ் பண்ணிக்கிறோம், அந்த கேரக்டரை நம்ம எப்படி இன்டர்னலைஸ் பண்ணிக்கிறோம்.
1: ஏதாவது ஒரு சேட்டை பண்ணியிருக்கீங்களா பரதநாட்டியம் பண்ணும்போது?
0: சீரியஸாக கத்துட்டேங்க நான், ஏன்னா எங்கள் அப்பா அலோவே பண்ண மாட்டார். ஆனால் ஒன்று இருக்கு, எனக்கு டான்ஸ் கிளாஸ் போகிறது எனக்கு பிடிக்காது. எங்கள் அப்பாட்ட சொன்னால் எப்படியும் கேட்க போகிறதில்ல அவர், ஏன்னா சண்டேஸில் மார்னிங்ஸில் இருக்கும் கிளாஸ். அப்போ வந்து ராமாயணம் சீரியல் வாஸ் வெரி பாப்புலர், தூர்தர்ஷனில் வரும் ராமாயணம் சீரியல், உலகமே உட்காந்து ராமாயணம் சீரியல் பார்த்துட்டு இருக்கோம். ஆனால் எங்கள் அப்பா என்னை கொண்டு போய் டான்ஸ் கிளாஸ் அழிச்சிட்டு போயிட்டு, ஸோ அதை எப்படிடா நான் தவிர்க்கலான்ட்டு இந்த வண்டி சாவியெல்லாம் ஒழிச்சு வச்சுடுவேன், இவர் தேட விடுவேன் கொஞ்சம் நேரம். ஏன்னா எப்படியும் லேட் ஆகிடுதுன்னா கிளாஸ் டயத்துக்குள்ளே போக முடியலன்னா லீவ் போட்டுருவார் அப்படி. பட் அதை எப்படியோ எங்கள் அப்பா கண்டுபிடிச்சிட்டு இவ தான் அதெல்லாம் பண்ணுறா அப்படின்னு, ஸோ எப்படியாவது என்னை கொண்டு போய் டான்ஸ் கிளாஸில் உட்காத்தி வைக்கணும் அப்படின்றது அவரோட எண்ணம். ஸோ இதெல்லாம் நான் பண்ணியிருக்கேன் சின்ன வயசில் டான்ஸ் கிளாஸ் போகாமல் இருக்கிறதுக்கு.
1: பரதநாட்டியம் கற்றுக்கும் போது நடந்த சுவாரஸ்யமான சம்பவம் இருக்கா, இது மறக்கவே முடியாதுப்பா இந்த நிகழ்ச்சியினால அப்படின்னு?
0: சுவாரஸ்யமான சம்பவம்னா மோர் ஆஃப் என்ன சொல்கிறது, நான் இன்றைக்கும் மறக்க முடியாத ஒரு விஷயம் என்னென்னா, எனக்கு வந்து பெண் ஆளுமைகளில் மிகப்பெரிய நான் இன்ஸ்பயர் ஆன பெரிய பெண் ஆளுமைனா ஜெயலலிதா மேடம் தான். ஸோ என்னோடய வாழ்க்கையில் 2 முறை அவங்க முன்னாடி ஆடக்கூடிய பாக்கியம் எனக்கு கிடச்சிது. அதனால் வாழ்க்கையில்

0: மறக்கவே முடியாது. அதுக்கு நான் ஃபுல் தேங்க்ஸ் என்னோடய குரு ஸ்ரீமதி உர்மிளா சத்யநாராயணுக்கு தான் கொடுக்கணும். ஏன்னா ஃபஸ்ட்டு டைம் அவங்க முன்னாடி ஆடுறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிது. குளோபல் இன்வெஸ்டர்ஸ் மீட் சென்னை ட்ரேட் சென்டரில் நடந்தது அந்த ஃபங்க்ஷன், அப்போ தான் கிடச்சிது எனக்கு. ஐ வாஸ் ஸோ எக்ஸைட்டட். ஏன்னா இது ஒரு குரூப் பர்ஃபார்மன்ஸ், ஸோ அந்த இனாகுரலுக்காக நாங்கள் ஆடிருந்தோம். அப்போ வந்து ஒரு வாய்ப்பு கிடச்சிது. ஐ வாஸ் ஸோ த்ரில்ட் டு யூனோ சீ ஹர். ஏன்னா எனக்கு அவ்வளோ பிடிக்கும் அவங்கள. அடுத்தது இன்னொரு 2 வருஷம் கழித்து ஃபிடேன்னு சொல்லிட்டு செஸ் சாம்பியன்ஷிப் நடந்தது இங்கே ஜவஹர்லால் நேரு ஸ்டேடியமில். அவங்க உட்காந்து பார்த்தாங்க எங்களோட பர்ஃபார்மன்ஸை. ஸோ என்னோடய பரதநாட்டியம் கரியரில் எவ்வளோ விஷயங்கள் இருக்குது பாருங்க. ஆனால் நீங்கள் கேட்டவுடனே எனக்கு சொல்லணும்னு தோணினது இதுதான்.
1: சின்ன வயசுலேருந்து நம்மளை ரொம்ப இன்ஸ்பயர் பண்ண ஒருத்தங்க முன்னாடி நம்ம பெர்ஃபார்ம் பண்ணுறது உண்மையிலேயே ரொம்ப நெகிழ்ச்சியான தருணமாக தான் இருக்கும்.
0: கண்டிப்பாக.
1: உங்களுடைய முதல் அரங்கேற்றம்?
0: ஜென்ரலி நான் வந்து ஒரு அன்கன்வென்ஷனலாக என்னோட அரங்கேற்றம் வந்து என்னோட 21வது வயசில் தான் நடந்தது. அது வெரி அன்கன்வென்ஷனல். ஏன்னா ஜென்ரலாக அரங்கேற்றம்ன்றது 11 வயசு 12 வயசுக்குள்ளெல்லாம் பண்ணிடுவாங்க. பட் தனஞ்சயன் மாஸ்டரோட இது என்னென்னா, அவரோட ஹி டசன்ட் ப்ரையாரிட்டைஸ் அரங்கேற்றம். டான்ஸ் கத்துண்டா ஒரு 3-4 வருஷத்தில் அரங்கேற்றம் பண்ணணும் கிடையவே கிடையாது அவர்கிட்ட. அவரது வந்து பர்ஃபெக்ஷன் ஃபவுண்டேஷன் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். அத்தனை வருஷங்கள் நம்ம கற்றுக்கணும். ஒரு மேடையை ஏறணும்னா அவ்வளோ வருஷங்கள் நம்ம கற்றுக்கணும். அரங்கேற்றம்னாலே என்னை முதல் ஸ்டேஜ் பர்ஃபார்மன்ஸு தான் அரங்கப்பிரவேசம் அப்படின்வாங்க. பட் ஆனால் நான் அரங்கேற்றம் பண்ணுறதுக்கு முன்னாடி நிறைய பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே பண்ணி முடிச்சிட்டேன். நிறையா ட்ராவல் பண்ணியும் பண்ணி முடிச்சிட்டேன். ஏன்னா 6 வயசுலேயும் நான் கற்றுட்டுருக்கேன். நிறையா மேடை பர்ஃபார்மன்ஸஸ் ஆல்ரெடி நான் பண்ணியாச்சு. ஸோ ஜஸ்ட் ஒரு ஃபார்மாலிட்டிக்காக ஒரு 21வது வயசில் மியூசிக் அகாடமியில் நடந்தது என்னோட அரங்கேற்றம்.
1: உங்களுக்கு சின்ன வயசில் கற்றுக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது, பட் சில பேரால் சின்ன வயசில் கற்றுக்க முடிஞ்சிருக்காது. ஒரு சர்ட்டன் ஏஜுக்கு அப்புறம் இதை கற்றுக்க முடியுமா பரதநாட்டியம்?
0: அந்த பாடியில் வந்து உங்களுக்கு அந்த ஃப்ளெக்சிபிலிட்டி, முக்கியமாக ஸ்டாமினா இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அது இருந்தால் கண்டிப்பாக கற்றுக்கலாம், எந்த வயசில் வேணாலும் கற்றுக்கலாம். பட் அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதனால தான் சின்ன வயசுலேருந்தே உங்களுக்கு கற்றுண்டா இட்ஸ் மோர் அட்வான்டேஜஸ், பிகாஸ் யுவர் பாடி இஸ் டியூன் டு ஆல் தோஸ் திங்ஸ். யூ கெயின் தட் ஸ்டாமினா. ஸ்டாமினா தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் டான்ஸுக்கே. அதர்வைஸ் அந்த 2 மணி நேரம் ஒரு பர்ஃபார்மன்ஸ் நீங்கள் கொடுக்கணும்னா, அதுவும் அரமண்டியிலேயே உட்காந்து ஆடணும் அப்படின்னா ஸ்டாமினா இஸ் வெரி இம்பார்ட்டன்ட்.
1: இப்போ ஒரு நிகழ்ச்சி ஆரம்பிக்கும் போது இருக்கிற எனர்ஜி, அது முடியும் போது டெஃபினட்டாக யாருக்குமே இருக்காது, எனர்ஜி ட்ரெயின் ஆகிடும். ஆனால் அந்த ட்ரெயினை காட்டிக்காம எனர்ஜி ஃபுல்லாக இருக்கிற மாதிரியே நம்மளுடைய பெர்ஃபார்மன்ஸை கொடுக்கறது எவ்வளோ சேலஞ்சிங்காக இருக்கும்.
0: ஏன்னா உங்களுக்கு நீங்கள் யுவர் ஸோ இன்வால்வ்ட் இன் இட் இல்லையா. இப்போ ஒரு பெர்ஃபார்மன்ஸ், ஒரு டிப்பிக்கலாக ஒரு மார்க்கம் எடுத்தீங்கன்னா, அலாரி பூஜாதீஸ்வரம், வர்ணம், அப்புறம் ஒரு 2 பதம், ஒரு ஜாவளி, அப்புறம் அதுக்கப்புறம் ஒரு தில்லானா, அப்படி இதுதான் அந்த மார்க்கம் ஃபார்மேட். ஒன்று ஒன்றும் ஒரு ஒரு இமோஷன்ஸ் வேறு. உங்களுக்கு வர்ணத்தில் ஒரு இமோஷன்ஸ் இருக்கும், ஒரு பதமில் வேறு ஒரு இமோஷன் இருக்கும், ஃபுட் ஒர்க் இருக்கும். ஃபோக்கஸ் வில் பி ஸோ மச் ஆன் யூனோ. ஏன்னா ஒரு பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு எடுத்தால் ஐடியலி அட்லீஸ்ட் ஒரு 3-4 மந்த்ஸ் நம்ம அதை ப்ராக்டிஸே பண்ணியிருப்போம் டெய்லி பேசிஸில். அப்படி பண்ணாதான் உங்களால் அந்த 2 மணி நேரம் ஸ்ட்ரெயின் தெரியாமல் உங்களால் ஆட முடியும். ஸோ அது பண்ணும்போது அந்த ஃபோக்கஸ் பூரா உங்களுக்கு அந்த கரெக்டாக பண்ணுறதுலையும் அந்த யூ வில் பி தரோலி ஃபோக்கஸ்ட் இன் டு இட் தட் யூ ஓன்ட் ஃபீல் த ஸ்ட்ரெயின். இன்றைக்கோ ஒரு நாள் பண்ணும்போது தான் நம்மளுக்கு அது ஸ்ட்ரெயினாக இருக்கும். யூ டூயிங் இட் ஆன் அ டெய்லி பேசிஸ் அந்த ப்ராக்டிஸ், அப்போ அந்த ஸ்ட்ரெயின் தெரியாது.
1: இப்போ உங்களுக்கு நிகழ்ச்சி இருக்குதோ இல்லையோ, அப்போ டெய்லி நீங்கள் பரதம் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருப்பீங்களா?
0: கண்டிப்பாக. இப்போ ஆஸ் அ டான்சர் கண்டிப்பாக கான்சர்ட் இருக்கோ இல்லையோ கண்டிப்பாக ப்ராக்டிஸ் பண்ணணும், டெய்லி பண்ணணும். அப்போ தான் அது வந்து அந்த பாடியில் அந்த ரிதம் இருந்துகிட்டே இருக்கும், அந்த ஸ்டாமினாக்கு அதுதான் ஹெல்ப் பண்ணணும். த மோர் யூ ப்ராக்டிஸ் த மோர் யூ வில் ஹாவ் த ஸ்ட்ரென்த் அண்ட் ஸ்டாமினா டு டூ இட் ஆன் ஸ்டேஜ்.
1: பரதம் டு மேடை நாடகம்.
0: ஓகே.
1: பரதத்தில் இருந்து மேடை நாடகத்துக்கு எப்படி உங்களுக்கு ஷிஃப்ட் ஆகணும்னு தோணுச்சு?
0: அது பியூர்லி ஆக்சிடென்ட் தான். ஸோ நான் எதுவுமே பிளான் பண்ணி தியேட்டருக்குள்ளே வரணும்னு நினச்சி வரவே இல்லை. ஸோ நான் டான்ஸ் தான் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து இந்த நார்மலி ஆகும் இல்லையா, அந்த ஏஜ் வரும்போது கல்யாணம், அதுக்கப்புறம் ஸோ கல்யாணம் பண்ணிவிட்டு நிறையா இடத்துல ட்ராவல் ஆயிடுச்சு. ஏன்னா ஹஸ்பண்டோட வேலைக்காக ஒரே இடத்துல இருக்கலை. ஸோ நிறையா இடத்துல ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சதுனால டான்ஸை வந்து நினச்சா மாதிரி என்னால் கண்டினியூ பண்ண முடியல. அப்போது வந்து தெர் வாஸ் எ பிரேக். பட் ஸ்டில் எப்பப்பெல்லாம் டைம் கிடைக்கிறதோ வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறது, ஏதாவது ஒரு கச்சேரிகள் அட்டன் பண்ணுறது, பெர்ஃபார்ம் பண்ணுறது, அந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தேன். அப்புறம் ஒரு காலகட்டத்தில் வந்து சரி, ரொம்ப ஆக்சிடென்டில் மறுபடியும் என்னோடய ஃப்ரெண்டை மீட் பண்ணுற ஒரு, அதாவது நான் மை குட் ஃப்ரெண்ட் சௌமியான்னு சொல்லிட்டு நானும் அவங்கெல்லாம் ஒன்றா தான் மியூசிக் அகாடமியில் அந்த ஒன்றா தான் படித்தோம் நாங்கள். அதுக்கப்புறம் அவங்கள ரொம்ப வருஷம் கழித்து நான் மறுபடியும் சந்திக்கும்போது அப்போ தான் தெரிஞ்சுது அவங்களுடைய ஃபாதர் இன் லா வந்து குடந்தை மாலி. அவர் வந்து ஒரு பெரிய ட்ராமாட்டிஸ்ட். அவர் வந்து அப்போ ஒரு புது நாடகம் எழுதி அந்த நாடகத்துக்கு ஒரு ஹீரோயின் தேடிட்டு இருந்தார். அப்போ அவங்களுக்கு தெரியும் நான் டான்சர் அப்படின்னு தெரியும். ஸோ அவங்க ரொம்ப சாதாரணமாக கேட்டாங்க, நீ பண்ணுறியா, வில் யூ பி இன்ட்ரெஸ்டட் அப்படின்னு. எங்கள் என்னோட ஃபாதர்ல ஒரு ட்ராமா எழுதியிருக்காரு புதுசாக, இந்த நாடகத்து பேர் வந்து மன்னிக்க வேண்டுகிறேன் அப்படின்னு ஒரு நாடகம். அதில் வந்து மெயின் ரோல், நான் வந்து நாடகம்லாம் நேராக போய் பார்த்தது கூட கிடையாது. பட் ஆனால் இந்த

0: அவர் கிரேசி மோகனோட பெரிய ஃபேன் தான். ஸோ அவரோட அந்த எல்லா சிடிஸும் வாங்கி வீட்டில் வந்து மனப்பாடம் தலைகீழ பாடம் எனக்கு அந்த டயலாக்ஸ் எல்லாம். அப்படி தான் நாடகம் தெரியும். பெருசாக நான் போய் நேராக பார்த்ததில்ல நாடகத்தை, டிவியில் போட்டு கேசட் மூலமாக பார்த்தது தான். ஸோ எனக்கு தெரியலையே நான் இது எனக்கு வருமா வராதா, எனக்கு ஒரு டவுட் இருந்தது. சரி சும்மா ட்ரை பண்ணி பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கொடுத்தாங்க, ஸ்கிரிப்ட் கொடுத்தாங்க, படித்து பார்த்துட்டு பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டேன். பட் ரொம்ப நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது எனக்கு அது. ஃபஸ்ட்டு இன்ஸ்டன்ஸ்லேயே ரொம்ப பிடிச்சி போச்சு நாடகங்கள். ஸோ அது அப்படி தான் நான் நாடகத்துறைக்குள்ளே வந்தேன்.
1: முதல் மேடை நாடகமே அதுலேயும் முக்கியமான ரோல் எடுத்து பண்ணியிருக்கீங்க. மேடை நாடகத்தை பற்றி பெருசாக ஒரு புரிதல் இல்லைனாலும் அதை பற்றிய ஒரு ஆர்வம் இருந்திருக்கு உங்களுக்கு முன்னாடியே அப்படின்னு தான் சொல்லணும். ஒரு பரதநாட்டிய கலைஞர் மேடிநாட கலைஞராக மாறும்போது இருக்கக்கூடிய சவால்கள் என்ன?
0: டான்ஸராக இருக்கும்போது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அபிநயம், பாடியிலேயே ஒரு கிரேஸ் வந்துடும். நார்மலாகவே நம்ம பேசி பழகிற நார்மல் ஆக்டிவிட்டீஸ்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு கிரேஸ் இருக்கும் அந்த. பட் ட்ராமா அப்படின்னு வரும்போது உங்களுக்கு இயல்பாக இருக்கணும். நார்மலாக நம்ம எப்படி பேசுகிறோமோ அந்த மாதிரி பேசி இது பண்ணணும். பட் அஃப்கோர்ஸ் மேடை நாடகம்னா கொஞ்சம் எக்ஸாஜரேட்டடாக பண்ணணும். ஏன்னா இது வந்து ஒரு கடைசி ரோல் இருக்கிற ஆடியன்ஸும் மேடையில் பார்க்கும்போது ஓரளவுக்கு புரியணும் இல்லையா, அந்த எக்ஸ்ப்ரெஷன்ஸ்லாம் இது பண்ணணும். ஸோ கொஞ்சம் எக்ஸாஜரேட்டடாக இருக்கும். பட் என்ன சவால் இருக்கும்னா ஒரு டான்ஸருக்கு அந்த கிரேஸ் இருக்கும் இல்லையா பாடியில், அது வந்து அவங்களால அதுலேருந்து வெளியில் வர்றது கொஞ்சம் கஷ்டம். ஸோ நீங்கள் நார்மலாக நடிச்சிங்கன்னா அதில் ஒரு அபிநயம் பிடிக்கிற மாதிரி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுதான் பெரிய சேலஞ்ச். ஸோ அதை நீங்கள் வந்து உங்களால் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி நார்மலாக பேசுறதையும் டான்ஸையும் தனித்தனியாக செக்ரிகேட் பண்ணி வச்சுக்கணும் நீங்கள் மென்டலி.
1: இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி வாழ்க்கையோட இயல்புலேயே நீங்கள் பேசும்போது உங்களுடைய கை அபிநயங்கள், முதிரைகள், எல்லா கெஸ்டர்ஸும் வந்துடும், கண் எக்ஸ்பிரஷன்ஸும் அந்த மாதிரி வந்துடும். பட் நாடகத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து பேசுறது, நடிக்கிறது, உங்கள் உடலுடைய பாவனைகள் எல்லாமே கொஞ்சம் மாறுபட தான் செய்யும். அப்படி இருக்கும்போது சின்ன வயசுலேருந்து கற்றுக்கிட்ட பரதநாட்டியம், நடுவில் வந்த மேடை நாடகம், அப்போ டக்கர் ஒரு டிரான்சிஷன் வந்துருக்கும் இல்லையா, அதை எப்படி ஃபேஸ் பண்ணீங்க?
0: அதுக்கு வந்து நான் சில பேருடைய கைடன்ஸை நான் வந்து இன்னைக்கு ஐ ஷுட் ரிமெம்பர் அண்ட் ஆல்சோ தேங்க் தெம். ஏன்னா குழந்தை மாலி சார், அவர் தான் ஃபஸ்ட்டு கிராமர், அதாவது ஸ்டேஜுக்குன்னு என்ன கிராமர் இருக்கோ அதை கற்றுக் கொடுத்தது அவர். ஸோ அவருக்கு நான் தேங்க் பண்ணணும். அடுத்தது எனக்குள்ளே இருந்த இந்த டான்ஸரை வெளியில் எடுத்து நீ கொஞ்சம் டான்ஸர் இல்லை இப்போது, இப்போ நீ ஆக்டர் அப்படின்னு என்னை குட்டி என்னை சொல்லி கொடுத்தது டிடி சுந்தர்ராஜன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைரக்டர். ஏன்னா என்னோடய ரெண்டாவது பிளே வந்து இப்படிக்கு நந்தினி அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் லீட் ரோல் நந்தினி, அந்த டைட்டில் ரோல் நான் பண்ணேன். அந்த கதையில் நடிக்கும்போது டிடி சுந்தர்ராஜன் அப்படிங்கிறவர் தான், அவரும் பெரிய லெஜெண்ட் தமிழ் தியேட்டர் ஃபீல்டில், அவர் தான் டைரெக்ட் பண்ணார் அந்த நாடகத்தை. அப்போ நான் வந்து கொஞ்சம் அந்த டான்ஸர் எனக்குள்ளே இருந்தது, எதுவாக இருந்தாலும் ரொம்ப கொஞ்சம் அபிநயமாக பேசுறது அந்த மூவ்மெண்ட்ஸ் அதெல்லாம். ஸோ அதை வந்து கண்ட்ரோல் பண்ணி அதுலேருந்து என்னை வெளில கொண்டு வந்து அது எப்படி வந்து இயல்பாக நடிக்கணும், மேடையில் இருக்கும்போது நம்ம இயல்பாகவும் இருக்கணும். ஏன்னா நம்ம என்னதான் இருந்தாலும் நம்ம நடிக்கிறோம், ஆக்சுவலாக நம்ம அந்த கதாபாத்திரம் கிடையாது, பட் இருந்தாலும் நம்ம நடிக்கிறோன்றதும் தெரியக்கூடாது. அதே நேரத்தில் அந்த எக்ஸாஜரேட்டட் மூவ்மெண்ட்ஸும் இல்லாமல் சட்டிலாக எப்படி பண்ணணும், எப்படி வந்து அந்த கேரக்டராக நம்ம மாறணும் அப்படின்னு அதுக்கு நிறையா கற்றுக் கொடுத்தது வந்து டிடி சுந்தர்ராஜ் அப்படின்னு நான் அவருக்கு தான் கொடுக்கணும் அந்த கிரெடிட்.

நாட்டியம் உலகம் சிவனின் தஞ்சம் அவன் பாதமே பங்கஜம் நர்த்தனமே சிவகவசம் நடராஜ பாதம் நவரசம்

0: இவ்வளோ நேரம் சவால்கள் பற்றி பேசணும், ஆனால் நீங்கள் ஒரு பரதநாட்டிய கலைஞராக இருக்கும்போது உங்ககிட்ட இருக்கக்கூடிய ஆடட் அட்வான்டேஜஸ்ன்னு நினைக்கிறீங்க?
1: ஆடட் அட்வான்டேஜ் என்னென்னா, உங்களுக்கு ஈஸியாக கிராஸ் பண்ணிக்க முடியும். ஏதாவது ஒன்று சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், டக்குன்னு கிராஸ் பண்ணிக்கிற முடியும். ஏன்னா பரதநாட்டியம் டான்ஸர் வந்து எல்லா கதாபாத்திரமும் அந்த ஒரே ஆள் தான் ஆடுவாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா ராமரும் அவங்க தான், ராவணனும் அவங்க தான், சீதையும் அவங்க தான், ஹனுமாரும் அவங்க தான். ஸோ இமேஜினேஷன் நல்லா இருக்கும். ஏன்னா நம்மளால் இமீடியட்டாக அப்சர்வ் பண்ணிக்க முடியும், அந்த கேரக்டர் என்னன்றது புரிஞ்சிக்க முடியும். அந்த ஃபாஸ்ட்டாக நம்மளோட அடுத்த அடுத்த ராமராகவும் இங்கே பண்ணிட்டு அடுத்த செகண்ட் ராவணனாகவும் பண்ணணும். ஸோ ஒரே ஆள் தான் வெவ்வேறு கதாபாத்திரங்கள் பண்ணுறாங்க அப்படிங்கும்போது இந்த கிராஸ்பிங் நல்லா இருக்கும். ஸோ அதெல்லாம் ஆடட் அட்வான்டேஜ். ஏன்னா சென்ஸ் ஆஃப் மியூசிக் இருக்கும் உங்களுக்கு. ஸோ இந்த மாதிரியான டிரான்சிஷன் இன்டூ டிஃப்ரெண்ட் கேரக்டர்ஸ் உங்களால் ஈஸியாக பண்ண முடியும், ஃபாஸ்ட்டாக பண்ண முடியும். ஸோ இதெல்லாம் கண்டிப்பாக அட்வான்டேஜஸ். டான்சராக இருக்கிறது மோர் ஆஃப் அட்வான்டேஜ் தான் நான் நினைப்பேன், தேன் பீங் அ டிஸ்அட்வான்டேஜ்.
0: ஆனால் சில நேரங்களில் லேர்ன் டு அன்லேர்ன் மாதிரி நம்ம கற்றுக்கிட்ட விஷயங்களை மறந்து புதுசாக கற்றுக்கணும் இல்லையா?
1: கரெக்ட், வெரி ட்ரூ. ரொம்ப அழகாக சொன்னீங்க. அன்லேர்னிங் பண்ணணும் ஃபர்ஸ்ட். அப்போ தான் நீங்கள் ஒரு கதாபாத்திரத்துலேருந்து இன்னொரு கதாபாத்திரம் போகிறதுக்கு, இப்போ நான் நிற்க வேண்டுகிறேன் முடிச்சிட்டேன், அது வேற கதாபாத்திரம். அதில் இருக்கிறத நம்ம அன்லேர்ன் பண்ணாதான் நான் இப்படிக்கு நந்தினியில் நந்தினியாக நடிக்க முடியும். ஏன்னா இது வேற கதாபாத்திரம். ஸோ அது ரொம்ப முக்கியம். மோர் தென் லேர்னிங், அன்லேர்னிங் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட்.
0: அழகாக சொன்னீங்க. ஒரு கதாபாத்திரத்துக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்களை நீங்களே எப்படி மனதளவுலையும் உடலளவையும் தயார்படுத்திக்கிறீங்க?
1: கண்டிப்பாக ரெண்டு, மனதளவுலையும் உடம்பளவிலையும் ரெண்டுத்துலேயும் நம்ம தயார்படுத்திக்க வேண்டியது ரொம்ப முக்கியம். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிளோட சொல்லணும் அப்படின்னா, நான் வந்து ஒரு பிளைண்டாக பண்ணினேன் ஒரு நாடகத்தில். ஸோ எப்படின்னா, உங்களுக்கு வந்து அதுக்கு நிறையா ரெஃபரன்ஸ் இருக்கு. ஏன்னா ஆப்வியஸ்லி நம்ம நிறையா சினிமா பார்த்துருப்போம். மேஜர் சந்திரகாந்த் தான் ஒரு பெரிய ரெஃபரன்ஸாக இருக்கும். ஒரு பிளைண்ட் கேரக்டர்னா மேஜர் சுந்தரராஜன் பண்ண அந்த படம், ராஜபார்வையில் கமல் ஹாசன் சார் பண்ண அந்த கேரக்டராக இருக்கட்டும், அந்த மாதிரி நிறையா நம்மளுக்கு ரெஃபரன்ஸ் இருந்தாலும் நம்ம வந்து அதை வந்து இன்டர்னலைஸ் பண்ணிக்கிறது கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா கண்ணு தெரியும் எனக்கு. ஸோ நான் கண்ணு தெரியாத மாதிரி நான் என்னை நினச்சிக்கணும்னா, என்னோட ஸ்பான்டேனியஸாக நான் வர ரியாக்ஷன், இப்போ நான் பார்த்துட்டேனாலும் பார்க்காத மாதிரி நான் என்னை நினச்சிக்கணும் இல்லையா? அதுவும் என்னோட டூயிங் இட் லைவ், இட் இஸ் வெரி வெரி டிஃபிகல்ட். இப்போ சினிமாவாவது உங்களுக்கு கட்டு டேக்கு அதெல்லாம் பண்ணிக்கலாம் உங்களுக்கு. ஸோ இன்டர்னலைஸ் பண்ணிக்கிறது கேரக்டரை, நீங்கள் சொன்ன மாதிரி இன் யுவர் பாடி லாங்குவேஜ் ஆல்சோ அண்ட் ஆல்சோ இன் யுவர் த வே யூ போர்ட்ரே த கேரக்டர், ரெண்டுத்துலேயும் நீங்கள் வந்து இன்டர்னலைஸ் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். ஏன்னா என்னோட ஏஜாக இருக்காது, என்னோட அதிக ஏஜாக இருக்கும், இல்லை என்னோட கம்மியான ஏஜாக இருக்கும் அந்த கதாபாத்திரம். ஸோ நான் என்ன அதுக்கு தகுந்த மாதிரி நான் என்னோட மைண்ட் செட்டை மாற்றிக்கணும், பாடி லாங்குவேஜை மாற்றிக்கணும். அப்போ தான் என்னால் டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியும். ஸோ இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ரெண்டுமே பண்ணுறது.
0: இப்போ மேடை

0: நாடகம் அப்படின்னு சொல்லும் போது அப்பியரன்ஸ் அது ரொம்பவே முக்கியமாக இருக்கும். ஆள் பாதி ஆடை பாதின்னு சொல்லுவாங்க, நம்முடைய அப்பியரன்ஸே அந்த கேரக்டர் ரிஃப்ளெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதில் நீங்கள் எப்படி கவனம் செலுத்துறீங்க?
1: ஃபஸ்ட்டு சீன்லேயே வந்து நம்ம கேரக்டர் என்ன அப்படிங்கிறதுக்கு அஃப்கோர்ஸ் நம்ம டயலாக் பேச ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுறதே நம்மளுடைய காஸ்டியூம்ஸ் தான். இதை பார்த்தோன்னே இவங்க இந்த கேரக்டர் ஒரு பப்ளி கேரக்டர் அப்படின்னா, ஒரு லாங் ஸ்கர்ட் ஒரு டாப் போட்டுண்டு ஒரு ஃபங்கி ஹேரில் ஒரு ஒரு இயரிங்ஸ் ஏதோ போட்டு நம்ம ஃபஸ்ட்டு இம்ப்ரெஷன்லேயே நம்ம கொடுத்துட்றோம் இது என்ன கேரக்டர் அப்படின்னு. ஒரு மடிசார் கட்டின் வந்தால் ஓகே இவங்க வந்து இந்த கேரக்டர் அப்படின்ட்டு. ஸோ காஸ்டியூமில் வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி நிறைய கவனம் செலுத்தணும் மேடை கலைஞர்கள் முக்கியமாக. அது நிறைய பேர் பண்ணுறாங்களான்னு எனக்கு தெரியல, பட் நான் வந்து ஐ எம் வெரி பர்டிகுலர் அபவுட் மை காஸ்டியூம்ஸ். நான் ஒரு கேரக்டர் வந்தோன்னே ஆஸ் மச் அஸ் நான் இம்பார்ட்டன்ஸ் அந்த கேரக்டர் கொடுக்குறேன் அவ்வளோ ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் என்னோட காஸ்டியூமுக்கும் நான் கொடுப்பேன்.
0: இப்போ இதிலே ஒரு கேள்வி இருக்கு மேம், சில ஆடைகள் நமக்கு வந்து போட்டுக்க பிடிக்கும், சில ஆடைகள் நமக்கு உடுத்தவே பிடிக்காது. அந்த மாதிரி இருக்கும்போது இந்த கேரக்டருக்கு அந்த ஆடை போட்டு தான் ஆகணும், பட் எனக்கு அந்த மாதிரி ஸ்டைலும் பிடிக்காது அந்த மெட்டீரியலும் பிடிக்காது அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள் நீங்கள் ஃபேஸ் பண்ணிருப்பீங்கல்ல, அதை எப்படி ஓவர் கம் பண்ணுறது?
1: நான் வந்து ஒரு பிரின்சிபல் வச்சுருக்கேன், ஸ்டேஜில் நைட்டி போட்டு நடிக்க மாட்டேன். என்ன சொன்னால் கூட நான் நடிக்க மாட்டேன், ஏன்னா இன் மை ஒப்பீனியன்ஸ் ஆல் பியூர்லி பர்சனல், அது மேடையில் வந்துடக்கூடாது. பட் என்னன்னா ஒரு தூங்கி எழுந்து வராங்க அப்படின்னு காட்டுறதுக்கு ஒரு நைட்டி போட்டுன்னு வந்துரு அப்படின்னு எனக்கு நடந்திருக்கு, இந்த மாதிரி ஒருத்தர் சொல்லியிருக்கார். பட் நான் வந்து அதை வேற மாதிரி நம்மளுடைய இன்னும் பாடி லாங்குவேஜில் கூட நம்ம தூங்கி எழுந்து வந்திருக்கோம். நம்ம நார்மலாக ஒரு சுடிதார் போட்டுன்னு வந்தால் கூட நம்ம காட்ட முடியும், ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு ஒரு டவல் வச்சு நான் தொடச்சிட்டு வரேன் அப்படின்ட்டு குட் மார்னிங் அப்படின்னு சொல்லிகிட்டே கூட வரலாம். அப்படி இருந்தால் கூட தெரியும் நம்ம தூங்கி எழுந்து தான் வரும்னு. ஸோ ஐ எம் வெரி பர்டிகுலர், சில திங்ஸ் ஆர் நோ ஃபார் மீ, ஸோ ஐ கான்ட் வேர் சர்டன் க்ளோத்ஸ் ஆன் ஸ்டேஜ். ஐ எம் வெரி பர்டிகுலர் அபவுட் இட். ஆல்டர்னேட் இருக்கும் கண்டிப்பாக, அந்த ஆல்டர்னேட் அக்செப்டபிளாக இருக்கும். ஏன்னா அந்த அளவுக்கு நான் சேலஞ்சிங்காக ஃபேஸ் பண்ணதில்லை, ஏன்னா நான் எல்லாமே பண்ணியிருக்கேன் வந்து ஒரு மடிசார் கட்டின்ட்டு ஒரு மாமி அந்த மாதிரி ரோல்ஸும் பண்ணியிருக்கேன், யங் கேர்ள் ரோல்ஸும் பண்ணியிருக்கேன். யங் கேர்ள்ஸாக இருந்தாலும் வெரி ப்ராக்ரெசிவாக இருக்கிற அந்த மாதிரி யங் கேர்ளும் பண்ணியிருக்கேன். நாட் நெசசரி ஐ ஷுட் யூனோ, எந்த காஸ்டியூம் எனக்கு கம்ஃபர்டபுளாக இல்லையோ அதில் நானே கம்ஃபர்டபுளாக இல்லைன்னு வச்சுக்கோங்க, அப்புறம் என்னோடய இதுவும் ஆக்டிங்கும் என்னால் அவ்வளோ ஜஸ்டிஸ் பண்ண முடியாது. ஸோ ஐ மேக் ஷுர் ஐ எம் கம்ஃபர்டபுள் இன் வாட் ஐ எம் வேரிங்.
0: ஸோ ஒரு மேடை நாடகத்தில் நாடக கலைஞருக்கு அவங்க உடுத்துகிற ஆடையில் அவங்க எவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருக்கிறாங்கன்றதும் முக்கியம்.
1: கண்டிப்பாக, ஏன்னா இல்லைன்னா அவங்களுக்கு கான்ஷியஸாக இருந்துகிட்டே இருப்போம் நம்ம. அண்ட் ஆல்சோ நீங்கள் மேடை கலைஞர்கள் பார்த்தீங்கன்னா காஸ்டியூம் சேஞ்சஸ் வேற உடனே உடனே இருக்கணும். ஒரு 12 சீனில் நம்ம வரோம் அப்படின்னா, இப்போ ஃபார் இன்ஸ்டன்ஸ் நான் ஒரு ட்ராமா பண்ணியிருந்தேன், என் வீடு என் கணவன் என் குழந்தை, ஆச்சி மனோரமா பண்ணியிருந்தாங்க அந்த ரோலை. ஒரு 40 கழித்து நான் பண்ணேன் அந்த ரோலை. 12 சீன்லேயும் உங்களுக்கு சாரி சேஞ்ச் இருக்குது, 12 சீனுக்கும் நீங்கள் வந்து டக்கு டக்குன்னு மாற்றின்னு வரணும். இந்த மாதிரி லேடி ஆர்டிஸ்ட்டுக்கு இது ஒரு பெரிய சேலஞ்ச். அண்ட் ஹேட்ஸ் ஆஃப் டு ஆல் லேடி ஆர்டிஸ்ட், ஆன் பிஹாஃப் ஆஃப் ஆல் லேடி ஆர்டிஸ்ட் நான் இங்கே பெருமையாக சொல்லிக்கிறேன். ஏன்னா மேடை கலைஞர்கள் குறிப்பாக அவ்வளோ ஃபாஸ்ட்டாக யாருமே சாரி சேஞ்ச் பண்ண முடியாது. நீங்கள்லாம் எங்கள்கிட்ட கொடுத்தீங்கன்னா 30 seconds நாங்கள் எங்களோட சாரியை மாற்றிட்டு வந்துடுவோம் அடுத்த சீனுக்கு.
0: வேர்ல்ட் ரெக்கார்டே சொல்கிறீங்களே.
1: ரெக்கார்டு, ஆமாம். பார்க்க வர ஆடியன்ஸ் பாதி வந்து அதுலேயே பிரமிச்சு போய் கேட்பாங்க எங்ககிட்ட, அது எப்படிங்க இவ்வளோ சீக்கிரம் நீங்கள் வந்து இந்த காஸ்டியூம் மாற்றிட்டு வரீங்க, ஐயோ எங்கள் வீட்டிலலாம் அவ்வளோ நேரம் எடுத்துப்பாங்க ஒரு சாரி கட்டிக்க, 30 minutes ஆகும், அடுத்த சாரி டக் டக்னு. அண்ட் ஆல்சோ நல்ல நீட்டாக எங்களால் ட்ரேப் பண்ணிட்டு வர முடியும். அதுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் ஆல்ரெடி ப்ரீ ப்ளீட் பண்ணி அதை வச்சு. அண்ட் வேறு நீங்கள் பார்த்தீங்கன்னா லைட்ஸ் ஆஃப் ஆகிடும் அடுத்த சீனுக்கு, இருட்டாக இருக்கும் வேறு அந்த சேஞ்ச் பண்ணிக்கிற இடம். எங்களுக்கு வந்து ரொம்ப அப்படியே சொஃபிஸ்டிகேட்டடான சேஞ்ச் பண்ணிக்கிற இடம்லாம் கிடைக்காது. ஒரு பேக் ஸ்டேஜில் ஒரு நார்மலாக ஒரு தட்டி மாதிரி ஒன்று வச்சுருப்பாங்க, தடுப்பு மாதிரி ஒன்று, அதுக்குள்ளே போகணும் அங்கே தட்டு தடு மாதிரி இருட்டில் ஒரு போட்டு எடுத்துன்னு வந்து. ஸோ இட்ஸ் கிரேட் ஸ்கில். அதை மீறி நம்ம மேடையிலையும் வந்து அப்ளாஸ் வாங்குகிறோம் அப்படின்னா ஹேட்ஸ் ஆஃப் டு ஆல் லேடி ஆர்டிஸ்ட்.
0: உண்மையிலே இப்போ நீங்கள் சொல்லும் போது தான் நம்ம ரியலைஸ் பண்ண முடியுது எவ்வளோ கஷ்டம் இருக்குது இந்த ஃபீல்டுக்கு பின்னாடி அப்படிங்கிறது. இருட்டில் நீங்கள் ட்ரெஸ் பண்ணிவிட்டு வெளிச்சத்தில் நீங்கள் நடிச்சாகணும்.
1: ஆமாம், எவ்வளோ பெரிய விஷயம் சொல்லிட்டீங்க,
0: உண்மையிலே ரொம்பவே கஷ்டமான விஷயம்தான்.
1: ஆமாம், கண்டிப்பாக.
0: பெண்களுக்கு இருக்கக்கூடிய சவால்கள் இந்த துறையில் என்ன நினைக்கிறீங்க?
1: மிகப்பெரிய சவால் என்னென்னா நீங்கள் வந்து இந்த வீட்டையும் இதையும் பேலன்ஸ் பண்ணுறது தான் எனக்கு தெரிஞ்சு இருக்கிறதுலே மிகப்பெரிய சவால். ஏன்னா ப்ராக்டிக்கலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா இதெல்லாமே ஈவினிங்கில் நடக்கும். இந்த விஷயம்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் 4 நம்ம வீட்டுக்கு போகிறதுக்கே 10 ஆகிடும். ஸோ இது வந்து ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டி அது தான், அந்த சேலஞ்ச் தான். எனி அச்சீவர், முக்கியமாக நீங்கள் விமன் அச்சீவர்ஸ் நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா, அவங்க அச்சீவ் பண்ணியிருக்காங்கன்னா அவங்களோட ஃபேமிலியோட சப்போர்ட் இல்லைன்னு வச்சுக்கோங்க. ஃபேமிலி சப்போர்ட் இல்லாதவங்களும் எனக்கு தெரியும், எனக்கு அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் மனசுக்கு. ஏன்னா ஃபேமிலி அவ்வளோவா சப்போர்ட்டிவாக இருக்க மாட்டாங்க இவங்களுடைய இந்த டேலண்ட்ஸ்க்கு, பட் அவங்களுக்கு வந்து நடிக்கணும்னு ஆசை இருக்கும். ஸோ அவங்க வந்து அதை ஒரு ஒரு பேக் ஆஃப் த மைண்டில் ஒன்று, ஐயோ போகணும் வீட்டுக்கு போகணும் என்ன சொல்லுவாங்களோ தெரியாது, அந்த ஒரு சங்கடத்தோடையே இங்கே நடிச்சிட்டு இருக்கிறவங்களையும் எனக்கு தெரியும். பட் ஃபேமிலி சப்போர்ட்டு இருந்து அதில் பரிமளிக்கிறவங்க

அது இருக்கும்போது தான் நம்மளால இதில் பரிமளிக்கவும் முடியும். இப்போ எனக்குலாம் பார்த்தீங்கன்னா நான்லாம் வந்து என்னோட ஹஸ்பண்ட் என் பையன் ரெண்டு பேருக்கும் ஏன்னா அவ்வளோ சப்போர்ட்டிவ் என்னோட இன்லாஸ் எல்லாருமே சொல்கிறேன் பிகாஸ் தே ஆல் என்னோட சக்ஸஸ் பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறவங்க அவங்க. அதனால அந்த சப்போர்ட் அங்கே இல்லைன்னு வச்சுக்கோங்க இங்கே வந்து பண்ணுறது கஷ்டம். அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளோட டைமை மேனேஜ் பண்ணிக்கணும். அது நம்ம மேனேஜ் பண்ணிட்டோம்னா நம்மளால ஈஸியாக பண்ண முடியும். இப்போ எனக்கு தெரியும் இன்னைக்கு ஈவினிங் நான் போகணும் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி என்னோட டேல நான் என்னோட எல்லா வேலையும் வீட்டில் இருக்கிற ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எல்லாத்தையும் நம்ம அதை அதுக்கு தகுந்த மாதிரி மேனேஜ் பண்ணி பண்ணிட்டோம்னா தென் வி கேன் பி ஈஸிலி. ஏன்னா நான் இது எல்லாமே கிரியேட்டிவ் மைண்டு.

0: பண்ணிக்கிட்டு போகிறது ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஒருவேளை வெளியூர் பயணங்கள் இருக்கும்போது அது எவ்வளோ சேலஞ்சிங் உங்களுக்கு இருக்குது?
1: வெளியூர் பயணங்கள் இருக்கும்போது சம்டைம்ஸ் என்ன ஆகும், பண்டிகைகள்லாம் வரும். அந்த டைத்துலலாம் கூட எனக்கு ட்ராமா வந்திருக்கு, நான் வெளியூர் போய் பர்ஃபார்ம் பண்ணிட்டு வந்திருக்கேன். ஸோ அதெல்லாமும் மேனேஜ் பண்ணிட்டு போய் தான் ஆகணும், வேறு வழி கிடையாது. பட் ஸ்டில் ட்ராமா ஆர்டிஸ்ட் கிட்ட நீங்கள் பார்த்தீங்கன்னா அது ஒரு பெரிய விஷயங்க. நீங்கள் என்ன தான் உங்களுக்கு இது இருந்தாலும், சம்டைம்ஸ் நான் சொல்கிறேன், என் வீட்டில் ஒரு டெத்து கூட விழுந்திருக்கும், ஆனால் கூட அன்றைக்கி ஈவினிங் ஷோ இருக்குன்னா ஷோ நடித்து கொடுத்துட்டு தான் அங்கே போவாங்க. அதுவும் நான் பார்த்துருக்கேன், நானே அனுபவித்து பார்த்துருக்கேன். அதில் எங்களுக்கு வந்து ஒரு இதே என் வீடு என் கணவன் இந்த நாடகமோட இனாகரேஷன் கிட்டத்தட்ட ஒரு 3 மாதம் ரிஹர்சல்லாம் முடித்து இனாகரேஷன், நாளைக்கு இனாகரேஷன், இன்றைக்கி நைட்டு வந்து ஒரு முக்கிய கதாபாத்திரம் பண்ணுறவரோட அம்மா தவறி போயிட்டாங்க. அந்த பையனுக்கு வந்து நைட்டு 10 மணிக்கு தான் அவங்க அம்மா தவறி போகிறாங்க. அடுத்த நாள் வர முடியாது, ஏன்னா அந்த ரிச்சுவல்ஸ் எல்லாம் இருக்கும், அந்த எல்லாம் பண்ணணும், அவரால் வர முடியாது. நாங்கள் 11 மணிக்கு மேலே ஒரு ஆர்டிஸ்ட்டை கண்டுபிடிச்சி, நைட்டு 11 மணிக்கு மேலே ஒரு ஆர்டிஸ்ட்டை கண்டுபிடிச்சி, கிட்டத்தட்ட 3 மாதம் ஒருத்தர் பண்ண ரிஹர்சலை நாங்கள் ஒரு 4 மணி நேரம் 5 மணி நேரம் அவரை ரிஹர்ஸ் பண்ண வச்சு அன்றைக்கி நாங்கள் ரெடி பண்ணிட்டோம். ஆனால் அந்த அம்மா விழுந்த அந்த பையன் அன்றைக்கி அந்த இதெல்லாம் முடிச்சுட்டு அவர் வந்துட்டார் சாயந்தரம். அந்த அளவுக்கு அவங்க டெடிக்கேட்டடாக இருப்பாங்க. அதுதான் ஒரு பெரிய பிரமிப்பு கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம். இந்த நாடக கலைஞர்கள் பெருசாக வருமானம் கிடையாது உங்களுக்கு. அந்த ஒரு காலம் இருந்தது ப்ரொஃபஷனல் ஆர்டிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு இதை நம்பி, ஏன்னா மாதத்தில் 30 நாளும் நாடகம் நடக்கும். ஸோ இவங்களுக்கு ப்ரொஃபஷனல் ஆர்டிஸ்ட்டாக இருக்க முடியும், இதை ஒரு துறையாக ப்ரொஃபஷனலாக நம்மளால் எடுத்து பண்ணக்கூடிய ஒரு காலகட்டம் இருந்தது ஒரு காலத்தில். பட் இப்போ அது கிடையாது. இப்போ எல்லாருமே வந்து ஒரு ஹாபியாவோ இல்லை அவங்களுக்கு பேஷன் இருக்குது, பட் வேறு ஏதோ ஒரு வேலையில் இருக்காங்க, சில கொஞ்சம் டைம் இதுக்கும் ஒதுக்குறாங்க, அந்த மாதிரி ஆர்டிஸ்ட் தான். ஸோ தே ஆர் நாட் ப்ரொஃபஷனல் ஆர்டிஸ்ட். அப்படி இருக்கும்போது எப்படி இவ்வளோ அவங்களுக்கு அந்த ஒரு டெடிக்கேஷன் வருது, அந்த பேஷன்னால தானே இவ்வளோ டெடிக்கேஷன் அப்படின்னு அதை நினைக்கும்போது ரொம்ப பெருமையாக இருக்கும். நான் ஒரு நாடக கலைஞர் சொல்லிக்கிறதுல அவ்வளோ பெருமை. எக்காரணத்து கொண்டும் நாடகம் கேன்சல், ஒத்துக்கிட்ட டேட்டு கேன்சல் அப்படின்னு எந்த நாடகக்காரரும் சொல்ல மாட்டாங்க. அன்றைக்கி ஒத்துக்கிட்டால் கம் வாட்டுமே நம்ம பண்ணிடணும் அதை அப்படின்னு.
0: தனிப்பட்ட முறையில் தனிப்பட்ட வாழ்க்கையில் எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் அதை வெளியே காட்டிக்காமல் அந்த கதாபாத்திரத்துக்காக அன்னைக்கு வந்து நடிக்கிற அந்த மேடை நாடகங்கள் எல்லாருக்குமே எங்களுடைய சார்பிலையும் ஒரு சிரம் தாழ்ந்த வணக்கங்களை நம்ம சொல்லிக்கலாம்.
1: நன்றி, நன்றி.
0: உண்மையிலேயே கிரேட். இதெல்லாம் கேட்கும் போதே ஆச்சரியமாக இருக்குது. சினிமாவில் ஏதோ ஒரு கதையில் நம்ம கேட்குறோம் அந்த மாதிரி இருக்குது. எனக்கு நிஜ வாழ்க்கையில் இப்படிலாம் நடக்குமா அப்படின்லாம் தோணும்.
1: கண்டிப்பாக நடந்திருக்குங்க. இன்னொரு இன்சிடெண்ட் என்னென்னா, எங்களுடைய ட்ரூப்பில் வந்து நாஞ்சில் ரேவதின்னு ஒருத்தங்க நடிக்கிறாங்க. அவங்க அம்மா நாஞ்சில் நளினின்னு சொல்லிட்டு வெரி ஃபேமஸ் அவங்க சினிமா ஆர்டிஸ்ட் கூட. அவங்க வெளியில் ட்ராவல் பண்ணி அவங்க நடிச்சிட்டு இருக்காங்க, அப்போ ஃபோன் வந்துருச்சு அவங்க அம்மா இறந்துட்டாங்கன்னு. இந்த பக்கம் அவங்க வந்து ஃபோனில் அந்த நியூஸை கேட்டுட்டு அழுகுறாங்க. அழுதுட்டு உள்ளே வந்து சிரிச்சிட்டு நடிக்கிறாங்க. மறுபடியும் அந்த சீன் சேஞ்சில் உள்ளே போய் அழுகுறாங்க. அவங்களுக்கு அந்த மாதிரி ஒரு டெடிக்கேஷன். அப்பா எனக்கு சொல்லும்போதே இப்போ புல்லரிக்குது எனக்கு அதெல்லாம் கேட்கும்போது. அந்த அளவுக்கு டெடிக்கேஷனோடு இருக்கிற ஆர்டிஸ்ட்லாமும் இருக்காங்க. கம் வாட்மே ட்ராமா இஸ் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு நடிச்சு கொடுத்துட்டு போவாங்க.
0: 60-70களில் நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு கரியராக அதை எடுத்துருக்க முடியும், நிறைய பிரபலமாக அப்போ இருந்தது. ஆனால் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் மேடை நாடகம் அப்படிங்கிறது பெருசாக பாப்புலராக இல்லைன்னு தான் சொல்லணும். அதுக்கு என்ன பண்ணலாம் நீங்கள் யோசிக்கிறீங்க?
1: பாப்புலராக இல்லை அப்படின்னா இப்போ என்ன ஒரு முரண் அப்படின்னா, அந்த காலத்தில் வந்து நிறையா நாடக ட்ரூப்ஸும் இருந்தது, பிரதானமாக சபா நாடகங்கள் தான் அதிகம். ஸோ நிறையா சபாஸும் இருந்தது, நிறையா நாடக குழுக்களும் இருந்தது. கிட்டத்தட்ட 120 சபா இருந்ததாம் அந்த காலத்தில். இப்போ இருக்கிறது ஒரு 10-12 சபா இருந்தால் அதிகம்னு நினைக்கிறேன். ஸோ ஒவ்வொரு சபாவில் டேட் கொடுத்தாலும் ஒரு நாடகமே குறைஞ்சபட்சம் 120 முறை போட்டுடலாம், ஏன்னா 120 சபா இருந்த காலகட்டம். பட் இப்போ வந்து அவ்வளோ சபாஸ் கிடையாது. பட் ஆனால் என்ன ஆச்சரியம்னா, நிறைய நாடக குழுக்கள் இருக்குது, ஏன்னா பீப்புள் ஆர் வெரி பேஷனட். ஸோ நடிக்கிறதுக்கு நிறைய பேர் வராங்க. இந்த துறையில் ஆர்டிஸ்ட் நிறையா பேர் இருக்காங்க, நாடக கலைஞர்கள் நிறையா இருக்காங்க, ட்ரூப்ஸ் நிறையா இருக்குது. பட் என்னென்னா பப்ளிசிட்டி இல்லை, நாடகங்கள் நடக்குது அப்படின்றதே நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. அதுதான் இங்கே சேட். ப்ராபப்ளி அந்த பப்ளிசிட்டி அதுக்கும் ஈக்குவலாக கிடச்சிது அப்படின்னா ப்ராபப்ளி இப்போது வந்து மறுபடியும் நாடகங்களை பார்க்கறதுக்கு வருவாங்களே. ஏன்னா பார்த்தவங்க எல்லாருமே ஆச்சரியமாக வந்து தான் பார்க்குறாங்க, ஹூய் நாடகம்னா இவ்வளோ நல்லா இருக்குமா, ஏதோ போர் அடிக்கும் அப்படின்னு நினச்சோம், பரவாயில்ல நல்லா இருக்கே அப்படிங்கிறாங்க. முதல் தடவை வந்து பார்க்குறவங்க அப்படி தான் சொல்கிறாங்க அந்த ரியாக்ஷன். ஸோ இது நிறையா பேருக்கு போச்சுன்னா அப்போ நிறையா பேர் வந்து பார்ப்பாங்க இல்லையா. ஸோ பப்ளிசிட்டி தான் வேணுன்றது என்னுடைய அபிப்பிராயம்.
0: ஆனால் முன்ன இருந்த காலகட்டத்துக்கு இப்போ உண்மையிலே மேடை நாடகத்தை பற்றிய விழிப்புணர்வு அதிகமாக இருக்குன்னு சொல்லணும், கொஞ்சம் கொஞ்சமாக துளிர்த்துட்டு வருதுன்னு சொல்லலாம்.
1: ஆமாம், ஏன்னா நிறைய யங்ஸ்டர்ஸே ட்ரூப் ஆரம்பிக்கிறாங்க இப்போ. ஸோ ட்ரூப்ஸ் நிறையா வந்துட்டு இருக்கு. ஸோ தே லைக் திஸ் ஃபார்ம் ஆஃப் ஆர்ட். பட் இந்த சபா நாடகங்கள் தவிர பேரலல் தியேட்டர்னு ஒன்று நடந்துட்டு இருக்கு, இந்த ஷார்ட் பிளேஸ் அண்ட் இங்கிலீஷ் பிளேஸ், இதுக்கெல்லாமும் நிறைய ஒரு யங்ஸ்டர் கூட்டம் இருக்கு. அது போய் பார்க்குறவங்களும் யங்ஸ்டர்ஸ் தான், நிறைய பேர் இருக்காங்க. இப்போ எங்களோட சபா நாடகங்கள்லாம் எல்லா தரப்பான ஏஜ் குரூப்ஸ்லையும் வருவாங்க. ஸோ பட் மோஸ்ட்லி வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அபவ் அரவுண்ட் ஒரு ஆவரேஜ் ஏஜ் பார்த்தீங்கன்னா 50 பிளஸ், அதுதான் மெஜாரிட்டி இருப்பாங்க.

0: நாங்கள்லாம் இருக்கோம், இப்போ நாங்கள் நடிக்கிறோம் அப்படின்னா எங்களை சார்ந்த எங்களுடைய ரிலேட்டிவ்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் அவங்க அந்த குரூப்ஸ் தான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு யங்ஸ்டர் கூட்டம் இருக்கும். பட் இந்த பேரலல் தியேட்டர் நீங்கள் எடுத்தீங்கன்னா அது ஃபுல்லி ரன் பை யங்ஸ்டர்ஸ் அண்ட் அதை பார்க்க வரவங்களும் யங்ஸ்டர்ஸ். ஸோ அந்த விதத்தில் அது ஒரு நல்ல ஒரு இது தான், சைன் தான் நான் நினைக்கிறேன்.
1: இதுவரை பரதநாட்டிய கலைஞரும் மேடை நாடக கலைஞருமான லாவண்யா வேணுகோபால் அவர்களுடனான நேர்முகம் கேட்டீர்கள். உடன் உரையாடியவர் டாக்டர் கே வித்யாவதி. இதன் தொடர்ச்சியை நாளைய எண்ணுயிர் தோழி நிகழ்ச்சியில் கேட்கலாம்.
2: இந்த நிகழ்ச்சியை பத்தின கருத்துக்களை சொல்லணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்க எங்க கிட்ட சொல்லுங்க. AIR சென்னை WW@gmail.com என்ற மின்னஞ்சல் மூலமாகவோ அல்லது நிகழ்ச்சி இயக்குனர் ஆகாஷ்வாணி சென்னை காமராஜர் சாலை சென்னை 604 என்ற முகவரிக்கு கடிதம் மூலமாகவும் எழுதி அனுப்பலாம். நன்றி, வணக்கம்.
3: படைப்பு ஆகாஷ்வாணி சென்னை.
4: இப்போது ஆகாஷ்வாணியில் விளம்பர நிறுவனமாக நீங்களும் பதிவு செய்யலாம்.
5: விவரங்களுக்கு தொலைபேசி எண் 044-249-8-64-58 044-249-8-64-58
4: விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agncn1@gmail.com agncn1@gmail.com.
6: இன்னும் சில நொடிகளில் மாநில செய்திகள். திருச்சிராப்பள்ளியிலிருந்து அஞ்சல் ஆகும்.

வணக்கம். ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி மாநில செய்திகள் வாசிப்பவர் சாந்தி ரமேஷ். தலைப்புச் செய்திகள். தேச கட்டமைப்பில் நடுத்தர வகுப்பு பிரிவினர் பல்வேறு வகைகளில் நாட்டிற்காக சேவையாற்றியுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி பாராட்டியுள்ளார். நாடு முழுவதும் 2500 மேற்பட்ட இடங்களில் யோகா தின கொண்டாட்டங்கள் நடைபெறும் என்று மத்திய ஆயுஷ் அமைச்சர் திரு பிரதாப் ராவ் ஜாதவ் கூறியுள்ளார். கீர்த்தி சக்ரா விருதாளரான ராணுவ வீரர் லான்ஸ் நாயக் மீனாட்சி சுந்தரத்திற்கு தமிழக அரசின் சார்பில் 48 லட்சம் ரூபாய்க்கான காசோலை இன்று வழங்கப்பட்டது. அஇஅதிமுக சட்டப்பேரவை உறுப்பினர்களின் ராஜினாமாவால் ஏற்பட்ட காலி இடங்களுக்கு இடைத்தேர்தல் அறிவிக்க கூடாது என்று அக்கட்சி சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்துள்ளது. ஆக்லாந்தில் நடைபெறும் மகளிர் சர்வதேச ஹாக்கி போட்டியில் இந்தியா 3-2 என்ற கோல் கணக்கில் அமெரிக்காவை வென்றது. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி ஸ்லோவேக்கிய பிரதமர் ராபர்ட் ஃபிகோவுடன் தலைநகர் பிரட்டிஸ்லாவாவில் இருதரப்பு பேச்சுவார்த்தைகளை இன்று மேற்கொள்கிறார். அதிபர் பீட்டர் பெலகிரினியுடன் இருதரப்பு பேச்சுவார்த்தைகளையும் பிரதமர் மேற்கொள்கிறார். தமது ஸ்லோவேக்கியா பயணம் இரு நாடுகளுக்கு இடையிலான உறவை வலுப்படுத்தி புதிய வாய்ப்புகளுக்கான திறவுகோலாக அமையும் என்றும் பிரதமர் சமூக வலைதள பதிவில் நம்பிக்கை வெளியிட்டுள்ளார். தேச கட்டமைப்பில் நடுத்தர வகுப்பு பிரிவினர் பல்வேறு வகைகளில் நாட்டிற்காக சேவையாற்றி உள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். நடுத்தர பிரிவினரின் விருப்பங்களை பூர்த்தி செய்யும் வகையில் அவர்களுக்காக பணியாற்றுவதில் தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு பெருமிதம் கொள்வதாகவும் பிரதமர் தமது சமூக வலைதள பதிவில் குறிப்பிட்டுள்ளார். கடந்த 10 ஆண்டுகளில் சாமானிய மக்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துவதை நோக்கமாக கொண்டு மத்திய அரசு ஆட்சி நடத்தியுள்ளதாகவும் பிரதமர் எடுத்துரைத்தார். வாய்ப்புகள், மேம்பட்ட கட்டமைப்பு, பொது சேவை, அனைவருக்குமான சுகாதாரம், தரமான கல்வி, தூய்மை நகரங்கள் போன்றவற்றால் மக்கள் பயனடைவதை அரசு உறுதி செய்து வருவதாகவும் பிரதமர் குறிப்பிட்டார். நடுத்தர பிரிவினர் பொருளாதார பாதுகாப்பு புதிய வாய்ப்புகளுடன் ஆளுமை பெறும் வகையில் மத்திய அரசு கடந்த 12 ஆண்டுகளாக விரிவான வளர்ச்சிப் பணிகளை மேற்கொண்டதாக பிஜேபி தேசிய தலைவர் திரு நிதின் நவீன் கூறியுள்ளார். வரி சீர்திருத்தங்கள் மூலம் வரி சலுகைகள் வழங்கப்பட்டுள்ளதாகவும் வரி கட்டமைப்பு முறையில் GST மூலம் வெளிப்படைத்தன்மை கொண்டுவரப்பட்டதாகவும் அவர் கூறினார். சமையல் எரிவாயு, ஜல்ஜீவன், நீர் மேலாண்மை, ஸ்வச் பாரத், தூய்மை பாரத பணிகளால் அனைவரும் அடிப்படை வசதிகளை பெற்றதாகவும் அவர் குறிப்பிட்டார். பிரதமரின் வீட்டு வசதி திட்டத்தால் ஏழை எளிய மக்களின் வீட்டு கனவு நனவானதாகவும் ஆயுஷ்மான் பாரத் காப்பீடு திட்டம் சுகாதார பாதுகாப்பை வழங்கியுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். நாட்டின் பொருளாதார

0: வளர்ச்சிக்கு மிகப்பெரிய சக்தியாக திகழும் நடுத்தர பிரிவு நுகர்வோரின் ஆளுமை உறுதி செய்யப்பட்டதோடு சுயசார்பு மற்றும் வளர்ச்சியடைந்த பாரதத்தில் இப்பிரிவினரின் பங்களிப்பு அதிக அளவில் இருக்கும் என்றும் கூறினார். எல்நிலோ சூழலிலும் நாட்டில் போதுமான அளவு உணவுப் பொருட்கள் கையிருப்பில் உள்ளதால் உணவு பற்றாக்குறை ஏற்படாது என்று மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். புதுடெல்லியில் இன்று நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அமைச்சர், தென்மேற்கு பருவமழை இந்த ஆண்டு சராசரிக்கும் குறைவாகவே இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுவதாக குறிப்பிட்டார். கரீஃப் பயிர்களுக்கு உரங்கள் போதிய அளவில் கையிருப்பில் உள்ளதாகவும் ரபி பருவத்திற்கான உர விநியோகம் வரும் நவம்பர் மாதம் தொடங்கும் என்றும் கூறினார். சர்வதேச யோகா தின கொண்டாட்டங்கள் வரும் 21ஆம் தேதி கொல்கத்தாவில் நடைபெறும் என்று மத்திய ஆயுஷ் அமைச்சர் திரு பிரதாப் ராவ் ஜாதவ் கூறினார். புதுடெல்லியில் சர்வதேச யோகா தின முன்னேற்பாட்டு நடவடிக்கைகள் குறித்து இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ஆரோக்கியமான முதுமைக்காக யோகா என்ற தலைப்பில் இந்த ஆண்டு இத்தினம் கொண்டாடப்படுவதாக குறிப்பிட்டார். நலமான, சுறுசுறுப்பான, தற்சார்பு மற்றும் எழுச்சியுடன் கூடிய மனதுடன் மக்கள் செயலாற்ற யோகா துணை புரிவதாக அவர் குறிப்பிட்டார். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் உலகளாவிய மாபெரும் இயக்கமாக யோகா முன்னெடுத்து செல்லப்படுவதாக கூறிய அமைச்சர், உலகத்தின் பல்வேறு பகுதிகளில் உள்ளவர்கள் யோக கலையை தங்களது வாழ்க்கையின் அங்கமாகவே ஏற்றுக்கொண்டுள்ளதாகவும் குறிப்பிட்டார். நாடு முழுவதும் 2500க்கும் மேற்பட்ட இடங்களில் யோகா இயக்கங்கள் மூலம் யோகா கொண்டாட்டங்கள் நடைபெறும் என்றும் அமைச்சர் தெரிவித்தார். நாடு முழுவதும் அனைத்து விமான நிலையங்களிலும் விமான பயணிகளின் நலனை உறுதி செய்யும் வகையில் பயணிகள் நலதினம் இன்று கொண்டாடப்படுகிறது. இத்தினத்தையொட்டி மதுரை சர்வதேச விமான நிலையத்தில் பல்வேறு சிறப்பு நிகழ்ச்சிகளும் மருத்துவ பரிசோதனைகளும் நடைபெறுவதாக எமது செய்தியாளர் கூறுகிறார்.
1: மதுரை சர்வதேச விமான நிலையத்தில் இன்று பயணிகளின் அனுபவத்தை மேம்படுத்தவும் சமூக பொறுப்புணர்வை வளர்க்கவும் யாத்ரி சுவிதா திவாஸ் என்ற பல்வேறு சிறப்பு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. மதுரைக்கு வருகை தரும் பயணிகளுக்கு நாட்டுப்புற நடன கலைஞரின் நிகழ்ச்சியுடன் கூடிய உற்சாகமான வரவேற்பு அளிக்கப்படுகிறது. ஏக் பெட் மா கே நாம் என்ற திட்டத்தின் கீழ் விமான நிலையத்தின் வெளிப்பகுதியில் மரக்கன்றுகள் நடும் விழாவும், ரத்தான முகாம், இலவச மருத்துவ பரிசோதனை மற்றும் கண் சிகிச்சை முகாம்கள் மருத்துவ நிபுணர்கள் உதவியுடன் நடத்தப்படுகிறது. மதுரையிலிருந்து எஸ் ரகுராஜா.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் மாநில செய்தி அறிக்கை. ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டிற்கு வருகின்றது. இந்த சட்டம் ஆண்டிற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. கால தாமதமாக ஊதியம் வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் வகை செய்யப்படும். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள். தமிழகத்தை சேர்ந்த கீர்த்தி சக்ரா விருதாளரான ராணுவ வீரர் லான்ஸ் நாயக் மீனாட்சி சுந்தரத்திற்கு தமிழக அரசின் சார்பில் 48 லட்சம் ரூபாய்க்கான காசோலையை முதலமைச்சர் திரு விஜய் இன்று வழங்கி கௌரவித்தார். சென்னை தலைமைச் செயலகத்தில் நடைபெற்ற இந்நிகழ்வின் போது முதலமைச்சர் அவருக்கு பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொண்டார். இந்திய ராணுவத்தின் பீரங்கி படை பிரிவில் பணியாற்றும் தேனி மாவட்டத்தின் லான்ஸ் நாயக் மீனாட்சி சுந்தரம் 2024ஆம் ஆண்டு ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தின் குல்ஹாம் பகுதியில் தீவிரவாதிகளுக்கு எதிரான நடவடிக்கைகளின் போது துப்பாக்கி சூட்டில் ஏற்பட்ட பலத்த காயத்தையும் பொருட்படுத்தாது தீரத்துடன் போராடி பயங்கரவாதிகளை வீழ்த்தி துணிச்சல் மிகு செயலை பாராட்டி இந்நடவடிக்கை. அவரது துணிச்சல் மிகு செயலுக்காக கடந்த 8ஆம் தேதி புதுடெல்லியில் நடைபெற்ற விழாவில் நாட்டின் 2வது உயரிய அமைதிக்கால வீர விருதான கீர்த்தி சக்ரா விருதை குடியரசுத் தலைவர் அவருக்கு வழங்கியது குறிப்பிடத்தக்கது. ராமநாதபுரம் மாவட்டம் தேவிப்பட்டினம் தேர்போகி கிராமம் அருகே இன்று பணியின் போது நேரிட்ட வாகன விபத்தில் உயிரிழந்த தலைமை காவலரின் குடும்பத்திற்கு 30 லட்சம் ரூபாய் நிவாரண நிதி வழங்க முதலமைச்சர் இன்று ஆணை பிறப்பித்தார். கோவை சாய்பாபா காலனி பகுதியில் கட்டப்படும் மேம்பாலம் பகுதிகள் இம்மாத இறுதிக்குள் மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டுவரப்படும் என்று மாநில பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர் திரு சம்பத்குமார் கூறியுள்ளார். கோவை மேட்டுப்பாளையம் சாலையில் 71 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நடைபெற்று வரும் இப்பணிகளை இன்று ஆய்வு செய்த பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர், மேம்பால பணிகளின் தரத்தில் எவ்வித குறைகளும் இல்லாமல் பணிகள் முன்னெடுத்து செல்லப்படுவதாக கூறினார். மழைக்காலங்களில் மேம்பாலத்தில் தேங்கும் மழைநீரை விரைவாக வெளியேற்றும் வகையில் வடிகால் வசதிகள் முறையாக ஏற்படுத்தப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். அஇஅதிமுக சட்டப்பேரவை உறுப்பினர்கள் 4 பேர் ராஜினாமாவால் ஏற்பட்ட காலி இடங்களுக்கு இடைத்தேர்தல் அறிவிக்கக்கூடாது என்று அக்கட்சி சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்துள்ளது. மதுராந்தகம், பெருந்துறை, தாராபுரம், அம்பாசமுத்திரம் தொகுதிகள் காலியாக உள்ளதாக சட்ட

0: அமைச்சரவை செயலகம் தேர்தல் ஆணையத்திற்கு தகவல் தெரிவித்துள்ள நிலையில் அஇஅதிமுக இந்நடவடிக்கையை மேற்கொண்டது. தகுதி நீக்க நடவடிக்கை நிலுவையில் இருக்கும் நிலையில் சட்டமன்ற உறுப்பினர்களின் ராஜினாமா ஏற்கப்பட்டிருக்க கூடாது என்றும் அக்கட்சி கூறியது. தமிழக கிழக்கு கடற்கரை பகுதிகளில் மீன்பிடி தடை காலம் முடிவடைந்ததை அடுத்து புதுக்கோட்டை, நாகை, ராமேஸ்வரம், தூத்துக்குடி மாவட்டங்கள் மீனவர்கள் இன்று அதிகாலை முதல் கடலுக்குள் மீன்பிடிக்க சென்றனர். மீன்களின் இனப்பெருக்க காலத்தை கருத்தில் கொண்டு கடந்த ஏப்ரல் 15 தேதி முதல் நேற்று வரை மீன்பிடி தடை காலம் அமலில் இருந்தது குறிப்பிடத்தக்கது. அம்ருத் பாரத் திட்டத்தின் கீழ் நாமக்கல் ரயில் நிலையத்தில் 24 கோடி ரூபாய் மதிப்பில் வளர்ச்சிப் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக எமது செய்தியாளர் கூறுகிறார்.
1: மத்திய அரசின் அம்ரித் பாரத் திட்டத்தின் கீழ் நாமக்கல் ரயில் நிலையத்தில் 24 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பல்வேறு விரிவாக்கப் பணிகள் நடைபெற்று வருகின்றன. இலவச வைஃபை வசதி, நவீன மின்னணு தகவல் பலகை, கூடுதல் வசதிகளுடன் கூடிய காத்திருக்கும் அறை, சுத்தமான குடிநீர், சுகாதாரமான கழிப்பறை, மாற்றுத்திறனாளிகளுக்கான வசதி, பார்வையற்றோருக்கான நடைபாதை, மேற்கூரை வசதியோடு விசாலமான வாகனங்கள் நிறுத்தும் வசதி உள்ளிட்ட பல்வேறு வசதிகள் செய்யப்பட்டு 99% பணிகள் நிறைவடைந்துள்ளன. பணிகள் இன்னும் ஓரிரு மாதத்திற்குள் முடிவடைந்து வரும் செப்டம்பர் மாதத்தில் இந்த ரயில்வே நிலையம் திறந்து வைக்கப்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. நாமக்கல்லிலிருந்து எஸ் கண்ணன்.
0: முதியோர் வன்கொடுமை விழிப்புணர்வு தினத்தையொட்டி வேலூர் அரசு பன்னோக்கு உயர் சிறப்பு மருத்துவமனையில் ஆட்சித்தலைவர் லீலா அலெக்ஸ் தலைமையில் மனித சங்கிலி விழிப்புணர்வு இன்று நடைபெற்றதாக எமது செய்தியாளர் கூறுகிறார்.
2: முதியோர் வன்கொடுமை ஒழிப்பு விழிப்புணர்வு தினத்தையொட்டி இன்று வேலூரில் அரசு பெண்லன் பல்நோக்கு உயர் சிறப்பு மருத்துவமனையில் மாவட்ட ஆட்சித்தலைவர் தலைமையில் மனித சங்கிலி விழிப்புணர்வு நடைபெறுகிறது. இந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் செவிலியர்கள், மருத்துவக் கல்லூரி மாணவ மாணவிகள் பங்கேற்று முதியோர்களின் குரலை கேளுங்கள், அவர்களின் உணர்வுகளை புரிந்து கொள்ளுங்கள், முதியோரின் நேசிப்போம், காப்போம், மதிப்போம் உள்ளிட்ட வாசகங்கள் அடங்கிய பதாகைகளை ஏந்தியவாறு மனித சங்கிலியில் கலந்து கொண்டு விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். வேலூரில் இருந்து மோகன்.
0: திருப்பூர் மாவட்டத்தில் தென்மேற்கு பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக தீயணைப்புத் துறையினரின் பாதுகாப்பு ஒத்திகை நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது. ஆக்லாண்டில் நடைபெறும் மகளிர் சர்வதேச ஹாக்கி போட்டியில் இந்தியா 3-2 என்ற கோல் கணக்கில் அமெரிக்காவை வென்றுள்ளது. இந்தியா நாளை ஜப்பானுடன் மோதுகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தேச கட்டமைப்பில் நடுத்தர வகுப்பு பிரிவினர் பல்வேறு வகைகளில் நாட்டிற்காக சேவையாற்றியுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி பாராட்டு தெரிவித்துள்ளார். நாடு முழுவதும் 2500 மேற்பட்ட இடங்களில் யோகா தின கொண்டாட்டங்கள் நடைபெறும் என்று மத்திய ஆயுஷ் அமைச்சர் திரு பிரதாப் ராவ் யாதவ் கூறினார். கீர்த்தி சக்ரா விருதாளரான ராணுவ வீரர் லான்ஸ் நாயக் மீனாட்சி சுந்தரத்திற்கு தமிழக அரசின் சார்பில் 48 லட்சம் ரூபாய்க்கான காசோலை இன்று வழங்கப்பட்டது. அஇஅதிமுக சட்டப்பேரவை உறுப்பினர்களின் ராஜினாமாவால் ஏற்பட்ட காலி இடங்களுக்கு இடைத்தேர்தல் அறிவிக்கக்கூடாது என்று அக்கட்சி சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்துள்ளது. ஆக்லாண்டில் நடைபெறும் மகளிர் சர்வதேச ஹாக்கி போட்டியில் இந்தியா 3-2 என்ற கோல் கணக்கில் அமெரிக்காவை வென்றுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.
3: நேரம் 1:55. ஆகாஷவாணி மதுரை வானொலி 1269 கிலோஹெர்ட்ஸ் முதன்மை அலைவரிசையில் இனி இடம்பெறுவது பாரதியார் பாடல் நென்னை சில வரங்கள் என தொடங்கும் சௌமியா குரலில் ஒலிக்கும் பாடல்.

0: நிறைவு பெற்றது மதுரத்தென்றல் திரையிசை. அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு தொடர்கிறது.
1: நேரம் 2:40, ஆகாஷ்வாணி. ஹிந்தி பாடம் கற்பிப்பவர் லக்ஷ்மி சம்பத் அவர்கள். பங்கு பெறுபவர் சௌமியா ரமாகாந்த் வர்மா.
2: நமஸ்தே ஜி.
3: நமஸ்தே சௌமியா. இன்று நாம் பித்தி ந பித்திகா ஷோர்பா என்ற புத்தகத்திலிருந்து கப்புக்கி ஹவாயி யாத்ரா என்ற கதையின் தொடர்ச்சியை பார்க்கலாம். முதலில் கதை சுருக்கம். கப்பு மிகவும் குறும்புக்கார பையன். பல இடங்களை சுற்றி பார்ப்பதும் புது புது இடங்களை தேடி திரிவதும் அவனது பொழுதுபோக்கு. பள்ளிக்கூட பாடங்களை படிப்பதை விட புது புது இடங்களை அறிந்து கொள்வதும் புதுவிதமான குறும்புத்தனம் செய்வதும் அவனுக்கு பிடித்திருந்தது. ஒரு நாள் கப்புவின் அரையாண்டு தேர்வு மதிப்பெண் சான்றிதழ் வந்திருந்தது. அதில் ஓரிரு பாடங்களில் குறைவான மதிப்பெண்கள் வாங்கியிருந்தான். அதனால் அவனது தந்தை கோபமாக திட்டிக் கொண்டிருந்தார். எவ்வளவு சொன்னாலும், எத்தனை உதாரணங்கள் எடுத்து சொன்னாலும் படிப்பின் அவசியம் கப்புவிற்கு புரிவதே இல்லை. குறும்புத்தனம் செய்து கொண்டும் ஊர் சுற்றி கொண்டிருக்கிறார் என்று திட்டிக் கொண்டிருந்தார். ஆனால் கப்புவோ, ஏன் இந்த அப்பா இவ்வளவு கோபப்படுகிறார்? வாஸ்கோடகாமா பல இடங்களை சுற்றி திரிந்து பல புது புது இடங்களை கண்டுபிடித்தார் என்று பாட புத்தகத்தில் படித்திருக்கிறேன். அதே போல் நானும் இப்படி சுற்றி திரிந்து அலைந்து புதிய இடங்களை கண்டுபிடித்து புகழ் பெறலாம். இதை ஏன் யாரும் புரிந்து கொள்ளவில்லை என்று யோசித்துக் கொண்டே அப்பாவின் திட்டுக்களை தலை கவிழ்ந்து வாங்கிக் கொண்டிருந்தான். சிறிது நேரத்தில் அம்மா வந்து அழைத்தவுடன் கப்புவிற்கு உயிர் போய் வந்தது போல் இருந்தது. அப்பாவின் நீதிமன்றத்திலிருந்து விடுதலையாகி தன்னுடைய அறைக்குள் சென்று புகுந்து கொண்டான். அம்மா வந்து கப்புவை சாப்பிட அழைத்தார். ஆனால் கப்புவிற்கோ அப்பாவின் திட்டுக்களை வாங்கிய வயிறு நிறைந்து விட்டிருந்தது. தானும் வாஸ்கோடகாமா போல் ஒரு நாள் புது புது இடங்களை கண்டுபிடித்து புகழ் பெறலாம். இதை ஏன் யாரும் புரிந்து கொள்ளாமல் தன்னை படிப்பில் நாட்டமில்லாதவன், ஊர் சுற்றி திரிந்து கொண்டு குறும்புத்தனம் செய்பவனாகவே நினைக்கிறார்களே? யார் எப்படி நினைத்தால் என்ன? நான் என்னுடைய இந்த ஊர் சுற்றி திரிந்து புது புது இடங்களை அறிந்து கொள்ளும் பழக்கத்தை மாற்றிக்கொள்ளப் போவதில்லை என்று முடிவெடுத்து உறங்கிவிட்டான். மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை வீட்டில் அனைவரும் உறங்கிக் கொண்டிருந்த போது கப்பு மட்டும் விடியற் காலையில் எழுந்து காட்டு பக்கமாக உலவச் சென்று விட்டான். காட்டில் மரங்களில் வண்ண வண்ண பறவைகளின் ஒலி கப்புவை வரவேற்பது போல் இருந்தது. மான் மற்றும் முயல்கள் காணப்பட்டன. முதன்முறையாக இந்த புதிய பாதையில் வந்திருக்கிறான். உற்சாகமான மற்றும் மகிழ்ச்சியான இந்த காட்சிகளால் அவனுக்கு கால்களில் இறக்கை கட்டியது போல் இருந்தது. மான்கள் துள்ளி குதித்து ஓடுவதையும், பறவைகள் இங்கும் அங்கும் பறப்பதையும், குரங்குகள் தாவி குதித்து ஓடி விளையாடுவதையும் பார்த்து சிரித்து சிரித்து ஆனந்தமடைந்திருந்தான். இப்படியாக நடுக்காட்டில் கப்பு வந்து சேர்ந்த போது, குழந்தாய், இங்க என்ன செய்கிறாய் என்று ஒரு குரல் கேட்டது. அவன் திடுக்கிட்டு திரும்பி பார்த்தபோது நீள் முடியுடனும் அடர்ந்த தாடியுடனும் காவியுடை அணிந்து நெற்றியில் திலகம் அணிந்து ஒரு துறவி அவனை அன்புடன் பார்த்து கொண்டிருந்தார். என்ன செய்கிறாய் என்று அவரை வினவிய போது, கப்பு, தனக்கு புதிய இடங்களில் உலவுவது மிகவும் பிடிக்கும், எனவே இந்த காட்டில் உலவிக் கொண்டிருக்கிறேன் என்றான். நீங்கள் இந்த காட்டில் என்ன செய்கிறீர்கள் என்று அவரை பார்த்து கேட்டான். அவரும், என்னை போல் துறவிகளுக்கு தனிமை மிகவும் பிடிக்கும், இங்கு தியானம் செய்ய வந்திருக்கிறேன். ஆனால் நீ இந்த அடர்ந்த காட்டில் பயமின்றி உலவுகிறாயே என்றார். கப்பு, எனக்கு ஊர் சுற்றி பார்ப்பது மிகவும் பிடிக்கும். காட்டில் மட்டுமல்ல, பெரிய பெரிய நகரங்களில் கூட சுற்றி திரிந்து பார்ப்பது எனக்கு பிடிக்கும். ஆனால் என் பெற்றோர், நீ மிகவும் சிறியவன், இப்பொழுது படிப்பதில் மட்டும் கவனம் செலுத்து என்று வெளியில் சென்று வர அனுமதிப்பதில்லை என்றான். கப்புவின் இந்த வெகுளியான பேச்சில் மகிழ்ந்து துறவி தன்னுடைய பையிலிருந்து ஒரு மென்மையான வெள்ளை நிற கல்லை எடுத்து கப்புவிடம் கொடுத்தார். இது ஒரு மந்திரக்கல், இது நீ எதை கேட்டாலும் தரக்கூடியது என்றார். கல்லை உனது வல்லது உள்ளங்கையில் வைத்து மூடி, கண்களை மூடி, நீ மனதில் எந்த காரியம் நினைத்தாலும் நிறைவேறும். ஆனால் பிறருக்கு கெடுதல் தரக்கூடிய எந்த செயலும் செய்யக்கூடாது என்றும் எச்சரித்தார். துறவியிடமிருந்து மந்திரக்கல்லை பெற்றுக்கொண்ட கப்பு மகிழ்ச்சியாக வீடு திரும்பினான். வீட்டில் அனைவரும் காலை உணவு உண்பதற்காக கப்புவின் வருகையை எதிர்பார்த்து காத்திருந்தனர். அப்பாவிற்கு கப்பு ஞாயிற்றுக்கிழமை பள்ளி விடுமுறை தினத்திலும் அதிகாலையில் எழுந்து உலவி விட்டு வருவதில் மகிழ்ச்சி. கப்புவிற்கோ மந்திரக்கல் கிடைத்ததில் மகிழ்ச்சி. இனி அவனுடைய

0: அனைத்து எண்ணமும் ஈடேறிவிடும். காலை உணவருந்திய பிறகு தன்னுடைய அறைக்கு சென்று கப்பு அந்த மந்திரக்கல்லை தன் உள்ளங்கையில் வைத்துக் கொண்டு கண்களை மூடி பள்ளியில் தனக்கு கொடுத்த அனைத்து வீட்டு பாடங்கள் எல்லாம் எழுதி முடிக்க வேண்டும் என்று நினைத்துக் கொண்டான். அனைத்து பாடப்பிரிவுகளின் வீட்டு பாடங்களும் எழுதி முடிக்கப்பட்டிருந்தது. அவனுக்கு சந்தோஷம் தாங்க முடியவில்லை. இனி வீட்டு பாடம் எழுதும் தொல்லை இருக்காது. அலாவது நீ அற்புத விளக்கு போன்ற இந்த மந்திரக்கல்லை வைத்து வீட்டு பாடங்களை முடித்து விடலாம் என்று யோசித்துக் கொண்டிருக்கும் போது கப்புவின் அப்பா அவனை அழைத்தார். கப்பு உடனே அந்த மந்திரக்கல்லை தனது மேஜரையில் வைத்து பத்திரமாக பூட்டிவிட்டு வெளியில் வந்தான். அப்பா எங்கோ வெளியில் புறப்படுவதற்கு தயாராக நின்று கொண்டிருந்தார். மேலும் அவனிடம் சொன்னார், நான் 2 நாட்கள் வேலையாக வெளியில் செல்கிறேன். நீ அம்மாவிற்கு தொந்தரவு தராமல் இருக்க வேண்டும். சரியான நேரத்திற்கு பள்ளிக்கு சென்று நேராக வீடு திரும்ப வேண்டும். நான் திரும்பி வந்த பிறகு உன் மீது எந்த புகாரும் இருக்கக்கூடாது என்றார். சௌமியா இனி கதையை படி.
1: ஜி பிதாஜி.
0: சரி அப்பா.
1: கப்புனி பிதாஜிக்கு ஆஷ்வாஸ் கியா
0: என்று கப்பு அப்பாவிற்கு நம்பிக்கை அளித்தான். ஆஷ்வாஸ் நம்பிக்கை.
1: பிதாஜி நே ஜேப் சே ஏக் பத்ர நிகால் கர் கப்பு கோ தேதே ஹுயே கஹா.
0: தந்தை சட்டை பையிலிருந்து ஒரு கடிதத்தை எடுத்து கப்புவிடம் கொடுத்து கொண்டே சொன்னார். பத்ர கடிதம்.
1: யே தும்ஹாரே சாச்சாஜி கா பத்ர ஹே.
0: இது உன்னுடைய சித்தப்பாவின் கடிதம். சாச்சாஜி சித்தப்பா பெண்பால் சாச்சி.
1: இஸ்மே உன்ஹோனே தும்ஹே ஸ்னேஹ் ஸே லிகா ஹே.
0: இதில் அவர் உனக்கு அன்புடன் எழுதியிருக்கிறார். ஸ்னேஹ் அன்புடன்.
1: ஔர் பரீக்ஷா மே பிரதம் ஆனே பர் சைக்கிள் லேகர் தேனே கா வாதா பீ கியா ஹே.
0: தேர்வில் முதல் தரம் வந்தால் மிதிவண்டி வாங்கி கொடுப்பதாக வாக்களித்திருக்கிறார். பிரதம் முதல், சைக்கிள் மிதிவண்டி, வாதா வாக்கு.
1: தும் சாச்சாஜிக்கு இஸ்கா ஜவாப் தே தேனா.
0: நீ சித்தப்பாவிற்கு இதற்கு பதில் எழுது. ஜவாப் பதில், எதிர்ப்பதம் பிரஷ்ன.
1: வே பஹத் குஷ் ஹோங்கே.
0: அவர் மிகவும் மகிழ்ச்சி அடைவார்.
1: யஹ கஹகர் பிதாஜி சலே கயே.
0: இவ்வாறு சொல்லிவிட்டு தந்தை சென்று விட்டார்.
1: கப்பு நே சாச்சாஜி கா பத்ர கை பார் படா.
0: கப்பு சித்தப்பாவின் கடிதத்தை பலமுறை படித்தான். கை பார் பலமுறை.
1: சாச்சாஜி உஸ்ஸே பஹத் பியார் கர்தே ஹே.
0: சித்தப்பா அவனிடம் மிகவும் பாசமாக இருப்பார்.
1: இஸ்லியே உன்கா பத்ர படகர் உஸ்ஸே உன்ஸே துரந்த் மில்னே கி இச்சா ஜாகி.
0: இதனால் அவருடைய கடிதத்தை படித்தவுடன் அவரை உடனடியாக சந்திக்கும் ஆவல் எழுந்தது. துரந்த் உடனடியாக.
1: லேகின் சாச்சாஜி தோ தூர் ஷஹர் மே ரஹதே ஹே.
0: ஆனால் சித்தப்பா தொலைவில் உள்ள நகரில் வசிக்கிறார்.
1: பலா வஹ உன்கே பாஸ் அபி கேசே பஹஞ்ச் சக்தா ஹே.
0: நல்லது, அவன் இப்பொழுது எப்படி அவரிடம் செல்ல முடியும்? பலா நல்லது, பஹஞ்ச்னா அடைதல்.
1: தபி உஸே அப்னி ஜாதுயி பத்தர் கி யாத் ஆயி.
0: அப்பொழுது அவனுக்கு தன்னுடைய மந்திரக்கல் நினைவிற்கு வந்தது. யாத் ஆனா நினைவிற்கு வருதல், எதிர்ப்பதம் பூல் ஜானா.
1: வஹ தௌட்கர் கம்ரே மே கயா.
0: அவன் அறைக்கு ஓடி சென்றான். தௌட்னா ஓடுதல்.
1: ஔர் மேஸ் கி தராஸ் சே பத்தர் கோ நிகால் கர் அப்னே தாயே ஹாத் கி முட்டி மே பந்த் கர் பத்புதானே லகா.
0: மேஜை இழுப்பறையிலிருந்து கல்லை எடுத்து வலது உள்ளங்கையில் வைத்து மூடிக்கொண்டு முணுமுணுக்க ஆரம்பித்தான். புத்புதானா முணுமுணுத்தல்.
1: முஜே இசி சமய அப்னே சாச்சா கி பாஸ் பஹஞ்சா தோ.
0: என்னை இப்பொழுதே என்னுடைய சித்தப்பாவிடம் சேர்த்து விடு.
1: மகர் மே ட்ரெயின் யா மோட்டர் சே நஹி.
0: ஆனால் ரயில் வண்டி அல்லது மோட்டர் வண்டியில் அல்ல.
1: ஆஸ்மான் கே ரஸ்தே சே ஜானா சாஹ்தா ஹூ.
0: ஆகாய வழியில் செல்ல விரும்புகிறேன். ஆஸ்மான் ஆகாயம், ராஸ்தா வழி.
1: சாதி முஜே கோய் தேக் நா சகே.
0: மேலும் என்னை யாரும் பார்க்க கூடாது.
1: கப்பு கே இத்னா கஹதே ஹி ஜெஸே பரியோ கி கஹானி சச் ஹோனே லகி.
0: கப்பு இவ்வாறு சொன்னவுடன் தேவதைகளின் கதையை போன்று உண்மையாகிவிட்டது. பரி தேவதை.
1: கப்பு கா ஆகார் ராய் கே ஜிதானே ஜித்னா சோட்டா ஹோ கயா.
0: கப்புவின் உருவம் கடுக போன்று சிறியதாகிவிட்டது. ஆகார் உருவம், ராயி கடுகு.
1: வா ஏக் டூட்டே ஹுயே பத்தர் பர் சவார் ஹோ கயா.
0: அவன் ஒரு உதிர்ந்த இலையின் மேல் சவாரி செய்யலானான். பத்தா இலை, சவார் சவாரி.
1: பத்தா ஹவா மே உண்ணே லகா ஔர் கப்பு கே சாச்சா கே ஷஹர் கி ஓர் படனே லகா.
0: இலை காற்றில் பறந்து கப்புவின் சித்தப்பாவின் நகர்ப்புறமாக செல்ல ஆரம்பித்தது. ஹவா காற்று, உடுனா பறத்தல்.
1: கப்பு கே ஹுஷி கா டிகானா நஹி தா.
0: கப்புவின் மகிழ்ச்சிக்கு எல்லை இல்லை.
1: வா ஆஸ்மான் கி டகர் சே அப்னி ஹவாய் யாத்ரா பர் செல்லா ஜா ரஹா தா.
0: அவன் ஆகாய வழியில் தன்னுடைய வான்வெளி பயணத்தில் சென்று கொண்டிருந்தான். ஆஸ்மான் கி டகர் ஆகாய வழியில், ஹவாயி யாத்ரா வான்வெளி பயணம்.
1: பாதலோ கி உச்சாயோ பர் உட்தா ஹுவா.
0: மேகங்களின் மேல் பறக்கும் போது பாதல் மேகம், உஞ்சாயியோ மேற்புறமாக.
1: நீச்சே தர்த்தி பர் சீட்டியோ கி தர ரேங்தி மோட்டர் காடியோ ஔர் இன்சானோ கோ தேக் ரஹா தா.
0: கீழே பூமியில் எறும்புகளை போன்று ஊறும் மோட்டர் வண்டிகளையும் மனிதர்களையும் பார்த்து கொண்டிருந்தான். தர்த்தி பூமி, சீண்டி எறும்பு.
1: குச்சி ஷணோமே வஹ சாச்சாஜி கே கர் ஜா பஹஞ்சா.
0: சில நொடிகளில் அவன் சித்தப்பாவின் வீட்டை சென்றடைந்தான்.
1: உஸ்னே தேகா கி வஹ ஜிஸ் பத்தே பர் சவார் ஹோகர் மீலோ தூர் ஆயா ஹே.
0: அவன் எந்த இலையின் மீது சவாரி செய்து தொலைதூரம் வந்தானோ.
1: வஹ அச்சானக் காயப் ஹோ கயா.
0: அது திடீரென்று மறைந்து விட்டது. அச்சானக் திடீரென்று காயப்.

0: होना மறைந்த விடுதல்.
1: और अब उसका कद वापस पहले जैसा हो गया.
0: மேலும் அவனுடைய உருவம் முன்பிருந்தது போலாகி விட்டது.
1: चाचा जी के घर के दरवाजे के पास जैसे ही गप्पू पहुंचा, उसे यह देखकर दुख हुआ.
0: சித்தப்பாவின் வீட்டு கதவருகில் கப்பு சென்றவுடன் அவனுக்கு இதை பார்த்து வருத்தமாகி விட்டது.
1: கி வஹா தர்வாஜே பர் தாலா லகா ஹுவா ஹை.
0: அங்கு கதவில் பூட்டு பூட்டப்பட்டிருந்தது. தாலா பூட்டு.
1: சாச்சா ஜி பரிவார் சஹித் பலா கா கயே ஹோங்கே.
0: சித்தப்பா குடும்பத்துடன் எங்கு போயிருப்பார்? பரிவார் குடும்பம்.
1: ஃபிர் உஸ்னே சாம்னே பன்வாரி கி துகான் பர் ஜாகர் பதா லகாயா.
0: பிறகு அவன் எதிரில் பன்வாரி கடைக்கு சென்று விசாரித்தான். ஷாம்னா எதிரில் பதா லகானா விசாரித்தல்.
1: तो मालूम हुआ कि चाचा जी अपने परिवार को लेकर अपने किसी मित्र के बेटे की शादी में दूसरे शहर गए हैं.
0: சித்தப்பா குடும்பத்துடன் தன்னுடைய நண்பரின் மகள் திருமணத்திற்காக வேறு நகரத்திற்கு சென்றிருக்கிறார். மித்ர நண்பன், பேட்டி மகள், ஆண்பால் பேட்டா.
1: और तीन चार दिन बाद ही लौटेंगे.
0: மேலும் மூன்று நாட்கள் கழித்து தான் திரும்புவார். லவுட்னா திரும்புதல்.
1: इसलिए उसने सोचा क्यों ना तुरंत जादुई पत्थर की मदद से வாபஸ் அப்னே கர் பஹஞ்ச் ஜா ஜாய்.
0: இப்பொழுது அவன் யோசித்தான், இந்த மந்திர கல்லின் உதவியுடன் உடனடியாக வீட்டிற்கு ஏன் போகக்கூடாது? மதத் உதவி துரந்த் உடனடியாக.
1: சாச்சா ஜி லோட் ஆயங்கே தோ ஃபிர் கிசி தின் இசி தர ஹவாய் யாத்ரா கர்கே உன்சே மில்லுங்கா.
0: சித்தப்பா திரும்பி வந்த பிறகு ஒரு நாள் இதே போல் வான்வெளி பயணம் செய்து அவரை சந்திப்பேன்.
1: யா விசார் ஆதே ஹி கப்பு நே ஜாதுவி பத்தர் கே லியே ஜேப் மே ஹாத் டாலா தோ உஸ்கே ஹோஷ் உட் கயே தே.
0: இந்த எண்ணம் வந்தவுடன் கப்பு மந்திர கல்லிற்காக சட்டைப்பையில் கைவிட்டான். அவனுடைய ஐம்புலன்களும் அதிர்ந்தது. ஹோஷ் புலன்கள்.
1: பத்தர் ஜேப் மே நஹி தா.
0: சட்டைப்பையில் கல் இல்லை.
1: உஸ்னே ஜமீன் பர் ஹர் தரஃப் நஜர் தொடாய்.
0: அவன் தரையில் எல்லா பக்கமும் பார்வையை ஓட்டினான். ஜமீன் தரை, நஜர் பார்வை.
1: பத்தர் கஹி நஹி தா.
0: கல் எங்கும் இல்லை.
1: ஷாயத் ஹவாய் யாத்ரா மே ராஸ்தே மே கஹி கிர் கயா ஹோ.
0: ஒருவேளை வான்வெளி பயணத்தில் வழியில் எங்காவது விழுந்திருக்குமோ. ஷாயத் ஒருவேளை கிர்னா விழுதல்.
1: யஹ சோச்தே ஹி கப்பு கோ ரோனா ஆ கயா.
0: இதை யோசித்தவுடன் கப்புவிற்கு அழுகை வந்து விட்டது. ரோனா அழுதல்.
1: அப் வஹ அப்னே கர் கேசே போச்சேகா.
0: இப்பொழுது அவன் எப்படி வீடு போய் சேருவான்?
1: உசே குச் சூஜ் நஹி ரா தா.
0: அவனுக்கு ஒன்றும் புரியவில்லை.
1: இசி உதேட் புன் மே வஹ சடக் பர் நிகல் ஆயா.
0: இதே கவலையுடன் அவன் சாலையில் நடந்தான்.
1: காடியோ கே ஹார்ன் ஆர் லோகோ கே ஷோர்குல் கே பீச் வஹ கப்ராயா சா சல் ரஹா தா.
0: வண்டிகளின் ஒலிப்பான்கள் மற்றும் மக்களின் இறைச்சல்களுக்கு இடையில் அவன் பயந்தபடியே சென்று கொண்டிருந்தான். காடி வண்டி, பன்மை காடியா, லோக் மக்கள், ஷோர்குல் இறைச்சல், கப்ரானா பயம்.
1: தபி கிசினே பீச்சே சே உஸ்கே கந்தே கோ ஜோர் சே ஜிஞ்சோடா.
0: அப்பொழுது பின்னாலிருந்து அவனுடைய தோள்களை யாரோ பலமாக உலுக்கினார்கள். ஜிஞ்சோடுனா உலுக்குதல்.
1: வா ஆர் அதே கப்ரா கயா.
0: அவன் மேலும் அதிகமாக பயந்து விட்டான்.
1: ஹோ நா ஹோ கோய் பத்மாஷ் ஹோகா ஜோ உசே பக்கட்கர் அப்னே சாத் லே ஜானா சாத்தா ஹை.
0: ஐயோ, யாரோ முரடன் அவனை பிடித்து தன்னுடன் அழைத்து செல்ல போகிறான். பகட்னா பிடித்தல்.
1: ஐசா சோச்கர் கப்பு நே பூரே ஜோர் சே அப்னா கந்தா ஜட்கா ஆர் பாக்னே கா பிரயாஸ் கர்னே லகா.
0: இவ்வாறு யோசித்து கப்பு முழு பலத்துடன் தன்னுடைய தோள்களை உதறிவிட்டு ஓடுவதற்கு முயற்சி செய்தான். பூரே முழு பிரயாஸ் கர்னா முயற்சி செய்தல்.
1: லேக்கின் இஸ் பிரயாஸ் மே உஸ்கே கிசி சீஸ் கோ டோக்கர் லகி ஆர் வஹ அந்தே மூ ஜமீன் பர் கிர் படா.
0: ஆனால் இந்த முயற்சியில் அவன் எதன் மீதோ முட்டி கொண்டு தலை குப்புற தரையில் விழுந்தான். சீஸ் பொருள், கிர்னா விழுதல்.
1: கப்பு கப்பு கோய் ஜானி பெஹச்சானி ஆவாஸ் உசே புலா ரஹி தி.
0: கப்பு கப்பு ஏதோ தெரிந்த அறிந்த குரல் அவனை அழைத்து கொண்டிருந்தது.
1: உஸ்னே முட்கர் தேகா.
0: அவன் விழித்து பார்த்தான்.
1: ஓ ஏதோ தீரஜ் தா.
0: ஓ இது தீரஜ்.
1: உஸ்கா தோஸ்த் ஜோ உசே நீந்த சே ஜகா ரஹா தா.
0: அவனுடைய நண்பன் அவனை தூக்கத்திலிருந்து எழுப்பிக் கொண்டிருந்தான். தோஸ்த் நண்பன், நீந்து தூக்கம், ஜகானா எழுப்புதல்.
1: கப்பு கோ பலக் ஜபக்தே ஹி சமஜ் ஆ கயா கி கல் ராத் பரி கதா படுத்தே படுத்தே உசே நீந்த் ஆ கயி தி.
0: கப்புவிற்கு கண் சிமிட்டும் நேரத்தில் நினைவிற்கு வந்தது. நேற்று இரவு தேவதையின் கதையை படித்துக் கொண்டிருக்கும் போதே உறக்கம் வந்துவிட்டது. பலக் ஜபக்னா கண் சிமிட்டுதல், கதா கதை.
1: கியூ தோஸ்த் ஆஜ் ஹோம்வொர்க் நீ கர்னா ஹை.
0: என்ன நண்பா, இன்று வீட்டு பாடம் செய்ய வேண்டாமா?
1: தீரஜ் நே பூச்சா தோ கப்பு நே முஸ்குராத்தே ஹுயே கஹா.
0: என்று தீரஜ் கேட்டதற்கு கப்பு புன்முறுவலுடன் சொன்னான். முஸ்குரானா புன்முறுவல்.
1: ஹா ஹோம்வொர்க் தோ கர்னா ஹி படதா ஹை.
0: ஆம், வீட்டு பாடம் செய்யத்தான் வேண்டும்.
1: இஸ்மே கோய் ஜாது மதத் நஹி கர் சக்தா சிவாய் புத்தி கே.
0: இதில் எந்த மந்திரமும் உதவாது புத்தியை தவிர.
1: கியா கஹ ரஹே ஹோ கப்பு.
0: என்ன சொல்கிறாய் கப்பு?
1: தீரஜ் நே பூச்சா தோ கப்பு நே பஸ்

0: நக் ஹீ கஹா
1: என்று கப்பு கேட்டதற்கு இவ்வளவுதான் சொன்னான்.
0: குச் நஹி தோஸ்த்,
1: ஒன்றுமில்லை நண்பா.
0: தும்னே சஹி சமய பர் ஜகா தியா,
1: நீ நல்ல நேரத்தில் எழுப்பிவிட்டாய்.
0: வர்னா படாய் கா ஹர்ஜா ஹோ ஜாதா,
1: இல்லை என்றால் படிப்பு வீணாகி இருக்கும். இத்துடன் இந்த பாடம் முடிவடைகிறது. மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம்.
0: தன்யவாத் ஜி.
2: மொழி பயிற்சி கேட்டோம். கற்பித்தவர் லக்ஷ்மி சம்பத் அவர்கள், பங்கு பெற்றவர் சௌமியா ரமாகாந்த் வர்மா. ஹிந்தி பாடம் கற்றுக்கொண்டோம். ஆகாஷ்வாணி சார்பில் வெளியிடப்பட்டுள்ள NIPP நோட்டீஸ் இன்வைட்டிங் ப்ரோக்ராம் ப்ரொபோசல்ஸ், கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் உருவாக்குநர்களிடமிருந்து விண்ணப்பங்கள், முன்மொழிவுகள் வரவேற்கப்படுகின்றன. நிகழ்ச்சிகள் குறித்த முன்மொழிவுகளை சமர்ப்பிப்பதற்கான கடைசி நாள் வரும் ஜூலை மாதம் 31ஆம் தேதி.
3: தகுதியுள்ள தயாரிப்பாளர்கள், நிறுவனங்கள் மற்றும் உள்ளடக்க உருவாக்குநர்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். மேலும் NIPP தொடர்பான முழுமையான விவரங்களையும் விண்ணப்ப படிவங்களையும் பிரசார் பாரதி மற்றும் ஆகாஷ்வாணி இணையதளத்தில் பெறலாம்.
2: இணையதள முகவரி http://prasarbharathi.gov.in/NIPP.
3: மீண்டும் நினைவூட்டுகிறோம், NIPP திட்ட முன்மொழிவுகளை சமர்ப்பிப்பதற்கான கடைசி நாள் 31/7/2026.
2: அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 2:55. ஆகாஷ்வாணி வானிலை அறிக்கை. தமிழ்நாட்டிலும் புதுச்சேரியிலும் சில இடங்களில் மழை பெய்துள்ளது. காரைக்காலில் லேசான மழை பதிவானது. மழை பெய்துள்ள இடங்களும் பதிவாகியுள்ள அளவுகளும். கடலூர் மாவட்டம் கொத்தவாச்சேரியில் 7 சென்டிமீட்டர், வேப்பூர், சேத்தியாத்தோப்பு, குறிஞ்சிப்பாடி ஆகிய இடங்களில் 6 சென்டிமீட்டர், காட்டுமயிலூர், குப்பநத்தம், கீழ்ப்பாடி ஆகிய இடங்களில் 5 சென்டிமீட்டர், விருதாச்சலம், கோயம்புத்தூர் மாவட்டம் சின்னக்கல்லாறு, மீமாத்தூர், சூலங்குறிச்சி ஆகிய இடங்களில் 4 சென்டிமீட்டர், நெய்வேலி, ரிஷிவந்தியம், கொள்ளிடம், கலையநல்லூர், மணல்மேடு, அரியலூர், சிதம்பரம், நாலுமுக்கு, அரியலூர் கேம்ப், வால்பாறை பரம்பிக்குளம் ஆழியாறு திட்டப்பகுதி, அண்ணாமலை நகர், ஸ்ரீமுஷ்ணம், லால்பேட், வால்பாறை வட்டாட்சியர் அலுவலகம், ஹோசூர், ஊத்து, பரூர், பாண்டிச்சேரி, பாகூர் ஆகிய இடங்களில் 3 சென்டிமீட்டர், காட்டுமன்னார் கோயில், தியாகதுர்கம், திருக்கோவிலூர், உளுந்தூர்பேட்டை, தன்றாம்பேட்டை, மணம்பூண்டி, தளி, மயிலாடுதுறை, திருக்கோவிலூர், செங்கம், எறையூர், தர்மபுரி, குமாரபாளையம், மணலூர்பேட்டை, மடம்பூண்டி, ஐயம்பேட்டை ஆகிய இடங்களில் 2 சென்டிமீட்டர், கிருஷ்ணகிரி மாவட்டம் பையூர், ஈரோடு மாவட்டம் பவானிசாகர், கடலூர் மாவட்டம் கீழச்செருவாய், புவனகிரி, கள்ளக்குறிச்சி மாவட்டம் மூரார்பாளையம், காக்காச்சி, கெளவரப்பள்ளி அணை, வீரகபூர், திருப்பாலப்பந்தல், தர்மபுரி, ஏற்காடு, முண்டியம்பாக்கம், டேனிஷ்பெட், பிள்ளையார்குப்பம், சின்கொனா, நம்பியூர், பரங்கிப்பேட்டை, சங்கராபுரம், தஞ்சை பாபநாசம், ஜம்புக்குட்டப்பட்டி, குடித்தாங்கி, சித்தாறு, மணிமுத்தாறு அணை, வேங்கூர், சேந்துரை, திருமனூர், அறந்தாங்கி, அஞ்செட்டி, உப்பாசி, சீர்காழி, கடலூர், காரியாக்கோவில் அணை, நேமூர், அரியலூர் வட்டாட்சியர் அலுவலகம், தலை ஞாயிறு, குண்டேரிப்பள்ளம், கொடிவேரி, கஞ்சனூர், சோலையாறு, கீழ்பெண்ணாத்தூர், வானமாதேவி, கடலூர் ஆட்சியர் அலுவலகம், செஞ்சி, அவிநாசி, தம்மம்பட்டி, புதுச்சேரி, திருக்கனூர் ஆகிய இடங்களில் 1 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவாகியுள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் தமிழ்நாட்டின் ஓரிரு இடங்களில் அதிகளவு வெப்பநிலை 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் அதிகரித்து காணப்பட்டது. தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் குறிப்பிடத்தகுந்த மாறுதல் ஏதும் இல்லாமல் இருந்தது. அதிகளவு வெப்பநிலை தமிழ்நாட்டின் ஓரிரு இடங்களில் 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகரித்து காணப்பட்டது. தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் இயல்பை ஒட்டியே இருந்தது. மிக அதிகளவு வெப்பநிலையான 39.4 டிகிரி செல்சியஸ் நாகப்பட்டினத்தில் பதிவானது. மிக குறைந்த அளவு வெப்பநிலையான 22.5 டிகிரி செல்சியஸ் தருமபுரியில் பதிவாகியிருந்தது. உதகமண்டலத்தில் பதிவான மிக குறைந்த அளவு வெப்பநிலை 12.6 டிகிரி செல்சியஸ். கடலூர், தருமபுரி, தூத்துக்குடி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 2.1 முதல் 4 டிகிரி செல்சியஸ் அதிகளவு வெப்பநிலை உணரத்தக்க அளவு உயர்ந்திருந்தது. கரூர் மாவட்டத்தின் ஓரிரு இடங்களில் 5.1 டிகிரி செல்சியஸுக்கும் அதிகமாக குறிப்பிடத்தக்க அளவு இயல்புக்கு அதிகரித்து காணப்பட்டது. மதுரை, நாகப்பட்டினம் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 3.1 முதல் 5 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு இயல்புக்கு அதிகரித்திருந்தது. காரைக்கால், திண்டுக்கல், திருச்சிராப்பள்ளி, நீலகிரி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 1.6 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகமாக இருந்தது. ஈரோடு மாவட்டத்தின் ஓரிரு இடங்களில் 1.6 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு குறைந்து காணப்பட்டது. மற்ற இடங்களில்

0: 5 டிகிரி செல்சியஸ் குறைந்திருந்தது தொடர்ந்து வேறுபட்டு 1.5 டிகிரி செல்சியஸ் அதிகரித்தும் காணப்பட்டது. வானிலை முன்னறிவிப்பு: இன்று திருச்சிராப்பள்ளி, பெரம்பலூர், அரியலூர், நாமக்கல், சேலம் மாவட்டங்களிலும், தென் தமிழகத்தின் சில இடங்களிலும், மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளை ஒட்டியுள்ள மாவட்டங்களிலும், டெல்டா பகுதிகளிலும் பலத்த காற்றுடன் மிதமான மழைப்பொழிவு இருக்கக்கூடும். சென்னைக்கும் அதன் சுற்றுப்புறங்களுக்குமான வானிலை முன்னறிவிப்பு: வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். வெப்பநிலை அதிகளவு 39 முதல் 40 டிகிரி செல்சியஸ் ஆகவும், குறைந்தளவு 28 முதல் 29 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். நாளையும் இதே வானிலை நிலவும் வாய்ப்புண்டு. கொடைக்கானலில் அடுத்த 24 மணி நேரத்தில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். சில இடங்களில் லேசானது முதல் மிதமான மழைப்பொழிவு இடிமின்னலுடன் இருக்கக்கூடும். வெப்பநிலை அதிகளவு 21 டிகிரி செல்சியஸ் ஆகும், குறைந்தளவு 13 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். கன்னியாகுமரியில் பதிவான அதிகள வெப்பநிலை 31.6 டிகிரி செல்சியஸ், குறைந்தளவு வெப்பநிலை 24.3 டிகிரி செல்சியஸ். வானிலை அறிக்கை கேட்டீர்கள். அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது.
1: நேரம் இப்பொழுது 3 மணி. ஆகாஷவாணி மதுரை மத்தியாலை வரிசை 1269 கிலோஹெர்ட்ஸ் நமது பகல் ஒலிபரப்பு இனிதே நிறைவு பெறுகிறது. மீண்டும் இதே அலைவரிசையில் மாலை 5:27 மணிக்கு ஒலிபரப்பில் சந்திக்கும் வரை அன்பு வணக்கங்களுடன் விடைபெற்றுக் கொள்கிறோம். நன்றி நேயர்களே.

0: ஆகாஷ்வாணி மதுரை வானொலி மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸ். இன்றைய மாலை ஒலிபரப்பு இனிதே ஆரம்பமாகிறது. குரல் அமுதம் கேட்கலாம்.
1: உள்ளத்தால் பொய்யாது ஒழுகின் உலகத்தார் உள்ளத்துள் எல்லாம் உளன்.
2: மனதார பொய் கூறாது வாழ்பவன் உலக மக்கள் அனைவரது உள்ளங்களிலும் வாழும் சிறப்பை பெறுவான். குறள் எண் 294 அதிகாரம் வாய்மை.
1: உள்ளத்தால் பொய்யாது ஒழுகின் உலகத்தார் உள்ளத்துள் எல்லாம் உளன்.
2: மனதார பொய் கூறாது வாழ்பவன் உலக மக்கள் அனைவரது உள்ளங்களிலும் வாழும் சிறப்பை பெறுவான். குறள் எண் 294 அதிகாரம் வாய்மை.
0: குறள் அமுதம் கேட்டீர்கள்.

0: அறிவிப்பினை நிகழ்ச்சியும் நேரமுமாக. நேர்களை, இன்று மாலை 6:10 ஒருபட பாடல்களாக மின்சார கனவு திரைப்படத்திலிருந்து பாடல்கள் கேட்டு ரசிக்கலாம். தொடர்ந்து 6:30 மாநில செய்திகள் சென்னை அஞ்சலாக இடம்பெறும். மாலை 6:40 மதுரை தென்றலில் திரை இசை கானங்கள் கேட்டு ரசிக்கலாம். 6:55 சேவை செய்திகள் இடம்பெறும். தொடர்வது 7:00 மதுரை தென்றல் நிகழ்ச்சி இடம்பெறும். இன்று 7:10 தஞ்சாவூர் மாவட்ட செய்திகள் கேட்கலாம். சென்னை அஞ்சலாக எழுதியவர் ஆர். நந்தகோபால் அவர்கள். அதனைத் தொடர்ந்து 7:15 தமிழ் செய்திகள் சென்னை அஞ்சலாக இடம்பெறும். இன்று 7:25 பண்ணை செய்தி கேட்கலாம். தொடர்ந்து 7:30 மண்ணும் மணியும். இதில் புலிக்குளம் மாட்டின வளர்ப்பு குறித்து தகவல்கள் வழங்குகிறார் சிவகங்கை மாவட்ட புலிக்குளம் மாட்டின ஆராய்ச்சி நிலைய பேராசிரியர் டாக்டர் வி. பழனிச்சாமி அவர்கள். தொடர்ந்து 8:00 கேட்கலாம் செய்தி அறிக்கை சென்னை அஞ்சலாக. இரவு 8:05 மதுரை தென்றல் இதில் திரை இசை கானங்கள் கேட்டு ரசிக்கலாம். அதனைத் தொடர்ந்து 8:30 அச்சாணி இதில் பெண்களுக்கான பிரத்யேக ஆடைகள் தயாரிக்கும் தொழில் முனைவோர் இம்பால முருகன் அவர்கள் பங்கேற்கும் நேர்முகத்தின் நிறைவு பகுதி கேட்கலாம். உடன் உரையாடுகிறார் கே. வேல் முருகன். 8:45 மதுரை தென்றல். 9:00 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக இடம்பெறும். 9:15 செய்தி சுடர் சென்னை அஞ்சலாக இடம்பெறும். 9:30 இசை பேருரை சென்னை அஞ்சலாக கேட்கலாம். இதில் நீடாமங்கலம் ஜி. கிருஷ்ணமூர்த்தி பாகவதர் அவர்களின் பாட்டிசை கேட்டு ரசிக்கலாம். 10:30 நட்சத்திர கீதங்கள். 11:00 நிகழ்ச்சியும் நேரமும் இடம்பெறும். இதில் நாளைய நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்புகள் கேட்கலாம். தொடர்ந்து 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக இடம்பெறும். 11:10 மதுரை மத்தியில் 1669 கிலோஹெர்ட்ஸின் ஒலிபரப்பு நிறைவு பெறும். நேர்கள் இதுவரை கேட்டது ஆகாஷ்வாணி மதுரை மத்தியிலே 1669 கிலோஹெர்ட்ஸில் இன்று ஒலிபரப்ப இருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பினை நிகழ்ச்சியும் நேரமுமாக.
1: உங்க உறவினர்கள், நண்பர்கள், பிரியமானவர்களுக்கு பிறந்த நாள், திருமண நாள் வாழ்த்து சொல்லணும், அல்லது உங்க வீட்டுல நடக்கக்கூடிய விசேஷங்களுக்கு வாழ்த்து சொல்லணும்னு ஆசைப்படுறீங்களா? உங்க ஆசையை நிறைவேற்றலாம். மதுரை வானொலியில் விளம்பர பிரிவுல பதிவு செய்வதன் மூலமா வாழ்த்து மட்டும் இல்லங்க, பிரியமானவர்களுக்கு பிடித்த பாடல்களையும் பரிசாக தரலாம். அணுக வேண்டிய முகவரி: நிலைய இயக்குனர், ஆல் இண்டியா ரேடியோ, விளம்பர பிரிவு, சின்ன சொக்கிக்குளம், மதுரை 2. தொலைபேசி எண் 0452 25 30 410.
2: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கீங்க?
3: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
2: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம், 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
3: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்கறேன்.
4: 103.3 மதுரை எஃப்எம் இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
0: ஆகாஷ்வாணி மதுரை மதிலே 1669 கிலோஹெர்ட்ஸில் இனி தொடர்ந்து கேட்கலாம் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக. இன்னும் சில நொடிகளில்

0: ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம் இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஆகாஷ்வாணி மதுரை மதியலை 1269 கிலோ ஹெர்ட்ஸில் இனி கேட்டு ரசிக்கலாம் ஒருபட பாடல்களாக மின்சார கனவு திரைப்படத்திலிருந்து.

ஆகாஷ்வாணி மதுரை மதியிலே 1669 கிலோஹெர்ட்ஸில் நேயர்கள் இதுவரை கேட்டு ரசித்தது ஒருபட பாடல்களாக மின்சார கனவு திரைப்படத்திலிருந்து. இனி தொடர்வது மாநில செய்திகள். சென்னை அஞ்சலாக இன்னும் சில நொடிகளில்.

தலைப்புச் செய்திகள். மேற்காசிய பிரச்சினைக்கு தீர்வு காணும் வகையில் அமெரிக்கா ஈரான் இடையே ஒப்பந்தம் ஏற்பட்டிருப்பது வரவேற்கத்தக்கது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். நாட்டின் பொருளாதாரம் வலுவாக உள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. காலை உணவுத் திட்டம் 8ஆம் வகுப்பு வரை பயிலும் மாணவர்களுக்கு விரிவாக்கம் செய்யப்படுவதாக முதலமைச்சர் திரு விஜய் அறிவித்துள்ளார். கும்மிடிப்பூண்டி பாலியல் வன்கொடுமை சம்பவம் அதிர்ச்சி அளிப்பதாக உள்ளது என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். உலகக்கோப்பை குத்துச்சண்டை போட்டியில் இந்தியாவின் பூனம் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். மேற்காசிய பிரச்சினைக்கு தீர்வு காணும் வகையில் அமெரிக்கா ஈரான் இடையே ஒப்பந்தம் ஏற்பட்டிருப்பது வரவேற்கத்தக்கது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், இந்த பிரச்சினை உலக அளவில் பொருளாதார பாதிப்பை ஏற்படுத்தியிருப்பதாக குறிப்பிட்டுள்ளார். இந்த ஒப்பந்தம் செயல்பாட்டிற்கு வரும் என்று நம்பிக்கை தெரிவித்துள்ள திரு நரேந்திர மோடி, இதன் மூலம் மேற்காசியாவில் அமைதி திரும்ப வாய்ப்பு ஏற்பட்டிருப்பதாக கூறியுள்ளார். நடுத்தர வர்க்கத்தினரின் நலனுக்காக மத்திய அரசு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தியுள்ளதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இதனை தெரிவித்துள்ள அவர், வரிச் சலுகைகள் அறிவிக்கப்பட்டதை சுட்டிக்காட்டியுள்ளார். பிரதமரின் வீட்டு வசதி திட்டத்தின் கீழ் 1 கோடிக்கும் மேற்பட்ட வீடுகள் கட்டப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். உடான் திட்டம் நடுத்தர வர்க்கத்தினரின் விமான பயண கனவை நனவாக்கியுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். இதேபோல் வந்தே பாரத், நமோ பாரத் போன்ற ரயில் சேவைகளும் நடுத்தர வர்க்கத்தினரின் நலனை கருத்தில் கொண்டு அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் திரு அமித்ஷா அதில் குறிப்பிட்டுள்ளார். நாட்டின் பொருளாதாரம் வலுவாக உள்ளதாக மத்திய தொழில் மற்றும் வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இது தொடர்பாக அவர் எழுதியுள்ள கட்டுரையில், சர்வதேச தரத்திற்கு இணையாக கட்டமைப்பு வசதிகள் மேம்படுத்தப்பட்டிருப்பதாக கூறினார். பெண்கள் அனைத்து துறைகளிலும் முத்திரை பதித்து வருவதாகவும் அவர் தெரிவித்தார். 81 கோடிக்கும் மேற்பட்டோருக்கு இலவச உணவு தானியங்கள் வழங்கப்பட்டு வருவதாகவும் அவர் கூறினார். உலகின் மிகப்பெரிய சுகாதார காப்பீட்டு திட்டத்தின் கீழ் 12 கோடி குடும்பங்களுக்கு 5 லட்சம் ரூபாய் வரை இலவச மருத்துவ சிகிச்சை உறுதி செய்யப்பட்டிருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். மத்திய அரசின் இந்த சாதனைகள் தொடரும் என்றும் திரு பியூஷ் கோயல் அந்த கட்டுரையில் குறிப்பிட்டுள்ளார். காலை உணவு திட்டம் 6 முதல் 8ஆம் வகுப்பு வரை பயிலும் மாணவர்களுக்கு விரிவாக்கம் செய்யப்படும் என்று முதலமைச்சர் திரு விஜய் அறிவித்துள்ளார். இன்று சென்னையில் சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறையின் திட்டங்கள் குறித்து ஆய்வு மேற்கொண்ட பின்னர் இதற்கான அறிவிப்பை அவர் வெளியிட்டுள்ளார். முதல்கட்டமாக செப்டம்பர் 17ஆம் தேதி முதல் இந்த திட்டத்தை தொடங்க நடவடிக்கை மேற்கொள்ளுமாறு அதிகாரிகளுக்கு முதலமைச்சர் அறிவுறுத்தியுள்ளதாக மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி அருகே 3 வயது குழந்தை பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்ட சம்பவம் அதிர்ச்சி அளிப்பதாக உள்ளது என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், சிங்கப்பெண் படை அமைக்கப்பட்ட பின்னரும் பெண்கள் மற்றும் குழந்தைகளின் பாதுகாப்பு கேள்விக்குறியாகியுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். இந்த விவகாரத்தில் காவல்துறை உண்மையான குற்றவாளிகளை கண்டுபிடித்து கடுமையான தண்டனையை பெற்றுத்தர வேண்டும் என்றும் டாக்டர் எல் முருகன் வலியுறுத்தியுள்ளார். எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலினும் இதே கோரிக்கையை விடுத்துள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், குழந்தைகள் பெண்கள் பாதுகாப்பில் முதலமைச்சர் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமியும் இந்த சம்பவம் குறித்து அதிர்ச்சி வெளியிட்டுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், இந்த கொலை வழக்கில் தொடர்புடைய குற்றவாளிகள் அனைவரையும் உடனடியாக கைது செய்ய தாவேக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். விளம்பர அரசியலை நிறுத்திவிட்டு சட்டம் ஒழுங்கை காக்க உறுதியான நடவடிக்கைகளை முதலமைச்சர் மேற்கொள்ள வேண்டும் என்றும் திரு எடப்பாடி பழனிசாமி அந்த அறிக்கையில் கோரியுள்ளார். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்துள்ளதற்கு இந்த சம்பவமே சாட்சி என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் கூறியுள்ளார். இன்று கும்மிடிப்பூண்டியில் உயிரிழந்த குழந்தையின் குடும்பத்தினருக்கு ஆறுதல் தெரிவித்த பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார். பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் பாதுகாப்பற்ற சூழல் திமுக ஆட்சிக் காலத்தில் நிலவியதன் காரணமாகத்தான் மக்கள் மாற்றத்தை விரும்பி தாவேக்காவுக்கு வாக்களித்ததாக அவர் கூறினார். இருப்பினும் தாவேக்கா அரசின் செயல்பாடுகள் மக்களுக்கு ஏமாற்றம் அளிப்பது போல் உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். சட்டம் ஒழுங்கை பராமரிப்பதில் தாவேக்கா அரசு தோல்வியடைந்துள்ளதாகவும் திரு நயினார் நாகேந்திரன் குறை கூறியுள்ளார். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு சண்முகமும் இந்த பாலியல் படுகொலை சம்பவத்திற்கு கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிராக பாலியல் வன்கொடுமைகள் நாளுக்கு நாள் அதிகரித்து வருவது தொடர்கதையாக உள்ளது என்று குறிப்பிட்டுள்ளார். இதனை தடுப்பதற்கு உரிய நடவடிக்கைகளை தமிழக அரசும் காவல்துறையும் மேற்கொள்ள வேண்டும் என்றும் திரு சண்முகம் அந்த அறிக்கையில் கோரியுள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.

0: வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: சென்னையில் மேற்கொள்ளப்பட்டு வரும் வெள்ளத் தடுப்பு பணிகளை விரைந்து நிறைவேற்றுமாறு நீர்வளத்துறை அமைச்சர் திரு ஆனந்த் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். இன்று சென்னையில் இது தொடர்பாக ஆய்வு மேற்கொண்டு அவர் பேசினார். பருவமழை முன்னேற்பாட்டு பணிகளையும் உரிய காலத்திற்குள் மேற்கொள்ளுமாறும் அமைச்சர் இக்கூட்டத்தில் வலியுறுத்தினார். தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த 2 தினங்களுக்கு மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு தெரிவித்தார்.
2: மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக அடுத்த 2 நாட்களுக்கு மேற்குத்தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்கள் மற்றும் தெற்கு தமிழகத்தின் ஓரிரு இடங்களிலும், திருச்சிராப்பள்ளி, பெரம்பலூர், அரியலூர், நாமக்கல், சேலம், கள்ளக்குறிச்சி, தஞ்சாவூர், திருவாரூர் மற்றும் மயிலாடுதுறை மாவட்டங்களின் ஓரிரு இடங்களிலும் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும். வெப்பநிலை பொறுத்தவரை அடுத்த 5 நாட்களுக்கு தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை ஒட்டி இருக்கக்கூடும். சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரையில் அடுத்த 2 நாட்களுக்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். மாலை இரவு நேரங்களில் நகரின் ஓரிரு பகுதிகள் இடிமின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது.
1: இதற்கிடையே திருப்பூரில் பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்த விழிப்புணர்வு பயிற்சி தீயணைப்பு துறையின் சார்பில் இன்று நடத்தப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
3: தென்மேற்கு பருவமழை காலம் துவங்கும் நிலையில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகள் துறையினர் மழைக்காலங்களில் வெள்ள பாதிப்பு ஏற்பட்டால் வீட்டில் உள்ள பொருட்களை வைத்து எவ்வாறு தங்களை பாதுகாத்துக் கொள்வது, இடிபாடிகளில் சிக்கிய நபர்களை மீட்பது மற்றும் தீப்பிடித்த நபரை காப்பாற்றுவது உள்ளிட்ட உயிர்காக்கும் நடவடிக்கைகள் மற்றும் அவசர காலங்களில் எடுக்க வேண்டிய பாதுகாப்பு வழிமுறைகள் குறித்த ஒத்திகை நிகழ்ச்சி நடைபெற்றது. மேலும் பொதுமக்களும் அவசர காலங்களில் செயல்படுவது குறித்து விழிப்புணர்வு பயிற்சியும் வழங்கப்பட்டது. திருப்பூரிலிருந்து சபரீஷ்.
1: மாவட்ட செய்திகள். கோவை சாய்பாபா காலனி பகுதியில் மேற்கொள்ளப்பட்டு வரும் மேம்பால பணிகளை மாநில அமைச்சர் திரு சம்பத்குமார் இன்று ஆய்வு செய்தார். வேலூர் மாவட்டத்தில் முதியோர் வன்கொடுமை ஒழிப்பு விழிப்புணர்வு தினத்தை ஒட்டி ஆட்சியர் திருமதி லீலா அலெக்ஸ் தலைமையில் மனித சங்கிலி நடைபெற்றது. காஞ்சிபுரம் மாவட்டத்தில் மாநில அரசின் நலத்திட்ட உதவிகளை ஆட்சியர் திருமதி ஸ்னேகா இன்று பயனாளிகளுக்கு வழங்கினார். உதகையை கட்டமைத்த ஜான் சலீமனின் பிறந்த தினத்தை முன்னிட்டு நீலகிரி மாவட்ட ஆட்சியர் திருமதி லக்ஷ்மி பவ்யா தன்னேரு அன்னாரது சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். கடலூர் மாவட்டத்தில் பொதுமக்களிடமிருந்து பெறப்படும் கோரிக்கை மனுக்கள் மீது உடனுக்குடன் நடவடிக்கை எடுக்குமாறு ஆட்சியர் திரு சிபி ஆதித்ய செந்தில்குமார் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். திருப்பத்தூர் மாவட்டத்தில் மாற்றுத்திறனாளிகளுக்கான நலத்திட்ட உதவிகளை ஆட்சியர் திரு ரவிக்குமார் இன்று வழங்கினார். விளையாட்டுச் செய்திகள். உலகக்கோப்பை குத்துச்சண்டை போட்டி சீனாவின் குவாயாங்கில் இன்று தொடங்கியது. இந்தியா உட்பட 44 நாடுகளில் 333 பேர் இதில் பங்கேற்றுள்ளனர். மகளிர் 54 கிலோ எடைப்பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் இந்தியாவின் பூனம் உஸ்பெகிஸ்தானின் அசீசா யொகுபோவாவை 5-0 என்ற புள்ளிக்கணக்கில் வென்று காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறினார். உலக செஸ் திருவிழாவின் 5வது சுற்று ஆட்டத்தில் இந்தியாவின் இனியன் வெற்றி பெற்றார். மும்பையில் நடைபெற்ற இப்போட்டியில் கூடுதல் புள்ளிகளுடன் அவர் முதலிடத்தில் உள்ளார். செக் குடியரசில் நடைபெறவுள்ள குத்துச்சண்டை போட்டியில் பங்கேற்பதற்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. ஜாடுமணி சிங், சச்சின் சிவச், சாக்ஷி, பிரீத்தி பவார் உட்பட 12 பேர் இதில் இடம்பெற்றுள்ளனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். மேற்காசிய பிரச்சினைக்கு தீர்வு காணும் வகையில் அமெரிக்கா ஈரான் இடையே ஒப்பந்தம் ஏற்பட்டிருப்பது வரவேற்கத்தக்கது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். நாட்டின் பொருளாதாரம் வலுவாக உள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. காலை உணவு திட்டம் 8ஆம் வகுப்பு வரை பயிலும் மாணவர்களுக்கு விரிவாக்கம் செய்யப்படுவதாக முதலமைச்சர் திரு விஜய் அறிவித்துள்ளார். கும்மிடிப்பூண்டி பாலியல் வன்கொடுமை சம்பவம் அதிர்ச்சி அளிப்பதாக உள்ளது என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். உலகக்கோப்பை குத்துச்சண்டை போட்டியில் இந்தியாவின் பூனம் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஆகாஷவாணி மதுரை மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸில் இனி கேட்கலாம் மதுரை தென்றல். மதுரை தென்றலில் இடைவிடாத கானங்கள் ஒலிக்க இணைந்திருங்கள் நேயர்களே.

0: செடுத்து போனா பார்த்தா தொட்டதுனால ஏதோ அனிட்டா.
1: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கிறீங்க?
2: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
1: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
2: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்குறேன்.
3: 103.3 மதுரை எஃப்எம்இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
4: சேவை செய்திகள். உங்க ஊர் கோவில்கள், தேவாலயங்கள், மசூதிகளில் நடைபெறும் சிறப்பு நிகழ்வுகளை மதுரை வானொலியின் சேவை செய்திகள் பகுதிக்கு அனுப்பலாம். நிலைய இயக்குனர், ஆல் இண்டியா ரேடியோ மதுரை வானொலி நிலையம், சேவை செய்திகள் பகுதி, சின்ன சொக்கிக்குளம், மதுரை 2 என்ற முகவரிக்கு உங்கள் ஊரில் நடைபெறும் சிறப்பு முகாம் மற்றும் நிகழ்வுகளை அனுப்பலாம்.
5: காலம் தொடங்கியுள்ளதால் வெப்ப அலை தாக்கம் அதிகரித்து வருகிறது. இதனால் பொதுமக்கள் தேவையின்றி மதியம் 12 மணி முதல் 3 மணி வரை வெளியில் செல்வதையும் கடின உழைப்பு மேற்கொள்வதையும் தவிர்க்க வேண்டும். உலக வெப்பமயமாதல் காரணமாக வெப்பநிலை நாளுக்கு நாள் உயர்ந்து வருகிறது. இதனால் பொதுமக்கள் தங்களை பாதுகாத்துக் கொள்ள இலகுவான வெளிர் நிறம் கொண்ட பருத்தி ஆடைகளை அணிந்து கொள்வதும், வெளியில் செல்லும்போது குடை, தொப்பி, கண்ணாடி, காலணிகள் போன்றவற்றை பயன்படுத்துவதும் நல்லது. வெளியில் பயணிக்கும் போது போதுமான குடிநீர் எடுத்து சென்று தாகம் இல்லாவிட்டாலும் அடிக்கடி தண்ணீர் குடிக்க வேண்டும். உடலில் நீர் இழப்பு ஏற்படுத்தும் ஆல்கஹால், தேநீர், காபி, கார்பனேற்றப்பட்ட பானங்கள் போன்றவற்றை தவிர்க்க வேண்டும். மாறாக லசி, நீர்மோர், எலுமிச்சை சாறு போன்ற நீர்ச்சத்து பானங்களை அதிகமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். வீட்டை குளிர்ச்சியாக வைத்திருக்க திரைச்சீலைகள் மற்றும் சன்ஷேடுகள் போன்றவற்றை பயன்படுத்த வேண்டும். குழந்தைகள் மற்றும் செல்ல பிராணிகளை நிறுத்தப்பட்ட வாகனங்களின் அருகில்

0: விட வேண்டாம். வேலை நேரத்தில் யாராவது மயக்கமடைந்தால் உடனடியாக குளிர்ச்சியான இடத்திற்கு மாற்றி தண்ணீர் அல்லது உப்பு சர்க்கரை கரைசல் கொடுக்க வேண்டும். அவசர தேவைக்கு 108 ஆம்புலன்ஸ் சேவையை தொடர்பு கொள்ளவும். வெப்பநிலை பாதிப்பு ஏற்பட்டால் அருகில் உள்ள அரசு மருத்துவமனை அல்லது ஆரம்ப சுகாதார நிலையத்தை அணுகி உடனடியாக சிகிச்சை பெற வேண்டும். மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகள், அரசு மருத்துவமனைகள் மற்றும் ஆரம்ப சுகாதார நிலையங்களில் வெப்பநிலை பாதிக்கப்பட்டவர்களுக்கு தேவையான படுக்கை வசதிகள் மற்றும் உப்பு சர்க்கரை கரைசல் ORS போதுமான அளவில் தயாராக கையிருப்பு உள்ளது என்றும், பொதுமக்கள் இந்த அறிவுரைகளை கடைபிடித்து வெப்ப அலை தாக்கத்திலிருந்து தங்களை பாதுகாத்துக் கொள்ளுமாறு விருதுநகர் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் தெரிவித்துக் கொள்கிறார்.
1: நண்பர்கள், பிரியமானவர்களுக்கு பிறந்த நாள், திருமண நாள் வாழ்த்து சொல்லணும், அல்லது உங்க வீட்டுல நடக்கக்கூடிய விசேஷங்களுக்கு வாழ்த்து சொல்லணும்னு ஆசைப்படுறீங்களா? உங்க ஆசையை நிறைவேற்றலாம். மதுரை வானொலியில் விளம்பர பிரிவுல பதிவு செய்வதன் மூலமா வாழ்த்து மட்டும் இல்லங்க, பிரியமானவர்களுக்கு பிடித்த பாடல்களையும் பரிசாக தரலாம். அணுக வேண்டிய முகவரி: நிலைய இயக்குனர், ஆல் இண்டியா ரேடியோ, விளம்பர பிரிவு, சின்ன சொக்கி குளம், மதுரை 2. தொலைபேசி எண் 0452 25 30 410.
2: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கிறீங்க?
3: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுன்னே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
2: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை FM 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம், 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
3: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை FM 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்கறேன்.
4: 103.3 மதுரை FM இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
1: சேவை செய்திகள். உங்க ஊர் கோவில்கள், தேவாலயங்கள், மசூதிகளில் நடைபெறும் சிறப்பு நிகழ்வுகளை மதுரை வானொலியின் சேவை செய்திகள் பகுதிக்கு அனுப்பலாம். நிலைய இயக்குனர், ஆல் இண்டியா ரேடியோ, மதுரை வானொலி நிலையம், சேவை செய்திகள் பகுதி, சின்ன சொக்கி குளம், மதுரை 2 என்ற முகவரிக்கு உங்கள் ஊரில் நடைபெறும் சிறப்பு முகாம் மற்றும் நிகழ்வுகளை அனுப்பலாம்.

0: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கிறீங்க?
1: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுன்னே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்குறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம்இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
3: இடைவிடாத பாடல்களை நேயர்கள் இதுவரை கேட்டு ரசித்தது மதுரத்தென்றது. மதுரை தென்றல் இத்துடன் நிறைவடைய தொடர்வது தஞ்சாவூர் மாவட்ட செய்திகள். அதனைத் தொடர்ந்து தமிழ் செய்திகள் சென்னை இன்னும் சில நொடிகளில்.

0: நிமிடம். ஆகாஷ்வாணி தஞ்சாவூர் மாவட்ட செய்திகள் வழங்குபவர்
1: நந்தகோபால் அவர்கள்.
2: தஞ்சாவூர் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் கோடை நெல் சாகுபடி மேற்கொள்ளப்பட்டுள்ள நிலையில் சில இடங்களில் அறுவடை பணிகளும் தொடங்கியுள்ளன. நடப்பு கோடை பருவத்தில் 400,000 மெட்ரிக் டன் நெல் கொள்முதல் நடைபெறும் என்று எதிர்பார்க்கப்படுவதாக மாவட்ட நிர்வாகம் தெரிவித்துள்ளது. அறுவடைக்கு வரும் நெல்லுக்காக சாக்கு தட்டுப்பாடு ஏற்படாத வகையில் தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபக் கழகம் சார்பில் மேற்கு வங்க மாநிலம் கொல்கத்தாவிலிருந்து சாக்குகள் வரவழைக்கப்பட்டன. இதன்படி 42 வேகன்கள் கொண்ட சரக்கு ரயில்கள் மூலம் 5460 பேரல் சாக்குகள் தஞ்சைக்கு வந்தடைந்தன. ஒவ்வொரு பேரலிலும் 500 சாக்குகள் வீதம் மொத்தம் 27,30,000 நெல் சாக்குகள் கொண்டுவரப்பட்டதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். இந்த சாக்குகள் அனைத்தும் தஞ்சாவூர் மாவட்டத்தின் அனைத்து தாலுக்காக்களிலும் உள்ள நுகர்பொருள் வாணிபக் கழக கிடங்குகளுக்கு அனுப்பி வைக்கப்பட்டன. தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசத்தில் சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தை அத்தொகுதி சட்டமன்ற

0: பின்னரும் தமிழக சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சருமான திரு ஷாஜகான் திறந்து வைத்தார். அப்போது பேசிய அவர், சென்னை தலைமை செயலகத்தில் பல்வேறு துறை சார்ந்த 40-க்கும் மேற்பட்ட அதிகாரிகள் பங்கேற்ற ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றதாகவும், அந்த கூட்டத்தில் சிறுபான்மை மக்களின் நலன் சார்ந்த திட்டங்கள், மக்களின் கோரிக்கைகள், செயல்படுத்தாமல் உள்ள திட்டங்கள் மற்றும் நிதி ஒதுக்கீடு தொடர்பாக விரிவாக ஆலோசிக்கப்பட்டதாக கூறினார். மேலும் சரி செய்யப்பட வேண்டிய அம்சங்கள் மற்றும் புதிதாக கொண்டு வர வேண்டிய திட்டங்கள் குறித்து ஆலோசித்து முதலமைச்சரின் கவனத்திற்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளில் நான்காம் படை வீடாக விளங்கும் கும்பகோணம் அருகே உள்ள சுவாமிமலை அருள்மிகு சுவாமிநாத சுவாமி திருக்கோவிலில் வைகாசி விசாக திருவிழா சிறப்பாக நடைபெற்றது. விழாவை ஒட்டி மூலவர் சுவாமிநாத சுவாமிக்கு சிறப்பு அபிஷேகம் மற்றும் ராஜ அலங்காரம் செய்யப்பட்டு மகா தீபாராதனை நடைபெற்றது. தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளுக்கு குடிநீர் வழங்கும் தலைமை நீரேற்று நிலையம் அமைந்துள்ள குடிதாங்கி பகுதியில் தமிழக வேளாண் துறை அமைச்சர் திரு வினோத் ஆய்வு மேற்கொண்டார். குடிநீர் விநியோகத்தில் ஏற்பட்டுள்ள பாதிப்புகளை சரிசெய்து பொதுமக்களுக்கு தடையின்றி குடிநீர் வழங்குவதற்கான பணிகள் குறித்து அதிகாரிகளிடம் அவர் கேட்டறிந்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் திரு வினோத், சமீபத்தில் அறிவிக்கப்பட்ட வேளாண் பயிர் கடன் தள்ளுபடி திட்டத்தில் உள்ள குறைபாடுகள் குறித்து விவசாயிகள் தரப்பில் பல்வேறு கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். அவை அனைத்தும் பரிசீலிக்கப்பட்டு அது தொடர்பான அறிவிப்பை தமிழக முதலமைச்சர் வெளியிடுவார் என்றார். மேலும் கும்பகோணம் நகருக்கு நாளொன்றுக்கு 20 மில்லியன் லிட்டர் குடிநீர் தேவைப்படும் நிலையில் தற்பொழுது 16 முதல் 17 மில்லியன் லிட்டர் வரை கிடைப்பதாகவும், இந்த பற்றாக்குறையை விரைவில் சரிசெய்து தேவையான அளவு குடிநீர் வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் அவர் கூறினார். தஞ்சாவூர் மாவட்டத்தின் புதிய மாவட்ட ஆட்சியராக நியமிக்கப்பட்டுள்ள திருமதி ரேவதி தஞ்சாவூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் பொறுப்பேற்றுக் கொண்டார். தமிழக அரசின் அண்மைய நிர்வாக மாற்றங்களின் ஒரு பகுதியாக தஞ்சாவூர் மாவட்ட ஆட்சியராக நியமிக்கப்பட்டுள்ள அவர், இதற்கு முன்பு உயர்கல்வித்துறையில் துணை செயலாளராக பணியாற்றி வந்தார். தஞ்சாவூர் மாவட்ட ஆட்சியராக பொறுப்பேற்றுக் கொண்ட அவர், அரசின் மக்கள் நலத்திட்டங்கள் தொடர்ந்து சிறப்பாக செயல்படுத்தப்படும் என்றும், முந்தைய மாவட்ட ஆட்சியர்கள் தொடங்கி வைத்த வளர்ச்சி திட்டங்கள் மற்றும் பொதுமக்கள் நலப்பணிகள் தடையின்றி முன்னெடுக்கப்படும் என்றும் தெரிவித்தார். தஞ்சாவூர் அருகே கரந்தையில் அமைந்துள்ள பல 1000 ஆண்டுகள் பழமையான அருள்மிகு கருணாசாமி திருக்கோவிலில் ஏலூர் கண்ணாடி பல்லக்கு திருவிழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. விழாவை ஒட்டி அலங்கரிக்கப்பட்ட பிரம்மாண்ட கண்ணாடி பல்லக்கில் அருள்மிகு பெரியநாயகி சமேத கருணாசாமி எழுந்தருளினார். தொடர்ந்து சுவாமிகளுக்கு சிறப்பு பூஜைகள் நடத்தப்பட்டு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் மற்றும் திருவையாறு வட்டப்பகுதிகளில் சூறாவளி காற்றால் சேதமடைந்த வாழைத் தோட்டங்களை தமிழக சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சர் திரு ஷாஜகான் நேரில் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார். தஞ்சாவூர் மாவட்டத்தில் பாபநாசம் பகுதியில் சுமார் 432 ஹெக்டேர் பரப்பளவிலும், திருவையாறு பகுதியில் 295 ஹெக்டேர் பரப்பளவிலும் வாழை சாகுபடி மேற்கொள்ளப்பட்டுள்ள நிலையில், அண்மையில் வீசிய பலத்த சூறாவளி காற்றால் ஏராளமான வாழை மரங்கள் முறிந்து சேதமடைந்தன. இதுவரை மேற்கொள்ளப்பட்டுள்ள கணக்கெடுப்பின்படி சுமார் 82 ஹெக்டேர் பரப்பளவில் வாழை பயிர்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பாதிக்கப்பட்ட வயல்களை பார்வையிட்ட அமைச்சர் திரு ஷாஜகான் சேத விவரங்கள் தொடர்பாக விவசாயிகளிடம் கேட்டறிந்தார். மேலும் முழுமையான கணக்கெடுப்பு மேற்கொண்டு அதன் அறிக்கையை தமிழக முதலமைச்சரிடம் சமர்ப்பித்து உரிய நிவாரணம் வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அவர் உறுதியளித்தார்.
1: தஞ்சாவூர் மாவட்ட செய்திகள் கேட்டீர்கள். வழங்கியவர் ஆர். நந்தகோபால் அவர்கள். சில நொடிகளில் தொடர்வது தமிழில் செய்திகள்.
2: ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். ஸ்லோவாக்கியாவுடனான பாதுகாப்பு துறை ஒத்துழைப்பு மேலும் வலுப்படுத்தப்படும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். மத்திய அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகள் காரணமாக நடுத்தர வர்க்கத்தினரின் வாழ்க்கை தரம் மேம்பட்டுள்ளதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். காற்றாலை மின் உற்பத்தியில் இந்தியா சீரான வளர்ச்சி கண்டு வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. ரஷ்யா நடத்திய ட்ரோன் தாக்குதலில் 11 பேர் உயிரிழந்ததாக யுக்ரைன் கூறியுள்ளது. உலக செஸ் திருவிழாவின் 5வது சுற்று முடிவில் இந்தியாவின் இனியன் முதலிடத்தில் உள்ளார். இனி விரிவான செய்திகள். ஸ்லோவாக்கியாவுடனான பாதுகாப்பு துறை ஒத்துழைப்பு மேலும் வலுப்படுத்தப்படும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். அரசுமுறை பயணமாக ஸ்லோவாக்கியா சென்றுள்ள அவர் அந்நாட்டு பிரதமர் திரு ராபர்ட் ஃபிகோவுடன் நடத்திய பேச்சுகளுக்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசினார்

0: வலியுறுத்தினார். பாதுகாப்புத்துறை ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதற்கான ஒப்பந்தம் இரு நாடுகளுக்கு இடையே கையெழுத்திடப்பட்டிருப்பதை அவர் சுட்டிக்காட்டினார். ஐரோப்பிய யூனியன் உடனான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தத்தை இறுதி செய்வதில் ஸ்லோவாக்கியா முக்கிய பங்கு வகித்ததாகவும் பிரதமர் தெரிவித்தார். ஸ்லோவாக்கியாவில் உள்ள பல்கலைக்கழகத்தில் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் தொடர்பான இந்திய இருக்கை ஏற்படுத்தப்பட உள்ளது மகிழ்ச்சி அளிப்பதாக உள்ளது என்றும் அவர் கூறினார். இந்த தொழில்நுட்பத்தை பொறுப்புணர்வோடு கையாள வேண்டியதன் அவசியத்தையும் பிரதமர் வலியுறுத்தினார். இதனைத் தொடர்ந்து அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் இந்த பேச்சுகள் ஆக்கப்பூர்வமாக அமைந்ததாக குறிப்பிட்டுள்ளார். ரயில்வே உற்பத்தி, பசுமை தொழில்நுட்பம் மற்றும் வாகன தொழில்துறையில் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்து விரிவாக விவாதிக்கப்பட்டுள்ளதாக அவர் கூறியுள்ளார். ஐரோப்பிய யூனியன் உடனான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் இரு நாடுகளுக்கு இடையேயான நல்லுறவுக்கு மேலும் உத்வேகம் அளிக்க உதவிடும் என்றும் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். நடுத்தர வர்க்கத்தினரின் மேம்பாட்டிற்காக மத்திய அரசு கடந்த 12 ஆண்டுகளில் பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தியுள்ளதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், பொருளாதார சீர்திருத்த நடவடிக்கைகளும் தொழில்நுட்ப புதுமை கண்டுபிடிப்புகளும் நடுத்தர வர்க்கத்தினரின் வாழ்க்கையை எளிதாக்கியுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். மத்திய அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகள் காரணமாக நடுத்தர வர்க்கத்தினருக்கு கல்வி, வேலைவாய்ப்பு மற்றும் தொழில்துறையில் எண்ணற்ற வாய்ப்புகள் கிடைத்துள்ளதாக திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். காற்றாலை மின் உற்பத்தியில் இந்தியா சீரான வளர்ச்சி கண்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு பிரஹலாத் ஜோஷி கூறியுள்ளார். இன்று கோவாவில் காற்றாலை மின் உற்பத்திக்கு தேவையான உபகரணங்கள் மேலாண்மைக்கான இணையதள சேவையை தொடங்கி வைத்து அவர் பேசினார். புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி அமைச்சகமும் காற்றாலை மின் உற்பத்தியாளர் சங்கமும் இணைந்து இந்த இணையதள சேவையை வடிவமைத்துள்ளதாக அவர் தெரிவித்தார். காற்றாலை மின் உற்பத்திக்கான உபகரணங்கள் குறித்த அனைத்து விவரங்களும் இந்த இணையதளத்தில் இடம்பெற்றுள்ளதாக அவர் கூறினார். உபகரணங்கள் கொள்முதலில் வெளிப்படைத்தன்மையை உறுதி செய்வதற்கு இந்த இணையதளம் உதவிடும் என்றும் திரு பிரஹலாத் ஜோஷி தெரிவித்தார். நாட்டின் வளர்ச்சியில் தொழில்நுட்பம் முக்கிய பங்கு வகித்து வருவதாக பிரதமர் அலுவலக இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மத்திய அரசு கடந்த 12 ஆண்டுகளாக அறிவியல் ஆராய்ச்சி பணிகளுக்கு ஊக்கம் அளித்து வருவதாக தெரிவித்தார். அரசின் முக்கிய திட்டங்களில் தொழில்நுட்பம் ஒரு அங்கமாக திகழ்கிறது என்றும் அவர் கூறினார். மத்திய அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகள் காரணமாக உயிரி தொழில்நுட்பத்துறை இதுவரை இல்லாத அளவிற்கு வளர்ச்சி கண்டுள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். நாடு முழுவதும் பெட்ரோலிய பொருட்களின் விநியோகம் சீராக உள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. இன்று புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசுகையில் இதனை தெரிவித்த பெட்ரோலியத்துறை இணைச் செயலர் திருமதி சுஜாதா சர்மா, சமையல் எரிவாயு விநியோகமும் சீராக உள்ளதாக கூறினார். பெட்ரோல் சுத்திகரிப்பு நிலையங்கள் முழுவீச்சில் செயல்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார். பெட்ரோலிய பொருட்கள் தட்டுப்பாடு ஏதும் இல்லை என்றும் அவர் திட்டவட்டமாக கூறினார். சமையல் எரிவாயு சிலிண்டர்கள் முன்பதிவு செய்த 3 நாட்களில் விநியோகம் செய்யப்படுவதாகவும் அவர் தெரிவித்தார். கடந்த 4 நாட்களில் மட்டும் 24,184 டன் வர்த்தக பயன்பாட்டிற்கான சமையல் எரிவாயு விற்பனை செய்யப்பட்டிருப்பதாகவும் அவர் கூறினார். இந்த காலகட்டத்தில் 2,18,005 கிலோ சிலிண்டர்கள் விற்பனை செய்யப்பட்டிருப்பதாகவும் திருமதி சுஜாதா சர்மா தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1 தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: தேசிய விளையாட்டு வாரியத்தை அமைப்பதற்கான தெரிவு குழுவை மத்திய அரசு அறிவித்துள்ளது. மத்திய அமைச்சரவை செயலர் திரு டி வி சோமநாதன் தலைமையிலான இந்த குழுவில் விளையாட்டுத்துறை செயலர் திரு ரஞ்சன் ராவ், இந்திய ஒலிம்பிக் சங்கத்தின் சார்பில் திரு ஹர்பால் சிங், ஒலிம்பிக் போட்டியின் துப்பாக்கிச் சுடும் பிரிவில் வெண்கல பதக்கம் வென்ற ககன் நரங், பளுதூக்கும் வீராங்கனை குஞ்சராணி தேவி ஆகியோர் இடம்பெற்றுள்ளனர். பஞ்சாபில் தெருநாய்கள் கடித்ததில் 8 வயது சிறுமி உயிரிழந்த சம்பவம் குறித்து விளக்கம் அளிக்க கோரி

தேசிய மனித உரிமைகள் ஆணையம் அம்மாநில அரசுக்கு நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. இதுகுறித்து 2 வாரங்களுக்குள் விரிவான அறிக்கை தாக்கல் செய்யுமாறு அம்மாநில தலைமைச் செயலாளருக்கு அனுப்பப்பட்டுள்ள நோட்டீஸில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ரூப்நகர் மாவட்டத்திற்குட்பட்ட பகுதியில் வீட்டின் முன் விளையாடிக் கொண்டிருந்த சிறுமி தெருநாய்கள் கடித்ததில் உயிரிழந்த சம்பவம் குறித்து ஊடகங்களில் வெளியான செய்தியின் அடிப்படையில் தாமாக முன்வந்து தேசிய மனித உரிமைகள் ஆணையம் விசாரணை மேற்கொண்டது. ஆந்திர முதலமைச்சர் திரு சந்திரபாபு நாயுடு சிங்கப்பூர் பிரதமர் திரு லாரன்ஸ் வாங்குடன் இன்று பேச்சு நடத்தினார். அரசுமுறை பயணமாக சிங்கப்பூர் சென்றுள்ள அவர் அந்நாட்டு பிரதமருடன் நடத்திய பேச்சுகளின் போது பல்வேறு துறைகளில் ஒத்துழைப்பு வழங்குவது குறித்து விவாதிக்கப்பட்டதாக அம்மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. அமராவதியை சர்வதேச தரத்திற்கு இணையான நகரமாக உருவாக்குவது குறித்தும் இந்த சந்திப்பின் போது விவாதிக்கப்பட்டதாக திரு சந்திரபாபு நாயுடு சமூக வலைதளத்தில் கூறியுள்ளார். மணிப்பூரில் இயற்கை வேளாண்மைக்கு ஊக்கம் அளிக்கப்பட்டு வருவதாக அம்மாநில முதலமைச்சர் திரு எம் எம் கெம்சந்த் சிங் கூறியுள்ளார். இம்பாலில் இன்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் இயற்கை உரங்களை அறிமுகப்படுத்தி அவர் பேசினார். மாநிலத்தில் 4000 ஹெக்டேர் நிலங்கள் இயற்கை வேளாண்மைக்கு மாறியுள்ளதாக அவர் குறிப்பிட்டார். கூடுதலாக 4000 ஹெக்டேர் பரப்பளவிலான நிலங்களை இயற்கை வேளாண்மைக்கு மாற்ற தமது அரசு நடவடிக்கை எடுத்துள்ளதாகவும் திரு எம் எம் கெம்சந்த் சிங் தெரிவித்தார். ரஷ்யா நடத்திய ட்ரோன் தாக்குதலில் 11 பேர் உயிரிழந்ததாக யுக்ரைன் அதிபர் திரு விளாடிமிர் ஜெலன்ஸ்கி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர் கீவ் மற்றும் கார்கீவ் நகரங்களை குறிவைத்து இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாக கூறியுள்ளார். அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் ரஷ்யா மற்றும் யுக்ரைன் அதிபர்களுடன் தொலைபேசியில் தனித்தனியே பேச்சுகள் நடத்தியுள்ள நிலையில் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளதாக ஏஜென்சி செய்திகள் தெரிவிக்கின்றன. உலக செஸ் திருவிழாவின் 5வது சுற்று ஆட்டத்தில் இந்தியாவின் இனியன் வெற்றி பெற்றார். மும்பையில் நடைபெற்ற இப்போட்டியில் கூடுதல் புள்ளிகளுடன் அவர் முதலிடத்தில் உள்ளார். ஆசிய கோப்பை பிரிட்ஜ் சாம்பியன் போட்டி கோவாவில் வரும் 21ஆம் தேதி தொடங்கி 27ஆம் தேதி வரை நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இப்போட்டியில் இந்தியா, தாய்லாந்து உள்பட 16 நாடுகளைச் சேர்ந்த 350க்கும் மேற்பட்டோர் பங்கேற்கின்றனர். உலகக்கோப்பை குத்துச்சண்டை போட்டி சீனாவின் குயாங்கில் இன்று தொடங்கியது. இந்தியா உள்பட 44 நாடுகளைச் சேர்ந்த 333 பேர் இதில் பங்கேற்றுள்ளனர். இப்போட்டியின் மகளிர் 54 கிலோ எடைப்பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் இந்தியாவின் பூனம் உஸ்பெகிஸ்தானின் அசிசா யோகுபோவாவை 5-0 என்ற புள்ளிக்கணக்கில் வென்று காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறினார். செக் குடியரசில் நடைபெறவுள்ள குத்துச்சண்டை போட்டியில் பங்கேற்பதற்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. ஜாதுமணி சிங், சச்சின் சிவாஜ், சாக்ஷி, பிரீத்தி பவார் உள்பட 12 பேர் இதில் இடம்பெற்றுள்ளனர். இப்போட்டி நாளை மறுநாள் தொடங்கி வரும் 21ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளது. ஆசிய விளையாட்டுப் போட்டிகளுக்கான இந்திய டென்னிஸ் அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. சுமித் நாகல், சஹஜா யாமளப்பள்ளி, மனஸ் தாம்னே, தக்ஷினேஸ்வர் சுரேஷ் உள்பட 12 பேர் இதில் இடம்பெற்றுள்ளனர். இலங்கையில் நடைபெற்று வரும் முத்தரப்பு ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இலங்கை ஏ அணி சூப்பர் ஓவரில் இந்தியா ஏ அணியை வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். ஸ்லோவாக்கியாவுடனான பாதுகாப்பு துறை ஒத்துழைப்பு மேலும் வலுப்படுத்தப்படும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். மத்திய அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகள் காரணமாக நடுத்தர வர்க்கத்தினரின் வாழ்க்கை தரம் மேம்பட்டுள்ளதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். காற்றாலை மின் உற்பத்தியில் இந்தியா சீரான வளர்ச்சி கண்டு வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. ரஷ்யா நடத்திய ட்ரோன் தாக்குதலில் 11 பேர் உயிரிழந்ததாக யுக்ரைன் கூறியுள்ளது. உலக செஸ் திருவிழாவின் 5வது சுற்று முடிவில் இந்தியாவின் இனியன் முதலிடத்தில் உள்ளார். செய்தியறிக்கை நிறைவடைகிறது.

0: நேரம் 7:25.
1: ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம் பண்ணை செய்தி. இன்றைய நமது பண்ணை செய்தியில் விதைப்புக்கு முன் விதை நேர்த்தி குறித்த தகவல்கள் வழங்குகிறார் உசிலம்பட்டி கிருஷ்ணா வேளாண்மை தொழில்நுட்ப கல்லூரியின் பயிர் இனப்பெருக்கம் மற்றும் மரபியல் துறை உதவி பேராசிரியர் டாக்டர் எம் மோகன சுந்தரம் அவர்கள்.
2: விதை நேர்த்தி, விதைப்புக்கு முன் விதை மேலாண்மை. விதை நேர்த்தி என்பது பூஞ்சானக்கொல்லி பூச்சிக்கொல்லி தனித்தோ அல்லது ஒருங்கிணைந்தோ விதைகளின் மூலம் அளிப்பதன் மூலம் மண் மூலம் பரவும் நோய்கள் மற்றும் சேமிப்பில் விதைகளை தாக்கும் பூச்சிகள் போன்றவற்றிலிருந்து காத்து விளைச்சலை அதிகப்படுத்துவதாகும். இதில் மூணு வகையாக பிரிக்கிறாங்க. இந்த விதையுறை அல்லது விதை திசுக்களின் மேல்

0: கால பரவி இருக்கும் பூஞ்சாணு வித்துக்களை நீக்குதல், விதைகளின் உட்புறத்தை தாக்காமல் விதையின் மேல் பரவி இருக்கும் கிருமிகளை அழித்தல் மற்றும் விதைகளை பாதுகாத்தல். இதில் நம்ம முதலாவதாக நிலக்கடலையில் உயிருள்ள விதைகளை எப்படி பிரித்தெடுக்கிற பற்றி பார்க்க போகிறோம். இதுக்கு தேவையான பொருட்கள் ஈரமான சாக்குப்பை, விதைகளை ஊற வைக்க தேவையான பாத்திரம், கால்சியம் குளோரைடு, உப்பு கரைசல். முதலில் நன்கு முற்றாத உடைந்த சுருங்கிய நோய் தாக்கிய சிறிய விதைகளை பிரித்தெடுத்து அதில் ஒரு ஏக்கருக்கு தேவையான 50-55 கிலோ விதை பருப்பை எடுத்து 125 கிராம் கால்சியம் குளோரைடை 25 லிட்டரு தண்ணியில் கரைச்சி 6 மணி நேரம் ஊற வைக்கணும். அதற்கு அப்புறம் ஊற வச்ச விதையை எடுத்து ஈர சாக்கு பையிலுக்கு இடையில 2 ஈர சாக்கு பை எடுத்துக்கணும். அதில் 16 மணி நேரம் இருட்டில் வந்து மூட்டம் வைக்கணும். இப்படி வைக்கிறதுனால என்னாகுன்னா அதனுடைய முளைப்பத்திறன் வந்து அதிகமாகும். ஒரு 5 மில்லிமீட்டர் அளவுக்கு முளைப்பத்திறன் வந்ததுக்கப்புறம் அந்த முளைத்த விதைகள் மட்டும் தனியாக பிரித்தெடுத்து நிழலில் வந்து உலர வைக்கணும். 2 மணி நேரத்துக்கு ஒரு முறை மொத்தம் 3 தடவை வந்து பிரித்தெடுத்து நிழலில் உலர வைக்கணும். அதற்கப்புறம் கார்பன்டிசியம் ரைசோபியம் அதை கொண்டு விதை நிறுத்தி செய்யலாம். இதனால் என்ன பயன் அப்படின்னா, இதில் முளைப்பத்திறன் அற்ற உடைந்த விதைகள் ரொம்ப சிறிய விதைகள் வந்து நம்ம ஈஸியாக பிரித்து எடுத்துக்கலாம். இதிலிருந்து விளைச்சல் பார்த்துட்டிங்கன்னா 10-15% விளைச்சல் அதிகப்படுத்தலாம். தென் பூஞ்சான் தாக்குதலிருந்து தப்பிச்சுக்கலாம். ரெண்டாவதாக நெல்லில் விதை தரத்தை உயர்த்துதல். எப்படி வந்து நெல்லில் விதை தரத்தை உயர்த்தலாம் அப்படின்னா, சாதாரண உப்பு கரைசலை கொண்டு விதை தரத்தை உயர்த்தலாம். அதற்கு ஒரு பிளாஸ்டிக் வாளி, 15 லிட்டர் பிளாஸ்டிக் வாளி எடுத்து அதில் 10 லிட்டர் தண்ணி வந்து வச்சுக்கணும். வச்சுட்டு ஒரு 2 கிலோ சாதாரண உப்பு கல் உப்பு கலக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக கலந்து ஒரு நல்ல முட்டையை வந்து போட்டு அதில் மூழ்கி வைக்கணும். இப்போ முட்டையை வந்து நீரின் அடர்த்திக்கு தகுந்த மாதிரி உள்ளே நல்லா மூழ்கிடும். ஸோ உப்பு போட போட என்ன ஆகுனா மேலே வந்து மிதந்து வரும். ஒரு 25-50 பைசா அளவுக்கு மேலே மிதந்து வர்றப்போ நம்ம என்ன பண்ணுறோம், 10 கிலோ நெல் விதைகளை வந்து உள்ளே வந்து போடுறோம். போட்டுட்டோம்னா என்ன ஆகுனா எடை குறைந்த விதைகள் தன் தரம் குறைவான விதைகள் வந்து மேலே மிதக்கு, தன் தரம் மிகுந்த எடை அதிகமான விதைகள் வந்து உள்ள மூழ்கிடும். அந்த மூழ்கின விதையை மட்டும் நம்ம தனியாக எடுத்து 2-3 தடவை உப்பு போகிறதுக்கு நன்கு கழுவணும். இந்த கழுவி கடைசியாக வந்து நிழலில் உலர்த்தி காய வைக்கணும். ஸோ காய வச்சு இப்போ இதில் பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஏக்கராவுக்கு 22 குவிண்டால் நம்மளுக்கு வந்து விளைச்சல் கிடைக்குது அப்படின்னா, இதில் கூடுதலாக வந்து ஒரு 200-500 கிலோகிராம்ஸ் நம்ம அதிகமாக வந்து கிடைக்கும். மூன்றாவதாக பயிர் வகைகளில் ரைசோபியம் விதை நிறுத்தி செய்கிறது. இப்போ பயிர் வகைகளில் வந்து ஏன் ரைசோபியம் விதை நிறுத்தி செய்கிறோம் அப்படின்னா, இப்போ சாதாரணமாக வயல் வழியில் பார்த்துட்டோம்னா மண்ணில் அந்த ரைசோபியம் வந்து மிக குறைந்த அளவே இருக்குது. ஒரு காற்றில் உள்ள அந்த நுண்ணுயிரை வந்து நம்ம பயிர் வகையில் இருக்கிற வேர் முடிச்சுகளை வந்து சேமிக்கிறதுக்கு வந்து ரைசோபியம் வந்து அதிகமாக பயன்படுது. அதுக்கு வந்து என்ன பண்ண, காற்றிலிருந்த தலைச்சத்தை வந்து சேமித்து செடிகளுக்கு வந்து நம்மி செய்யும். இந்த பயிர் வகையில் வேர் முடிச்சுகள் வந்து தங்கியிருக்கும். அதற்கு முதல்ல வந்து ஒரு பிளாஸ்டிக் தட்டில் 10 கிலோ பயிர் வகை விதை வந்து எடுத்துக்கிறோம். ஒரு ஏக்கருக்கு தேவையான விதை எடுத்து அதனோட ஒரு பாக்கெட் அல்லது 200 கிராம் ரைசோபியம் உயிர் உரத்தை வந்து கலக்கணும். கலந்து 1 லிட்டர் அரிசி கஞ்சி அல்லது மைதா கஞ்சி அதில் விட்டு அனைத்து விதைகளும் வந்து ஒரே மாதிரி யூனிஃபார்மாக வந்து மிக்ஸ் ஆகிற மாதிரி நம்ம வந்து நல்லா கலந்துக்கணும். கலந்ததுக்கப்புறம் தேவையான உயிர் உரங்களான அசோஸ்பைரல்லும் ரைசோபியம் அசுடோபேக்டர் அதில் சமமாக கலந்து தூவிக்கணும். தூவினதுக்கப்புறம் கடைசியாக நம்ம வந்து அந்த விதைகளை வந்து நிழலில் உலர்த்தி விதைக்கு பயன்படுத்தலாம்.
1: இதுவரை விதைப்புக்கு முன் விதை நேர்த்தி குறித்த தகவல்கள் வழங்கினார் உசிலம்பட்டி கிருஷ்ணா வேளாண்மை தொழில்நுட்ப கல்லூரியின் பயிர் இனப்பெருக்கம் மற்றும் மரபியல் துறை உதவி பேராசிரியர் டாக்டர் எம் மோகன சுந்தரம் அவர்கள். இத்துடன் நிறைவு பெறுகிறது இன்றைய பண்ணை செய்தி.
2: நேரம் 7:30.
1: ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம்.

மண்ணும் மணியும். இன்றைய நமது மண்ணும் மணியும் நிகழ்ச்சியில் புலிகுளம் மாட்டின வளர்ப்பு குறித்து தெரிந்து கொள்ளலாம். மாடுகளில் பல இனங்கள் இருந்தாலும் புலிகுளம் மாட்டினத்தின் சிறப்பு அனைவரும் அறிந்ததே. புலி

0: மூலம் மாட்டின வளர்ப்பு குறித்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய தகவல்களை நமக்கு வழங்குகிறார் சிவகங்கை மாவட்ட புலிகுளம் மாட்டின ஆராய்ச்சி நிலைய பேராசிரியர் முனைவர் வி. பழனிசாமி அவர்கள்.
1: வணக்கம். புலிக்குளம் மாட்டின ஆராய்ச்சி நிலையம் மானாமதுரை சிவகங்கை மாவட்டம். இந்த புலிக்குளம் மாடு வந்து தமிழ்நாட்டினுடைய முக்கிய பூர்வீக இனங்களில் வந்து ஒன்று. இது வந்து தமிழ்நாட்டில் தென் மாவட்டங்களில் குறிப்பாக சிவகங்கை, மதுரை, விருதுநகர், ராமநாதபுரம் மாவட்டங்களில் பெரிய பெரிய கூட்டமாக அங்கங்கே நம்ம விவசாய பெருமக்கள் எடுத்துக்கிட்டே போய் வளர்த்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த புலிக்குளம் இனம் வந்து பெரும்பாலும் ஜல்லிக்கட்டு, அதாவது காளை தழுவுதல்னு சொல்லுவாங்க, ஏறு தழுவுதல்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி பாரம்பரிய கலாச்சார விளையாட்டுக்காகத்தான் இது வரைக்கும் பயன்படுத்தப்பட்டு கொண்டு இருக்கிறது. இது பண்டைய காலம் தொட்டு ஒவ்வொரு ஆண்டும் அறுவடை காலத்தில், அதாவது நம்ம நெல் இதெல்லாம் போட்டு அறுவடை பண்ணுறோம் இல்லையா, அந்த அறுவடை காலத்தில் தமிழ்நாடு முழுவதும் நடத்தப்படும் ஒரு வீர விளையாட்டு இந்த ஜல்லிக்கட்டு அப்படின்றது. இந்த புலிக்குளம் மாடு வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதனுடைய சிறப்பம்சம் வலுவான கழுத்து, அதாவது தடிப்பான கழுத்து இருக்கும், நன்றாக வளர்ந்த கொம்பு, அதே மாதிரி குறுகிய கால்கள், வலிமையான உடல் அமைப்பு, சீற்றமான குணம், கடுமையான தோற்றம், பாயக்கூடிய தன்மை மற்றும் வீரியமான வெளிப்பாடு, இந்த குணாதிசயத்தை வந்து இந்த புலிக்குளம் மாடு கொண்டிருக்கிறதுனால ஜல்லிக்கட்டுக்கு வந்து இந்த இனம் வந்து ரொம்ப பொருத்தமானதாக இருக்குது. இது வந்து இப்போ சமீப காலங்களில் இந்த புலிக்குளம் இனத்தோட மாடுகளுடைய எண்ணிக்கை பார்த்திங்கன்னா எல்லா இடத்துலையுமே குறைஞ்சிக்கிட்டே வருது. இந்த எண்ணிக்கை வந்து நாளடைவில் குறைஞ்சிட்டே போகும்போது இந்த புலிக்குளம் மாடுகளுடைய இனம் அழிந்து விடுமோ என்ற அச்சத்தின் அடிப்படையில் இதை பாதுகாக்க வேண்டும் என்ற பொறுப்போடு எங்களுடைய தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழகமும் நமது தமிழ்நாடு அரசும் இணைந்து NADP அப்படின்ற ஒரு திட்டத்தை வந்து செயல்படுத்தினாங்க. இந்த NADP அந்த திட்டம் அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா சுமார் 2 கோடி செலவில் சிவகங்கை மாவட்டத்தில் மானாமதுரை தாலுகாவில் மாங்குளம் என்ற கிராமத்தில் புலிக்குளம் மாட்டின ஆராய்ச்சி நிலையம் என்ற இந்த நிறுவனத்தை நிறுவுவதற்காக நடவடிக்கை எடுத்து ஆரம்பிக்கப்பட்ட ஒன்று. இதனுடைய ஆரம்ப பணி பார்த்தோம்னா 2017 தொடங்கப்பட்டு முதல்கட்ட பணிகள் நிறைவடைஞ்சதுக்கு அப்புறமா 2019 இதனுடைய நிலையம் செயல்பட தொடங்கியது. இது எதுக்காக இந்த இது ஆரம்பிக்கப்பட்டது, இதனுடைய நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, முதலாவதாக இந்த பூர்வீக புலிக்குளம் மாட்டு இனத்தை மையமாக கொண்டு ஒரு கூட்டத்தை நிறுவுறது. இரண்டாவதாக ஒன்று பார்த்தோம்னா இதனுடைய இந்த புலிக்குளம் மாட்டு இனத்தோட மரபணு வளத்தை பெருக்கிறது, அதோட இந்த இனத்தை வந்து பரப்புறது. மூன்றாவதாக இந்த நிறுவனம் புலிக்குளம் மாட்டின ஆராய்ச்சி நிலையம் மற்றும் புலநிலைகளில், அதாவது அங்கங்கே இடங்களில் வளரக்கூடிய புலிக்குளம் மாடுகளை அந்த இனத்தை அழிய விடாமல் பாதுகாக்கிறது. இந்த 3 நோக்கங்களின் அடிப்படையில் வைத்துத்தான் இந்த சிவகங்கை மாவட்டத்தில் உள்ள மானாமரை என்ற இடத்தில் புலிக்குளம் மாட்டின ஆராய்ச்சி நிலையம் ஒன்று நிறுவப்பட்டு இந்த புலிக்குளம் மாட்டினத்தினுடைய இனங்களை அழிய விடாமல் பாதுகாக்கிறதுக்காக இந்த நிலையம் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த நிலையத்தினுடைய தற்போதைய நிலை அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த புலிக்குளம் மாட்டின ஆராய்ச்சி நிலையம் சுமார் 44 ஏக்கர் பரப்பளவில் இது அமைக்கப்பட்டிருக்கு. இதனுடைய நிர்வாக கட்டிடம், அப்புறம் 2 பெரிய மாட்டு கொட்டகைகள், 1 காளை கொட்டகை, அதாவது 2 மாட்டு கொட்டகை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பெட்டை மாடுகள் சொல்கிறோம் இல்லையா, அதுகளுக்காக பெரிய மாட்டு கொட்டைகள், அதே மாதிரி இந்த காளைகளுக்காக வேண்டிய தனி கொட்டகை, அதிலிருந்து பெறப்படக்கூடிய கன்றுகளுக்கான 1 கொட்டகை, அதைத் தொடர்ந்து தீவனத்தை, அதாவது கலப்பு தீவனத்தை சேமித்து வைக்கக்கூடிய 1 கிடங்கு இருக்குது. அதே மாதிரி உலர் தீவன கூடம், உலர் தீவனம்னு சொல்கிறோம்னா இந்த வைக்கோல், சோளத்தட்டை, கம்மந்தட்டை இதெல்லாம் இருக்கு இல்லையா, ஈரப்பதம் இல்லாததை இதை வந்து சேமித்து வைத்து எங்களுடைய இந்த புலிக்குளம் மாட்டினக்களுக்கு தீவனமாக அதை நான் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அதே மாதிரி 30,000 லிட்டர் கொள்ளளவு கொண்ட 1 மேல்நிலை நீர்த்தொட்டி ஒன்று அமைக்கப்பட்டு சுமார் 4 ஏக்கர் பரப்பளவில் இந்த நிர்வாக கட்டணம், மற்ற கட்டிட அமைப்புகள் எல்லாம் இருக்கிறது. இதில் மற்ற இடங்களில், நம்ம ஊர்களில், மற்ற புலநிலைகளில் இந்த புலிக்குள மாடுகள் வந்து மேய்ச்சல் முறையில் வளர்க்கப்பட்டு வருகின்றன. எங்கள் நிலையத்தில் மேய்ச்சலோட கொட்டகைக்கில், அதாவது காலையிலேருந்து

மேய்ச்சலுக்கு போயிருது மாடு. போயிட்டு அங்க போய் பசுந்தீவனத்தை தீவனத்தாய் உட்கண்டு மீண்டும் கொட்டகைக்கு திரும்புகின்றன. கொட்டகைக்கு திரும்பும் போது அதற்கு வேண்டிய கலப்பு தீவனம், அதாவது அடர் தீவனத்தை அளிக்கப்பட்டு புல் வெட்டும் கருவி பசுந்தீவனத்தை எல்லாம் சிறு சிறு துண்டுகளாக வெட்டி இந்த எங்களுடைய புலிக்குள மாடுகளுக்கு தீவனமாக அளிக்கிறோம். அதே மாதிரி உலர் தீவனம் என்ற முறையில் வைக்கோல்கள் தீவனமாக கொடுத்து வருகிறோம். இதனுடைய இயற்கை வாழ்விடத்தை, புலிக்குளம் மாட்டினத்தினுடைய இயற்கை வாழ்விடத்தை பாதுகாக்கிறதுக்காக சுமார் 18 ஏக்கர் நிலம் வந்து சுழற்சி முறையில், அதாவது வந்து நம்ம மேய்ச்சல் நிலங்கள்லேயே இதை அப்படியே விட்டோம்னா எல்லா மேய்ச்சல் நிலங்களையுமே மேய்ஞ்சிருச்சுன்னா அது அதுக்கு அடுத்த நாள் வந்து அதுக்கு வேண்டிய பசுந்தீவனங்கள் கிடைக்காது. ஸோ அதனால் என்ன பண்ணுறோம்னா ஒவ்வொரு இடமா பிரித்து அதை சுழற்சி அடிப்படையில் மேய்ச்சலுக்கு அதை அனுப்புகிறோம். அப்படி அனுப்புறதுனால மாடுகளுக்கு வந்து தினந்தோறும் அதுக்கு வேண்டிய பசுந்தீவனங்கள் அதுக்கு கிடைக்கிறதுக்கு மாதிரி அதை அமைத்து ஒரு அதுக்கு கிடைப்பதற்கு திட்டமிடப்பட்டு அதை செயல்படுத்தி கொண்டிருக்கிறோம். எங்களுடைய புலிக்குளம் மாட்டின ஆராய்ச்சி நிலையத்தின்படி இதில் மொத்த புலிக்குளம் மாடுகளினுடைய எண்ணிக்கை 101. இதில் வயது வந்த காளை மாடுகள், அந்த புலிகாலைன்னு சொல்கிறோம் இல்லையா, அது வந்து ஒரு 5 காளைகள் இருக்கிறது. அதே மாதிரி வயது வந்த பசுமாடுகள், அதாவது இனப்பெருக்கத்துக்கு தகுதி அடைந்த பசுமாடுகள் 74 எண்ணிக்கையில் இருக்கின்றன. அதே போல் இளம் காளைகள் 6 எண்ணிக்கையில் இருக்கின்றன. இளம் பசுக்கள் 16 எண்ணிக்கையில் இருக்கின்றன. மொத்தம் வந்து 101 இன்றைய நிலவரப்படி எங்களுடைய புலிக்குளம் மாட்டின் ஆராய்ச்சி மையத்தில் மொத்த மாடுகளுடைய எண்ணிக்கையாகும். இந்த நிலையத்தில் வந்து பார்த்திங்கன்னா இதுவரைக்கும் நாங்கள் 155 கன்றுகள், அதாவது காளை கன்றுகள், பெட்டை கன்றுகள் வந்து நாங்கள் இங்கே வந்து பிறந்திருக்கு. அந்த கன்றுகளை நாங்கள் வந்து காளை கன்றுகளை விவசாயிகளுக்கு, ஜல்லிக்கட்டு வளர்ப்போருக்கு, இது எல்லாம் வந்து இந்த காளை கன்றுகளையும் கிணறு கன்றுகளையும் நாங்கள் விற்பனை செய்து கொண்டிருக்கிறோம். ஆராய்ச்சியின் மூலமாக இந்த மாட்டின நிலை ஆராய்ச்சி நிலையத்தின் மூலமாக சிறந்த காளை கன்றுகளை உற்பத்தி செய்து பொதுமக்களுக்கு, விவசாயிகளுக்கு ஜல்லிக்கட்டு வளர்ப்பதற்கு வழங்குவதன் மூலமாக இந்த புலிக்குளம் மாட்டின இனத்தை பாதுகாக்கும் பணியை எங்களுடைய இந்த ஆராய்ச்சி நிலையம் செயல்படுத்தி உறுதி செய்து கொண்டிருக்கின்றது. அதே போல மத்திய அரசினுடைய NBAGR என்று சொல்லக்கூடிய அந்த திட்டத்தின் வழிகாட்டுதலின்படி அடிப்படையில் எங்களுடைய நிலையத்தின் செயல் திட்டத்தின்படி குறைந்தபட்சம் 100 இனப்பெருக்க தகுதி கொண்ட பசுமாடுகள் இங்கு வளர்த்து கொண்டு இருக்க வேண்டும். எனவே இந்த நிலையத்தில் காளை கன்றுகள் மட்டுமே இப்போது விற்பனை செய்வதற்காக திட்டமிடப்பட்டு செயல்படுத்தி கொண்டிருக்கின்றோம். அடுத்ததாக இங்கு மாட்டின, புலிக்குளம் மாட்டின ஆராய்ச்சி நிலையத்தில் கொஞ்சம் ஆராய்ச்சி எல்லாம் நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அந்த ஆராய்ச்சி செயல்பாடுகள் என்னென்ன அப்படின்னா, இங்கு மேற்கொள்ளப்படும் ஆராய்ச்சி நடவடிக்கைகள் மற்றும் அவற்றின் தகவல்களை பொதுமக்களுக்கு பரப்பி கொண்டிருக்கின்றோம். அதாவது இந்த புலிக்குளம் மாட்டு இனத்தினுடைய அந்த மாட்டு இனத்தினுடைய சிறப்பம்சம் என்ன, அதனுடைய மரபணு எப்படி இருக்குது, அதனுடைய குணாதிசயங்கள் எப்படி இருக்குது அப்படின்றத நாங்கள் ஆராய்ச்சி பண்ணி இந்த புலிக்குளம் மாடுகளுடைய எண்ணிக்கை அதிகரிக்கிறதுக்காக வேண்டி நாங்கள் எங்களுடைய மையத்தின் மூலமாக விவசாயிகளுக்கு, ஜல்லிக்கட்டு வளர்ப்பவர்களுக்கு உதவி கொண்டிருக்கின்றோம். புலிக்குளம் மாடுகளுடைய குறித்த தகவல் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்குது. அதைத்தான் வந்து நம்ம பதிவு பண்ணியிருக்கோம் ஏற்கனவே. அப்போ ஆராய்ச்சி வந்து அதிக அளவில் இதில் வந்து ஈடுபடலை அப்படின்றதுனால நாங்கள் எங்களுடைய ஆராய்ச்சி நிலையத்தின் மூலமாக ஆராய்ச்சி பணிகள் எல்லாம் மேற்கொள்ளப்பட்டு தொடர்ந்து செயல்படுத்தி கொண்டிருக்கின்றோம். அதன் அடிப்படையில் பார்த்தோம்னா ஒரு PhD முனைவர் பட்ட மாணவர் ஆய்வு செஞ்சு அதற்கு வேண்டிய ஆராய்ச்சி திட்ட அறிக்கையை சமர்ப்பித்திருக்கிறார். அதுபோல் 2 முதுகலை பட்ட ஆய்வுகள், அதாவது MVSC மாஸ்டர் ஆஃப் வெட்டினரி சயின்ஸ்னு சொல்லுவோம், முதுகலை பட்ட படிப்பு அதுவும் படித்து அதனுடைய ஆராய்ச்சி திட்ட அறிக்கை செயல்படுத்தப்பட்டு நிறைவு செய்யப்பட்டுள்ளன. இது ஒரு பக்கம் செயல்படுத்தி கொண்டு இருந்தாலும் எங்களுடைய பண்ணைக்கு வந்து எங்களுடைய காளைகளுக்கு, அதே போல் பசுமாடுகளுக்கு, கன்றுகளுக்கு தேவையான பசுந்தீவனத்துக்கு வந்து நாங்கள் நிறையா பசுந்தீவன உற்பத்தி செயல்படுத்தி கொண்டிருக்கின்றோம். சுமார் 15 ஏக்கர் பரப்பளவில் நாங்கள் செயல்படுத்தி கொண்டிருக்கிறோம். அப்படி 15 ஏக்கர் பார்த்தீங்கன்னா இது எங்களுடைய ஆராய்ச்சி நிலையத்தினுடைய கால்நடைகளுக்கு மட்டும் இல்லை, அதுபோல் விவசாய பெருமக்கள், வெளியிலிருந்து வர்றவங்களுக்கு அவங்களுக்கு ஒரு முன்மாதிரி திட்டமாக செயல்படுத்தணும் அப்படின்னு சொல்கிறதுக்கு நாங்கள் செயல்படுத்தி கொண்டிருக்கிறோம். பொதுவாக பசுந்தீவனம் அப்படின்றது வந்து 4 வகையான பசுந்தீவனம், அதாவது தானிய வகை பசுந்தீவனம், பயிர் வகை பசுந்தீவனம், புல்வகை பசுந்தீவனம் மற்றும் மர வகை பசுந்தீவனம். இந்த 4 வகையான பசுந்தீவனம் பொதுவாகவே நமது விவசாயிகள், கால்நடை வளர்ப்போர், அது மாடாக இருந்தாலும் சரி ஆடாக இருந்தாலும் சரி, கண்டிப்பாக இந்த 4 வகையான பசுந்தீவனங்களை நம்ம உற்பத்தி செஞ்சு

நம்ம கால்நடைகளுக்கு கொடுக்கணும். அதே மாதிரி ஒரே வகையான பசுந்தீவனத்தை மாட்டுக்கோ ஆட்டுக்கோ கொடுத்து கொண்டு இருக்கக்கூடாது. அப்போ இந்த நான்கு வகையான பசுந்தீவனத்தில் ஏதாவது இரண்டு வகை எடுத்துக்கொண்டு நமது பண்ணையில் அதை வளர்த்து நம்ம கால்நடைகளுக்கு போட்டு வந்தோம்னா நல்ல திருப்தியான முறையில் கால்நடைகள் வளர்ந்து நமக்கு அதிக ஆடாக இருந்தால் அதிக இறைச்சி உற்பத்தியை கொடுக்கும், மாடாக இருந்தால் நமக்கு அதிக பால் உற்பத்தியை கொடுக்கும். அதே போதில் இந்த மாதிரி ஒரு மாதிரி பண்ணை மாதிரி நாங்கள் பசுந்தீவன பண்ணை ஒன்று நாங்கள் உற்பத்தி பண்ணி வைத்திருக்கிறோம். அதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம புல்வகை பசுந்தீவனத்திற்காக கோயம்புத்தூர் ஐந்து வகை பசுந்தீவனத்தை நாங்கள் போட்டிருக்கோம். அதே மாதிரி தானிய வகை பசுந்தீவனத்துக்காக கோயஃபஸ் 29, அதாவது கோயஃபஸ் 29 சொல்லுவாங்க தீவனச்சோல். ஸோ இதுக்கும் நாங்கள் வந்து பயிரிட்டு கொண்டிருக்கிறோம். ஹைபிரிட் சோளமும் நாங்கள் போட்டிருக்கோம் தானிய வகையில். அதே மாதிரி புல் வகையில் சூடான் புல் அப்படின்றத நாங்கள் போட்டிருக்கோம். அதே மாதிரி பயிர் வகை பசுந்தீவனத்தில் டெஸ்மாந்தஸ், அந்த குதிரை மசால் வேலி மசால் சொல்கிறோம் இல்லையா, ஸோ அந்த பயிர் வகை பசுந்தீவனமாக வேலி மசால் நாங்கள் போட்டிருக்கோம். அப்புறம் நிலக்கடலை பயிரிட்டிருக்கின்றோம். அப்புறம் மர

ஸோ இதுக்கும் நாங்கள் வந்து பயிரிட்டு கொண்டிருக்கிறோம். ஹைபிரிட் சோளமும் நாங்கள் போட்டிருக்கோம் தானிய வகையில். அதே மாதிரி புல் வகையில் சூடான் புல் அப்படின்றத நாங்கள் போட்டிருக்கோம். அதே மாதிரி பயிர் வகை பசுந்தீவனத்தில் டெஸ்மாந்தஸ், இந்த குதிரை மசால் வேலி மசால் சொல்கிறோம் இல்லையா, ஸோ அந்த பயிர் வகை பசுந்தீவனமாக வேலி மசால் நாங்கள் போட்டிருக்கோம். அப்புறம் நிலக்கடலை பயிரிட்டிருக்கின்றோம். அப்புறம் மர வகை பசுந்தீவனமாக அகத்தி சூபாபுல். இது தவிர மாடுகள் உணவு உண்ணக்கூடிய பசுந்தீவன மரங்களான அனைத்து மர வகைகளுமே எங்களுடைய புலிக்குளம் மாட்டின ஆராய்ச்சி மையத்தில் வளர்க்கப்பட்டு கால்நடைகளுக்கு தீவனமாக நாங்கள் கொடுத்துருக்கின்றோம். இது எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த பசுந்தீவன உற்பத்தி அப்படின்றது சுமார் 15 ஏக்கர் பரப்பளவில் நாங்கள் பயிரிடப்பட்டிருக்கிறோம். இது தவிர பார்த்தீங்கன்னா வேளாண் வனப்பகுதி அப்படின்னு சொல்லிட்டு அக்ரோஃபாரஸ்ட்ரி, இதுக்கும் வந்து நாங்கள் வந்து உற்பத்தி பண்ணியிருக்கோம். இந்த அக்ரோஃபாரஸ்ட்ரி திட்டத்தின் கீழே வேளாண் காடுகள் அப்படின்ற திட்டத்தின் கீழே மேய்ச்சல் நிலம் ஒன்று நாங்கள் உருவாக்கியிருக்கோம். இது முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா தீவன மரங்கள். இது எல்லாம் பார்த்தீங்கன்னா அதிகப்படியான பசுந்தீவனமும் அதுலேருந்து வரக்கூடிய அந்த கோ5லேருந்து தீவன கரணைகள், இது எல்லாம் என்ன பண்ணோம்னா தேவையுள்ள கால்நடை வளர்க்குற விவசாய பெருமக்களுக்கு நாங்கள் இதை விற்பனையாக கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அதே மாதிரி தேவையான பசுந்தீவனங்கள் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு மட்டும் இல்லை, எங்களுடைய பண்ணைக்கு மட்டும் இல்லை, வெளியில் விவசாயிகள் வந்து அந்த புல்லை வந்து வெட்டி கொடுங்க சார் அப்படின்னு கேட்டாங்கன்னா எங்களுடைய தீவன புல் வெட்டும் கருவி மூலமாக இதையெல்லாம் சிறு சிறு துண்டுகளாக வெட்டி அதையும் நாங்கள் விவசாயிகளுக்கு நாங்கள் இதை விற்பனை செய்து கொண்டிருக்கின்றோம். பசுந்தீவன உற்பத்திக்காக நீர் தெளிப்பான்கள், நம்ம சொல்கிறோம் இல்லையா அந்த நீர் தெளிப்பான்றது இந்த ரெயின்கன், அந்த இதை வந்து நாங்கள் வந்து வச்சுருக்கோம். இதை வந்து ஃபுல்லாக வந்து செயல்படுத்தி கொண்டிருக்கின்றோம். அதுபோல் இந்த கால்நடைகளிலிருந்து எங்களுடைய புலிக்குளம் மாட்டினத்திலிருந்து கிடைக்கக்கூடிய கழிவுகள், இது ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ இந்த கால்நடை கழிவுகளில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஏற்கனவே வந்து கிராஸ்பிரட் அனிமல்ஸில் கலப்பின மாடுகள்லேருந்து நிறைய மண்புழு உற்பத்திலாம் வந்து நிறையா பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதெல்லாம் அங்கங்கே உரமாக வந்து நம்ம போட்டுக்கிட்டு இருக்கோம். ஏன் நம்ம புலிக்குளம் மாடு நாட்டு மாட்டோட சாணத்திலிருந்து அதை மண்புழு ஒரு உற்பத்தி வந்து ஏன் பண்ணக்கூடாது, அதை விவசாயிகளுக்கு வந்து கொடுக்கலாம் அப்படின்ற ஒரு அடிப்படையில் எங்களுடைய நிலையத்தில் புலிக்குளம் மாட்டு சாணத்தை பயன்படுத்தி மண்புழு உரம் ஒன்று தயாரித்து சுமார் 10 அறைகளாக பிரிக்கப்பட்டு இதில் வந்து எர்சினியா ஃபிட்டிடியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மண்புழு இனத்தை வந்து அதில் போட்டு அதிலிருந்து மண்புழு உரம் தயாரிக்கப்பட்டு எல்லா விவசாயிகளுக்கும் விற்பனை பண்ணிக்கிட்டு இருக்கோம் நாங்கள். அதே மாதிரி வேளாண் காடுகளுடைய வன அமைப்பு, இந்த அக்ரோஃபாரஸ்ட்ரி ஸ்கீமு மட்டும் இல்லை, இது தவிர நம்மளுடைய ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் வனத்துறை இருக்கு இல்லையா, தமிழ்நாடு அரசுடைய வனத்துறை, அவங்களுடைய அந்த அதிகாரிகளுடைய உதவியோடு சுமார் 100க்கும் மேற்பட்ட தீவன மரங்கள் திட்டமிடப்பட்டு நட்டு வச்சுருக்கோம் நாங்கள். இந்த இதில் வந்து இதுக்கு இடையில் பார்த்திங்கன்னா மரங்களுக்கு இடையிலேயே நிறையா வந்து இந்த வேலி மசால் குதிரை மசால் இதுகள்லாம் வந்து விதைச்சி அதை எல்லாம் கட் பண்ணி நாம் சிறு சிறு துண்டுகளாக வந்து நம்ம கால்நடையில் கொடுத்துருக்கோம், வெளியிலையும் கொடுத்துருக்கோம். அப்போ எங்களுடைய இந்த புலிக்குளம் மாட்டின ஆராய்ச்சி நிலையம் அப்படின்றது வந்து புலிக்குளம் மாட்டினத்தை இங்கே பாதுகாத்து வைக்கிறது மட்டும் இல்லாமல் விவசாயிகளுக்கு வந்து பார்க்கக்கூடிய விவசாயிகளுக்கு ஜல்லிக்கட்டு வளர்ப்போருக்கு ஒரு முன்மாதிரி ஒரு ஆராய்ச்சி மையமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நாங்கள் நிறையா வந்து சேவைகள் செஞ்சுக்கிட்டு இருக்கோம் விவசாயிகளுக்கு. அதே மாதிரி வந்து ஜல்லிக்கட்டு வளர்ப்போருக்கு நாங்கள் வந்து நிறையா சேவைகள் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அதில் பார்த்தீங்கன்னா புலிக்குளம் காலைக்கன்றுகள் இருக்கு இல்லையா, காலைக்கன்றில் வந்து விற்பனை பண்ணுறோம். அப்புறம் மண்புழு உரத்தை வந்து விற்பனை பண்ணுறோம். அந்த புலிக்குளம் மாட்டோட சாணத்தை விற்பனை பண்ணுறோம். அதனுடைய சிறுநீரை விற்பனை பண்ணுறோம். அதனுடைய பால் எங்கள் கன்றுக்குட்டிக்கு வந்து குடித்தது போக மீதியை வந்து நாங்கள் விற்பனை பண்ணுறோம். அப்புறம் அதுலேருந்து அதே பசுந்தீவனத்தில் கிடைக்கக்கூடிய அந்த தீவன கரணைகள் அதை வந்து விற்பனை பண்ணுறோம். அதே மாதிரி கோஃபை வந்து கட் பண்ணி அதை சிறு சிறு துண்டுகளாகவும் நாங்கள் விற்பனை பண்ணுறோம். அது தவிர நாங்கள் கால்நடை மருத்துவர்கள் இருக்காங்க இல்லையா, சிவகங்கை மாவட்டத்தில் பணிபுரிக்கக்கூடிய கால்நடை மருத்துவர்கள், கால்நடை ஆய்வாளர்கள், அப்புறம் அரசினுடைய திட்ட பயனாளிகள் நிறையா பல்வேறு திட்டத்திலிருந்து வரக்கூடிய நம்ம மகளிர் சுய உதவிக்குழுந்து வருவாங்க. அதேமாதிரி செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட்டு சுய வேலைவாய்ப்புக்காக வருவாங்க. அப்புறம் ஸ்கில் டெவலப்மெண்ட்டு அதுக்காக வருவாங்க. அவங்களுக்கு எல்லாம் வந்து நாங்கள் பயிற்சியெல்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இதெல்லாம் வந்து நாங்கள் எங்களுடைய இதில் வழங்கக்கூடிய சேவைகள். இப்போ இந்த வருஷத்துக்கு நாங்கள் வந்து விற்பனை பண்ணுறதுக்காக வந்து ஒரு ப்ரைஸ் ஃபிக்சேஷன் கமிட்டி அப்படின்னு ஒன்று போட்டு அதை வந்து நிறையா விவசாயிகளுக்கு ஜல்லிக்கட்டு வளர்ப்போருக்கு காளைகள் அந்த சிறுநீர் எல்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா புலிக்குளம் மாட்டினுடைய சிறுநீர் வந்து பார்த்தீங்கன்னா 1 லிட்டர் வந்து 5 ரூபாய்க்கு இந்த 2026-27 இந்த ஆண்டில் 5 ரூபாய்

0: ரூபாய்க்கு நாங்கள் விற்கிறதா திட்டமிட்டிருக்கோம். அதே மாதிரி மாட்டோட பால், புளிக்குளம் மாட்டோட பால் வந்து 50 ரூபாய்க்கு 1 லிட்டர் பால் கொடுக்கறதா நாங்கள் திட்டமிட்டிருக்கோம். அதே மாதிரி பசுந்தீவன உற்பத்தி 1 கிலோவுக்கு வந்து பசுந்தீவனம் வந்து 4 ரூபாய், 1 கிலோ வந்து 4 ரூபாய்க்கு விற்பனை பண்ணுறதா இது பண்ணியிருக்கோம். அந்த புல்லுகளை வந்து வெட்டி அதை துண்டுகளாக நறுக்கி அதை விற்பனை பண்ணுனா 1 கிலோவுக்கு வந்து 10 ரூபா நாங்கள் வந்து ரேட்டு ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி வெர்மி கம்போஸ்ட், மண்புழு உரம் இருக்கு இல்லையா, இது வந்து நர்சரிக்கு பயன்படுத்துறதுக்கு வாங்கிட்டு போவாங்க ஒரு சில பேர், இந்த பூச்செடிகள் வளர்க்குறதுக்கு இது இருக்கலாம். அப்போ அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 1 கிலோவுக்கு வந்து 13 ரூபாய்க்கு வந்து நாங்கள் விற்பனை பண்ணுறோம். அதே இது வந்து விவசாயிகள் நம்ம இதில் வந்து போடணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சாங்கன்னா அவங்களுக்கு வந்து விவசாயிகளுக்கு வந்து 1 கிலோ வந்து 10 ரூபாய்க்கு கொடுக்குறோம் மண்புழு உரம். அதே மாதிரி 5 ஃபாடர் ஸ்லிப்பு, அதை புல் கரணை, அது ஒரு கரணை வந்து பார்த்திங்கன்னா 1 ரூபா 50 பைசா அதுக்கு நாங்கள் கொடுத்துருக்கோம். அதே மாதிரி காளை கன்று, 6 மாத வயதுக்கு உள்ள காளை கன்றுக்கு 7000 ரூபா மதிப்பு நாங்கள் வச்சுருக்கோம். அதே மாதிரி காளை கன்றுக்குட்டி 6 மாதம் முதல் 9 மாதம் வயதுடைய கன்றுக்குட்டிக்கு 9000 ரூபாய் நாங்கள் விலை நிர்ணயம் வைத்திருக்கிறோம். அதுபோல் காளை கன்றுக்குட்டி 10 மாதம் முதல் 12 மாதம் வரைக்கும் வயது உள்ள கன்றுக்குட்டியை வந்து 10000 ரூபாய்க்கு நாங்கள் விற்பனை பண்ணுறோம். காளை பொலிகாலை இருக்கு இல்லையா, ஸோ பொலிகாலை வந்து கரெக்டாக 1 வருஷத்துலேருந்து 1.5 வருஷம் வயது வரைக்கும் உள்ள பொலிகாலைக்கு 13000 ரூபாய் வந்து நாங்கள் விலை நிர்ணயம் வைத்திருக்கிறோம். அதே மாதிரி பொலிகாலைக்கு 1.5 வருஷத்துலேருந்து 2.5 வருஷம் வரைக்கும் அந்த வயதுக்கு வேண்டிய விலை நிர்ணயம் வந்து பார்த்திங்கன்னா 13000 ரூபா நாங்கள் கொடுத்துருக்கோம். அதுக்கு மேலே உள்ள பொலிகாலைகளுக்கு 20000 ரூபா வந்து நாங்கள் வச்சுருக்கோம். அதற்கு மேலே 31 மாதத்துலேருந்து 42 மாதம் வரைக்கும் உள்ள காளைகளுக்கு 30000 ரூபா வந்து நாங்கள் விலை நிர்ணயம் வைத்திருக்கிறோம். அதுபோல் ஒரு 4 மாதங்கள் கழித்த பெரிய புலிகாலைகளாக இருந்தால் அதுக்கு வந்து 40000 வந்து நாங்கள் வந்து விலை நிர்ணயம் வச்சுருக்கிறோம். இது இல்லாமல் கிடேரி கன்றுக்குட்டி, ஒரு சில பேர் கிடேரி கன்றுக்குட்டி விவசாயிகள் வந்து கேட்டு வருவாங்க. அதே மாதிரி ஜல்லிக்கட்டு காளை வளர்ப்போரும் வந்து வாங்கிட்டு போகிறாங்க. அது கிடேரி கன்றுக்குட்டி வந்து பார்த்திங்கன்னா 6 மாதத்துக்கு உள்ள அதனுடைய விலை வந்து 6000 ரூபாய். இதே கிடேரி கன்றுக்குட்டி 6 மாதத்துலேருந்து 1 வருஷம் வரைக்கும் அந்த வயது உள்ள கிடேரி கன்றுக்குட்டி 9000 ரூபாய். அதே மாதிரி கிடேரி கன்றுக்குட்டி 1 வருஷத்துலேருந்து 2 வருஷம் வரைக்கும் 11000 ரூபாய். 2 வருஷத்துலேருந்து 3 வருஷம் வயது வரைக்கும் அதுக்கு 13000 ரூபாய் விலை நிர்ணயம் எங்களுடைய புலிக்குளம் மாட்டின ஆராய்ச்சி நிலையத்தில் நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணி விவசாயிகளுக்கு விற்பனையாக கொடுத்துருக்கோம். இதே கிடேரி மாடு 3 மாதத்துக்கு மேலே வயது உள்ள மாடுகளுக்கு 16000 ரூபாய் வந்து நாங்கள் விலை நிர்ணயம் வச்சுருக்கோம். இது தவிர குறிப்பாக இந்த ஆண்டு முதல் எங்களுடைய புலிக்குளம் மாடுகள் கிடேரி மாடுகளை நாங்கள் செயற்கை முறை கருவூட்டல் பண்ணாமல் இயற்கை முறை கருவூட்டல்லையே புலிகாலைகளை, தரமான புலிகாலைகளை வைத்து அதை சினைப்படுத்தி விவசாயிகளுக்கு விற்பனை பண்ணுறோம். ஸோ இது வந்து 18000 ரூபா நாங்கள் கொடுக்குறோம். அதே போல் எங்கள்கிட்ட இருக்கக்கூடிய உரங்கள் இருக்கு இல்லையா, மாட்டோட சாணம், இது வந்து 1 டன்னுக்கு 2000 ரூபா என்ற மதிப்பீடில் விவசாயிகளுக்கு எல்லாம் நாங்கள் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஸோ இதுதான் வந்து எங்களுடைய மானாமதுரையில் சிவகங்கை மாவட்டத்தில் இந்த புலிக்குள மாட்டின ஆராய்ச்சி நிலையம் கடந்த 2019 முதல் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த நிலையம் விவசாயிகளுக்கு, ஜல்லிக்கட்டு வளர்ப்போர்களுக்கு மற்றும் அனைத்து பெருமக்களுக்கும் இது நல்ல முறையில் சீரோடும் சிறப்போடும் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த நிலையத்தை கண்டிப்பாக ஒவ்வொரு விவசாயியும், அதே போல் ஒவ்வொரு ஜல்லிக்கட்டு வளர்ப்போரும் இந்த நிலையத்திற்கு வந்து பார்வையிட்டு எங்களிடம் உள்ள இந்த காளைக்கன்றுகளையும் கிடேரி கன்றுகளையும் அதுபோல் நாங்கள் விற்பனை செய்யும் அனைத்து பொருட்களையும் நீங்கள் வாங்கி சென்று பயனடையலாம். அதே போல் நாங்கள் இங்கே ஆராய்ச்சி நிலையத்தில் கால்நடைகள் எப்படி வளர்க்க வேண்டும், அதுக்கு எப்படி எந்த முறையில் தீவனம் போட வேண்டும், அதே போல் எந்த முறையில் பசுந்தீவனம் இட வேண்டும் என்ற முறையையும் நாங்கள் செயல்படுத்தி கொண்டிருக்கிறோம். அதற்கு வேண்டிய பயிற்சிகளும் நாங்கள் இங்கு கொடுத்து கொண்டிருக்கிறோம். இதை நல்ல முறையில் விவசாயிகள் மற்றும் ஜல்லிக்கட்டு காளை வளர்ப்போர் நல்ல முறையில் பயன்படுத்தி கொள்ளும்படி எங்கள் நிலையத்தின் சார்பாகவும், தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழகத்தின் சார்பாகவும் உங்களை எல்லாம் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.
1: இதுவரை புலிகுளம் மாட்டின வளர்ப்பு குறித்த தகவல்களை வழங்கினார் சிவகங்கை மாவட்ட புலிகுளம் மாட்டின ஆராய்ச்சி நிலைய பேராசிரியர் முனைவர் வி பழனி

இனி வேளாண் தகவல்கள். வாழை சாகுபடியில் கோடை காலத்தில் மேற்கொள்ள வேண்டிய மேலாண்மை உத்திகள். கோடை வெயில் காலங்களில் பாசன தண்ணீர் மண்ணில் கீழ் நோக்கி ஊடுருவுவதை விட நீராவியாதல் மூலம் மேல் நோக்கிய நகர்வு அதிகமாக இருக்கும். இந்த நிலையில் தண்ணீரானது நிலத்தின் மேற்பரப்பை அடைந்தவுடன் அது நீராவியாகி காற்றில் கலந்துவிடும். அதே நேரத்தில் தண்ணீருடன் சேர்ந்து வந்த உப்புக்கள் மண்ணின் மேற்பகுதியில் தங்க ஆரம்பிக்கும். இவ்வாறு சிறுக சிறுக உப்பின் அடர்வு அதிகரிப்பதால் வாழை மரத்தின் வேர்பகுதியில் உள்ள மண்ணில் காரத்தன்மையும் கலர்தன்மையும் அதிகரிக்கும். இதனால் வாழை மரங்களில் அடி இலைகளில் இலையோர கருகல் ஏற்படும். இதனால் வாழை மரத்தின் வளர்ச்சி பாதிக்கப்பட்டு மகசூல் 20% வரை குறைய வாய்ப்புள்ளது. இதை தவிர்ப்பதற்கு வாழை மரத்தின் வரிசைக்கு இணையாக 1 அடி ஆழம் கொண்ட நீண்ட சேனல் எடுத்து நிலத்தில் பாசன தண்ணீரின் மட்டம் சற்றே

ஓரடி ஆழத்திற்கு தணியும்படி அமைக்க வேண்டும். இதனால் வாழை மரத்தின் வேர்பகுதியில் படிந்துள்ள உப்புக்கள் கீழிறங்கும் தண்ணீருடன் கரைந்து சுமார் ஒரு அடி ஆழத்திற்கு இறங்கும். இதனால் வாழை மரத்தின் வேர்பகுதியில் உப்புக்களின் அடர்வு குறையும். இதனால் வாழை இலை கருகல் குறைய வாய்ப்புள்ளது. வேளாண் தகவல்கள் கேட்டோம். வேளாண் பழமொழி சிந்தனை. நன்னிலம் கொழிஞ்சி, நடுநிலம் கரந்தை, கடை நிலம் எருக்கு. வேளாண் பழமொழி சிந்தனை கேட்டோம். நிறைவாக விடை பெறுமுன், ரசாயன களைக்கொல்லி மண் வளத்தை குறைக்கும், இயற்கை களைக்கொல்லி மண் வளத்தை பாதுகாக்கும். விடை பெறுமுன் கேட்டோம். இத்துடன் நிறைவு பெறுகிறது இன்றைய மண்ணும் மணியும்.

0: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கிறீங்க?
1: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்குறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம் இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
3: சேவை செய்திகள். உங்க ஊர் கோவில்கள், தேவாலயங்கள், மசூதிகளில் நடைபெறும் சிறப்பு நிகழ்வுகளை மதுரை வானொலியின் சேவை செய்திகள் பகுதிக்கு அனுப்பலாம். நிலைய இயக்குனர், ஆல் இண்டியா ரேடியோ மதுரை வானொலி நிலையம், சேவை செய்திகள் பகுதி, சின்ன சொக்கிக்குளம், மதுரை 2 என்ற முகவரிக்கு உங்கள் ஊரில் நடைபெறும் சிறப்பு முகாம் மற்றும் நிகழ்வுகளை அனுப்பலாம்.
4: தொடர்வது செய்தி அறிக்கை, சென்னை அஞ்சலாக.

பானர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் இதனை தெரிவித்துள்ளார். ரயில்வே, உற்பத்தி, பசுமை தொழில்நுட்பம் மற்றும் வாகன தொழில் துறையில் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்து விரிவாக விவாதிக்கப்பட்டுள்ளதாக பிரதமர் அதில் குறிப்பிட்டுள்ளார். ஐரோப்பிய யூனியன் உடனான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் இரு நாடுகளுக்கு இடையேயான நல்லுறவுக்கு மேலும் உத்வேகம் அளிக்க உதவிடும் என்றும் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். நடுத்தர வர்க்கத்தினரின் நலனுக்காக மத்திய அரசு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தியுள்ளதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இதனை தெரிவித்துள்ள அவர், வரி சலுகைகள் அறிவிக்கப்பட்டதை சுட்டிக்காட்டியுள்ளார். பிரதமரின் வீட்டு வசதி திட்டத்தின் கீழ் 1 கோடிக்கும் மேற்பட்ட வீடுகள் கட்டப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். உடான் திட்டம் நடுத்தர வர்க்கத்தினரின் விமான பயண கனவை நனவாக்கியுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். இதேபோல் வந்தே பாரத், நமோ பாரத் போன்ற ரயில் சேவைகளும் நடுத்தர வர்க்கத்தினரின் நலனை கருத்தில் கொண்டு அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் திரு அமித்ஷா அதில் குறிப்பிட்டுள்ளார். நாட்டின் பொருளாதாரம் வலுவாக உள்ளதாக மத்திய தொழில் மற்றும் வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இது தொடர்பாக அவர் எழுதியுள்ள கட்டுரையில் சர்வதேச தரத்திற்கு இணையாக கட்டமைப்பு வசதிகள் மேம்படுத்தப்பட்டிருப்பதாக கூறினார். பெண்கள் அனைத்து துறைகளிலும் முத்திரை பதித்து வருவதாகவும் அவர் தெரிவித்தார். 81 கோடிக்கும் மேற்பட்டோருக்கு இலவச உணவு தானியங்கள் வழங்கப்பட்டு வருவதாகவும் அவர் கூறினார். உலகின் மிகப்பெரிய சுகாதார காப்பீட்டு திட்டத்தின் கீழ் 12 கோடி குடும்பங்களுக்கு 5 லட்சம் ரூபாய் வரை இலவச

மருத்துவ சிகிச்சை உறுதி செய்யப்பட்டிருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். மத்திய அரசின் இந்த சாதனைகள் தொடரும் என்றும் திரு பியூஷ் கோயல் அந்த கட்டுரையில் குறிப்பிட்டுள்ளார். நாட்டின் வளர்ச்சியில் தொழில்நுட்பம் முக்கிய பங்கு வகித்து வருவதாக பிரதமர் அலுவலக இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மத்திய அரசு கடந்த 12 ஆண்டுகளாக அறிவியல் ஆராய்ச்சி பணிகளுக்கு ஊக்கமளித்து வருவதாக தெரிவித்தார். அரசின் முக்கிய திட்டங்களில் தொழில்நுட்பம் ஒரு அங்கமாக திகழ்கிறது என்றும் அவர் கூறினார். மத்திய அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகள் காரணமாக உயிரி தொழில்நுட்பத்துறை இதுவரை இல்லாத அளவிற்கு வளர்ச்சி கண்டுள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். காலை உணவு திட்டம் 6 முதல் 8 வகுப்பு வரை பயிலும் மாணவர்களுக்கும் விரிவாக்கம் செய்யப்படும் என்று முதலமைச்சர் திரு விஜய் அறிவித்துள்ளார். இன்று சென்னையில் சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறையின் திட்டங்கள் குறித்து ஆய்வு மேற்கொண்ட பின்னர் இதற்கான அறிவிப்பை அவர் வெளியிட்டுள்ளார். முதல்கட்டமாக செப்டம்பர் 17 முதல் இந்த திட்டத்தை தொடங்க நடவடிக்கை மேற்கொள்ளுமாறு அதிகாரிகளுக்கு முதலமைச்சர் அறிவுறுத்தியுள்ளதாக மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி அருகே 3 வயது குழந்தை பாலியல் வன்கொடுமைக்குள்ளாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்ட சம்பவம் அதிர்ச்சி அளிப்பதாக உள்ளது என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், சிங்கப்பெண் படை அமைக்கப்பட்ட பின்னரும் பெண்கள் மற்றும் குழந்தைகளின் பாதுகாப்பு கேள்விக்குறியாகியுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். இந்த விவகாரத்தில் காவல்துறை உண்மையான குற்றவாளிகளை கண்டுபிடித்து கடுமையான தண்டனையை பெற்றுத்தர வேண்டும் என்றும் டாக்டர் எல் முருகன் வலியுறுத்தியுள்ளார். திமுக, அஇஅதிமுக, பிஜேபி, பாமக, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், அமமுக ஆகிய கட்சிகளும் இந்த சம்பவத்திற்கு கடும் கண்டனம் தெரிவித்துள்ளதோடு உண்மையான குற்றவாளிகளை கைது செய்து அவர்களை சட்டத்தின் முன் நிறுத்த வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளன. சென்னையில் மேற்கொள்ளப்பட்டு வரும் வெள்ளத் தடுப்பு பணிகளை விரைந்து நிறைவேற்றுமாறு நீர்வளத்துறை அமைச்சர் திரு ஆனந்த் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். இன்று சென்னையில் இது தொடர்பாக ஆய்வு மேற்கொண்டு அவர் பேசினார். பருவமழை முன்னேற்பாட்டு பணிகளையும் உரிய காலத்திற்குள் மேற்கொள்ளுமாறும் அமைச்சர் இக்கூட்டத்தில் வலியுறுத்தினார். உலக செஸ் திருவிழாவின் 5வது சுற்று ஆட்டத்தில் இந்தியாவின் இனியன் வெற்றி பெற்றார். மும்பையில் நடைபெற்ற இப்போட்டியில் கூடுதல் புள்ளிகளுடன் அவர் முதலிடத்தில் உள்ளார். ஆசிய கோப்பை பிரிட்ஜ் சாம்பியன் போட்டி கோவாவில் வரும் 21 தொடங்கி 27 வரை நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இப்போட்டியில் இந்தியா, தாய்லாந்து உள்பட 16 நாடுகளைச் சேர்ந்த 350 மேற்பட்டோர் பங்கேற்கின்றனர். உலகக்கோப்பை குத்துச்சண்டை போட்டி சீனாவின் குயாங்கில் இன்று தொடங்கியது. இந்தியா உள்பட 44 நாடுகளைச் சேர்ந்த 333 பேர் இதில் பங்கேற்றுள்ளனர். இப்போட்டியின் மகளிர் 54 கிலோ எடைப்பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் இந்தியாவின் பூனம் உஸ்பெகிஸ்தானின் அசீசா யாக்குபோவாவை 5-0 என்ற புள்ளிக்கணக்கில் வென்று காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறினார். செக் குடியரசில் நடைபெறவுள்ள குத்துச்சண்டை போட்டியில் பங்கேற்பதற்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம்.
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: ஆகாஷவாணி மதுரை மத்தியிலே 1269 கிலோ கிர்ச்சிலி நிகேட்டு ரசிகலாம் திரையிசை கானங்களை மதுரை தென்றலாக.

இனி தஞ்சம் மல்லிகை மஞ்சம் என்று.

0: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கிறீங்க?
1: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்குறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம் இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
3: உங்க உறவினர்கள், நண்பர்கள், பிரியமானவர்களுக்கு பிறந்த நாள், திருமண நாள் வாழ்த்து சொல்லணும், அல்லது உங்க வீட்டுல நடக்கக்கூடிய விசேஷங்களுக்கு வாழ்த்து சொல்லணும்னு ஆசைப்படுறீங்களா? உங்க ஆசையை நிறைவேற்றலாம். மதுரை வானொலியில் விளம்பர பிரிவுல பதிவு செய்வதன் மூலமா வாழ்த்து மட்டும் இல்லங்க, பிரியமானவர்களுக்கு பிடித்த பாடல்களையும் பரிசாக தரலாம். அணுக வேண்டிய முகவரி: நிலைய இயக்குனர், ஆல் இண்டியா ரேடியோ, விளம்பர பிரிவு, சின்ன சொக்கிக்குளம், மதுரை 2. தொலைபேசி எண் 0452 25 30 410.

0: சேவை செய்திகள். உங்க ஊர் கோவில்கள், தேவாலயங்கள், மசூதிகளில் நடைபெறும் சிறப்பு நிகழ்வுகளை மதுரை வானொலியின் சேவை செய்திகள் பகுதிக்கு அனுப்பலாம். நிலைய இயக்குனர், ஆல் இண்டியா ரேடியோ மதுரை வானொலி நிலையம், சேவை செய்திகள் பகுதி, சின்ன சொக்கிக்குளம், மதுரை 2 என்ற முகவரிக்கு உங்கள் ஊரில் நடைபெறும் சிறப்பு முகாம் மற்றும் நிகழ்வுகளை அனுப்பலாம்.
1: நேரம் 8:30.

0: ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம் அச்சாணி. வணக்கம் நேயர்களே, இன்றைய நமது நிகழ்ச்சியில் பெண்களுக்கான பிரத்யோக ஆடைகள் தயாரிக்கும் தொழில் முனைவோர் எம் பாலமுருகன் அவர்கள் பங்கு பெற்ற நேர்முகத்தின் சென்ற வார தொடர்ச்சியினை கேட்கலாம்.
1: சார், இப்போ வந்து நீங்கள் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, 20 பேர் வேலை பார்க்குறாங்க, உங்களுக்கும் ஒரு பொழுதுபோக்கு அம்சங்கள், உங்கள் குடும்பத்தோட நேரம் ஒதுக்கிறதுக்குலாம் டைம்லாம் இருக்குமா உங்களுக்கு? உங்களுடைய அனுபவம் எப்படி சார்?
2: சார், நான் காலையில் கம்பெனிக்குள்ள நுழைஞ்சிட்டேன் அப்படின்னு
1: சொன்னால் எத்தனை மணிக்கு சார்?
2: எங்களுடைய கம்பெனி டைம் பார்த்தீங்கன்னா 9:00 to 6:30. பட் நான் கம்பெனிக்கு காலைல மேக்ஸிமம் 6 to 6:30 கம்பெனிக்கு போயிருவேன், என்னுடைய ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிக்கிடுவேன். கம்பெனிக்குள்ள போயிட்டேன் அப்படின்னு சொன்னால் சாயங்காலம் 6:30 வரைக்கும் நான் ஒர்க்கை தான் பார்ப்பேன். 6:30 to 7:00 வீட்டுக்கு வரேன் அப்படின்னு சொன்னால் செருப்பு கழட்டும் போதே கம்பெனி மட்டும் கழட்டிடுவேன். சோபால போய் உட்காந்துன்னா டிவியை போடுவேன், வீட்டில் ஒரு பெட்டு இருக்கு அது கூட விளையாடுவேன், மனைவி கூட பேசிட்டு இருப்போம், அவ்வளோதான். அப்புறம் காலையில் எந்திரிக்கும் போது மனைவி டாட்டா சொல்லிட்டு கம்பெனிக்கு வந்துடுவேன்.
1: ரொம்ப சந்தோஷம். அதாவது பிசினஸையும் ஒரு பக்கம் பார்த்துருக்கீங்க, அதே நேரத்தில் உங்களுடைய சொந்த வாழ்க்கையிலயுமே கரெக்டா ரன் பண்ணி கொண்டு போறீங்க சார். இப்ப நம்ம பிசினஸ்ல முக்கியமான ஒன்று இந்த மெஷின்ஸ். இப்ப நிறைய பார்த்தா புது புதுமான மெஷின்ஸ் எல்லாம் வருது, நீங்க எப்படி சார் மெஷின்ஸ் எல்லாம் எங்க இருந்து ஆர்டர் போடுவீங்க?
2: சார், நம்ம எப்பயுமே திருப்பூர் தான், நம்மளுடைய ஒர்க்குக்கு தகுந்த மிஷின்ஸ் வந்து திருப்பூர்ல தான் கிடைக்கும். சோ நம்ம செகண்ட் ஹேண்ட்லயும் பார்த்து எடுக்கலாம், ஃப்ரெஷ்லயும் எடுக்கலாம். நான் மேக்ஸிமம் இது வரைக்கும் ஃப்ரெஷ்ல எடுத்தது இல்லை.
1: ஏன்?
2: நம்ம 20 வருஷம் அதுல இருந்ததுனால மிஷினோட கெபாசிட்டி என்ன, எவ்வளவு நாள் தச்சிருக்காங்க, இது சரி வருமா நமக்கு அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். செகண்ட்ல தான் இது வரைக்கும் எடுத்திருக்கோம். அடுத்த மூவ் ஃபர்ஸ்ட்டுக்கு போறதுக்கு இருக்கு, அது இன்னொரு ஆஃப்டர் ஒரு 6 மந்த்துக்கு அப்புறம் போலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஐடியாவில் இருக்கும்.
1: சார், இப்ப நம்மளுடைய டெக்ஸ்டைல் பிசினஸ்ல மிஷின்

0: ஒரு பிரதானமான ஒரு விஷயம். ஏன்னா இப்ப எல்லாமே மெஷினரி மேடா மாறிடுச்சு. இப்ப மெஷின்ஸ்ல ஏதோ ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா எப்படி சார் அதை சமாளிக்கிறீங்க?
1: சார் முன்னமெல்லாம் கிடையாது. இப்ப மதுரைக்குள்ளேயே மெக்கானிக்ஸ் நிறைய இருக்காங்க. திருப்பூர்ல வேலை பார்த்த மெக்கானிக்ஸ் இப்ப நிறைய பேர் மதுரைக்கே ஷிஃப்ட் ஆகி வந்துட்டாங்க. மதுரையில புற்றுவிசல் மாதிரி இப்ப கார்மெண்ட்ஸ் நிறைய செஞ்சுட்டு இருக்காங்க. ட்ராயரு, லோயர்ஸ், ஷர்ட் இப்படி எல்லாமே செஞ்சுட்டு இருக்காங்க. ஸோ மெக்கானிக்ஸ் நிறைய இருக்காங்க. பட் ரொம்ப தெளிவான மெக்கானிக்ஸ் நம்ம தான் தேடிக்கணும். ஒரு தடவை கூப்பிடுறோம், அவங்க சரியா பார்க்கலன்னா ரைட் ஓகே அடுத்ததை பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி. ஆனால் இருக்காங்க, இல்லைன்னு சொல்ல முடியாது. இல்லை கொஞ்சம் மேஜர் ஒர்க் வந்துருச்சுன்னா சிம்பிள் டக்குன்னு எடுத்துட்டு அதோட பிறப்பிடம் எங்க திருப்பூர், அங்கே போயிட்டோம்னா வேலை முடிஞ்சு. குறைஞ்சபட்சம் அதோட ரிப்பேரை பொறுத்து ஒரு நாள்லேயே முடியறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ரெண்டு நாள் ஆகும், ஒரு வாரமும் ஆகும். ரெண்டாவது அங்கே ஆல்ரெடி வெயிட்டிங்ல இருக்கும் மிஷின்ஸ்லாம், அதை முடிச்சு கொடுத்துட்டு தான் நமக்கு முடிச்சு கொடுப்பாங்க. ஒர்க்கர்ஸ் வந்து மிஷினை எப்படி பயன்படுத்துறாங்க, காலையில வந்தோன்னா ஏர் பிடிச்சிட்டு நீட்டா ஆயிலாம் போட்டு கரெக்டாக தைச்சிட்டு ஈவினிங் போறோமோ அதே மாதிரி ஏர் பிடிச்சி கிளீனாக வச்சுட்டு போயிட்டாங்கன்னா அது அது பாட்டுக்கு போயிட்டே இருக்கும். நம்ம வந்தோம், செஞ்சோம், போயிட்டோம், ஆயில் ஊத்த மறந்துட்டோம் அப்படின்னா அது அது வேலையை கட்ட தான் செய்யும். ஒர்க்கர்ஸ் மனசு வச்சா மட்டும்தான் மிஷினோட வேலைகள், வேலைப்பாடுகள், ரிப்பேர் குறையும்.
0: எந்த ஒரு ப்ராடக்ட் நம்ம தயாரிக்கிறோம் அப்படின்னா தயாரிக்கிறது எந்த அளவுக்கு முக்கியமோ அதே அளவுக்கு அதை நம்ம சேல்ஸ் பண்ணணும். ஏன்னா நம்ம மிஷின்ஸ் ஓடிக்கிட்டே இருக்கணும், பிசினஸ் ரன் ஆகிட்டு இருந்தா தான் நம்ம வந்து வேலை பார்க்கறவங்களுக்கு சம்பளம் கொடுக்க முடியும், நமக்கும் லாபத்தை எடுக்க முடியும். அந்த வகையில நீங்க வந்து உங்களுடைய பிசினஸ் ப்ராடக்ட் எல்லாம் வந்து எந்தெந்த ஊருக்குலாம் வந்து நீங்க சேல்ஸ் பண்ணிட்டு இருக்கீங்க?
1: ஆல் ஓவர் தமிழ்நாடு பண்ணிட்டு இருக்கேன். சென்னையில பழைய வண்ணாரப்பேட்டையில ஒரு பெரிய மார்க்கெட் இருக்கு, அங்க பண்ணிட்டு இருக்கோம். ஈரோட்டில் ஞாயிறு திங்கள் ரெண்டு நாளும் வந்து மார்க்கெட் போடுவாங்க, அங்கேயும் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இது போக தமிழ்நாடு ஃபுல்லாக டோர் டு டோர் நம்மளே டைரெக்டாக எடுத்து பண்ணிட்டு இருக்கோம்.
0: பெரிய பெரிய கடைகள் கேட்டாலும் அவங்கள்ட்ட கொடுத்துருவீங்க
1: சார்? கட்டாயம். பட் நம்ம அவங்களுடைய தேவைக்கு நம்மளால முடியுமா அப்படிங்கறத பார்த்து தான் பண்ணுவோம். இப்போ அவங்க வந்து ஒரு 2 லட்சம் 3 லட்சம் கேக்குறாங்க, அவங்கள்ட்ட இருந்து வந்து நமக்கு இத்தனை நாள்ல நமக்கு பணம் திரும்பி வருது, அதை நம்மளால சமாளிக்க முடியும் அப்படிங்கிற பட்சத்தை தான் கொடுப்போம். ஒரு பெரிய ட்ரேடா இருந்தாலும் அவங்க ஒரு பெரிய பேனரா இருந்தாலும் நம்மளுடைய கெபாசிட்டி என்னவோ அதுக்கு தகுந்த மாதிரி தானே பண்ண முடியும். அவங்க கேட்கறாங்கறதுக்காக நம்ம கொடுத்துட்டு சின்ன சின்ன டீலர் இறந்துட முடியாது. ஒருத்தருக்காக நம்ம 10 பேர் இழக்க முடியாது. ஸோ நம்மளுடைய கெபாசிட்டியும் அந்த அளவுக்கு தான் இருக்கும். நம்ம அளவுக்கு மாரி போகும்போது மறுபடியும் நம்ம வெளியே கடன் வாங்குற மாதிரி இருக்கும், அதுக்கு இன்ட்ரெஸ்ட் பே பண்ற மாதிரி இருக்கும். இப்படி நிறைய பிரச்சனைகள் சந்திக்கக்கூடியதா இருக்கும்.
0: முன்பணம் எதுவுமே வாங்காமையே மொத்தமா மேனுபேக்சரிங் பண்ணிடுவாங்க. ஆனா அந்த டீலர்ஸ் வந்து அந்த ஆர்டர் கொடுத்தவங்க என்ன பண்ணுவாங்கன்னா கடைசி டைம்ல குவாலிட்டி சரியில்லை, அது சரியில்லைன்னு சொல்லி ஆர்டர் கேன்சல் பண்ண கதையில நான் பாத்திருக்கேன் சார்.
1: கண்டிப்பா சார், நம்மளுடைய தொழிலை பொறுத்த வரைக்கும் முன்பணம் வாங்காமையும் பண்றாங்க. ஆனா முன்பணம் வாங்காம பண்ணும் போது ரொம்ப கவனமா இருக்கும்.
0: நீங்க எப்படி முன்பணம் வாங்குவீங்களா வாங்க மாட்டீங்களா?
1: நம்மளுடைய பொறுத்த வரைக்கும் எல்லாத்திலையும் முன்பணம் வாங்க முடியாது. ஹோல்சேல் பீப்பிள்ஸ் வந்து ஃபுல் அமௌண்ட்டுமே செட்டில் பண்ணிடுவாங்க, முன்பணங்கிறதே கிடையாது. ஹோல்சேல் பீப்பிள் வந்து வராங்க அப்படின்னு சொன்னா, இப்போ ஒரு 50,000 சரக்கு எடுக்கிறாங்க அப்படின்னு சொன்னா ஃபுல் செட்டில்மெண்ட் கொடுத்துட்டு தான் சரக்கு எடுத்துட்டு போவாங்க.
0: ஓ, அதாவது 50,000 உங்களுக்கு ஃபுல் அமௌண்ட் கொடுத்த பிறகு நீங்க வந்து
1: நம்ம டீசர்ட் டெலிவரி கொடுக்கறோம். அவங்களுடைய வருமானம் கிட்டத்தட்ட 80-85% வருமானம் வரும். ஸோ 50 கொடுத்து அவங்க 35 ரூபா வந்து சாலரியா எடுத்துருவாங்கிறது நம்பிக்கை அவங்களுக்கு இருக்கு. அதிகபட்சம் 10 நாளைக்குள்ள எடுத்துருவாங்க. சில நேரங்களில் சின்ன சின்ன ரீட்டைல் பீப்பிள்ஸ் ஒரு 5,000-10,000 வாங்குறவங்க டைம் எடுப்பாங்க. ஏன்னா கடையில் போய் இப்போ நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா ஒரு பொங்கல் தீபாவளி இந்த மாதிரி நேரங்கள்லாம் அதிகமான கூட்டங்கள் வரும். அப்படிங்கும் போது அங்கே வந்து நம்ம முன்பணமோ உடனே பணம் வரணும் அப்படிங்கறத எதிர்பார்ப்பு இருக்க முடியாது. ஒரு லிமிடெட், ஒவ்வொரு கம்பெனிக்கும் ஒவ்வொரு நாம்ஸ் வச்சிருப்பாங்க. 30 நாள், 60 நாள், 90 நாள், 120 நாள்னு ஒவ்வொரு லிமிட். அந்த லிமிட் தாண்டதுக்குள்ள இவங்க கொடுத்துட்டாங்கன்னா ஓகே, செகண்ட் பிசினஸ், தேர்ட் பிசினஸ் இப்படி போகலாம். இல்ல லிமிட் தாண்டுது, காரணம் சொல்றாங்க, அவங்களுடைய பேச்சு விதர்ப்பமா இருக்குன்னா சடனா அந்த கஸ்டமரை ஸ்டாப் பண்றதுதான்
0: புத்திசாலித்தனம்.
1: மறுபடியும் நம்ம இன்னொரு பில் போடுங்க, நான் சேர்த்து கொடுத்துறேன்னு வாங்க, மறுபடியும் போய் லாக் ஆகிற மாதிரி தான் இருக்கும். பரவாயில்ல, இந்த பில் அப்புறம் வராட்டா கூட பரவாயில்ல, நம்ம பாத்துக்கலாம்னு விளைவிக்கணும். அதுல இருந்து

0: எந்த ஒரு தொழில் அப்படின்னாலுமே தொழிலை விருத்தி பண்றதுக்காக ப்ராடக்ட்ஸ் நிறைய கொண்டு வருவாங்க, கிளைகள்ல நிறைய கொண்டு வருவாங்க. அந்த வகையில உங்களுடைய எதிர்கால லட்சியங்கள், இந்த தொழிலை எப்படி கொண்டு போகணும்னு சொல்லி நீங்க தொலைநோக்கு பார்வை வச்சிருக்கீங்க?
1: இது வரைக்கும் பெண்களுக்கு மட்டும் பண்ணிட்டு இருக்கோம், அடுத்ததா குழந்தைகளுக்கு போறோம், அடுத்து ஆண்களுக்கு போறோம். இப்படி எல்லாத்தையுமே மூணு பேருமே கவர் பண்ணி கொண்டு போறோம். அதுக்கப்புறம் அடுத்த ஸ்டேஜுக்கு மூவ் பண்ணலாம். மேக்சிமம் 2028 குறைஞ்சதோ ஒரு 1000 ஆகுது ஒர்க் பண்ணணும், அவங்களுக்கு வேலை கொடுக்கணும் அப்படிங்கறத எங்களுடைய ஒரு எதிர்கால குறிக்கோள் மாதிரி வச்சுட்டு போயிட்டு இருக்கோம்.
0: ரொம்ப சந்தோஷம் சார். இப்ப வந்து ஒரு 20-30 பேர் வேலை பார்க்கறாங்க, எதிர்காலத்துல 1000 பேர் வேலை பார்த்தாங்கன்னா கண்டிப்பா மதுரை மாவட்டத்துடைய தொழில் வந்து நல்லா முன்னேறும், நிறைய பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும். சார், உங்களுடைய பார்வையில வந்து டெக்ஸ்டைல் பிசினஸ் மதுரை மாவட்டம் எப்படி சார் பயணம் செஞ்சுட்டு இருக்கு?
1: ரொம்ப ஃபண்டாஸ்டிக்கா போயிட்டு இருக்கு. எல்லா கார்மெண்ட்ஸ் உரிமையாளர்களுக்கும் என்னுடைய வணக்கம் நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப அருமையா போயிட்டு இருக்கு. முக்கியமா நிறைய பேருக்கு வருமானம் இல்லை, ஆனாலும் நம்மளை சார்ந்தவங்க நம்மகிட்ட வேலை பார்க்குறவங்களுக்கு வேலை கொடுக்கணும், நம்மளை நம்பி ஒரு 10 ஃபேமிலி இருக்கு, நம்ம எப்படியாவது ஆர்டர் எடுத்து எப்படியாவது வேலை கொடுக்கணும்னு ஓடுறாங்க நிறைய பீப்புள்ஸ், நிறைய முதலாளிகள். அவங்களுக்கு நிறைய ஆர்டர் கிடைக்கணும் அப்படின்னு நான் இறைவனை பிரார்த்திக்கிறேன். நிறைய பேருக்கு வேலை வாய்ப்பு இருக்கணும், நம்மளை நம்பி வர்றவங்களுக்கு இன்னைக்கு வேலை இல்லை அப்படிங்கிற ஒரு இதை ஏற்படுத்திடக்கூடாதுங்கிறதுக்கு தான் நான் கடவுளை வேண்டிக்கிறேன்.
0: நல்லது சார், அவங்க நல்ல மனசுக்கு இன்னும் உங்க பிசினஸ் நல்லா வரணும்னு சொல்லி வேண்டிக்கிறோம். திருப்பூர்ல வந்து ஒரு சாதாரண ஒரு தொழிலாளியா, அடிமட்ட தொழிலாளியா இருந்து பல அனுபவங்களை கத்துக்கிட்டு நம்ம சொந்த ஒரு மதுரையிலே போய் நம்ம வந்து முதலாளியா வரலாம்னு சொல்லி இங்க ஒரு டெக்ஸ்டைல் பிசினஸ் வந்து ரன் பண்ணிட்டு இருக்கீங்க. உங்களோட இந்த முன்னேற்றத்திற்கு யாருங்க சார் காரணம்?
1: ரொம்ப சிம்பிள், என் மனைவி மட்டும்தான். அவங்கதான் மிகப்பெரிய உந்துதல், அவங்கதான் எல்லாமே. அவங்க இல்லைன்னா இன்னைக்கு நான் இல்லை அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை தான். என்னுடைய மனைவி குணா அவர்களுக்கு இந்த நேரத்துல என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ரெண்டாவது என் தாய் தகப்பனார். இன்னைக்காவது ஒரு நாள் என் பையன் முன்னேறி வந்துடுவான் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் அவங்க மனசுல ஆழமா இருந்துட்டே இருந்துச்சு. அதை சாத்தியப்படுத்துறதுக்கு எனக்கு இன்னைக்கு வாய்ப்ப கடவுளும் எங்க அப்பா அம்மாவுடைய ஆசீர்வாதமும் என் கூட பிறந்தவங்களுடைய ஆசீர்வாதமும் என்னை இந்த நிலைமை கொண்டு வந்து விட்டுருக்கு. மூணாவதா என்னுடைய மச்சினன், என்னுடைய ஒய்ஃபோட அண்ணன் மிஸ்டர் செந்தில்குமார், என்னுடைய காட்ஃபாதர். அவருக்கு வந்து எவ்வளவு நன்றி சொன்னாலும் தகும். ஏன்னா ஒரு சின்ன பிரச்சனை வரும்போது எக்குவல் மாப்பிள நம்ம பாத்துக்கலாம், விடு ஓகே இதுல ஒரு பெரிய பிரச்சனையா உன்னால முடியும் கமாண்டா அப்படின்னு சொல்லி தட்டி கொடுத்து ஷேர் பண்ணி கொண்டு வந்தது அமெரிக்கால இருக்காரு. ஆனா அங்க இருந்து டெய்லி எப்படி போயிட்டு இருக்கு, பிசினஸ் எப்படி போயிட்டு இருக்கனால மாப்பிள அப்படின்னு எல்லாமே கேட்டுருவாங்க. அவர் இல்லைன்னா நாங்க இல்ல அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை. இதை விட முக்கியமான ஒரு நன்றினா என் கம்பெனில வேலை பாக்குற என் தொழிலாளர்களுக்கு. என் குடும்பம் தான் அவங்க, என் குடும்பத்திலிருந்து அவங்கள பிரிக்க முடியாது. அவங்க எல்லாருக்கும் என் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன்.
0: ரொம்ப நல்லா சொன்னீங்க சார். அதாவது ஊக்குவிப்பவனை ஊக்குவித்தால் ஊக்குவிப்பவனும் தேக்கு விப்பான் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க சார். அதாவது சாதாரண ஊக்குதான் விக்கிறாங்க, அவனை வந்து நம்ம வந்து என்கரேஜ் அப்படின்னு சொல்லி ஊக்கம் கொடுத்தோம் அப்படின்னா சாதாரண ஒரு சின்ன ஒரு ஊக்கு விக்கிறவங்களோட தேக்கு விக்கிற அளவுக்கு முன்னேறும் அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு வந்து உங்க மனைவி, உங்களுடைய மச்சனன், உங்களோட உடன் பிறந்தோர் அவங்களுடைய அந்த ஊக்குவிப்பு என்கரேஜ்மெண்ட்னால இன்னைக்கு வந்து நல்ல ஒரு முதலாளியா ஒரு 20-25 பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கற அளவுக்கு நல்லா வளர்ந்துருக்கீங்க. இன்னும் உங்க தொழில் வந்து மேன்மேலும் முன்னேறும்
1: முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க, காற்றுள்ள போதே தூற்றிக்கொள், காலங்கள் போச்சுன்னா கட்டாயம் திரும்ப கிடைக்காது. இப்போ இந்த காலத்துல நீ அறுவடை பண்ணாதான் பண்ண முடியும். இதை விட்டுட்டு அடுத்த வாரம் பாத்துக்கலாம்னா நாட்கள் கடந்து போயிட்டே இருக்கும். மறுபடியும் அந்த இடத்துக்கு உங்களுக்கு வர்றதுக்கு இன்னொரு வாய்ப்பு கிடைச்சால் வரலாம், வாய்ப்பு கிடைக்கலனா மத்தவங்க சொன்ன மாதிரி தான் நீங்க இவன் நல்ல முடியாது அப்படிங்கிற மாதிரியே போயிருவீங்க. நேரங்களை ரொம்ப ரொம்ப மிச்சப்படுத்திட்டே இருங்க, நிறைய கத்துக்கோங்க. கல்விக்கு வயசே கிடையாது பாத்தீங்களா, எதுனாலும் கத்துக்கிட்டே இருங்க. வாழ்க்கையில மிகப்பெரிய முன்னேற்றத்துக்கு வரணும்னா கல்வி தான். கல்வி எப்ப வேணாலும் நம்ம படிச்சுக்கிட்டே இருக்கலாம், எது கிடைச்சாலும் நல்ல விஷயங்களை கிடைக்கும் போது படிச்சுக்கிட்டே இருக்கலாம். உள்ளங்கையிலே உலகம் இருக்கு, இப்ப நம்மகிட்ட செல்போன், எது வேணாலும் இப்படி தட்டணும்னா கிடைச்சிருது. தயவு செய்து அதை நல்ல விஷயங்களுக்கு மட்டும் பயன்படுத்துங்க. நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி வந்து நம்ம அரசாங்கம் கொடுத்துருக்குங்க. எனக்கு அது செய்யல இது செய்யல எல்லாம் சொல்லாதீங்க. அப்பா அம்மா பணம் கொடுக்கலன்னு சொன்னீங்கன்னா அவங்க ஒரு ஏழ்மை விஷயமா கொடுக்காம கூட இருக்கலாம். கொடுக்கணுங்கிற ஆசை இருக்கும், ஆனா அவங்களுக்கு முடியல சூழ்நிலை. ஆனா அரசாங்கம் நிறைய கொடுத்துருக்கு, நீங்க தான் தேடி போகணும். அது எங்க இருக்குன்னு நீங்க தேடுங்க, அதுக்கு உண்டான திறமையை ஃபர்ஸ்ட் வளர்த்துக்கோங்க, அதுக்கப்புறம் அதுக்கு உண்டான முயற்சிகளை எடுங்க, கண்டிப்பா ஜெயிக்கலாம், வாழ்க்கையில மிகப்பெரிய அளவுக்கு உயரலாம்.
0: பாலமுருகன் சார் ரொம்ப அழகா சொன்னாங்க, இன்று இளைஞர்கள் வந்து தொழில் முனைவரா வரணும்னா அவங்க சொன்ன டிப்ஸ் எல்லாம் கண்டிப்பா நல்லா இருந்திருக்கும் சார். ரொம்ப சந்தோஷம் சார், தொழிலாளி டு முதலாளியா வந்திருக்கீங்க. உங்களுடைய எதிர்கால லட்சியங்கள் நீங்க சொன்னீங்க, 1000 பேர் அளவுக்கு நான் வந்து வேலைவாய்ப்பு கொடுக்கணும் அப்படின்னு

0: நீங்க கண்டிப்பா அதன் மூலம் பல பேருக்கு நல்ல ஒரு வாழ்க்கை அமையும் அப்படிங்கிற நம்பிக்கையில உங்களுடைய பொன்னான நேரத்தை செலவழித்து ஆகாஷவாணி மதுரை வானொலி நிலையத்துல வந்து உங்க அனுபவங்களை நிறைய ஷேர் பண்ணீங்க. கண்டிப்பா கேட்கிற ஒவ்வொருத்தவங்களுக்கும் உங்களுடைய அனுபவங்கள் உத்வேகத்தை கொடுக்குங்கிற நம்பிக்கையில இன்னும் உங்க தொழில் மென்மேலும் முன்னேறணும் அப்படின்னு சொல்லி எங்க வானொலி நிலையத்தின் சார்பாக நெஞ்சார்ந்த எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். நிகழ்ச்சியில் பங்கேற்றமைக்கு நன்றி, வணக்கம் சார்.
1: இந்த வாய்ப்பை கொடுத்த ஆகாஷவாணி மதுரை வானொலி நிலையத்திற்கும் என்னுடைய பேச்சை கேட்டுக்கொண்டிருக்கும் அனைத்து நேயர்களுக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.

0: சார்.
1: இந்த வாய்ப்பை கொடுத்த ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையத்திற்கும் என்னுடைய பேச்சை கேட்டுக்கொண்டிருக்கும் அனைத்து நேயர்களுக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.
2: நேயர்களே, இதுவரை நமது அச்சாணி நிகழ்ச்சியில் பெண்களுக்கான பிரத்யோக ஆடைகள் தயாரிக்கும் தொழில் முனைவோர் எம் பாலமுருகன் அவர்கள் பங்கு பெற்ற நேர்முகத்தின் நிறைவு பகுதியினை கேட்டீர்கள். உடன் உரையாடினார் கே வேல்முருகன். இத்துடன் இன்றைய அச்சாணி நிகழ்ச்சி இனிதே நிறைவு பெறுகிறது. நிகழ்ச்சி அமைப்பில் உதவி என் நவநீத பாண்டியன். நன்றி நேயர்களே.

0: சேவை செய்திகள். உங்க ஊர் கோவில்கள், தேவாலயங்கள், மசூதிகளில் நடைபெறும் சிறப்பு நிகழ்வுகளை மதுரை வானொலியின் சேவை செய்திகள் பகுதிக்கு அனுப்பலாம். நிலைய இயக்குனர், ஆல் இண்டியா ரேடியோ மதுரை வானொலி நிலையம், சேவை செய்திகள் பகுதி, சின்ன சொக்கிக்குளம், மதுரை 2 என்ற முகவரிக்கு உங்கள் ஊரில் நடைபெறும் சிறப்பு முகாம் மற்றும் நிகழ்வுகளை அனுப்பலாம்.
1: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கிறீங்க?
2: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுன்னே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
1: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
2: சூப்பர்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்குறேன்.
3: 103.3 மதுரை எஃப்எம் இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
4: ஆகாஷ்வாணி மதுரை மதியலை 1669 கிலோ ஹெர்ட்ஸில் இனி கேட்டு ரசிகலாம் திரையிசை கானங்களாக மதுரத்தின்றது.

0: surged 736 points to close at 76,264, while the Nifty jumped 231 points to settle at 23,854. The government has said that all refineries are operating at high capacity with adequate crude inventories and maintaining sufficient stocks of petrol and diesel. Joint Secretary in the Ministry of Petroleum and Natural Gas, Sujata Sharma, was addressing the interministerial briefing in New Delhi today on recent developments in West Asia. Joint Secretary in the Department of Fertilizers, Bandana Prayashi, said that the overall stock position of fertilizers in the country is normal. Director in the Ministry of Port Shipping and Waterways, Upesh Kumar Sharma, said that the LNG carrier Disha, with 62,370 metric tons of cargo, has safely transited the Strait of Hormuz and is expected to reach Dahej port in Gujarat on Thursday. In the FIFA World Cup football, Spain will play against Cabo Verde in the Group H clash at Atlanta in United States tonight. The match will begin from 9:30 p.m. Indian time. Sweden thrashed Tunisia 5-1 in their Group F match in Mexico earlier in the day. The India Meteorological Department, IMD, has forecast heavy to very heavy rainfall over parts of Northeast, Bihar, Kerala, Mahe, Tamil Nadu, Puducherry and Karaikal tomorrow. The Met Department has issued an orange color warning for thunder squall conditions in West Rajasthan for tomorrow. It has also predicted thunderstorms accompanied by lightning and gusty winds over Haryana, Chandigarh, Delhi, Punjab, Jammu and Kashmir, Ladakh, Bihar, the Andaman and Nicobar Island, Chhattisgarh, Karnataka, Jharkhand, Konkan, Goa, Madhya Pradesh, Maharashtra, Odisha, Telangana, West Bengal and Sikkim during the next 3 to 4 days. And now before we end the bulletin, the headlines once again. India and Slovakia elevate ties to comprehensive partnership, Inc. 11 pacts to boost cooperation in key sectors including labour migration, digital technology and defence. Prime Minister Narendra Modi and his Slovak counterpart also agreed to establish a joint working group on counter-terrorism. The French city of Avignon gears up to host G7 summit beginning tonight. Prime Minister Modi to attend summit tomorrow. DRDO successfully conducts flight test of indigenously developed long-range land attack cruise missile. Israel says its military will continue to hold positions indefinitely in Lebanon, Syria and Gaza despite US-Iran peace deal. And in the FIFA World Cup, Spain to take on Cabo Verde in Group H clash at Atlanta in the US tonight. And that's all in the news at night. Good night.
1: நேரம் 9:15.
2: ஆகாஷ்வாணி மாநில செய்தி பிரிவு வழங்கும் செய்திச்சுடர்.
3: வணக்கம் நேயர்களே, இன்றைய செய்திச்சுடர் நிகழ்ச்சியில் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசின் 12 ஆண்டுகால சாதனைகள் வரிசையில் இன்று இடம்பெறுகிறது திறன் மேம்பாட்டு இயக்கம் குறித்த நேர்காணல். இது தொடர்பாக நம்மிடம் பல்வேறு தகவல்களை பகிர்ந்து கொள்கிறார் மத்திய அரசின் திறன் மேம்பாடு மற்றும் தொழில் முனைவோர் அமைச்சகத்தின் தமிழ்நாடு புதுச்சேரி அந்தமான் நிக்கோபார் மண்டல இயக்குநர் டாக்டர் ஜெயபிரகாசன். வணக்கம் சார்.
4: வணக்கம் மேடம்.
3: பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு நாட்டு மக்களுக்காக பல்வேறு புதிய திட்டங்களை கொண்டு வந்து வெற்றிகரமாகவும் செயல்படுத்திட்டு இருக்காங்க. அதுல மிகவும் முக்கியமான ஒன்றாக திறன் மேம்பாட்டு இயக்கம் இடம்பெற்றுள்ளது அப்படின்னு சொல்லலாம். இளைஞர்களுக்கு புது வாழ்வையும் மறுவாழ்வையும் அவர்களுடைய திறனையும் மேம்படுத்தும் வகையில் கொண்டு வரப்பட்டுள்ள இந்த திறன் மேம்பாட்டு இயக்கம் குறித்தும் இது கொண்டு வரப்பட்டதன் நோக்கம் குறித்தும் சொல்லுங்க சார்.
4: இந்தியான்றது உலகிலேயே ஒரு பெரிய இளைஞர் சக்தியை கொண்ட நாடு. நம் நாட்டில் இந்த மக்கள் தொகையில் பெரும்பாலானவர்கள் இளைஞர். இது நமக்கு கிடைச்ச ஒரு பெரிய வாய்ப்பு, இன்னும் வரப்பிரசாதம்னு சொல்லலாம். நாம் ஒரு விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கணும், என்னென்னா படித்தா மட்டும் போதாது, அந்த கல்வியோட வேலைக்கு தேவையான திறன்கள் தேவை முக்கியமாக இருக்கணும். ஒரு மாணவன் வந்து ஒரு டிகிரி முடிச்சிருக்கலாம், ஆனால் இந்த தொழில்துறைக்கு தேவையான அந்த திறன் பயிற்சி இல்லைன்னா அவனால் வந்து ஒரு வேலையை செய்ய முடியாது. ஏன்னா தொழில்துறை என்ன நடத்துதுன்னா இன்னைக்கு வந்தால் இன்னைக்கு அந்த வேலையை பண்ணணும்னு எதிர்பார்க்குது. அதில் அப்போ அந்த இடத்துல ஒரு கேப் இருக்கு. அந்த கேப்பை ஃபில் பண்ணுறதுக்கு தான் இந்த திறன் மேம்பாட்டு இயக்கம்ன்றது கொண்டு வந்தது. இந்த இடைவெளியை குறைச்சி கல்விக்கும் வேலை வாய்ப்புக்கும் இடையே ஒரு பாலமாக செயல்படுறதுக்கு தான் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஸ்கில் இண்டியா மிஷன்னு அறிமுகப்படுத்தினார். இது நோக்கம் வந்து வெறும் பயிற்சி வழங்குதல் மட்டும் இல்லை, ஒவ்வொரு இளைஞரையும் வேலைக்கு தயார்படுத்தவும் தொழில் முனைவர்களாக ஆக்கவும் உலகளாவிய வேலை வாய்ப்புக்கு தகுதியானவர்களாக உருவாக்குவதே இந்த திட்டத்தின் நோக்கம். கடந்த 12 ஆண்டுகளில் ஸ்கில் இண்டியா திட்டம்ன்றது ஒரு திட்டமாக இல்லாமல் ஒரு மக்கள் இயக்கமாக உயர்ந்துள்ளது. என்று PMKVY பிரைம் மினிஸ்டர் கௌஷல்

0: விகாஸ் யோஜனா, இது வந்து குறுகிய கால பயிற்சி திட்டம். அப்ரன்ஷிப், பயிற்சி முடிச்ச உடனே தொழில்துறையில இண்டஸ்ட்ரியில போய் 1 இயர் ஆர் 2 இயர்ஸ் பயிற்சி எடுக்கிறது அப்ரன்ஷிப். அதே மாதிரி ஐடிஐ மாடர்னைசேஷன், ஏன்னா பழைய காலத்தில் ஐடிஐனா ஏதோ ஒரு சின்ன கூடாரமா இருந்து இன்னைக்கு வந்து ஒரு மாடல் இன்ஸ்டியூட் இண்டஸ்ட்ரியாவே மாறணும். அதே மாதிரி பிஎம் விஸ்வகர்மா, ஆண்டர்பிரினர் டெவலப்மெண்ட், ஸ்கில் இந்தியா, டிஜிட்டல் ஹப் போன்ற பல்வேறு திட்டங்கள் மூலம் கோடிக்கான மக்களின் வாழ்க்கையில் மாற்றத்தை உருவாக்கி.
1: ஓகே சார், திறன் மேம்பாட்டு இயக்கம் ஒரு மக்கள் இயக்கமா உருவெடுத்திருக்கு அப்படின்னு சொன்னீங்க. அதிக மக்கள் தொகை கொண்ட நாடாகவும் இளைஞர் சக்தி கொண்ட நாடாகவும் இந்தியா உள்ள நிலையில இந்த மக்கள் தொகை பலனை பொருளாதார வலிமையாக மாற்ற திறன் இந்தியா திட்டம் எந்த அளவுக்கு உதவியா இருக்கு?
0: இது இந்தியாவின் மிகப்பெரிய பலம். அதன் இளைஞர்கள் சொன்ன, இளைஞர்கள் அதிகமாக இருக்கிறதுனால மட்டும் ஒரு நாடு முன்னேறாது. இது இளைஞர்களுக்கு உலக தரத்திலான திறன் இருந்தால் மட்டும்தான் அது பாசிபிள் ஆகும். ஏன்னா ஒரு நாட்டின் பொருளாதார வளர்ச்சின்றது அதன் மனித வளன் திறனை பொறுத்து இருக்கு. உதாரணமா, ஒரு தொழிற்சாலைக்கு ஒரு சிஎன்சி ஆபரேட்டர் தேவைப்படலாம், ஒரு மருத்துவமனைக்கு ஒரு ஹெல்த் கேர் அசிஸ்டன்ட் தேவைப்படலாம், இல்ல ஒரு ஐடி நிறுவனத்துக்கு ஒரு சைபர் செக்யூரிட்டி சப்போர்ட் தேவைப்படலாம், இல்ல ஒரு இவி நிறுவனத்துக்கு ஒரு பேட்டரி டெக்னீஷியன் தேவைப்படலாம். இந்த தேவைகளுக்கு ஏற்ப அந்த திறன் பயிற்சிகளை வழங்குவதன் மூலம் ஸ்கில் இந்தியா மனித வளத்தை பொருளாதார வளமாக மாற்றியுள்ளது. இதுவரை பிஎம்கேவி ட்ரைனிங் மூலம் 1,64,00,000 மேல இளைஞர்களுக்கு பயிற்சி பெற்றுள்ளது. அதே மாதிரி 54,42,000 மேற்பட்ட இளைஞர்கள் அப்ரன்ஷிப் மூலமாக தொழிற்பயிற்சி பெற்றுள்ளது. இதனால் வேலை வாய்ப்புகள் அதிகரித்துள்ளன, தொழில்துறைக்கு தேவையான திறன்பிக்க பணியாளர்களையும் உருவாக்கியுள்ளனர்.
1: திறன் மேம்பாடு கல்விக்கும் வேலை வாய்ப்புக்கும் இணைப்பு பாலமா இந்த இயக்கம் இருக்கு அப்படின்னு சொன்னீங்க. திறன் மேம்பாடு மற்றும் வேலை வாய்ப்பு உருவாக்கம், இது இரண்டும் எவ்வாறு ஒன்றோடு ஒன்று தொடர்புடையது, அது குறித்து சொல்லுங்க சார்.
0: இன்றைய உலகில் வேலை வாய்ப்பு என்பது வெறும் பட்ட படிப்பு மட்டும் நமக்கு சார்ந்ததில்லை. ஒரு நிறுவனத்தின் பார்வையில பார்த்தோம்னா அந்த நபரால நாளை முதல் அந்த வேலையை செய்ய முடியுமான்றதுதான் அதோட கேள்வி. இதற்கான பதில் தான் இந்த திறன் மேம்பாடு. உதாரணமாக ஒரு இளைஞர் எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள் மெயின்டெனன்ஸோ, இல்லை சோலார் இன்ஸ்டலேஷன், இல்லை ரொபாட்டிக்ஸ் ப்ரோக்ராம், அல்லது ஒரு சிஎன்சி மிஷினிங் போன்ற திறன்களை கற்றுக்கொண்டால் அவர்களுக்கு வேலை கிடைக்கும் வாய்ப்பு அதிகரித்துள்ளது. மேலும் பலர் தாங்களே தொழில் தொடங்கும் நிலையும் உயர்கிறார்கள். இதனால் திறன் மேம்பாடு என்பது வேலை வாய்ப்பிற்கான அடித்தளம் என்று சொல்லலாம்.
1: ஓகே சார், இப்போ இந்த திறன் மேம்பாட்டு பயிற்சி பெறுவதற்கு உரிய தகுதி என்ன, வயது தகுதி, கல்வி தகுதி, இந்த திட்டத்தில் எப்படி இணைந்து பயிற்சி பெறுவது, யாரை அணுகுவது சார்?
0: இது வந்து ஒரு ஓப்பன் புக்குன்னு சொல்லலாம். ஏன்னா இதுக்கு வந்து பெருசாக தகுதி அந்த தடைகள்ன்றது இல்லை. யார் ஒருத்தர் 14 வயசுலேருந்து 60 வயசு வரைக்கும் இந்த ப்ரோக்ராமில் போகலாம். உதாரணமாக ஒரு 8வது படிச்சிருக்காங்க, இல்லை 10வது படிச்சிருக்காங்கன்னா அவங்களுக்கு ஐடிஐன்ற மூலம் போகலாம். இல்லை என்னால் படிக்க முடியல, 5வது தான் படிச்சிருக்கேன், 6வது தான் படிச்சிருக்கேன், அதுக்கு மேலே என்னால் பயிற்சியை தொடங்க முடியலன்றவங்களுக்கும் பயிற்சிகள் இருக்குது. இல்லை டிகிரியோ டிப்ளமோ படிச்சிருக்கோம், வேலை கிடைக்கலன்னா அவங்களுக்கும் பயிற்சி கொடுத்து பண்ணலாம். ஸோ வயதுன்றது ஒரு தடை இல்லை. இப்போ இந்த பயிற்சி எங்கே கிடைக்குதுன்னா, ஒன்று வந்து நியரஸ்ட் ஐடிஐ, தமிழ்நாட்டில் 412 ஐடிஐ இருக்குது, டிப்ளமோ காலேஜஸ் இருக்குது. ஸோ நீங்கள் ஐடிஐயில் போனீங்கன்னாவே இப்போ அட்மிஷன் ஆரம்பிச்சிச்சு, 10th முடித்தோன்னே. அந்த 8வது படித்தவங்களுக்கும் கோர்ஸ் இருக்குது, ஐடிஐ கோர்ஸ். 10வது படித்தவங்களுக்கும் கோர்ஸ் இருக்குது, 12வது படித்தவங்களுக்கு கூட ஐடிஐ கோர்ஸ் இருக்குது, அங்கே பண்ணலாம். இல்லை அந்த குவாலிஃபிகேஷன் இல்லைனாலும் ஸ்கில் சென்டர்ஸ்ன்னு இருக்குது, அங்கே போய்ட்டும் அங்கே பண்ணலாம். இல்லை ஸ்கில் இண்டியா ஹப்னு சொல்லிட்டு ஆன்லைன் போர்ட்டல் இருக்குது, அதில் ரிஜிஸ்டர் பண்ணியும் அவங்க வந்து ஈஸியாக அது பண்ணலாம். அதே மாதிரி எங்களுக்கு நேஷனல் ஸ்கில் ட்ரைனிங் இன்ஸ்டியூட் சென்னையில் இருக்குது, ட்ரிச்சியில் இருக்குது. இங்கே நேஷனல் ஸ்கில் ட்ரைனிங் இன்ஸ்டியூட் பண்ணுறோம்னா, ஒன்று இந்த இந்தியாவில் 14,000 ஐடிஐ இருக்குது, இதில் வந்து 169 வகையான பாடப்பிரிவுகள் இருக்குது, அதில் 90க்கு மேலே என்ஜினியரிங்கும் மற்றது வந்து சர்வீஸ் சேவை துறையில் சார்ந்ததும் இருக்குது. ஐடிஐ முடிச்சுட்டு ஐடிஐயில் இன்ஸ்ட்ரக்டராக வேலை பண்ணோன்னா அதுக்கு எங்களுக்கு நேஷனல் ஸ்கில் ட்ரைனிங் இன்ஸ்டியூட், அங்கே 1 இயர் ட்ரைனிங் கொடுத்தா நீங்கள் இன்ஸ்ட்ரக்டர் ஆகிற ட்ரைனிங்கும் இருக்குது. அது இல்லாமல் நீங்கள் படிச்சுட்டு இருக்கும்போதோ, இல்லை உங்களுக்கு இமீடியட்டாக ஒரு திறனை கற்றுக்கணுன்ட்டு வரும்போதோ அங்கே வந்து நாங்கள் ஷார்ட் டேர்ம் கோர்ஸ்னு 1 வீக் 2 வீக்ஸ் ஷார்ட் டேர்ம் கோர்ஸ் கொடுக்கணும். ஸோ நீங்கள் டிகிரியோட இந்த ஷார்ட் டேர்ம் அட்டன் பண்ணால் அந்த வேலை வாய்ப்புக்கான திறனை பெற்று நீங்கள் ஈஸியாக வேலை கிடைக்கும்.
1: ஓகே சார், இப்போ இந்த திறன் மேம்பாட்டு பயிற்சியில் வருமான வரம்பு முக்கியமாக எதுவும் பார்க்க
0: அவங்களுக்கு இடமும் கொடுத்து, இதே 80 கிலோமீட்டர் சுற்றளவில் இருந்தால்

0: டெய்லி வந்து பார்த்து 100 ரூபாய் டிராவலிங் அலோவன்ஸும் கொடுக்குது. ஸோ இது என்னன்னா, இது அடுத்த தலைமுறைக்கான இன்வெஸ்ட்மெண்ட், இது ஃப்ரீன்னு சொல்ல முடியாது, அடுத்த தலைமுறைக்கான இன்வெஸ்ட்மெண்ட். ஏன்னா கிராமப்புறத்திலேயோ ஒரு ஏழை எளியவர்களுக்கோ இவ்வளோ தூரத்தில் வந்து ஒரு 30,000 ரூபாய் 40,000 கொடுத்து ட்ரைனிங் எடுக்க முடியாது. இதுக்கு கவர்மெண்ட் வந்து இது எல்லாமே வந்து கட்டணமில்லா ட்ரைனிங் தானே தவிர யாரும் இது இல்லை. அதே மாதிரி ஐடிஐ போனாலும் ஒரு ஐடிஐக்கு வந்து வருஷம் ஃபுல்லாக பார்த்தாவே 2,000 ரூபாய் தான் சார்ஜஸ். அதில் பார்த்தா இங்கே தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா 1,800 ரூபாய் ஸ்டைஃபன் கொடுக்குறாங்க ஸ்டேட் கவர்மெண்ட். அது இல்லாமல் சைக்கிள் கொடுக்குறாங்க. அதே மாதிரி தங்கறதுக்கு இடம் ஃப்ரீ, ஃபுட்டு ஃப்ரீ, அதுக்கடுத்து புக்ஸ் யூனிஃபார்ம் எல்லாமே கொடுத்து எல்லா ஸ்டேட்டு கூடுமான வரைக்கும் என்கரேஜ் பண்ணுது. ஏன்னா இவங்க வேலை செய்யறதுக்கு தேவையான திறன் மிக்க தொழிலாளர்கள் வேணும் அவங்க தான். ஏன்னா இப்போ ஒரு மெர்சிடிஸ் பென்ஸ் காரு கொடுத்தா கூட ஓட்ட தெரியாதவங்ககிட்ட கொடுத்து என்ன பண்ணுறது? அப்போது தொழிற்சாலைன்றது வந்து ஒரு எக்யூப்மெண்ட் மட்டும் வச்சு இயங்குறது இல்லை, அதுக்கான திறமையான தொழிலாளர்களை வச்சு தான் இறங்க முடியும். அப்போ தான் அந்த ப்ரொடக்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆகும். இதனால தான் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா இந்த ஸ்கில் மிஷின் மூலம் எல்லா இளைஞர்களும் ஒரு உற்பத்தி ஆறு ஒரு ஆக்கப்பூர்வமான தொழில் முன்னேற்றத்துக்கான இந்த இளைஞர்களை தயார்படுத்திட்டு வராங்க.
1: ஓகே சார், இந்த திட்டத்தின் மூலம் இலவசமாக என்னென்ன உதவிகள்லாம் வழங்கப்படுது அப்படிங்கிறத சொல்லுங்க. ஏற்கனவே நீங்கள் சொன்னபடி பிரதமரின் கௌசல் விகாஸ் யோஜனா திட்டத்தில் எத்தனை பேர் பயிற்சி பெற்றிருக்கிறாங்க அப்படிங்கிற விவரம்லாம் சொன்னீங்க சார். இந்த PM கௌசல் விகாஸ் யோஜனா திட்டத்தோட முக்கிய சாதனைகள் என்ன சார்? இந்த திட்டத்தின் கீழே பெண்கள் எத்தனை பேர் பயிற்சி பெற்றுள்ளனர், அது குறித்த விவரங்கள் சொல்லுங்கள் சார்.
0: பிரைம் மினிஸ்டர் கௌஷல் விகாஸ் யோஜனான்றது படித்து முடிச்சுட்டு வேலை இல்லாதவங்களுக்கும், அதே சமயத்தில் படிப்பை தொடர முடியாமல் விட்டவங்களுக்கும், அவங்களுக்கு 1 மாதத்துலேருந்து 6 மாதம் வரைக்கும் கட்டணமில்லா பயிற்சி வழங்கி அவங்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்குறது தான் இந்த பிரைம் மினிஸ்டர் கௌஷல் விகாஸ் யோஜனா. இதில் வந்து இதோடய பெரிய சாதனை என்னென்னா, எல்லா சமூகத்தினரையும் போய் சென்றடைகிறது கிராமப்புறத்தில், மற்ற எல்லா இடத்துலையும் ட்ரைபல் அந்த ஏரியாலும். இதில் வந்து சிறப்பான அம்சம்னா பெண்கள், எஸ்சி எஸ்டி ஓபிசி கிராமப்புற இளைஞர்கள், மாற்றுத்திறனாளிகள் என்று அனைவரையும் இந்த பயிற்சி கிடைத்துள்ளது. இதில் 45% மேற்பட்டவர்கள் பெண்கள். இது அர்த்தம் என்னென்னா, ஒரு பெண் ஒரு திறன் பெறும்போது அந்த குடும்பமே பொருளாதார ரீதியாக முன்னேறது மட்டும் இல்லாமல் அந்த குடும்பமே முன்னேறும் போது ஒரு சமூகமே முன்னேறதுன்றது தான். அது மட்டும் இன்று பெண்கள் வந்து AI, ட்ரோன் டெக்னாலஜி, எலக்ட்ரானிக்ஸ், ஹெல்த் கேர், ரீட்டைல், என்டர்பிரினர்ஷிப் போன்ற பல துறையில் முன்னேறி வருவாங்க. ஸோ இதுவே பெண்களின் அதிகாரம் அளிப்பின் ஒரு உண்மையான வடிவமாகும்.
1: ஓகே சார், பெண்களுக்கு அதிகாரம் அளிக்கும் வகையில் இந்த திட்டம் எத்தகைய மாற்றத்தை உருவாக்கியிருக்கு அப்படின்னு சொன்னீங்க. இந்த திட்டத்தில் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம், ரோபோட்டிக்ஸ், ட்ரோன் தொழில்நுட்பம் போன்ற புதிய துறைகள்லாம் இப்போ சேர்க்கப்பட்டு கொண்டிருக்கிறது, இது குறித்து சொல்லுங்க.
0: நாம் வந்து இப்போ உலகமே வந்து 4வது தொழில் புரட்சி நம்பி போயிட்டுருக்கு. இப்போ இன்னைக்கான வேலை மட்டும் இல்லாமல் ஃபியூச்சர் ஜாப்ஸ், நாளைக்கான உலகத்தை எப்படி தயார் கொள்வது, எல்லாம் இந்த AI தொழில்நுட்பம், இந்த சைபர் செக்யூரிட்டி, ட்ரோன் டெக்னாலஜி, ரொபாட்டிக், டேட்டா அனலிட்டிக்ஸ் அந்த மாதிரி வரும்போது, இப்போ படிச்சிற படிப்பு, கல்லூரியில் படிக்கிற படிப்பு நாளைக்கு கிடைக்க போகிற வேலைக்கு இன்னைக்கு எப்படி தயார் பண்ணுறது, கலந்து ஃபியூச்சர் ஸ்கில்ஸ்னு வாங்க. அதனால் இப்போவே வந்து ஐடிஐலிருந்து இன்ஜினியரிங்லேருந்து பாலிடிக் எல்லா இடத்துலையுமே இந்த தொழில்நுட்பத்தை உருவாக்கிட்டாங்க. இப்போ நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஐடிஐலே செமிகண்டக்டர் டெக்னீஷியன், சைபர் செக்யூரிட்டி அசிஸ்டன்ட், AI டெக்னீஷியன், அதே மாதிரி கிரீன் எனர்ஜி, கிரீன் ஹைட்ரஜன், இதெல்லாம் வந்து வருங்காலத்தில் வரப்போகுது. அது இப்போவே வந்து அது சேர்க்கப்பட்டுள்ளது. இதே மாதிரி இந்த தொழில் பயிற்சியை கொடுக்கறதுக்கு ஒரு முன்னணி நிறுவனங்கள் லைக் IBM, மைக்ரோசாஃப்ட், அதே மாதிரி சிஸ்கோ, AWS போன்ற உலக தர நிறுவனங்களை இணைந்து 24 லட்சத்துக்கும் மேற்பட்ட இளைஞர்களுக்கு இந்த புதிய திறன் பயிற்சி வழங்கப்பட்டுள்ளது.
1: நீங்க நிறைய இளைஞர்களுக்கு திறன் மேம்பாட்டு பயிற்சியை வழங்கியிருப்பீங்க. தொலைதூர கிராமப்புற பகுதிகளுக்கு இந்த திறன் மேம்பாட்டு பயிற்சியை கொண்டு சென்ற அனுபவம், அது குறித்து.
0: இது ஸ்கில் இந்தியாவோட மிகப்பெரிய வெற்றின்றது இதை தான் சொல்லலாம். ஏன்னா முன்பு திறன் பயிற்சின்றது ஒரு சிட்டிக்குள்ள நகரத்துக்குள்ள மட்டும்தான் இருந்தது. இன்னைக்கு வந்து ஸ்கில் இந்தியா திட்டம்ல கிராமங்கள், பழங்குடியினர் பகுதிகள், வடகிழக்கு மாநிலங்கள், இந்த இடதுசாரி தீவிரவாதம் பாதித்த மாநிலங்கள், பல்வேறு பகுதிகளுக்கு இது சென்றுள்ளது. ஜன்ஷ் சிக்ஸ்தான் சந்தான் மூலம் 36.5 லட்சம் இளைஞர்களுக்கு பயிற்சி அளிக்கப்பட்டுள்ளது. இதனால் கிராமப்புற மக்கள் தங்கள் ஊர்களே வருமானம் ஈட்டும் வாய்ப்புகளை பெற்றுள்ளனர்.
1: ஓகே சார், தொலைதூர கிராமப்புற பகுதிகளில் இந்த திட்டம் எந்த அளவு சென்றடைஞ்சிருக்கு அப்படிங்கிறத சொன்னீங்க. இந்த தொழில் பயிற்சி நிலையங்களோட எண்ணிக்கை கடந்த 12 ஆண்டுகளில் குறிப்பிடத்தக்க அளவு அதிகரித்துள்ளது, மேலும் மாணவர் சேர்க்கையும் அதிகரிச்சுட்டு வரதை நம்ம பார்க்குறோம். இதற்கான காரணம் என்ன சார்?
0: இந்த 12 ஆண்டுகளில் இந்த ஐடி அமைப்புன்றது வந்து ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை சந்தித்துள்ளது. 2014 சுமார் 9,977 ஐடி இருந்த நிலையில் இன்று வந்து 14,688 ஐடிஐகள் செயல்படுகின்றன. மாணவர் சேர்க்கையும் 9.5 லட்சத்திலிருந்து

0: 14.7 லட்சமாக உயர்ந்துள்ளது. இதற்கு முக்கிய காரணம்னா புதிய தொழில்நுட்ப பாடங்கள், நியூ டெக்னாலஜி, அதே மாதிரி இண்டஸ்ட்ரி லிங்கேஜ், தொழில்துறை இணைப்பு, அதுக்கடுத்து வந்து அப்கிரேடட் லேப்ஸ், சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் மாதிரி வி அப்கிரேட் த இண்டஸ்ட்ரி 4.0 லேப்ஸ், அதே மாதிரி ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், வேலை வாய்ப்புகள். இன்னொரு வந்து டூயல் சிஸ்டம் ஆஃப் ட்ரைனிங் சொல்லிட்டு, ஒரு வருஷம் ஐடிஐயில் படிக்கும்போது 6 மாதம் இங்கே படிக்கலாம், 6 மாதம் இண்டஸ்ட்ரியில் போய் ஒர்க் பண்ணலாம். ஸோ படிக்கும்போது அந்த வேலை வாய்ப்புகள், அது மட்டும் இல்லாமல் பெரிய இண்டஸ்ட்ரீஸ் வந்து அவங்களே இண்டஸ்ட்ரி ஐடிஐ, ஃப்ளெக்ஸி எம்ஓயின்னு ஒரு சிஸ்டம் இருக்குது, அவங்களே ஐடிஐ ரன் பண்ணிக்கலாம். அவங்களுக்கு தேவையான சிலபஸை டிசைன் பண்ணி, அவங்களுக்கு தேவையான ஆட்களை இது பண்ணி, ட்ரெயின் பண்ணி அவங்களே பிளேஸ்மெண்ட் பண்ணிக்கலாம். அதுக்கு சர்டிஃபிகேஷன் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா கொடுக்கும், அந்த ஃப்ளெக்ஸி எம்ஓயு. ஸோ பல இந்த முன்னெடுப்புகள்னால இளைஞர்கள் மற்ற வேலை வாய்ப்புகள் அதிகரிக்கிறதுனால ஐடிஐ மாணவர்கள் டிமாண்ட் அதிகமாகிடுச்சு, அதனால் இன்டேக்கும் அதிகமாகிடுச்சு.
1: பிஎம் சேது திட்டத்தோட முக்கிய நோக்கம் என்ன சார்? இந்த திட்டம் தொழில் கல்வியை எவ்வாறு மாற்ற போகிறது அப்படிங்கறத விளக்கமா சொல்லுங்க சார்.
0: பிரைம் மினிஸ்டர் ஸ்கில் அண்ட் எம்ப்ளாயபிலிட்டி த்ரூ அப்கிரேடட் ஐடிஐஸ், இது பேரோட சித்தம், பிரதான் மந்திரி ஸ்கில்லிங் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட் த்ரூ அப்கிரேடட் ஐடிஐஸ். இது எப்படி இந்த மாற்ற போகுதுன்னா, இந்தியாவோட தொழிற்பயிற்சி கல்வி வரலாற்றில் ஒரு மிகப்பெரிய மாற்று திட்டமாகும். சுமார் 60,000 கோடி முதலீட்டில் 1,000 அரசு ஐடிஐகள் மேம்படுத்த உள்ளன. இதில் வந்து இது ஹப் அண்ட் ஸ்போக்ஸ் மாடலில் கிரியேட் பண்ணுறாங்க. 200 ஹப் ஐடிஐ, 800 ஸ்போக் ஐடிஐ, அது மாதிரி ஒரு ஹப் ஐடிஐக்கு 4 ஸ்போக் ஐடிஐன்ற கான்செப்டில் இதை உருவாக்க போகிறாங்க. அப்போ அந்த கிளஸ்டரே, அந்த ஏரியாவே ஒரு குரோ. இப்போது திருப்பூரில் நமக்கு ஆடை தொழில், அப்போ அந்த இடத்துல அந்த மாதிரி டெக்ஸ்டைல்ஸ், சென்னையில் ஆட்டோமொபைல்ஸ், இந்த மாதிரி. அப்போ எங்கெங்கே என்ன மாதிரி தொழில்கள், என்ன மாதிரி வேலைவாய்ப்புகள் அதிகமாக இருக்கோ அந்த இடத்துல உலக தரத்திலான சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸை கிரியேட் பண்ணும்.
1: மத்திய அரசின் திறன் மேம்பாட்டு இயக்கம் குறித்த இந்த நேர்காணலின் 2வது பகுதியை நாளை ஒலிபரப்பாகும் இதே நிகழ்ச்சியில் நேயர்கள் கேட்கலாம்.

ஆகாஷ்வாணி நேரம் 9:30. ஸ்ரீ தியாகராஜர் மகிமா இசை பேருரை நிகழ்த்தியுள்ளவர் நீடாமங்கலம் ஜி. கிருஷ்ணமூர்த்தி பாகவதர் அவர்கள்.

வைத்து அந்த மார்க்க சங்கீதத்திலிருந்து லோக சங்கீதத்துக்கு எல்லாக்கும் பிரவர்த்தி பண்ணணும் என்பதற்காக பெரியவாளை பிறக்க வைத்தாள். ஸ்ரீமத் ராமாயணத்தை மார்க்க சங்கீதத்திலிருந்து நயசங்கீதமாக மாற்றி வைத்தாள் ஸ்ரீ தியாக பிரம்மம். தியாகராஜர் அவதாரம் பண்றதுக்கு முன்னாடி இந்த பாரத தேசத்திலே ஏதாவது கொஞ்சம் ராகம் பாடுங்கன்னா பாடுறவாள் எப்படி பாடுவாள்?

இப்படி ராமா கிருஷ்ணா கோவிந்தா முருகா இப்படித்தான் நாமங்களை சொல்லி பாடுவாள். தியாகராஜர் பிறந்த பிற்பாடுதான் இப்படிலாம் நாமாவளியை கண்ணாபண்ணு இழுத்து பாடாதீங்கோ, நமக்கெல்லாம் சங்கீதம் கொடுத்தவாள் ஸ்ரீ நாரத சுவாமி, அவருடைய பெயரை சொல்லி பாடுங்கோன்னா நாரதரை நேர பாடக்கூடாது, குருநாதனுடைய பெயரை நேர சொன்னா அது மரியாதை குறவாகும் என்பது அந்த சித்தாந்தம் பண்ணி, வால்மீகி ஆயிருந்த காலத்திலே ராமாங்கிறத மராமரான்னு சொல்லி பழக்கம் உள்ளவரானத்தினாலே சங்கீதத்திலே பாடும்பொழுது தரணான்னு பாட சொன்னார். தரணான்னா என்ன அர்த்தம்? திருப்பி படிச்சா நாரதன் வரும். தரணா தரணான்னு பாடி நாரத சுவாமியுடைய பெயரை சொல்லின்னு சொல்லி பேச சொன்னாள். தியாகராஜருக்கு உபதேசமான ஸ்வரார்ணவங்கிற கிரந்தத்திலே இந்த பிரதர்சனமாக காணப்படுகிறது. சேதான் துஷ்டே புருஷஸ்யாத்மனாவகல்பிதை சநாததானா நிஜாயந்தி ஜாக்ரணன் ஜாஹாத்யக்ரகணா தேதிதாரபிஜானாவசேஸ்தோ மாய தத்தீயங் கிரகாணத்வமிதி சகோவாச என்பது ஸ்வரார்ணவத்தினுடைய வாக்கு. அதனால இப்போ சங்கீதம் பாடுறவாள் ரொம்ப நன்னா பாடினா ஆஹாங்கிறமல்லவா, ஆஹா ஹூஹு கந்தர்வாதி சமாராத்தியன மகாவோம்னு ஆஹாங்கிற கந்தர்வன் முதல்ல சங்கீதத்தை எடுத்துட்டான். இறைவனிடத்திலிருந்து கற்றுக்கொண்ட முதல் சிஷ்யன் ஆஹாங்கிற கந்தர்வன், அவனிடத்திலிருந்து உபபருகணருங்கிற நாரதர் கற்றுக்கொண்டார். அவர் உபபருகணருடைய இரண்டாவது ஜென்மம் தான் நாரதர். அதனால வால்மீகி பகவானாக பிறந்தவர் திருப்பி தியாகராஜராக பிறந்து பரமகுருவினிடத்திலே கற்றுக்கொண்ட சங்கீதத்தை லோகத்துக்கு பிரதர்சனம் பண்ணினார்னு சாத்பரியம். அவளுடைய சங்கீத மார்க்கத்திலே எத்தனையோ அதிசயங்கள் நடந்திருக்கிறது. இன்று நாம் எடுத்துக்கொண்ட சில விஷயங்களை மாத்திரம் அதை இப்ப நிதர்சனப்படுத்துவோம்.

பிறந்த அவதாரத்தினுடைய நோக்கம் தெரியாதா? நான் ராமாயணத்தை பாடுறதுக்குத்தான் பிறந்தேன். நீ நினைக்கலாம், வால்மீகி பாடிவிட்டாரே நீ இருக்கு பாடுறேன்னு கேட்கலாம். வால்மீகாதி முனுறு நலு நருளு வர்ணிச்சினா நான் ஆசை தீரணும்னா? அவ பாடினத்தினால நான் பாடாமல் இருப்பேனா? பகீரதன் கங்கையை கொண்டு வந்தான், அதனால நாம்பெல்லாம் தர்ப்பணம் பண்ணாம இருக்கோம். அதனால வால்மீகி ராமாயணத்தை கொண்டு வந்தார்னா நீ ஏன் பாருன்னு கேட்க முடியுமா? மேல்மையுண்டு சத்பக்துலு மெச்சுதுரே தியாகராஜனுதா, பக்தர்கள்லாம் என்னை மெச்ச மெச்ச நான் உன்னை பாடுவேண்டா, எனக்கு தான் இந்த ஜென்மத்தை எடுத்தேன்னு ஸ்ரீமத் ராமாயணத்தை பாடியிருக்கார் தியாகராஜர். அந்த அவர் பாடும்பொழுது அவருடைய வாழ்க்கையிலேயே அயோத்தியா காண்டம் பாலகாண்டம் முதலானதுகள்லாம் அவர் வாழ்க்கையிலேயே சம்பவித்து விட்டது. எப்படி தசரதன் ராமனை பிரிந்து கஷ்டப்பட்டானோ அப்படி 17 நாள் காவேரியில் எச்சி ராமனை பிரிந்து விட்டு தசரதன் கஷ்டக்கட்டங்கள் எல்லாம் பட்டுவிட்டார். அயோத்தியா காண்டம் பூரா

அவருடைய வாழ்க்கையிலேயே அயோத்தியா காண்டம் பாலகாண்டம் முதலானதுகளெல்லாம் அவர் வாழ்க்கையிலேயே சம்பவித்து விட்டது. எப்படி தசரதன் ராமனை பிரிந்து கஷ்டப்பட்டானோ அப்படி 17 நாள் காவேரியில் எச்சி ராமனை பிரிந்து விட்டு தசரதன் கஷ்ட கட்டங்களெல்லாம் பட்டுவிட்டார். அயோத்தியா காண்டம் பூராவும் அனுபவிச்சிருக்கார். கிஷ்கிந்தா காண்டம், சுந்தர காண்டம் எல்லாம் எந்த காண்டங்கள் வேணுமோ அத்தனைக்கும் வாழ்க்கையிலேயே அனுபவிச்சிருக்கார். அவருடைய ஒரு சந்தேகத்தை மாத்திரம் இப்ப நான் தெரிவிக்கிறேன். ஒன்று, காசியிலிருந்தும் ரிஷிகேசத்திலிருந்தும் ராட்சச தடாகத்திலிருந்தும் கைலாசத்திலிருந்தும் சில பக்தர்கள் திருவையாத்திலிருந்து புறப்பட்டு போனார். போய் ரிஷிகேசத்திலிருந்து ருத்ராட்சங்களும் மற்ற துளசி மாலைகளும் ராட்சச தடாகத்திலிருந்து சாம்பலும் தீர்த்தமும் கைலாசத்திலிருந்து பலவிதமான சாமகிரிகளும் சால கிராமங்களும் எடுத்திருந்து தன்னுடைய நண்பர்களுக்கு கொடுக்க வந்தால். இப்போ காசிக்கு போனா சில பேர் காசி சொம்பு கங்கை ஜலங்கள்லாம் கொண்டு கொடுப்பாள். அப்படி எல்லாருக்கும் கொடுக்கணும்னு ஒரு நண்பன் எடுத்துன்னு வந்தான். தியாகராஜருக்கு கொடுக்கணும்னு அவருக்கு ஆசை. அதுல தியாகராஜர் இடத்துல சும்மா கொடுக்க கூடாதுன்னு சொல்லி ஒரு நாளைக்கு கேட்டுண்டான். ஒரு ஞாயிற்றுக்கிழமை நம்ம கிரகத்துக்கு நீங்க சாப்பாட்டுக்கு எழுந்திருவி, நான் கொடுக்கக்கூடிய சம்பாரங்கள்லாம் வாங்கி கொள்ளணும்னு. அவரும் சரியின்னார். ஒரு ஞாயிற்றுக்கிழமை உறுதிப்படப்பட்டது. தன் பத்தினியார் இடத்துல சொன்னால் ஜாகபிரம்மம், இன்னைக்கு நான் என் நண்பன் வீட்டுக்கு சாப்பிட போறேன், நான் வரத்துக்கு 2 மணியாகும், நீ கிரகத்தில் பகவானுக்கு எப்படி சமைக்கணுமோ அப்படி பண்ணி நீ வேதனை பண்ணிக்கோ, நான் பராணம் சாப்பிட போறேன்னு புறப்பட்டு போனாள். தியாகராஜர் அவர் வீட்டுக்கு போகும்பொழுது எதிர்பாராத அதிசயமாய் அந்த கிரகஸ்தனுடைய மனைவி ஊர்லேருந்து வந்துவிட்டாள். அவர் வரலையாக்குன்னு நினைத்து கொண்டுதான் தியாகராஜர் சாப்பிட கூப்பிட்டார் இந்த பூமான். இவர் வாசல்ல வந்த நேரமும் அவர் பத்தினியாள் வந்த நேரமும் ஒரே நேரம் ஆயிடுத்து. அப்படி போல தியாகராஜர வாசல்ல பார்த்தோன்னே உள்ள ஆத்துக்காரனை போய் இந்த சோம்பேறி எல்லாம் ஏன் கூப்பிட்டேன்னா, இப்படிப்பட்டவாளுக்கெல்லாம் சாப்பாடு போறதுக்கு என்னால முடியாது, வெளியில விரட்டுங்கன்னு விட்டாள். உள்ளுக்குள்ள கணவனுக்கும் மனைவிக்கும் தகராறு. இங்கிதம் தெரிஞ்சவர் தியாகராஜர் புரிஞ்சுன்னு விட்டார். சுவாமின்னார். வெளியே வந்தான் கிரகஸ்தன். இன்னைக்கு நான் உங்ககிட்ட சாப்பிட முடியாதுன்னு சொல்றதுக்கு தான் வந்தேன், எனக்கு கொஞ்சம் அசந்தர்ப்பம் இருக்கு, என்னால இன்னைக்கு சாப்பிட முடியாதுன்னு சொல்றதுக்கு வந்தேன்னார். ஆஹா, 100 நாளைக்கு வச்சுக்கலாமான்னு உடனே இறங்கிட்டான். தியாகராஜர் திரும்பினார் தன்னுடைய கிரகத்துக்கு. 2 மணிக்கு வரேன்னு சொன்னவர் 1/2 மணி நேரத்தில் வந்ததை பார்த்த பத்தினியார் கஷ்டப்பட்டு ஏன் வந்துட்டேன்னா, ஒண்ணும் இல்லை ஒரு தமாஷ், இந்த தம்புராவை கையில் எடுங்கினார். எடுத்துக்கிட்டார், ஒரு கீர்த்தனையை பாடினார் சுவாமிகள்கிட்ட.

எத்தனை படிப்பு படிச்சா என்ன, எத்தனை அனுபவங்கள் இருந்தா என்ன, பெண்டாட்டிக்கு தாசன் தான், காந்தா தாசுலி, பெண்டாட்டிக்கு தாசன் தான். ஹே ராமா, சந்ததம்பு ஸ்ரீகாந்தா, நீ சித்தாந்தமயில சிந்தனை மாறலு, உன்னுடைய சித்தாந்த மார்க்கத்தை எவனொருவன் நினைக்காமல் இருக்கிறானோ அவெல்லாம் பெண்டாட்டிக்கு தாசன் தான் இந்த கீர்த்தனையை பாடினாள். இந்த கீர்த்தனை இத்தனை கீர்த்தனை பாடினாலே சுவாமிகள் கீர்த்தனை நடுப்புற உத்தரவு இடையூறு பண்ண மாட்டாள். இந்த நேரம் அவர் மனைவி கிட்ட வந்து சுவாமி கீர்த்தனத்தை நிறுத்துங்கோன்னாள். ஏன்னா என்ன பாவம் நீங்கள் பாடின பாடல், இப்போ எந்த நேர்ச்சினா எந்த ஜூச்சினா எந்த வாதுலைனா காந்தா தாசுலைன்னு பாடுறீங்களே, உலகத்தவெல்லாம் ராமனை பத்தி பரியாசம் என்றாளே, பெண்டாட்டி வார்த்தையை கேட்டு மானோடு போயிட்டான், அதனால ரொம்ப கஷ்டப்பட்டான், காந்தா தாசுலே பெண்டாட்டி வார்த்தையை கேட்டுட்டான்னு சொல்றீங்களே, அப்படி சொல்லக்கூடிய மகான்கள் வார்த்தையினாலே நிரூபிக்கப்பட்ட ஒரு வழக்கை சுவாமியினிடத்திலே இங்க சொல்றீங்களே, எந்த நேர்ச்சினா எந்த ஜூசினா எந்த வாருலைனா காந்தா தாசுலேன்னு சொல்றீங்களே, பகவானுக்கு கோபம் வராதா, நம்ம குத்தி காமிக்கிறான்னு நினைச்சுக்க மாட்டாளா, இப்படி நீங்க சொல்லலாமான்னா, அடியே சித்தையிரு, நான் பாக்கி பார்த்த பாடிவிடுறேன், அப்புறம் பதில் சொல்லலாம்னு பாக்கி கீர்த்தனையை பாடினாள்.

இந்த கீர்த்தனைக்கு எந்த நெரிசினா, எந்த ஜூசினா, எந்த வாருலைனா காந்தா தாசுலே, எந்த க்ஷேத்திரங்களுக்கு போனா என்ன,

இந்த கீர்த்தனையில மாத்திரம்தான் பல்லவியினிய அனுபல்லவியின்னு சொன்ன விஷயத்தை விட்டுவிட்டு சரணத்தில் வேறாக கருத்தை தெரிவிச்சான். இது என்ன தாத்பரியம்னா, அடியே ராமாயணத்தை படிக்க தெரியாதவன் தான் இப்படி கண்ணா பின்னு வியாபாரம் சொல்லுவான். ராமே நிரவதி குணக்ராமே தோஷா வதந்தி சதந்திகே. ராமனிடத்தில் படிக்க தெரியாதவாள் தாண்டி மூணு குற்றங்களை சொல்லுவார்கள். நிரவதி குணக்ராமே ராமே நிராகசி வாகசி ஸ்புரண முஷிதா லோகே தோஷா வதந்தி சதந்திகே. படிக்க தெரியாதவாள்லாம் பண்டிதரின்னு பெயரை வைத்துக்கொண்டு ராமாயணத்தை குளறு குளர்னு குணர்வாழ்றி அந்த மூன்று குணங்களே ராமனிடத்தில் குற்றம் சொல்வார்கள். வர தனு ஹதியம் தாடகையை கொன்றது ஒரு குற்றமாகவும், வாலி துரோகம் வாலியை மறைந்து நின்றது ஒரு குற்றமாகவும், மனாக அபசர்ப்பணம் கரனுடைய பிரேதம் தலையெறிந்து கிட்ட வரும்போது ரெண்டடி பின்னாடி போனாருங்கிறதையும் குற்றமாக சொல்லுவார்கள். படிக்க தெரியாத வாங்கி சொல்லுவா, இப்ப நான் சொன்ன ஒரு விஷயத்தை நீயே புரிந்து கொள்ளலன்னா உலகர் எப்படி சொல்ல போறார்கள்? இப்ப மானுடைய வார்த்தையை கேட்டுவிட்டு ஒரு மானை தொடர்ந்து போனான் என்று பண்டிதர்கள் சொல்லுவார்கள். மான் என்பது சீதை. சீதையுடைய வாக்கை கேட்டு மயங்கி போய் அந்த மான் பின்னாடி போனான்னு சொல்லுவார்கள். ஸ்ரீமத் பாகவதம் சொல்லுகிறது,

0: ஆலய விரக ருஷாரோபித ப்ரூ விஜிரும்ப ஸ்ரத்தாதிபத்த சேது கலதவதகன கோசலேந்திர அவதாரணஹ.
1: இந்த ஸ்லோகத்தில் ஒரு அற்புதமான விஷயம்.

ராமன் காட்டுக்கு புறப்படும் பொழுது லக்ஷ்மணன் புட்டிர் கூடையும் மம்பட்டியும் கூட எடுத்துக்கொண்டு ராத்திரி நேரம் ராமனும் சீதையும் நித்ராவஸ்தையில் இருக்கும் பொழுது கையில மண்வெட்டி எடுத்துக்கொண்டு மறுநாள் பகல் பூராவும் ராமன் எவ்வளவு தூரம் நடக்கணுமோ அவ்வளவு தூரத்துக்கு ரோட வெட்டிட்டு வருவானா சுத்தப்படுத்திட்டு யோ ஹரீந்திரானுஜாபியம் ருஜித பதருஜோன்னார்கள். ஏன்னா ராமன் காலில் இருக்கிற பாதுகையை பரதன் வாங்கிட்டு போயிட்டான், காலில் முள்ளு முள்ளு குத்தக்கூடாதுங்கிறதுக்காக லக்ஷ்மணன் மறுநாள் சாயங்கால வரைக்கும் ராமனும் சீதையும் நடக்கிற இடத்தை சுத்தப்படுத்திட்டு வருவான். கொஞ்ச நாள் கழிச்சு சுக்ரீவனும் அதில் இருந்தான் ஹரீந்திர அனுஜாபியாம்னார்கள். அப்படி ராமன் இந்த அவதாரத்தை முடித்துவிட்டு வைகுண்டத்துக்கு போகும்பொழுது இந்த பக்த ஜனங்களுக்கு ஒரு சொத்து எழுதி வச்சானாம். அது என்ன சொத்துன்னா, ஸ்வபாத பல்லவம், தன் பாதத்தை எழுதி வச்சான்னா. என்ன பாதம்னு கேட்டாள். என்ன பாதம்? அது கங்கை படகுல ஏறின பாதமா, கௌசிகன் பின்னாடி நடையாய் நடந்த பாதமா, இல்ல கல்லான அகலிக்கு சாபம் தீர்த்த பாதமா, இல்ல நெஞ்சார ஒரு கணம் நினைவார்கள் குடிபுகுந்து என் குடியிடுவென்னும் எழிலான பாதமா, இல்ல வேதம் கிளையிலைகள் மிக மனம் பூத்தந்து மெச்சியுடன் அர்ச்சிக்கும் மென்மலர் பாதமா, ஆஞ்சனின் கைக்கு பூஷணமான பாதமா? அந்த பாதங்கள்லாம் வைக்கலையாம் பக்தர்களுக்கு. யுத்தம் தண்டக கண்ட கைகி, தண்டகாரண்யத்தினுடைய முள்ளுகளினால் குத்தப்பட்ட பாதத்தை ராமன் பக்தர்களுக்கு சுத்தா வச்சான். இப்போ ஒரு சந்தேகம் நமக்கு வருகிறது. லக்ஷ்மணன் ரோடு வெட்டினான்னு சொன்னோம். அப்படிப்பட்ட சால மார்க்கத்தில் போகும்போது தண்டகாரண்யத்தை முள்ளு குத்தித்துன்னு சொல்றாளே, அப்ப லக்ஷ்மணன் வெட்டினது சரியா இல்லையா? அப்படி வெட்டியிருந்த பாதையில போயும் தண்டகாரண்யம் உள்ளவன் காலில் ஏன் குத்திட்டு கேட்டால், இதுவரைக்கும் ராமாவதாரத்தில் ஒரு அதிசயம் பார்க்கலாம். எல்லா ஜனங்களும் ராமா எனக்கு வேணும் அது வேணும் உத்தரம் கேட்டவாள் இல்லை. நீ பட்டாபிஷேகம் சுட்டி கொள்ளணும், நீ நன்னா இருக்கணும்னு சொல்றாளே தவிர, எனக்கு பிள்ளை வரம் கொடு, எனக்கு பாக்கியத்தை கொடு, எனக்கு உத்தியோகம் கொடு, எனக்கு சாப்பாடு கொடு, எனக்கு லட்சுமீகரம் கொடுன்னு உத்தரம் கேட்டதில்லை. அப்படி கேட்கலையேன்னு ராமன் ரொம்ப கவலைப்பட்டான். அப்படி கேட்காம இருக்கும்பொழுது ஆறு பத்னியா இருக்கிற சீதை இந்த மானை கேட்டுட்டாளாம். அந்த மானை கேட்டத்தில் இருந்து இதுவரைக்கும் தன்னை ஆர்த்தியோடு கேட்டவாள் யாரும் இல்லை, தன் ஆறு பத்னிய கேட்கிறாள், அதனாலே நாம் அந்த மானை பிடிக்க போகணும்னு போனான். அவன் இந்த மான் போகும்பொழுது இந்த லக்ஷ்மணன் வெட்டின ரோடு வழியாவா போகும், அது எங்கேயோ இழுத்துன்னு போயிடுச்சு. எனவே இந்த மானோடு பின்னாடி போகும்பொழுது வித்தம் தண்டக கண்ட கைகி, தண்டகாரணிக்கு முள்ளுகளினால் குத்தப்பட்ட பாதம். இப்போ ராமனுக்கு ஒரு கவலை வந்துருத்தான். என்ன கவலைன்னா, ஸ்திரியா நியுக்தா கைகேயா மம மாத்ரா பரந்தபா, கைகேசியனுடைய வார்த்தையை கேட்டுட்டு தசரதன் கெட்டு போயிட்டான்னு ஒரு வார்த்தை இருக்கு. எல்லாருக்கும் தெரியும், இந்த ராமாயணத்தை படித்தவாள் அத்தனை பேருக்கும். கைகேசி வார்த்தையை கேட்டுவிட்டு குழந்தை ராமனை காட்டுக்கு அனுப்பினான் காட்டுக்கு அனுப்பினான்னு எல்லாரும் சொல்றாள். அப்படி சொல்லும்போது ராமனுக்கு ஒரு கவலைப்பட்டானாம். என்ன கவலைப்பட்டான்னா, இதுவரைக்கும் யாருமே தன்னை குணவான் குணவான் சொல்லுகிறார்களே தவிர தகப்பனை குற்றவானா சொல்லுகிறார்கள். இனிமே எல்லாரும் தசரதன் குற்றம் செய்தவன், தசரதன் குற்றம் செய்தவன், பெண்டாட்டி வார்த்தையை கேட்டு கால வாரி விட்டுட்டான்னு சொல்றாளே தவிர ராமன் அப்படிப்பட்டவன் சொல்ல மாட்டேங்கிறாள். இப்ப தகப்பனாருக்கு தான் பிள்ளைன்னா அவன் செய்த ஒரு குற்றத்தை தானும் செய்யணுமே என்று எண்ணி அவன் கைகேசி வார்த்தையை கேட்டு காரியத்தை நழுவ விட்டு விட்டான், நாமும் அப்படி சீதை வார்த்தையை கேட்டு நழுவ விடுவோம் என்று சொல்லி பரஹிம்ச பரபாம அந்யதன பரமானபவாத, இந்த அர்த்தம் தெரியாதவா, பரஜீவனமுலக அன்றுதமே பாஷிஞ்சரையா, இது அர்த்தம் தெரியாமல்லவா, ராமாயணத்தின் உட்பத்தை தெரியாமல்லவா எல்லாரும் கோல் சொல்லுகிறார்கள். அப்படி இல்லடி என் ராமன், நீ ராமாயணத்துடைய மகிமை தெரியாம குறுக்க பேசாதேன்னு தன் பத்னி கிட்ட சொன்னார். இந்த கீர்த்தனத்துல மாத்திரம்தான் அந்த கோஷன் சொல்லுவார்கள் தொடர்பு, பல்லவிலேயே அனுபல்லவி இருந்த தொடர்பு இல்லாமல் இந்த கீர்த்த

வேதாந்தத்தில் மாத்திரம்தான் தனிப்பட்ட ரகசியமாக சரணத்தில் சொல்லப்படுகிறது. பரஹிம்ச பர பாமான்யதன பரமானபு அபவாதே. யார் சொல்லுவார்கள்? தன் பெண்டாட்டி பேச்ச கேட்டு எவனு கெடுக்கிறானோ அவன்தான் ராமனிடத்தில் குற்றத்தை சொல்லுவார்களே தவிர, படித்திருந்த புலவர்களும் ஞானவான்களும் இந்த காரியத்தை செய்ய மாட்டார். இப்ப தியாகராஜருக்கு அனுபவம் எப்படி பேசுகிறதுன்னு சொன்னால், குறை நீக்கி குற்றத்தை களைந்து எம்பெருமான் வாழ்கின்ற வாழ்க்கையை பாடுகின்ற பெரியவரானத்தினாலே ஒரு விதமான குறை கூட ராமன் பேர்ல சொல்லக்கூடாதுன்னு எண்ணம் ஸ்ரீ தியாகராஜர். ஆனால் அவர் சொல்லலாமே தவிர, படிக்காதிருக்கின்ற அறிவில்லாதவர்கள் எல்லாம் அந்த குணதோஷத்தை சொல்லக்கூடாது என்று எச்சரிக்கை பண்றதற்காக இந்த கீர்த்தனத்தை எடுத்துக்கொண்டார். துடுக்கு கல நன்மேல துறகுடுக்கு புரோசுரா என்ற ஒரு கீர்த்தனத்திலே இந்த பக்தர்கள் என்னென்ன அபராதம் பண்ணுகிறார்கள் என்ற பாவத்தையில் தான் வரிசையா சொல்லி ஆவணியவட்ட தண்ணிக்கு பாவத்தை சொல்றதுக்கு சங்கல்பம் பண்ணுகிறார்கள் அல்லவா, அப்படி போல பெரியவர்கள் தன்னுடைய கீர்த்தனத்தில் மங்களாசாதனம் பண்ணினார்கள். அவருடைய கீர்த்தனை உலகத்துக்கு வெளிவந்த ஒரு சம்பவத்தை மாத்திரம் இப்ப சொல்லி

ಮುಖಾಂಬುಜ ಶ್ರೀರಘುನಂದನಸ್ಯ ಸದಾಸ್ತು ಮೇ ಮಂಗಳ ಮಂಜುಳಪ್ರದ. ರಾಮರೈ ಅಂಜಿನವರುಗಳು, ರಾಮನ அவதாரத்திலே என்னென்ன கஷ்டப்பட்டானோ அந்த கஷ்டங்களையும் தானும் படணும்னு ஆசைப்படுவாள். இப்ப நான் சொன்ன ஸ்லோகம் துளசிதாச ராமாயணத்தில் வருகிற பிரசன்னதாம் யா ந கதாபிஷேக ததான மம்ளே வனவாச துக்கதா. காலையில 8 மணிக்கு ராமனுக்கு சாகேத ராஜ்ய பட்டாபிஷேகம் என்ற செய்தி வந்தது. பிரசன்னதாம் யான, அப்படியா எனக்கா பட்டாபிஷேகம் என்று சுவாமி சந்தோஷப்படவில்லை. ஆனால் மத்தியானம் 2 மணிக்கு பட்டாபிஷேகம் செய்து போய் 14 வருஷம் காட்டுக்கு இருக்கணும்னு செய்தி வந்தது. கதான மம்ளே வனவாச துக்கதா, அதனால கஷ்டப்பட்டானா? காலையில 8 மணிக்கு ராஜ்ய பட்டாபிஷேகங்கிறப்பவும் சிரிக்கல, மத்தியானம் 2 மணிக்கு 14 வருஷம் காட்டுக்கு போகணும்னு அழல. அதை அனுபவிச்சிருக்கிற மகான்கள் சதாஸ்துமே மங்கள மஞ்சுள பிரதா, எனக்கு அந்த நிலை வரணுமே என்று பக்தர்கள் இயங்குகிறார்கள். இன்னைக்கு அதை சொன்னால் நம்புவார்களா? 1000 ரூபா நோட்டு செல்லுன்னு உடனே பக்கு பக்குன்னு விழுந்து செத்து போயிட்டால் எத்தனையோ பேர். அதிகமான பெரிய வேலை வந்தது, உனக்கு 1 லட்சம் ரூபா பிரைஸ் விழுந்ததுன்னா அதையும் தாங்க முடியல. அப்படி அகில உலகத்துக்கு சாம்ராஜ்ய பட்டாபிஷேகங்கிற நேரத்தில் சிரிக்கலையே, 14 வருஷம் காட்டுக்கு போகணும்னு நேரத்தில் அழலியே, அந்த மாதிரி நான் இருக்கணும்னு ஆசைப்படுவார் தியாகராஜ. அவர் கீர்த்தனத்திலே தாசரதேங்கிற தோடிராக கீர்த்தனத்திலே அன்னைக்கே சொன்னார், தூரதேசமனு பிரகாசிம்ப, என்னுடைய கீர்த்தனைகளை தூரதேசங்களில் பிரகாசப்படுத்தி விட்டாயேன்னு அப்பவே சொல்றார். அப்போ அந்த காலத்திலே கூட இந்த சங்கீதத்தில் ஒரு சாபக்கேடு ஒன்று இருக்கு, அது என்னன்னு கேட்டா, தஸ்மாத் காயதஸ்ய பத்தஸ்ய ந பிரதிகிருஹ்யம் என்று ஒரு வார்த்தை வருகிறது. இந்த தஸ்மாத்துங்கிற முன்னாடி இருக்கிற வார்த்தையை நான் சொன்னேன்னா ரொம்ப குற்றம் உள்ளவனாயிடுவேன். அது என்ன குற்றம் என்கிறதை வேதம் சொல்றதை தவிர நாம் சொல்லக்கூடாது. ஆகையினாலே சங்கீதத்தில் ஒத்துமை இருக்குவார், அதிக ஒத்துமையே இருக்கார். அந்த காலத்தில் தியாகராஜர் காலத்தில் சங்கீதத்துக்கு ஒத்துமை இல்லாத ஒரு பாவம் ஒன்று இருந்தது. தஞ்சாவூர் ஆஸ்தான வித்வான் துரசாமி ஐயவர்கள் என்று மகா வித்வானத்தர் இருந்தார். அகில உலகமும் புகழக்கூடியவர் அவர். தர்மபுரி சுப்பராயர் என்று ஜாவளி எழுதினவாளை

உங்களுக்கு தெரியும். ஒரு கீர்த்தனத்தில் தியாகராஜர் அந்த இடத்துக்கு வரும்பொழுது இவர் பஜனை பண்றவர் என்று எண்ணி கூட இருக்கிற அந்த பெரிய ஆஸ்தான வித்வான்கள்லாம் இவரை பரியாசம் பண்ணி உஞ்சவர்த்தி எடுக்கிறவர் உஞ்சவர்த்தி சங்கீதம் தாழ்மையா பேசினார். சரிஜேசி வேட்டுக்கு ஜூசிட்டே சாகேதராமா இது நியாயமா? கொக்க சாஸ்திர விதுலு பகுமதுலு நொந்தே. கொக்கோக சாஸ்திரத்துல பெரிய கட்டிக்காரனுக்கு கீர்த்தனை எழுதின வாழ்க்கெல்லாம் மரியாதை கிடைக்கிறது. சக்கனி பக்தி சாஸ்திர விதுலு சாலகனி நவ்வேறு. எங்களை பார்த்து பரியாசம் பண்றாளேன்னு இந்த நிகழ்ச்சியை கீர்த்தனத்துல சொல்றாள். சரிஜேசி வேட்டுக்கு ஜூசிட்டே சாகே தராமாங்கிற கீர்த்தனத்துல. அப்படி இந்த பல்லவி துரசாமிகர் என்பவர் ஒரு காலத்தில் ரொம்ப புகழ் பெற்றவர் சங்கீதத்துல. பல்லவி அனுபல்லவி சரணம்னு மூணு இருக்கிறதே, இதுக்கு என்ன அர்த்தம்னா பல்லவம் பல்லவம் என்றால் கொழுந்து சில துளிர்கள், எட்டி பார்த்தால் சில கொழுந்துகள் கிடைக்கிறது மாதிரி இருக்கு. சமீபத்தில் கிட்ட போய் பார்த்தா அனுபல்லவி ரெண்டு கொழுந்து கிடக்கு. இது என்ன ரெண்டு கொழுந்துன்னு சமீபத்தில் இன்னும் போய் பார்த்தா பகவானுடைய சரணாரவிந்தம் கோமளபத பல்லவ பத. பல்லவம் சொன்னா கொழுந்துன்னு அர்த்தம். எட்டி பார்த்தால் பல்லவி, கிட்ட பார்த்தா இன்னொரு அனுபல்லவி, கிட்ட போனா சரணம் தான் பல்லவி அனுபல்லவி சரணம்னு பெயர் வைத்தார்கள். ஆனா பல்லவி பாடுறவாதான் பழைய காலத்தில் வித்வான்களை தவிர அனுபல்லவி சரணம் பாட மாட்டார்கள். அது கீர்த்தனை கீர்த்தியா பாடினா தான் பல்லவி அனுபல்லவி கீர்த்தனை. இந்த பல்லவி துரசாமியர் காலத்தில் அவருடைய பல்லவி ஒன்னும் ரொம்ப புகழ் பெற்றிருந்தது. அந்த பல்லவியே துரசாமியர் எழுதினது பதன் தன குரு.

பதம் தனு குறுப்பா, பதத்துக்கு பானா, லயன் தன குருலா, லயத்துக்கு லானா, விஞ்ஞாசன் தனக்கு முருவி, இதுவே காணும் பல்லவி. இதான் பல்லவின்னு அர்த்தம். இந்த பல்லவியில எத்தனை அர்த்தம் இருக்குன்னு சொல்றார். நெட்டிசை குருகு, நேரிசை அருதி, சுத்திசை பணுவல், திறனோடும் பல்லவி. இதான் பல்லவின்னு அர்த்தம்னு துரசாமி இருக்கிறது. பல்லவிக்கே பல்லவின்னு பெருந்து இந்த பல்லவிக்கு. அவர் காலத்துல இது ரொம்ப புகழ்பெற்ற பல்லவி. சின்ன குழந்தைகளுக்காக சின்ன பாடத்துல பல்லவி தொடங்குவார். அவருக்கு என்னமோ தியாகராஜரை கண்டா பிடிக்கவே பிடிக்காது. ஓயாமல் பெண்கள் மாதிரி பாடிட்டு இருக்கான் கீர்த்தனை. என்ன போல லயத்துல அவனுக்கு வித்தியாசம் உண்டா. 128 கலை, 1072 சசத்திரப்படத்தாளம், சிம்மந்தனம், இதெல்லாம் நான் பல்லவி பாடுவேன். தியாகராஜருக்கு பல்லவி ஞானம் கிடைக்குமா தெரியுமான்னு கேட்டு இருந்த. அவருக்கு மனைவி இறந்து போய்விட்டாள். ஒரு பெண் இருக்காள். அந்த பெண்ணை தியாகராஜர் வீட்டு எதிர்த்த வீட்டுல கல்யாணம் பண்ணி கொடுத்திருக்கார். பெண் வீட்டுக்கு தன்னுடைய தகப்பனாருடைய சிரார்த்தம் பண்றதுக்கு அங்கதான் போகணும். துரசாமி ஐயர் தியாகராஜரை பத்தி ரொம்ப பரியாசம் பண்ணிட்டு இருந்தவர். தன்னுடைய பெண் வீட்டுக்கு போய் சேர்ந்தார். பெண் அப்பதான் சொன்னா, அப்பா எதிர்த்த வீட்டில் இருக்கிறவர் தியாகராஜர் சுவாமிகள் தெரியுமான்னா, என்னடி சுவாமிகள், பெரிய கொம்பனோ, என்ன போல ஞானம் உண்டா அவனுக்கு, பல்லவி தெரியுமா, என்ன போல கலச்சவுக்கத்துல பல்லவி பாட தெரியுமான்னு பரியாசம் பண்ணினார். சரி, அப்பாவுக்கு இருக்கிற வியாதின்னு தெரியணுட்டாள். அந்த நேரம் சில சிஷ்யர்கள் வாசல்ல இந்த தவசம் பண்ணிட்டு வாசல்ல ஓய்வெடுத்து இருக்கிற துரசாமியரை பார்த்து உள்ள போய் குருநாதரா இருக்கிற தியாகராஜரிடத்துல, சுவாமி துரசாமியர் வந்திருக்காருனா, எந்த துரசாமியர்னா, பல்லவி துரசாமியர்னா, பல்லவி துரசாமியர்னா என்னடா அர்த்தம்னா, பல்லவியில மகாஜான வித்வான்,

ஒரு சரபோஜி மகாராஜா இருக்கு, ஆஸ்தான வித்வானா இருக்கிறவர். அவர் வந்திருக்காருனா, இங்க வந்திருக்காளான்னா, இல்ல எய்த்த வீட்டுக்குன்னா. எய்த்த வீட்டுக்கு வந்தா உனக்கு என்னன்னா, இல்ல உங்களை பத்தி துர்விமர்சனம் பண்ணிட்டு இருக்காரு. என்ன துர்விமர்சனம் பண்ணிருக்காருன்னா, உங்களுக்கு பல்லவி ஞானமே போராதுன்னு சொல்லிட்டு இருக்காரு அவருனா. அதே ஞானமே போராதுன்னு நான் சொல்லிட்டு இருக்கேன். இதுல பல்லவி ஞானம்னு ஒண்ணு இருக்காடா ஆசிரியர்களே, எதிராஜ் ஜால்ராவ இங்க வந்து பாடுங்கூட பகவான பாடுங்கன்னு ஒரு கீர்த்தனை பாடினார். இந்த 1072 102 108 இந்த தாளத்துல பாடுற பல்ல துரசாமியில் எய்த்து வீட்டுல உட்காந்துருக்கார். இவர் அறக்கலை சவுக்கத்துல ஒரு தாளத்துல ஒரு சின்ன கீர்த்தனை ஒன்று பாடினார்.

இந்த கீர்த்தனத்தை பாடினார். இதுக்கு என்ன தாத்பரியம்னா, பூவாசுகி தகு பலமு கல்கின புதுலு பல்க வினலேதா. பூமியில பிறந்தா இறைவன் ஞானத்தை அளந்துதான் கொடுக்கறான்னு சொல்லி மகான்கள்லாம் சொல்றத கேட்டது இல்லையா? இந்த தியாகராஜருக்கு என்னடா தெரியும், ஸ்ரீவாசுதேவ சர்வ மனசு சிந்திஞ்சரா, எல்லாமே ஸ்ரீ வாசுதேவமாயின்னு எனக்கு தெரியுமே தவிர பல்லவி ஞானம் அனுபல்லி விஞ்ஞானம் அஞ்ஞானம் சுஜானம் விஜயானம் இதெல்லாம் எனக்கு என்னடா தெரியும். ஸ்ரீவாசுதேவ சர்வ மனசு சிந்திஞ்சர தியாகராஜனுத்த அப்ப சட புத்திமானுடா, இந்த மகா பாதகமான செயலை விட்டுடும் கூடாதுன்னு இந்த கீர்த்தனையை பாடினார். இந்த கீர்த்தனத்துல ஒரு அழகு என்னன்னு கேட்டா, இந்த ஒரே ஒரு அக்ஷரம் மாத்திரம் தாளத்துக்கு முன்னாடி வரும் வரும், அந்த டேனா அக்ஷரத்தில் விழருது, சேனா முன்னாடி இருக்கு. சமம் விஷமம் அதீதம் அநாகதம்னு நான்கு லட்சணங்கள். சில கீர்த்தன பாடின சமத்திலேயே எடுத்துள்ளான், சிறிது பாடின பிற்பாடு வரும், சிறிது பாட்டுக்கு முன்னாடி ரெண்டு அக்ஷரம் நாலு அக்ஷரம் வரும். இந்த ஒரு கீர்த்தனை மாத்திரம் ஒரே க்ஷணத்துல ஷடேன்னு தாளத்துல விழருது. அபியாசம் இல்லாதவா பாடினா அக்ஷரம் கெடுத்துவிடும், அபியாசம் உள்ளவா பாடும் போது ஜாகிரதையா பாடணும். இந்த வாசல்ல உட்கார்ந்துருக்கார் பாருங்க பல்லவி துரசாமியர், ஷடே புத்தி மாறாங்கும் பொழுது அவர் தலை என்னமோ பண்றது. மகா சங்கீத ரசிகன், அட பாவி, அரக்கட சவுக்கத்துல ஒரு மயிரழல உயிர் போற இடத்துல ஒரு அக்ஷரத்தை வச்சுன்னு இப்படி பாடுறானே, இவனுக்கு ஞானம் இல்லை பல்லவி ஞானம் இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தமே என்று தலையை உலுக்கி உலுக்கி உலுக்கி அவர் கழுத்தை சுருக்கி கொடுத்து தன்னை மறந்து சங்கீதத்தினால ஆகர்ஷிக்கப்பட்டு தியாகராஜருடைய கிரகத்துக்குள்ள வந்து விட்டான். 11 சிஷ்யர்கள் இந்த கீர்த்தனையை பின்பாட்டு பாடி வாங்கி பாடுறார்கள்.

నిధరిగమర్చిధరిజ్వని పదని బొమచడే బూజి మానోరాంగరాన్. இவருக்கு 128 கடையில் பாடித்தான் பழக்கம். இந்த அறக்கலைக்கு வரமாட்டேங்கிறது. தமிழ் எம்ஏ பயிற்சி படித்தவன் போய் 16 வாய் போட்டுக்கொள்ளுங்க. 1 16 16 2 16 சலையை சொல்லுவான். அப்படி போல பெரிய இலக்கணத்தில் படித்தவன் இந்த சின்ன இலக்கணம் வராமல் முழிக்கிறார்.

என்ன பண்ணினா இந்த அறக்கலைக்கு வரல. இந்த துரசாமியர் வந்த பொழுது ஒரு சிஷ்யன் இவர் கையில ஜால்ரா கொடுத்துட்டான். பழைய காலத்துல ஜால்ரா கொடுத்தா பாடுங்கன்னு அர்த்தம். ஒரு நாமாவளி பாடுவாள், கோவிந்த கோவிந்த ராதா முகுந்த முரளிதரா நந்த சந்திரா மதுசூதன குலேந்திரா

நாடி நல்ல பண்ணால் அவன் புகழ் பாடி நல்ல கையால் அவன் தான் போடு நன்றாய் காலால் ஆடா ஊற்றி ஆடு. இந்த பாடிக்கிறப்ப எவன் வந்தா என்ன பண்ணுவேன்னா, காலம் வந்தால் என்ன நேரில் அவன் கையில் தாளத்தை கொண்டு போய் போடு. எவன் கையில தாளத்தை போட்டா கூட அவன் ஜாதரா போட்டு இருப்பான். துரசாமி இருக்கையில் ஜாதரா போட்டா போடாம இருப்பாரா? அவர் போட்டு போட்டு பார்த்தாரு இந்த தாளத்துல வரல. கடைசியில எல்லாம் முடிஞ்சு அங்கவஸ்திரத்தை இடுப்புல கட்டி கொண்டு சாஷ்டாங்கமா தியாகராஜுக்கு நமஸ்காரம் பண்ணி, என்னுடைய கர்வங்கள்லாம் போயிடுத்துறா குழந்தை, நீ சின்ன பையன், உன்னுடைய ஞானத்துக்கு என் ஆயுசு பூராவும் போதாதப்பா. இன்னைக்கு ஜென்மம் சாபல்யம் ஆச்சு. இன்னைக்கு பார்க்கிற வரைக்கும் என்னமோ துர்விமர்சனம் பண்ணிட்டு இருந்தேன். இல்லிலேந்து நான் உன்னுடைய அடிமை, உன்னுடைய பக்தன் நமஸ்காரம் பண்ணினார். அப்படி எல்லாம் சொல்லாதீங்க பெரிய வாழ்நி ஒரு சொல்லி மறுத்த உடனே இந்த தியாகராஜருடைய கீர்த்தனத்தில இந்த ஷட புத்தி மானுராவில தன் மனசெல்லாம் பறிகொடுத்து விட்டு அவர் தியாகராஜருடைய பக்தனாக திருவிழாத்தில் இருந்து தஞ்சாவூருக்கு எழுந்துருடினார். வழியில போற பொழுதெல்லாம் நல்ல இந்த கீர்த்தனையை கேட்டு கேட்டு பழக்கம் உள்ளதுனாலே இந்த கீர்த்தனையானது அவரை ஆட்கொண்டு விட்டது. போகிற வழியெல்லாம் நூறான்னு பாடினு போறார். வழியில ஒருவன் கேட்கிறான், என்ன சாதங்கள்லாம் நடந்ததுதானா? நீ தரி தனி பதனி பூஜி மாநூறா. மகாராஜா உங்களை கூப்பிட்டாரோ சொன்னா வயில பொண்ணாததான சாப்பிட மணி பாடிக்கிட்டே போறாரு. தவிர இந்த கீர்த்தனையும் விடமாட்டேங்கிறது ஒரு நாவு. மகாராஜா கூப்பிட்டான்னா போனார். போய் நின்று மகாராஜா கூப்பிட்டேடாமேன்னார். என்ன சாரத முடிஞ்சு போயிடுத்தே, அடுத்த வியாழக்கிழமை இன்னைக்கு சத்சங்கம் வச்சிருக்கிறோமே, எந்த வித்வான்களை நீங்கள் கூப்பிட்டு மரியாதை பண்ண போறேன், ஸ்வநாம தன்யங்கிற பட்டத்தை கொடுத்து பிருது கொடுக்கறதா தீர்மானம் பண்ணிருக்குமே,

ஓயாம ராஜா கேட்டு இதையே சொல்லிட்டு இருக்கிறத பார்த்த உடனே மகாராஜாவுக்கு கோபம் வந்து, என்னையா நான் கேட்டுட்டே இருக்கேன், இப்படி ஓயாம செடே புத்திமானதா செடே புத்திமானதாங்கிறீரே, அது என்னதுன்னு மகாராஜா மன்னிக்கணும், தியாகராஜருடைய வார்த்தையிலிருந்து கேர்த்தனையை கேட்டேன், என்னை அடியோடு அடிமை கொண்டு விட்டது, அந்த வார்த்தை என் வாக்கு விட்டு அகரமாட்டேங்கிறது, அதை பாடிட்டு இருக்கேன்னா அதை ஒழுங்காத்தான் பாடுமேன்னார். பூரா பாட ஆரம்பிச்சார், சந்தர்ப்பம் கிடைச்சிருத்து மறுபடியும் இன்னொருத்தர் பாடினார். அதை கேட்ட சரபோ

சிவாஜி ராஜா கழுத்துல இருக்கிற வைர மாலையை கட்டி அவர் கழுத்துல போட்டு, அடே அம்மா கேட்ட கீர்த்தனையே இப்படி இருக்குன்னா அவர் எப்படி பாடியிருப்பார், அவர் பாட்ட கேட்கணுமே சரபோஜி ராஜா கிட்ட சொல்றார் துரசாமிஜர் அவர்கள், மகாராஜா எனக்கு என்னமோ அந்த தியாகராஜருடைய நிலையை பார்த்தா அவர் நம்ம ஆஸ்தானத்துக்கு வந்து பாடுவான்னு நம்பிக்கை இல்லை, எனவே நாம தான் அங்க பாட்ட கேட்க போகணும்னார். அப்போ ஒரு உடன்படிக்கை பண்ணி கொண்டார்கள். சரபோஜி ராஜா சொன்னார், அந்த வந்திருக்கிற 432 புலவர்கள் வித்வான்கள் வந்திருக்கா வித்வத் சதசுக்காக அந்த வித்வான்களையும் அழைத்து கொண்டு திருவையாத்துக்கு போவோம், நானும் சங்கீத வித்வான் மாதிரி வேஷம் போட்டுப்பேன், என்ன மகாராஜான்னு இங்க காமிக்க கூடாது தியாகராஜனுக்கு எழுத்தாப்புல, காமிச்சுட்டேன்னு சொன்னா ஒருவேளை ராஜா கிட்ட பாட மாட்டேன்னு சொல்லிடுவார், அதனாலே நானும் வித்வான் மாதிரியே ஜெரி கங்க வஸ்திரம் வைர கிடக்கன் மகா எத்தனை ஆடம்பரம் உண்டோ அத்தோடு உங்களோட கூட வந்து உட்கார்ந்துருப்பேன், யாரும் காட்டி கொடுக்காமல் இருக்கணும், எனவே போகலான்னு போனா 432 புலவர்கள் அந்த தியாகராஜுடைய கிரகத்திலே அந்த கூடத்துல எப்படித்தான் உட்கார்ந்தோளும் அந்த காலத்துல தெரியல, 432 புலவரும் உட்கார்ந்திருக்கிறார்கள், ஜெப்பியேஷன் அதாவது தியாகராஜுடைய தமையனார், தியாகராஜா உன் பாட்டை கேட்கறதுக்காக தஞ்சாவூர்ல இருந்து மகாவித்வான்கள்லாம் வந்திருக்காருன்னா அவளை உபச்சாரம் பண்ணுக்கும் இதை வந்துடுறேன்னார். அப்போ ஜெப்பியேஷன் பார்த்து ஒரு வித்வான் சொல்றார், நான் ஷட்கால கோவிந்தமாறாருன்னு பேரு, திருவனந்தபுரத்திலிருந்து வந்திருக்கேன், 6 காலத்துல சுரம் போடுறவன், அதனால என் பேரு ஷட்கால கோவிந்தமாறாருன்னு பேரு, 4 காலத்துல கூட ஒருத்தரும் சுரம் போட மாட்டா, எனக்கு மகாவித்வான் பட்டம் கொடுத்திருக்கான் திருவனந்தபுரம் ராஜா, அவங்க தம்பிகிட்ட சொல்லுங்கன்னா சரின்னா. இன்னொருத்தன் சொன்னார், என் பேரு காட்டு கிருஷ்ணயர்னு பேரு, தன்யாசி ராகத்தை 7 கோட்டை மதிலுக்கு இன்னென்ற பாடி மகாராஜா காதல விழுந்து அவர் எனக்கு 11 மைலும் 11 மகளும் உள்ள காடு ஒண்ணு எனக்கு பிரசன்டேஷன் பண்ணியிருக்கான், உங்க தம்பிகிட்ட சொல்லுங்கன்னார். இன்னொருத்தர் சொன்னார், பொப்பிலி கேசவையான்னு ஒருத்தர் பத்மராகன்னு ஒரு ராகத்தை பாடினே, தங்கத்தினால தாமரை எனக்கு மாலை போட்டிருக்கான், உங்க தம்பி தியாகராஜத்தை சொல்லுங்கன்னா. அந்த நேரத்துல ஹேமதத்தன் ஒரு மகா பண்டிதன் காசியிலிருந்து வந்திருக்கான், அவன் ஒரு ராகத்தை பாடினா உடம்பு அரிக்குமாம், 100 ராகத்தை பாடினா உடம்பு சொரிஞ்சு கொடுக்குமாம், அப்பேற்பட்டவன் வந்திருக்கேன், உங்க தம்பி கிட்ட சொல்லுங்கன்னா. 72 மேலகர்த்தாவலியும் ஒருவன் பல்லவி பாடியிருக்கேன், அதனால 72 மரகத மாலையும் மகாராஜா கொடுத்திருக்கான்னு ஒருத்தன் காமிச்சான். இதெல்லாம் எழுதிக்கின்றார் தியாகராஜருடைய அண்ணா. வெளியில வரும்போது தியாகராஜா இவர் தான் ஷட்கால கோவிந்தமாறார், இவர் தான் காட்டு கிருஷ்ணய்யர், இவர்தான் புப்பிலி கேசவய்யா, இவர்தான் ஹேமதத்த சாஸ்திரி, இவர்தான் பிரபாகர பண்டிதர்னு எல்லாரையும் அனுபவப்படுத்துறார். ஒவ்வொருத்தருக்கும் யோகியத்தை சொல்லணும் அல்லவா, இப்ப தியாகராஜர் பொதுவில் எல்லாருக்கும் நமஸ்காரம் பண்றார்.

ஷட்காலத்துல ஆறு காலத்துல சுரம்பு விடுவாருன்னா ஓஹோ அப்படியா.

சச்சாத்திரம் மயங்க மாட்டான், சாமகானத்தில் தான் மயங்குவான். அடுத்தவர் காமிச்சு காட்டு கிருஷ்ணயர்னு பேரு, அவருக்கு 11 மைல் 11 மைல் காட்டை கொடுத்தான்னா.

0: என்ன சொல்லிருக்க, பிரேம முப்பிரி கொண்ட ஆவேளை ராமநாமம் தலைச்சேவாரு. இந்த உயிர் உடலை விட்டு புறப்படும் பொழுது ராமநாமம் எவன் வாயிலே வருகிறதோ அவன்தான் ராம பக்தன், அவன்தான் மகாத்மா என்று பக்தனுடைய மகிமையை இந்த கீர்த்தனத்திலே சொல்றார். பக்தனுடைய மகிமைன்னு அவர் சொல்றார், நாம் தியாகராஜருடைய மகிமையை நாம் சொல்லுகிறோம். எனவே தியாகராஜருடைய மகிமையானது ராம பக்துடையன தியாகராஜனத்தி தாசுலைனவாறு எந்தரோ மகானுபாவுலு அந்தரிக்கு வந்தனமும் என்பது மாதிரி இந்த உலகத்திலே ராமபக்தால் எத்தனை பேர் இருக்கிறார்களோ அத்தனை பேருக்கும் நானும் அவர் சார்பிலே வந்தனத்தை சொல்லிக்கொண்டு தியாகராஜருடைய கீர்த்தி என்றென்றும் விளங்குவதாக அவருடைய பொன்னார்ந்த திருவடியை சார்ந்து கொண்டு உபசம்ஹாரம் பண்ணிக் கொள்வோம்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது ஸ்ரீ தியாகராஜர் மகிமை இசை சொற்பொழிவு. நிகழ்ச்சியவர் நீடாமங்கலம் கிருஷ்ணமூர்த்தி பாகவதர் அவர்கள். பக்கவாத்தியங்கள் காரைக்குடி எம் எஸ் மணி அவர்கள் வயலின், கர்நாடகத்தான் எம் ராஜாராமன் அவர்கள் மிருதங்கம்.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம்.
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: ஆகாஷவாணி மதுரை மத்தியலை 1269 கிலோ ஹெர்ட்ஸில் இனி கேட்டு ரசிக்கலாம் நட்சத்திர கீதங்கள். இன்றைய நட்சத்திர கீதங்கள் நிகழ்ச்சியில் சிவாஜி கணேசன் அவர்களின் பாடல்கள் கேட்டு ரசிக்கலாம்.

நேர்கள் இதுவரை கேட்டது நட்சத்திர கீதங்கள். இனி கேட்கலாம் ஆகாஷ்வாணி மத்தியிலே 1269 கிலோஹெர்ட்ஸில் நாளை ஒளிபரப்ப இருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பினை. நிகழ்ச்சியும் நேரமுமாக

நேர்களே, நாளை காலை 6 மணிக்கு செய்திச் சுருக்கம் சென்னை அஞ்சலாக கேட்கலாம். தொடர்ந்து 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக இடம்பெறும். காலை 6:10 இணைத்து அணும் நலவை கேட்க வழங்குகிறார் இமயவன் எஸ் சிவகுருநாதன் அவர்கள். நாளை காலை 6:15 பக்தி மாலை. தொடர்ந்து 6:35 ஒரு சொல் கேளிர் இன்றொரு செய்தி. இதில் அறிவிப்புகளை தொடர்ந்து இன்றொரு செய்தியில் மண் பரிசோதனையின் அவசியமும் அதன் பயன்களும் குறித்து காந்தி கிராமிய நிகர்நிலை பல்கலைக்கழக மண்ணியல் துறை விரிவுரையாளர் ஆர் கமலேஸ்வரன் அவர்கள் தரும் தகவல்கள் கேட்கலாம். நாளை காலை 6:45 மாநில செய்திகள் சென்னை அஞ்சலாக இடம்பெறும். 6:55 இயற்கை இன்பம் சூழல் சிந்தனைகள் எழுதி வழங்குபவர் ஜி முருகராஜ் அவர்கள். நாளை காலை 7:00 அறிவும் 1000. 7:10 மதுரத்தென்றலில் திரையிசை பாடல்கள் கேட்டு ரசிக்கலாம். 7:15 தமிழ் செய்திகள் சென்னை அஞ்சலாக இடம்பெறும். நாளை காலை 7:25 நலமாய் வாழ, இதில் சர்வதேச யோகா தினத்தை முன்னிட்டு வாழ்க்கை முறை நோய்கள் குறித்து சிறப்பு தகவல்கள் தருகிறார் யோகா சிகிச்சையாளர் மற்றும் யோகா பயிற்றுனர் சுபாஷினி மோகன் அவர்கள். நாளை காலை 7:30 இன்று ஒரு தகவல் வழங்குபவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். அதனைத் தொடர்ந்து 7:35 மதுரத்தென்றலில் திரையிசை பாடல்கள் கேட்டு ரசிக்கலாம். நாளை காலை 8:00 செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சலாக இடம்பெறும். 8:02 மதுரத்தென்றல். 8:15 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக. அதனைத் தொடர்ந்து 8:30 மதுரத்தென்றலில் திரையிசை பாடல்கள் கேட்டு ரசிக்கலாம். நாளை காலை 8:45 வளம் பெறுவோம் நலம் பெறுவோம் மன வலிமைக்கு வித்திடும் யோகா. யோகா சிறப்பு நிகழ்ச்சியாக யோகா பயிற்றுனர் ஆர் பிரேமலதா அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். நாளை காலை 9:00 அரங்கிசை, இதில் திருவாரூர் எஸ் கிரீஷ் அவர்களின் பாட்டு, எம்ஏ கிருஷ்ணசாமி அவர்களின் வயலின், என்எஸ் கல்யாணராமன் அவர்களின் மிருதங்க இசை இடம்பெறும். நாளை காலை 10:00 செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சலாக கேட்கலாம். 10:02 எனக்கு பிடித்த பாடல். காலை 11:02 மத்திய அரசின் 12 ஆண்டுகால சாதனைகள் சிறப்பு இருமொழி நிகழ்ச்சி தொடர். தொடர்ந்து மதுரை தென்றலில் திரையிசை பாடல்கள் கேட்டு ரசிக்கலாம். நாளை காலை 12:00 நிகழ்ச்சியும் நேரமும் 12:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக இடம்பெறும். நாளை மதியம் 12:10 இசை மேடை, இதில் சீர்காழி எஸ் கோவிந்தராஜன் அவர்களின் பாட்டு கேட்கலாம். 12:40 தமிழ் செய்திகள் சென்னை அஞ்சலாக இடம்பெறும். அதனைத் தொடர்ந்து 12:50 மெல்லிசை சென்னை அஞ்சலாக கேட்கலாம்.

நேர்களை நாளை மாலை 7:25 பண்ணை செய்தி கேட்கலாம். அதனைத் தொடர்ந்து 7:30 மண்ணும் மணியும். இதில் கறவை மாடு வளர்ப்பு குறித்து பேராசிரியர் டாக்டர் வி பழனிசாமி அவர்கள் தரும் நேர்முகத்தின் முதல் பகுதி கேட்கலாம். நாளை 8:00 மணிக்கு செய்தி அறிக்கை சென்னை அஞ்சலாக இடம்பெறும்.

0: வரும் தொடர்ந்து 8:05 மதுரை தென்றலில் திரை இசை பாடல்கள் கேட்டு ரசிக்கலாம். நாளை 8:30 இதுவரை நான், இதில் ஓய்வு பெற்ற பள்ளி தலைமை ஆசிரியர் எம் சுமதி நடராஜன் அவர்கள் பங்குபெறும் நேர்முகத்தின் நிறைவு பகுதி கேட்கலாம். உடன் உரையாடுகிறார் கே வேல்முருகன் அவர்கள். தொடர்ந்து 8:45 மதுரை தென்றலில் திரை இசைப்பாடாக கேட்கலாம். நாளை 9:30 அறிவியல் நேரம், இதில் சிங்கவால் குரங்கு குறித்த நேர்முகத்தில் பங்கேற்கிறார் மதுரை ஃபாத்திமா கல்லூரியின் விலங்கியல் துறை இணைப்பேராசிரியை முனைவர் ஏ தமிழ்ச்செல்வி அவர்கள். உடன் உரையாடுகிறார் ஏ விக்னேஷ். நேர்கள் இதுவரை கேட்டது ஆகாஷ்வாணி மதுரை மத்தியிலே 1669 கிலோஹெர்ட்ஸில் நாளை இடம்பெறவிருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பினை நிகழ்ச்சியும் நேரமுமாக. இனி தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக இன்னும் சில நொடிகளில்.
1: This is Akashwari. The news read by Kiran Jha. India and Slovakia today elevated their ties to a comprehensive partnership. The two sides also inked 11 agreements to boost cooperation in key areas including labor migration, digital technology and defense following talks with the Prime Minister Narendra Modi and his Slovak counterpart Robert Fico in Bratislava. Later, addressing a joint press conference, Mr. Modi said, elevation of ties symbolizes shared beliefs, priorities and future.
2: हमने अपने संबंधों को कॉम्प्रिहेंसिव पार्टनरशिप का दर्जा देने का निर्णय लिया है. ये हमारे साझा विश्वास, साझा प्राथमिकताओं और साझा भविष्य का प्रतीक है. आज प्रधानमंत्री जी और मैंने हमारे सहयोग को नई दिशा और नई ऊर्जा देने पर विस्तृत रूप से चर्चा की. ऑटोमोबाइल, रेलवे, एडवांस मैन्युफैक्चरिंग और ग्रीन टेक्नोलॉजीज, इन सभी विषयों में आज हमने दोनों देशों के लोगों की भलाई के लिए कई महत्वपूर्ण निर्णय लिए.
1: In the first visit to the European nation by an Indian Prime Minister, Mr. Modi said both the countries have signed a letter of intent in the field of defense sector. Prime Minister Modi said the two sides also signed the Memorandum of Understanding on cooperation in the field of labor migration to facilitate mobility. Speaking on this occasion, Slovak Prime Minister lauded India's rapid economic growth, saying the country has outpaced many advanced nations in key sectors. Prime Minister Narendra Modi will arrive in Evian, France tomorrow to participate in the G7 summit in the third leg of his two-nation visit. Upon arrival, French President Emmanuel Macron will formally welcome the Prime Minister. Prime Minister Modi will then participate in a working session on the theme Forging New Partnerships and Rebuilding International Solidarity, along with leaders of G7 countries, partner countries and representatives of the World Bank and the African Development Bank. The French city of Evian is all set to host the 52nd G7 summit beginning tonight. The meeting is getting underway as the US and Iran have finalized a deal to end the West Asia conflict. French President Emmanuel Macron will formally welcome leaders of G7 countries, which include the United States, the United Kingdom, Canada, Germany, Italy and Japan, along with the presidents of the European Council and the European Commission later tonight. India, Brazil and South Korea, Kenya and Egypt have been invited to the summit as partner countries. Defence Research and Development Organisation DRDO today successfully conducted the flight test of the indigenously developed long-range land attack cruise missile from APG Abdul Kalam Island in Odisha. In a social media post, Defence Ministry said that the missile achieved all mission objectives, validating critical technologies and demonstrating India's growing long-range precision strike capabilities. Union Public Service Commission UPSC today declared the result of Civil Services Preliminary Examination CSE for this year. UPSC informed that this year, against more than 1,000 vacancies, a total of more than 13,000 candidates have been shortlisted for the Civil Services main examination. UPSC also informed candidates that

0: மதியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஆகாஷவாணி மதுரை மதியலை 1269 கிலோஹெர்ட்ஸில் நமது இன்றைய ஒளிபரப்பு இனிதே நிறைவு பெறுகிறது. மீண்டும் அதிகாலை 5:45 காலை ஒளிபரப்பில் சந்திக்கலாம் நேயர்களே. ஜெய் ஹிந்த்.